0: ஏன் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார் என்ற தலைப்பில் ஊழியர் ஜான் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதத்தை எடுத்துக்கொள்ளும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 31வது அதிகாரம் 31வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31:2.
2: பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. பட்டயத்துக்கு தப்புவிக்கிறார். நாம் ஏன் காக்கப்படுகிறோம், நாம் ஏன் எப்படி இந்த நாளை கண்டோம் என்று கேட்டால், அவர் நம்மை தப்பு வைத்தார். ஆமேன் சொல்லுங்க. தேவன் தான் ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் காணப்படுகிறார். கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. தேவன் கிருபையாய் காணப்படுகிறார். தேவன் தப்புவித்தார். தேவன் தப்புவிக்கிறார். ஆமேன். பவுல் சொல்லுகிறார், மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அவ்வளவுதான். ஓகே, மரணம் இந்த பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல நீ எழும்ப முடியாது, இதுக்கு மேல நீ பலன் இல்லை. ஆமேன். உடனே என்ன டிசைட் பண்ணியாச்சு, மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்பு வைத்தார். தேவன் தப்பு வைக்கிறார். தேவன் தான் தப்பு வைக்கிறார். எப்படி காக்கப்படுகிறோம் கேட்டா, தேவன் தப்பு வைக்கிறார். ஆமேன் ஹாலேலூய். தேவன் தப்பு வைத்தார். ஆமேன். இங்க என்ன பாத்தீங்கன்னா, தப்பு வைத்த ஜனம், மீந்த ஜனம், அதாவது பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம். பட்டயத்துக்கு எல்லாரும் தப்பல்ல, ஒரு கூட்டம் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு செய்தி நல்லா கேளுங்க. அவர் தப்பு வித்து எங்க கொண்டு வரார்? வனாந்திரத்துக்கு. தப்பு வித்து ஆக்சுவலா எங்க கொண்டு போனோம்? ஏதேனுக்கு கொண்டு போனோம் இல்ல, அப்படி செழிப்பான நல்ல இடத்துக்கு கொண்டு போனோம். ஆனா ஆண்டவர் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி எங்கே கொண்டு வரார்? வனாந்திரத்துக்கு. வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. வனாந்திரம்னா என்ன? அடிக்கடி சொல்ற எரேமியா 2வது அதிகாரத்தில் வனாந்திரம்னா என்னன்றது பாருங்க. 2வது அதிகாரத்தின் 5வது வசனம் எரேமியா 2:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
2: எங்களை எகிப்து தேசத்திலிருந்து
1: வரப்பண்ணினவரும் அவாந்தர வழி
2: பள்ளங்களும் உள்ள தேசமும்,
1: வறட்சியும்
2: மரண இருள் உள்ள தேசம் ஒருவனும் கடவாமலும்
1: ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற
2: தேசமும்
1: வனாந்திரம். வனாந்திரம்னா என்ன? அது அவாந்திர வழி, அது வேஸ்ட் லேண்ட். அங்க வறட்சி, அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தரும் சும்மா கொடுத்தாலும் வேண்டாம். சில இடத்துல எல்லாம் சும்மா 10 ஏக்கர் 2000 ரூபாய், 20000 ரூபாய். இங்க எல்லாம் 1 செண்ட் 20 லட்சம் ரூபாய், 50 லட்சம் ரூபான்னு போகும்போது சில இடத்துல போடுவாங்க. இங்கே 1 ஏக்கர் 25000 ரூபாய், 1 ஏக்கர் 10000 ரூபாய். போய் பார்த்தா, நான் வேணா 10000 ரூபாய் தரேன், எனக்கு இந்த இடம் வேண்டாம். அதுதான் வனாந்திரம். ஒருவரும் குடியிருக்க விரும்பாத இடம், ஒருத்தருக்கும் வேண்டாம், சும்மா கொடுத்தா கூட வேண்டாம். அதன் அர்த்தம் என்ன? இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்தி என்னை ஏண்டவரே இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, இதுக்கு நான் அப்பவே இந்த வனாந்திரத்துல கொண்டு வரவா எங்களை காப்பாற்றினீங்க ஆண்டவரே? இதுக்கு நீங்க காப்பாற்றாமலே இருந்திருக்கலாமே ஆண்டவரே, இதுக்கு நான் அப்பவே செத்துருக்கலாமே ஆண்டவரே என்கிற கேள்வியோட யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால், உங்களோடுதான் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒரு காரியத்தை முறையிட்டாங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் அதனுடைய பத்தாவது வசனத்தையும் பதினொன்றாவது வசனத்தை வாசிங்க.
2: பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு,
1: பதினொன்றாவது வசனம்,
2: அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால்,
1: எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால்
2: வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்,
1: வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்,
2: நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது,
1: எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, அதன் அர்த்தம் என்ன, என்னையே அங்க சாக விடல, என்னையே எகிப்தில சாக விடாம இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீங்க, என்னையே அங்க சாக விடல. இது தெரிஞ்சிருந்தா நாங்க அங்கிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டிருக்கவே மாட்டோமே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில புலம்பல் இதுவா தான் இருக்குது. எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர், எங்களை அங்கிருந்து புறப்பட பண்ணி எங்களுக்கு இப்படி செய்தது என்ன. அதாவது ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நன்மை செய்தீரே என்று பாடுவாங்கன்னு பார்த்தா ஜனங்க என்ன பாடுனாங்க, எனக்கு ஏண்டவர் இப்படி பண்ணீங்க, என்னை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க. இதுதான் ஜனங்களுடைய, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதல் மாத்திரமல்ல, பல நேரத்தில் சில காரியங்கள் கைவிட்டு போவது போல இருக்கும்போது, சில காரியங்கள் நமக்கு தலைக்கு மேலே போறது போல இருக்கும்போது, பல நேரங்களில் நாம கூட அப்படி தான் சொல்லுவோம், ஆண்டவரே இதுக்கு அப்பவே அங்கேயே செத்துருக்கலாம், அப்படியே போயிருக்கலாமே ஆண்டவரே, என்னை ஏன் ஆண்டவரே காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வரீங்க. கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிறார், எனவே தான் சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்துட்டே இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், சில நேரத்தில் பிரசங்கமாக நிறைய காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம், நம்ம தியானிக்கிறத பிரசங்கமாக எழுதுவோம், பிரசங்கமாக எழுதுவேன் டைரியில் அப்படியே எழுதி வைத்து நல்லா அதை தியானித்து தியானித்து எழுத வைப்பேன். ஆனால் அந்த டைமுக்கு அந்த வார்த்தை இல்லை வேறொரு வார்த்தைனா அந்த வார்த்தையை கொண்டு வந்து இடைபடுவார் பாருங்க. ஏன், அதன் அர்த்தம் என்ன, எதற்காக? ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம் மத்தியில் வெளிப்பட விரும்புகிறார், வெளிப்பட விரும்புகிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், உன்னை நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நான் ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? என் இரக்கத்தை உனக்கு காட்டுறதுக்காக. ஹாலேலூயா. வனாந்திரத்துக்கு தப்பி பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. அதன் அர்த்தம் என்ன, ஆண்டவரே என்னை நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க, என்னை நீங்கள் காப்பாற்றிருக்கிறீங்க, இன்னைக்கு நான் இருக்கிற வனாந்திரம் அல்ல ஆண்டவரே, என் மேலே நீங்கள் இரக்கம் வைக்க போகிறீங்க. ஆமென். இருக்கிற வனாந்திரத்தை பாராதே, உனக்கு கீழ் இருக்கிற வனாந்திரத்தை பாராதே, உனக்கு மேலே வைக்கப்பட்ட தேவ இரக்கத்தை பார். நம்ம ஃபுல்லாகவே சிச்சுவேஷனே பார்த்துட்டு இருக்கிறோம், சூழ்நிலையே பார்த்துட்டு, கீழே இருக்கிறது தான் பார்த்துட்டே இருக்கிறோம், நமக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். கிருபையாய் காத்தாரே, உன் பக்கத்தில் ஆயிரமும் உன் வலது புறத்தில் பதினாயிரமும் விழுந்த போதும், ஆயிரம் பதினாயிரங்கள் நடுவில் இருந்து உன்னை மட்டும் கிருபையாய் காத்தது, உன்னை வனாந்திரத்துல அம்போன்னு விட்டுட்டு போவதற்கல்லப்பா, உன் மேல தேவன் தம்முடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார், உன் மேல் தேவன் தம்முடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில், அப்படி என்றால் இந்த நாட்களில் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமா இருக்கிறதே என்ற கண்ணீரோடு இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, ஏதோ ஒரு பட்டயத்துக்கு உங்களை தேவன் தப்பு வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் உங்களை தப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் தன்னுடைய வாழ்க்கை, அதாவது ஊழியத்தை ஆரம்பிக்கும் அவருடைய ஆரம்பம் 40 நாள் வனாந்திரம். இந்த வனாந்திரத்துக்கு வருவதற்கு முன்னமே அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட போது நடந்தது என்ன, ஏரோதின் பட்டயத்துக்கு அவர் தப்புவிக்கப்பட்டார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது, ஏரோதின் பட்டயத்துக்கு தப்புவிக்கப்பட்டவர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறார், சவுலின் பட்டயத்துக்கு தப்புவிக்கப்பட்ட தாவீது வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி என்றால் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு வனாந்திரம் வருகிறது, இப்படி வருதேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். அப்படி திரும்பி பார்த்தா தெரியும், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். பலவீனம் என்கிற பட்டயம், விபத்து என்கிற பட்டயம், வியாதி என்கிற பட்டயம், போராட்டம் என்கிற பட்டயம், நெருக்கம் என்கிற பட்டயம், எரிச்சல் என்கிற பட்டயம், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். அப்ப தேவன் பட்டயத்துக்கு தப்பு வைத்திருக்கிறார், இன்று வனாந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரெண்டு காரியம் உண்மைனா எனக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவதும் உண்மை. ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு கிருபைய காப்பாத்திட்டாரு, அடுத்து என்ன? அடுத்து எப்படி வாழணும்னு தெரியல. ஆண்டவர் கிருபையா கொண்டு வந்துட்டார். இந்த மானிட்டர் கொஞ்சம் கிருபையாய் தேவன் கொண்டு வந்து விட்டார். இனி வாட் இஸ் நெக்ஸ்ட் அது தெரியல, அது தெரியல, போதும், அது தெரியல. நல்ல கவனமா கேளுங்க, இந்த ரெண்டு காரியத்தை அப்படியே பார்த்துட்டு வாங்க. பட்டயத்துக்கு தப்பு வைக்கிறார், வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றார், இரக்கம் பெற்றது, இரக்கம் பெற்றது, இரக்கத்தை தருவேன்லாம் சொல்லி இரக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு காரியத்தை உன் வாழ்க்கையில பார்த்துட்டியா, மூணாவது நீ இரக்கத்தை பார்க்க போற. ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம். இரக்கத்தை பார்க்க போற. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் முன்வைத்து சொல்லி நான் புரியும்படியாக நல்ல கவனமாக கேளுங்க. எப்பவுமே ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என் வாழ்க்கையில் ஏதாவது பட்டயம் வந்துச்சா? எஸ், ஹல்லேலூயா. பட்டயம் வந்துச்சா? ஆமா. இல்லை, மரண கண்ணிகள் வந்துச்சு. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம், தாவீது சொல்லுகிறார். எனவேதான் அவன் வனாந்திரத்திலே துதித்தான், வனாந்திரத்திலே புலம்பவில்லை, வனாந்திரங்களில் துதித்தான். ஏன்? அவன் பட்டயத்துக்கு தப்பு வைக்கப்பட்டவன். நம் பல நேரங்களிலே வனாந்திரத்தை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர பட்டயத்துக்கு தப்பு வைக்கப்பட்டதை பார்க்கல. அவருக்கு தெரியாதாங்க வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லைன்னு, அவருக்கு தெரியாத வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லை என்று. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே இருந்தபோது அவரை சூழ ஜனங்கள் இருக்கிறாங்க, சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இங்கே ஒன்றும் இல்லை, இவங்களை அனுப்பிவிடுங்க. இவங்களை ஆண்டவர் சொன்ன அவங்களை உட்கார வைக்கிறார்.

ஒன்னு அனுப்பி விட்டுருங்க ஆண்டவர். அதுன அர்த்தம் என்ன? இந்த வனாந்திரத்திலிருந்து அவங்களை கொஞ்சம் வெளியே கொண்டு வெளியே போக விட்டுருங்க ஆண்டவர். வனாந்திரத்திலிருந்து வெளியே போக விட்டுருங்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், வெளியே போக விட மாட்டேன், அவங்கள உட்கார வேண்டார். பல நேரத்தில் நம்முடைய ஜபம் இந்த சீஷர்கள் சொல்றது போல தான் இருக்கு. இந்த வனாந்திரத்திலிருந்து என்ன வெளியே விட்டுருங்க ஆண்டவர் சொன்ன, நான் எப்படி விடுவேன், நீ என்கிட்ட எல்லாம் வந்திருக்கிற, உட்கார். ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்தில் வரல, நீ கால்நடையாய் நடந்து என்கிட்ட வந்திருக்கிற. நீ வனாந்திரத்தை பார்த்து வந்தேன்னா உன்னை நான் அனுப்பி விட்டுருவேன். நீ என்ன பார்த்து வந்ததுல நான் வனாந்திரத்தை தான் அனுப்பி விடுவேன் தவிர உன்னை அனுப்பி விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்தை பார்த்து வந்தா உன்னை அனுப்பி விட வேண்டாம், வனாந்திரம் போயிரு. நீ என்ன பார்த்து வந்ததுனால நான் வனாந்திரத்தை தான் அனுப்பி விடுவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையை தான் அனுப்பி விடுவேன். இல்லாமை தானாங்க வனாந்திரம், அதை நான் அனுப்பி விடுறேன். நீ உட்கார், நீங்க காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் உட்கார. நீ முதல்ல உட்கார, நான் காட்டுறேன். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் போலதான் நாமும் ஆண்டவரே, அவங்க பாவம் ஆண்டவரே, நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை அனுப்பி விடுங்க ஆண்டவரே. எப்படி பண்ண அனுப்புவேன், உட்கார வை அவங்கள. ஜீசஸ். 12 சீஷர்கள் ஜனங்களுக்காக துடிக்கிறாங்க, வேண்டாம் 3 நாள்ப்பா, 3 நாள் இந்த வனாந்திரத்தில் இருக்கிறாங்கப்பா, அனுப்பி விடுங்க ஆண்டவரே. இயேசு சொல்றாரு, 3 இல்ல 30 நாளானாலும் அனுப்ப மாட்டேன், உட்காரவே. ஹல்லேலூயா. அவங்க வந்தது வனாந்திரத்தை பார்த்துல, அவங்க வந்தது என்ன பார்த்து? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இரக்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அதுதான் தேவ இரக்கம். தேவன் பாராட்டுகிற இரக்கம் நம்மை திருப்தி அடைய பண்ணும். ஆமே. ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் ஆண்டவர் இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க இப்படி ஜெபம் பண்றோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் என்ன ஆண்டவரே, பட்டயத்துக்கு தப்பி என்ன இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, நான் நம்புறேன்ப்பா நீங்க இரக்கத்தை பாராட்ட போறீங்க, இரக்கம் பாராட்ட போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.

யாத்திராகமம் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன் பயங்கரமான ஒரு சட்டத்தை போடுவான். பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்லணும், கருவில் இருக்கும் போதே கொல்லும்படி வகை பார்ப்பான். அதையும் தாண்டி பிறந்துட்டுன்னா அந்த குழந்தைய நைல் நதியில தூக்கி போட்டுறணும். பட்டயம் ரெடியா இருக்கு, எங்கேயும் போய் தப்ப முடியாது. எகிப்திலே பட்டயத்தை நாலா பக்கமும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறான், தூக்கி போட்டுறோம் நைல் நதியில. மோசே பிறக்கிறான். மோசே பிறந்த பிறகு தாயாருக்கு கொஞ்ச நேரம் வச்சு பாக்குறாங்க, இந்த குழந்தைய எப்படிப்பா விட்டு கொடுக்கறதுக்கு. ஆமென். பெற்ற மனம் அல்லவா துடித்தது, ஆனாலும் மூணு மாசத்துக்கு மேல வைக்க முடியல. என்ன பண்ணாங்க, ஒரு நாணல்ல ஒரு பெட்டிய செஞ்சு நைல் நதி என்னும் பட்டயத்துல தூக்கி போடுறாங்க. ஹல்லேலூயா. எங்கேயாவது போய் இந்த குழந்தை பிழைச்சிடணும். நைல் நதியில நிறைய முதலைகள், முதலைகளும் உண்டா. அந்த முதலைக்கு இந்த நாணல் ஸ்மெல் பிடிக்காதான், அதனாலதான் என்னமோ நாணல் பெட்டிய செஞ்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நதியில ஒரு குழந்தைய அப்படி எதுலதான் வச்சு போட்டாலும் இல்ல, தனியா அந்த குழந்தைய. எத்தனை குழந்தைகள் தூக்கி போடப்பட்டிருப்பார்கள் தெரியாது. இந்த மோசையும் மூன்று மாத குழந்தை நைல் நதியில தூக்கி போட்டாங்க. எங்கேயாவது நதி போய் எங்கேயாவது போகும், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோன்னு பார்த்தா கரெக்டா அது யார் கையில கிடைக்குது? பார்வோனுடைய குமாரத்தின் கையில கிடைக்குது.

0: ஆனா தேவன் இந்த நைல் நதியிலிருந்து காப்பாற்றிட்டார். நல்ல கவனமா கேட்கணும், தேவனுடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. நாம் எங்கே காக்கப்படுகிறோமோ அங்கே தேவ இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. அவ எடுக்கும் போதே எப்படி எடுக்கிறா பாருங்க, அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க.
1: அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது.
0: பிள்ளை அழுதது. அடுத்த வார்த்தை,
1: அவள் அதின் மேல் இரக்கமுற்று.
0: அவள் அதின் மேல் இரக்கமுற்று.
1: இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று.
0: இது எபிரேய பிள்ளை, இதை தூக்கி போடுன்னு தூக்கி போடல. பட்டயம் கொடூரமான, நல்ல கவனிங்க, மோசேக்கு எதிராக ஆயத்தம் பண்ணப்பட்ட பட்டயம் மிகவும் வலிமையானது. ஆனால் தேவன் வைத்த இரக்கம் அதை விட பெரியது, அதை விட பெரியது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தை காட்டிலும் உனக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம் பெரியது. ஆமென். பிள்ளை அழுதுச்சான். இன்னும் அதை கொஞ்சம் ஆழமா பாருங்க. பிள்ளை அழலன்னா, பிள்ளை அழுத போது அவள் அதின் மேல் இரக்கமுற்று. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், வனாந்திரத்தில் சிரிக்க முடியுமா, அழ முடியுமா? அழதான் முடியும். ஆமென். ஜீசஸ் பட்டயத்துக்கு தப்பி நைல் நதியிலேயே குழந்தை போயிருக்கணும், குழந்தை அழுதுருக்குமா? அழுதுருக்காது. அழுதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. இது நைல் நதியிலேருந்து காப்பாற்றப்பட்டுச்சு. காப்பாற்றப்பட்ட பிறகு என்னதான் வெளிப்பட்டுச்சு? அழுகை. ஆண்டவர் அன்னைக்கு கிருபையா காத்தாரு. அப்போ சிரிங்க. எப்படி சிரிக்க முடியும் நான் இருக்கிற நிலைமைக்கு? எங்க சிரிக்கிறதுக்கு? எப்படி சிரிக்கிறதுக்கு? இல்லை பிள்ளை அழுத போது இரக்கம் வெளிப்படுது, இரக்கம் வெளிப்படுது. எல்லாம் தெரியுது, இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று என்றால். ஆமென். எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றால், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் சொல்றேன், வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்ச இடத்துல தான் இவனை வாழவே விடக்கூடாது. இவனை எக்காரணம் கொண்டு வாழ விடக்கூடாதுன்னு எந்த இடத்துல நினைச்சாங்களோ அதே இடத்துல தான் மோசே கத்தர் வளர விட்டார். இதுதான் தேவ இறக்கம். இன்று உன்னை அழ விடுவதை குறித்து கலங்காதே, நாளை அது உன்னை வளர விடுவதற்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின காரியம். இன்னைக்கு தேவன் ஆண்டவரே பட்டு நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட மோசையை அளவிட்டீங்க ஆண்டவரே, எதற்காக? அதே இடத்துல வளர விடுவதற்காக. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று எபிரேயர் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆமென். எந்த இடத்துல இவன் வாழவே கூடாது, அந்த பிள்ளைங்க வாழவே கூடாது, வாழவே கூடாதுன்னு நினைச்ச இடத்துல தான் கர்த்தர் வளர விடுகிறார். சங்கீதக்காரன் தாவீது அதை தான் சொல்லுகிற 41வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். 41வது சங்கீதத்தின் 5வது வசனம்.
1: அவன் எப்பொழுது அழியும்
0: என்று
1: என்
0: சத்துருக்கள்
1: எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள்.
0: அவன் பேர், அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்பொழுது. அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: ஒருவன் என்னை பார்க்க வந்தான் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை.
0: என்னெல்லாம் பேசுவாங்க இல்ல, அவன் எப்பவும் இனி அவ்வளவுதான், இனி அவன் வாழ்க்கை போச்சு. ஆமே. சில பாருங்க, ரொம்ப நெருக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் ஆண்டவரை நம்பி இருப்பாங்க. அவங்க இருக்கிற நெருக்கத்தை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவாங்க, இவங்க இனி இப்படி போய் போய் தற்கொலை தான் பண்ண போறாங்க, இனி என்ன பண்ண போறாங்க, இனி அவன் எழுந்திருப்பதில்லை. அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்போ அழியும். இந்த சூழ்நிலையின் நடுவில் தான் தேவ இரக்கம் பெற்றவன் வளருகிறான். வளருகிறான், வளருகிறான். ஆண்டவரே அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இதையே பார்த்து கேட்டுட்டு இருந்தா நாமே தளருவோம். நம்ம எதை பார்க்கணும்னா, பட்டயத்துக்கு என்னை தப்புவித்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இங்கே வனாந்திரத்தில் எதுவும் இல்லை, ஆனா என்னை கொண்டு வந்தவர் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், இப்படி சொல்லுகிறவர்கள் நடுவில் தான் கர்த்தர் மோசேயை வளர விட்டார், கர்த்தர் தாவீதை வளர விட்டார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில நம்புறீங்க, தேவ இரக்கம் இந்த வனாந்திரத்தில் என்னை வளர பண்ணும். கைகளை உயர்த்தி ஆவேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ இறக்கம், எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. இதை யார் எங்கிருந்து கவனித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்றத அப்படியே சத்தமா ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. தேவ இறக்கம் வனாந்திரத்தில் என்னை வளர பண்ணோ, தேவ இரக்கம் என்னை வளர பண்ணோ, தேவ இரக்கம் நான் இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே என்னை வளர பண்ணோ. எங்கே இந்த பிள்ளைய வாழவே விட, பிஞ்சு குழந்தைகளை கொல்லணுங்கிற சட்டம் போடப்பட்ட அரண்மனைனா எவ்வளவு கொடூரமான மனதை உடையவர்களா இருந்திருப்பாங்க பாருங்க. சரி, குழந்தைங்க பாவம், அது நடுவில் அந்த தேவ இரக்கத்தை யார் மூலமாய் வெளிப்பட வைக்கிறார்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாய். இரக்கம் உள்ளவர் அவருங்க. இன்னைக்கு மனுஷன் இறங்குறானா, அது மனுஷனா செய்யறதில்ல, தேவ இரக்கத்தின் வெளிப்பாடு. அல்லேலூயா. யூதர்களுக்கு அநேக நம்பிக்கைகள் உண்டு. அதுல ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள், நம்ம ஒவ்வொரு ஊர்லயும் அவங்கவுங்களுக்குன்னு நிறைய காரியங்கள் உண்டு. அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு 100 இரக்கங்கள் உண்டா, அதில் ஒன்றை மனிதர்களுக்குள்ளே வைத்திருக்கிறாராம். இன்னைக்கு ஒருத்தங்க விழுந்து கிடக்கதும் ஓடி போய் தூக்குறாங்கன்னாலும், அல்லது ஒருத்தங்க ஹெல்ப் பண்றது, இது எல்லாம் இப்படி ஒருத்தங்க இறங்கி செய்யற காரியம் பாருங்க. கடந்த நாள் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒருத்தர் தன்னுடைய காரையோ எதுவும் விற்று இலவசமா ஆக்சிஜன் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இரக்கத்தின் வெளிப்பாடு. இந்த இரக்கம் என்பது தேவன் மனுஷனுக்குள்ளே வைத்த அந்த ஒன்று. இதே போல 100 அவர்கிட்ட இருக்கான். இப்படி வந்து அவங்க சொல்றாங்க. நான் எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு இரக்கம் 100 அல்ல, அவருடைய இரக்கம் அனாதியா இருக்கிறது. நம்ம சில சுருக்கவே முடியாது. அப்ப இன்னைக்கு மனுஷங்கிட்ட ஒரு இரக்கம் வெளிப்படுதுன்னா அது தேவன் வைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பார்வோன் குமாரத்தை இறங்குறா அப்படின்னா, அவளா இறங்கல, அவளை இறங்க வைத்தார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். வனாந்திரத்தை மாற்றவில்லை, சூழ்நிலையை மாற்றவில்லை. உடனே பார்வோனை அடிக்கல, பார்வோன் அப்படி எதுவுமே செய்யல. ஆண்டவர் நம்ம பல நேரத்தில் இந்த வனாந்திரத்தை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் சட்டமும் மாறல, அப்படியே தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. மோசையின் 40 வயசு, மோசை வளரும் மட்டும் எதையும் ஆண்டவர் கை வைக்கவே இல்லை. மாறாக அது நடுவில் மோசை வளர விட்டுட்டே இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பட்டயத்துக்கு தப்பி 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 5 மாசம் இருக்கலாம், 3 மாசம் இருக்கலாம், திரும்பி பார்த்தா எதுவுமே மாறல. வனாந்திரம் வனாந்திரமாகவே இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்ல முடியும், தேவ இரக்கம் நம்மை வளர பண்ணி கொண்டிருக்கிறது. ஏதாவது மாறிச்சா, 5 வருஷம் ஜெபமணி ஏதாவது மாறிச்சா, 3 வருஷம் ஜெபமணி ஏதாவது மாறிச்சா, ஒண்ணும் மாறல. ஆனா ஒன்னே ஒன்னு கிடைச்சிட்டே இருக்கு, தேவ இரக்கம். பார்வோன் மாறல, சூழ்நிலை மாறல, எதுவும் மாறல, ஆனா தேவ இரக்கம் கிடைத்தபடினாலே அந்த குழந்தை வளர்ந்தது, அந்த பிள்ளை வளர்ந்தது. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானா, வனாந்திரத்தில் வளர பண்ணுவார். எங்கே இவன் வாழவே கூடாது நினைச்சாங்களோ அங்கதான் தேவன் வளர பண்ணுகிறார். ஆமே. இந்த நைல் நதியில தூக்கி போட்ட குழந்தைய எங்க வேணாலும் இந்த நதி இழுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன் கரெக்டா அங்கதான் கொண்டு வந்து விட்டது? எங்கே உன்னை வாழ தகுதியற்றவன் தகுதியற்றவள் நினைக்கிறாங்களோ அங்கதான், அங்கேயே வச்சிருக்கிறாரா? திரும்ப ஆண்டவரே ஒன்னு என்ன மாத்துங்க, இல்லைன்னா அவங்கள மாத்துங்க. சிலருடைய புலம்பல் என்ன, டெய்லி எனக்கு இவங்க பேசுறத கேட்க முடியாது. ஒன்னு என்ன, இங்கிருந்து கொண்டு போங்க, இல்லைன்னா அவங்கள இங்கிருந்து கொண்டு போங்க. எதையுமே செய்ய மாட்டார். மோசைய சின்ன வயசுலயே கொண்டு போயிருக்கலாமே ஆண்டவருக்கு, வளர விட்டு தான் கொண்டு போனார். தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார். அப்ப இது நடுவில் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் நடுவில் நான் எப்படி வாழ முடியும்? அங்கேதான் தேவ இறக்கம். மோசை வளருகிறான். எந்த வீட்டிலிருந்து வாழவே கூடாதுங்கிற சட்டம் புறப்பட்டதோ அதே வீட்டில் தான் தேவன் நிலைத்து வைத்து வளர பண்ணுகிறான். ஆமே. அதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? மோசைக்கு தாயே வைத்து பால் கொடுக்க வைத்தார். நான் இது சொன்னதுனால ஒரு பலனுக்காக இது சொல்றேன். இந்த ஒரு வார்த்தையை இப்போ பார்வன் குமாரத்தி கையில் அந்த குழந்தை எடுத்தாச்சு. குழந்தை மேலே இறக்கம், இறக்கத்தின் வெளிப்பாடு. அந்த குழந்தையை வளர்க்கணும், அந்த குழந்தையை வளர்க்கணும். தெரியும், சட்டம் தெரியும், எல்லாம் தெரியும். இன்னும் ஏன் அவ குடும்பத்திலிருந்து தான் போடப்பட்ட சட்டம். ஆனால் அந்த இறக்கம், அந்த பார்வன் குமாரத்திக்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த இறக்கம் அவளுக்குள்ள என்ன வைக்க தெரியுமா? இவ்வளவு, இந்த பிள்ளை வளர்க்கணும், இந்த பிள்ளை வளர்க்கணும், இந்த பிள்ளை வளர்க்கணும். இதுதாங்க தேவ இறக்கம். தேவ இறக்க ஒரு ஒரு பா தேவனை அறியாத ஒரு பார்வன் குமாரத்தியே தன் கையில எடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கணும் நினைக்கும் போது, இரத்தத்தால் மீட்கப்பட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தினால் உன்னை வளர பண்ண மாட்டாரோ? உன்னை வாழ வைக்க மாட்டாரோ? ஆமே. ஒரு பார்வன் குமாரத்தி வளர்க்கணும்டா. நீ நல்ல கவனிங்க, பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளை வளர்க்கணும். அப்போ நேர இது எபிரேய குழந்தைனால ஒரு எபிரேய ஸ்திரீ பால் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது, மோசையினுடைய சகோதரி மிரியாம் உஷாரா போய் யார்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க? மோசைக்கு அம்மாவே கூட்டிட்டு வருவாங்க. அப்ப பார்வனுடைய குமாரத்தி சொல்ற வார்த்தையை கேளுங்க, 9வது வசனம். பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி,
1: நீ இந்த பிள்ளையை
0: எடுத்து கொண்டு போய்
1: அதை எனக்கு வளர்த்து,
0: அதை எனக்கு வளர்த்து விடு,
1: நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன்,
0: நான் உனக்கு
1: சம்பளம் கொடுக்கிறேன்,
0: எனக்கு வளர்த்து விடு, எனக்கு வளர்த்து விடு. யாருக்கு? எனக்கு. யார் இரக்கம் காட்டுறாளோ அவளுக்கு. அது மாத்திரம் இல்ல, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேன். இரக்கத்தை மட்டும் காட்டல, சம்பளமும் கொடுக்கறேன். நான் அதை புரியும்படி சொல்றேன். ஐயோ பாவம், இப்படி இறங்குவாங்க தெரியுமா? இப்படி இறங்குறது இல்ல அவர். வளர பண்ண வேண்டியதும் அவரிடத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். இவன் வளரணும்னு சொல்லிட்டு சும்மா இருக்க, வளர பண்ண. ஒரு பார்வன் குமாரத்தி தனக்கண்டு அந்த பிள்ளை வளர்க்கறதுக்கு வேண்டியதை கொடுப்பாள் என்றால், தமக்கண்டு நம்மை பிரித்தெடுத்து இருக்கிறார், இந்த வனாந்திரத்தில் நமக்கு வேண்டியதை தராமல் இருப்பாரோ? நீ எனக்கு வளர்த்து விடு, கட்டளை போட்டிருக்கலாம். அந்த தாய் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கிறான். பட் அப்படி இல்லை, நீ வளர், உனக்கு வேண்டிய நான் சம்பளத்தை நான் கொடுக்கிறேன், வேண்டியதை தருகிறேன். என் மேல் எனக்கு வேண்டியது என் தகப்பனுடைய கையில் இருக்கிறது. எனக்கு வேண்டியது, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கும். வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கும். ஆமென். நான் இதை பெற்றோருக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பார்வோன் குமாரத்தி தான் கையில் எடுத்த பிள்ளையை மோசையின் தாயினிடத்தில் கொடுத்து, இதை எனக்கு வளர்த்து விடு, உனக்கு வேண்டிய சம்பளத்தை நான் தருகிறேன். பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? கர்த்தர் தந்தது. கர்த்தர் தந்ததை கர்த்தருக்கு என்று தான் வளர்க்கணும். கர்த்தருக்கு என்று வளர்த்து பாருங்க, உங்களுக்கு வேண்டியதை அவர் தருவார். நீ எப்படியாவது வளர்த்துறன்னு இல்லை, எனக்கென்று வளர்த்து விடு, எனக்கென்று வளர்த்து விடு, உனக்கு வேண்டிய சம்பளத்தை நான் தரேன். கர்த்தர் தந்ததை கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க, சம்பளம் அங்கிருந்து வரும், தேவை அங்கிருந்து சந்திக்கப்படும். எல்லா வீட்லயும் பார்வோன் வீட்டுல இருந்து சம்பளம் போச்சா? இல்ல, இந்த வீட்டுக்கு போச்சு. ஏன்? அங்க வளர்ற பிள்ளை அவளுக்கென்று வளர்க்கப்பட்ட பிள்ளை. கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க, நாம் நமக்கென்று தான் வளர்க்கிறோம். அதனாலதான் நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கர்த்தருக்கென்று ஆரம்பத்திலிருந்து கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்கள், கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணு, கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வளர்த்து பாருங்கள். சம்பளம் அங்கிருந்து வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமென். ஆமென் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுதந்திரம் தான் பிள்ளைங்க, கர்த்தரால் வரும் சுதந்திரம். எங்கே வாழவே விடக்கூடாது நினைச்சாங்களோ அங்கே வளர விட்டார் தேவ இரக்கம். நம்மை வளர பண்ணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19 அதிகாரம் 4 வசனம், 14 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஒன்று ராஜாக்கள் 19 4 வசனம், 14 வசனம்.
1: அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே,
0: போதும் கர்த்தாவே,
1: என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
0: என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
1: நான் என் பிதாக்களை பார்க்கிறவன்,
0: போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. வனாந்திரத்துல வனாந்திரத்தை கொஞ்சம், வனாந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு கொண்டு வரக்கூடியது. போதும் ஆண்டவரே. ஆமென். சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஒரு காரியம் மட்டும் செட்டில் ஆகி என் பிள்ளைங்க லைஃப் மட்டும் செட்டில் ஆயிட்டுன்னா போயிடலாம். அப்படி சொல்றவங்க போகவே மாட்டாங்க. அது வேற. சரி, என் பிள்ளைங்க லைஃப் செட்டில் ஆயிட்டுல போறீங்களா கேட்டு பாருங்க. வேணா நீ போ. சிலர் பாருங்க, இந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டேன்னா பிரச்சனை இல்லை, போதும் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நம்மை வாழ வைத்திருப்பது 10:1-11 இருப்பதற்கல்ல. நமக்கென்று நியமித்த ஓட்டத்தை, என்னதான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும், என்னதான் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞான ஸ்நானம் எடுத்தவன், நான் அபிஷேகம் என்ன சொன்னாலும், நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்காம நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. எனக்குவே வாழவே பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு, அப்படிலாம் வாயிலிருந்து வரவே கூடாது. காலம் கர்த்தருடைய கடை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் செட் பண்ணியிருப்பார். அதுக்குள்ள ஓடி முடிக்கணும். நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்காமல் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. பவுல் என்ன சொல்றா, நல்ல போராட்டத்தை பவுல் சொல்லுவாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு போய் இருக்க எனக்கு ஆசை, ஆனா நான் இப்ப வாழ்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன், எனக்கான ஓட்டத்தை நான் முடிக்கல. எல்லா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆசை என்னங்க, அதாவது நமக்கு பரலோகம் கன்ஃபார்ம்ங்கிற நிச்சயம் இருந்தாலே அடுத்த செகண்ட் நம்ம என்னதான் ஏங்குவோம், எப்போ வருவீராண்டவர். ஏன் இப்ப நம்ம கேட்க மாட்டோம்னா, நமக்கு தெரியும் இப்ப வந்தாலாம். ஏமே இயேசுவே சீக்கிரம் வாரோம். கை தூக்க வேண்டாம். கடந்த 5 ஜபங்களில், 5 நீங்க எடுத்த பர்சனல் ப்ரேயர்ல, அப்பா சீக்கிரம் வாங்கப்பா அப்படி சொன்னவர்கள் எத்தனை பேர், கை தூக்க வேண்டாம். ஆமே. யாராவது இருக்கிறீங்களா? ஹலோ, ஆன்லைன்ல பாக்குற அன்பு விசுவாசிகளே, கடந்த 5 ஜபத்தை பாருங்க. அதுல ஒரு ஜபத்திலையாவது சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லா நாள் ஜபமும் அதான், பாட்டும் அதான், பிரசங்கமும் அதான். எப்பவுமே ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கணும். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது வரைக்கும் நமக்கு வாழ்ந்து வேஸ்ட் அப்படிங்கிற, இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, ஓடிக்கொண்டிருந்த எலியா நின்று விட்டான். ஓடிக்கொண்டிருந்த எலியா, முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஒன்று ராஜாக்கள்,
1: கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்.
0: அந்த 18 கடைசி எப்படி முடிது, ஓடினான். ஓடிக்கொண்டிருந்தவன், 4 வசனத்தை வாசிங்க. 19:4,
1: அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து,
0: ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்துட்டான். வாழ்க்கையில சோறு, வனாந்திரம் சோர்வை கொண்டு வரும், வனாந்திரம் தளந்துரும். ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்துட்டான். ஹல்லேலூயா. ஓடி என்ன வேகமா, சில சொல்லுவாங்க எப்படி இருந்தவங்க தெரியுமா, ஒரு காலத்தில் இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் சாக வேண்டும். எல்லாரையும் கொன்னுட்டாங்க, நான் மாத்திரம் இருக்கிறேன். அந்த 14வது வசனத்தை வாசிங்க.
1: அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய
0: தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள்.
1: நான் ஒருவன் மாத்திரம்
0: மீதியாயிருக்கிறேன்.
1: பிராணனையும் வாங்க
0: தேடுகிறார்கள். என்ன போல இருந்து எல்லாரும் பட்டயத்துக்கு வீழ்ந்துட்டாங்க. ஆண்டவரே, நான் தப்பிட்டேன், நான் மீதியா இருக்கிறேன், ஆனாலும் நாளைக்கு ஒருவேளை இந்த பட்டயம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்துல இரக்கம் பெற்றது. கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், ஆமென். 7வது வசனத்தை வாசியுங்கள்.
1: கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்
0: என்றார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். 8வது வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பின்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான்.
0: ஓகே, இங்கிருந்து அங்க வர நடந்து போறான். அந்த பட்டணத்தை ஆட்சி செய்கிறது யாரு? கரெக்டா சொல்லுங்க. யேசபேல். வனாந்திரத்திலிருந்து சூரை செடியிலிருந்து கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து போகிறானே, வழியில எங்கேயாவது அவனை தடுத்தாங்களா யாராவது? அந்த கவர்மெண்ட் இவனுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. அவனே சொல்லுகிறான், நான் மாத்திரம் இருக்கிறேன், எனக்கு எங்கேயும் தலை காட்ட முடியாது, என் தலை வெளியே காட்டினாலே என்னை தூக்கிடுவாங்க, அதனால நீங்களே என்ன எடுத்துருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ கிளம்புண்டார். அவன் போய் புறப்படுகிறான், கர்த்தருடைய பர்வதத்து மட்டும் வருகிறான், திரும்பி அங்கிருந்து இறங்கி வருகிறான். 19வது வசனத்தை வாசிங்க.
1: அப்படியே அவன் அவ்விடம் விட்டு
0: மீண்டும் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து புறப்பட்டு போய்
1: 12 ஏர்பூட்டி உழுத
0: என்ன செய்து கொண்டிருந்தானோ அதையே செய்யும்படி தொடர பண்ணினார். திட்டங்கள், எதிரியின் திட்டங்கள் பெரிது. யேசபேல் சொல்ற வார்த்தையை கேளுங்க. 2வது வசனம்.
1: அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில்,
0: நாளைக்கு இந்த நேரத்துக்கு, நேரத்தை குறிக்கிறார் எலியாவுக்கு, நேரத்தை குறிக்கிறார், நாளைக்கு இந்த நேரத்துல
1: உன் பிராணனுக்கு செய்யாதே போனா,
0: தேவர்கள்
1: அவர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள்.
0: அவனுக்கு அது தெரிந்த போது கோபத்தோட என்ன செய்கிறார்? எதிரான திட்டத்தை போடுகிறார், திட்டத்துக்கான நேரத்தையும் குறிக்கிறார். நாளைக்கு இந்த நேரத்துல எலியாவை நான் தூக்கிடுவேன். சட்டங்கள் அவள் கையில் இருக்கிறது, எல்லாமே அவ கண்ட்ரோல்ல இருக்கு. இது யாருக்கு தெரிய வருது? எலியாவுக்கு தெரிய வருது. எலியாவுக்கு தெரிஞ்ச பாக்குறான், இப்போ டைம் பாக்குறான், ஓகே இப்போ இந்த நேரம், நாளைக்கு இதே நேரத்தில் என் கதை முடிஞ்சுது. நேராக சூரச்செடி கீழே போயிருந்து சொல்கிறேன், ஆண்டவரே நாளைக்கு அவ தூக்குறதுக்கு பதில் இன்னைக்கு நீங்கள் தூக்கிடுங்க ஆண்டவரே. இல்லை, அதாவது ஒரு மனிதனுடைய எல்லா நம்பிக்கையும் அட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அது எலியாவாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான். கர்மேல் பர்வதத்தில் அத்தனை தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் அவ்வளவு நம்பிக்கையை கர்த்தரை நோக்கி ஜெபித்த அதே எலியாதான், நாளைக்கு நான் இல்லை அவ்வளவுதான். அப்படி சொல்ற அளவுக்கு அத்தனை நம்பிக்கை மட்டு போகிற நிலைமை தான் வனாந்திரம். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எலியாவே, அவ ஒன்ன தூக்குறதுக்கு என்ன, நான் அவளை தூக்குறேன் பாரு, நாளைக்கு இதே நேரத்தில் நான் அவளை தூக்குறேன் அப்படி சொன்னாரா? இல்லை, மாறாக என்ன சொன்னார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். அத்த எத்தனை பேர் பட்டயத்துக்கு விழுந்த பிறகும் நான் உன்னை பட்டயத்துக்கு தப்பு வைத்தது சத்துரு குறிக்கிற நேரத்துல விழுந்து போவதற்கல்ல, நான் நியமித்த ஓட்டத்துல உன்னை தொடர பண்ணுவதற்கு. ஹாலேலூயா. தேவ இரக்கம், தேவன் நியமித்த எல்லா பாதையிலும் எலியாவை நடத்தினது. இயேசபேல் அவர் கை வைக்கலாங்க, அவ திட்டம் போட்டுட்டே இருக்கிறார். தேவ நல்ல, அதான் சொல்றேன், இந்த வனாந்திரத்தில் என்னால வாழ முடியுமா, இந்த சூழ்நிலையில என்னால நடக்க முடியுமான்னு கேட்டா, தேவன் நம்மை தப்புவித்தாரே பட்டயங்களுக்கு அதை திரும்பி பார்க்க வேண்டும். இல்ல எலியாவே வாழ முடியாதுன்னா அத்தனை தீர்க்க தரிசிகள் வெட்டுண்டது கூட்டத்துல எலியாவும் வெட்டுண்டு விழ வேண்டியது தானே. கர்த்தருக்காய் நின்றதுனாலதான் அத்தனை தீர்க்க தரிசிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அந்த கூட்டத்தில் எலியாவையும் தேவன் அனுமதித்திருக்க வேண்டியதான? இல்ல, எலியாவே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கான ஓட்டத்தை நியமித்தது நான், அது யாருக்கும் தடுக்க முடியாது. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், எதிரான அத்தனை திட்டங்கள் நடுவிலே எலியா பலப்பட்டு நடந்து போயிட்டே இருக்கிறான். அவள் குறித்த நேரமும் தாண்டினது, எல்லாமே தாண்டிச்சு. எங்க அப்பா ஒரு சாட்சி, நிறைய சாட்சி சொல்லுவாங்க, அதுல மறக்காத சில சாட்சிகள் உண்டு. அதுல ஒரு சாட்சி தான், எங்க அப்பா ஊழிய ஆரம்பத்துல ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ஏரியாவில் ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு, கொஞ்சம் ஒரு வெறி பிடித்த நாய், அவ்வளவு பயங்கரமா கடிச்சிட்டு. அப்போ சொன்னாங்க, அவ்வளவுதான், அந்த நாயும் செத்துட்டு நினைக்கிறேன். அப்போ சொன்னாங்க, இவ்வளவு நாள்ல இவங்க வந்து இருக்க மாட்டாங்க, செத்துருவாங்க அப்படின்னு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அந்த இரவுல இனி ஒரு பொழுது விடிந்தால் அல்ல. அப்போ சபையில் இருக்கிற சிலர் வாலிபர்கள்லாம் வந்து அப்பாவை சுற்றி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவரை தூங்க விட்டுறக்கூடாது, இந்த டைம் தாண்டுதான், தூங்க விட்டுறக்கூடாது சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க. சுற்றி கரெக்டாக 12 மணி தாண்டல வந்த எல்லாரும் வந்து எல்லாத்தையும் எங்கள் அப்பாவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலில் ஒவ்வொருத்தரும் எழும்பி, ஹே என்னாச்சு பாப்போம்னு பார்த்தா ஒன்றுமே. சில நேரத்தில் நம்மளே டைமை செட் பண்ணுவோம். அதே போல தான் எங்கள் அப்பாவுடைய, எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வேறு மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டதுனால அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பயங்கரமாக கோபம் வந்து சொன்னார், நாளை நான் பாரு, நான் உனக்கு அகேன்ஸ்டாக மந்திரவாதம் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சும்மா இரு, நான் மந்திரவாதம் பண்ணுவேன். மூணாவது நாள் இதே நேரத்தில் ஒரு டைமை குறிச்சு, தேர்ட்லேருந்து மூணாவது நாள் இதே நேரத்தில் உனக்கு ஏதாவது ஆகலைன்னா என் பேரை மாற்றிக்கோ, என் வல்லமையும் ஓ வல்லமையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது ஆரம்பம் அல்லவா, ஆண்டு அப்பா ஜோம் பண்ணிட்டு விட்டாங்க. மூணாவது நாள் ஆச்சு. நாலாவது நாள், சரி இவன் சொன்னானே போய் ஒன்று பார்த்துட்டு வரும், பார்த்தி எனக்கு ஒன்று ஆகலை, பார்த்தி ஆண்டவர் என்னை காத்தாரு, பார்த்தி யாருன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்படி சோகமாக இருக்கிறாங்க. என்னாச்சு அந்த ஆளுக்கு பேரை சொல்லி, அந்த எங்கே அப்படின்னு, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ஒன்றுமே தெரியாதுப்பா, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம்? நேற்று சாயங்காலம், அதாவது அவர் அந்த நண்பர் குறித்த டைம், நேற்று சாயங்காலம் அவன் ஒரு பாலத்தில் சும்மா நின்றுட்டே இருந்தான். அப்ப அந்த வழியா ஒரு குடிகாரன் போயிட்டு இருக்கிறான். ஏ நீயே இங்க நிக்கிறேன்னு கேட்டான். நான் சும்மா நிக்கிறேன். சும்மா எப்படிடா நீ நிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு கீழே தூக்கி போட்டுட்டு, எப்போன்னு எங்க அப்பா கேட்டாங்க, நேத்து சாயங்காலம் 5 மணிக்கு, அதாவது எண்ணி மூணாவது நாள் சாயங்காலத்துல அவன் குறித்தட்டை. எப்பவுமே நம்ம பல நேரத்துல நல்ல கவனமா கேளுங்க, நம் பிறக்கு முன்னமே நம் பிறப்பு எப்போ இறப்பு எப்போன்னு நேரத்தை நம்ம அப்பா ஏற்கனவே குறிச்சு வச்சிட்டாரு. ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி 3:1 தானே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:1 வாசிங்க.
1: ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு.
0: நல்ல நல்ல, ஆக்சுவலா வந்து நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், நீங்க செய்வீங்க. நம்ம வந்து சர்ச்சில் வாசிட்டு போறோம், வீட்டில் மெடிடேட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக வந்து நம்ம மெடிடேட் பண்ணணும். எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. ஓகே, வானத்தின் கீழ் இருக்கிற
1: ஒவ்வொரு காரியத்துக்கும்
0: நான் என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கிற டைம் கூட உண்டு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அடுத்த வார்த்தை,
1: பிறக்க ஒரு காலம் உண்டு.
0: அதாவது ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு காலம் உண்டு. அதற்கான பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அடுத்து
1: கொல்ல ஒரு காலம் உண்டு.
0: எல்லாத்துக்கும் காலம் உண்டு. காலம் உண்டு சொல்லிட்டு 11வது வசனத்தை வாசிங்க.
1: அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார்.
0: எல்லாத்துக்கும் காலம் உண்டு. எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதை அவர் செய்வார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அவ இயேசுபேல் நேரத்தை குறிக்கிற ஆண்டவரே, அவங்க பாரு, நாளைக்கு இன்னும் ஒரே மாசத்துல உன் கதையை முடிக்கலன்னா அவ்வளவுதான் போச்சு, ஒரு மாசம் விட்டு. அதாவது பயத்திலேயே பாதி போயிரும். ஒருத்தங்க போய் ஒரு டாக்டரை பார்க்க போனாங்களாம். பயங்கர ஃபேட் டாக்டர். உடம்பு எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாரா, சாரி சார், நீங்கள் 6 மாசத்தில் செத்துருவீங்க அப்படின்னு. அவ்வளோதான், இவருக்கு பயத்தில் தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை. எப்படிங்க சாப்பிட முடியும்? 6 மாசத்துல செத்துருவேன் சொல்லிட்டு கரெக்டா 6 மாசம் அப்படி ஓட்டி ஓட்டி அந்த நாள் வந்து தாண்டி ஐயோ முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு அடுத்த நாள் அவர் சொன்ன டேட் தாண்டி உயிரோடு இருக்கிறத பார்த்து டாக்டர் போய் பார்த்தாரா. டாக்டர் பார்த்த ஆள் எப்படி இருக்காரு தெரியுமா? டாக்டர் கை கொடுத்து சொன்னார், இனி நீங்க சாக மாட்டீங்க. ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொன்னாலும் நீங்க ஒன்னும் செய்ய மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டினாலே நீங்க பாதி ஆயிருவீங்கன்னு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நார்மல் ஆயிட்டு கிளம்புங்க. ஏன்னா ஆளு சாப்பிடாம ஃபேட் எல்லாம் போய் பயத்திலேயே நம்ம தூங்கவே மாட்டோம். பயத்தில் எலியாவுக்கு அந்த பயம் வந்துச்சு. அதான் சொன்னேன் அல்லவா, நம்பிக்கை அற்று போக பண்ணுகிற சூழ்நிலைகளும் உண்டு. ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்துட்டானா பாத்துக்கோங்க. அந்த நம்பி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களால ஜெபிக்கவே முடியாது. ரீசன் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்த கொஞ்சம் நம்பிக்கை போயிட்டு. ஜெபிக்கிற நேரத்துல இருந்து உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. நான் இங்க சொல்லல, வீட்டுல உங்க பர்சனல் ப்ரேயர்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 18வது அதிகாரத்துல தன் தலை முழங்காலில் படுமட்டும் 7 தரம் குனிந்து ஜெபம் பண்றான். ஒரு கப்பை ஏதாவது தெரியுதா பார். இல்ல, உடனே ஜெபத்தை விட்டானா? இல்ல, நம்பிக்கை இருக்குள்ள. நம்பிக்கை இருக்கு, ஜெபத்தை விடல. நடக்கிறது வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அதே எலியா 19வது அதிகாரத்துல ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கிறது விட்டுட்டு போதாண்டவர் வேணாம் எடுத்துருங்க, என்ன பண்ணிருங்க சொல்லி தூங்கிட்டான். ஏன்? இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிட்டு. ஏன்? எல்லாமே இயேசபேல் கையில இருக்கு. அவ எனக்கான நேரத்தை குறிச்சிட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா எத்தனையோ பட்டயத்துக்கு நாம இல்லாமலே போயிருந்திருப்போம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜபமே இல்லையா? சிலர் வேணும்னு ஜபிக்க மாட்டாங்க, நான் அவங்கள சொல்லல. சிலருக்கு ஜபிக்கிற நல்ல ஜபம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஜபம் அப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். ரீசன் என்ன தெரியுமா? இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் அவுட் ஆயிட்டு. அந்த நேரத்தை இருந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன பண்ணலாம், எப்படி எஸ்கேப் ஆகலாம், எங்க போனாலும் ஆட்களை விட்டுருக்காள் இயேசுபேல், எங்க திரும்பினாலும் எங்க போகலாம், ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே, ஒரு பொம்பளை கையால செத்தேன்னு சொல்வதை விட நீர் என்னை எடுத்துக்கொள்ளும். எலியாவே, நான் உன் வார்த்தைப்படி தான் செய்வேன், நான் தான் உன்னை எடுப்பேன், ஆனா இப்ப எடுக்க மாட்டேன். நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். இயேசுபேல உன்னை நான் எடுக்க விட மாட்டேன் எலியாவே, நான் தான் உன்னை எடுப்பேன், ஆனா இப்போ இல்லை. அதான் நீங்க அதை நான் சொல்ற இந்த செர்மன் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கவனிச்சீங்கன்னா தெரியும். சீஷர்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்களை வனாந்திரத்துல இருந்து அனுப்பிவிடும். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது. உட்காரவை ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், அது ஏன் எடுக்கணும், உட்காரு. நான் சொல்ல நான் நியமித்த ஓட்டம் ஒன்று நான் எடுப்பேன். கர்த்தர் தான் எலியாவை எடுத்தார், ஆமாவா இல்லையா? ரதத்தை அனுப்பி எடுத்தார். ஆனா எலியாவே, இயேசுவேலுக்கு பயந்ததுனால நான் உன்னை தூக்க மாட்டேன். எலியாவே, உன்னை எவ்வளவு நாள் இந்த பூமியில வாழ வைக்கணும்னு நினைச்சேனோ அவ்வளவு நாள் வாழ வைப்பேன். இந்த ஓட்டத்தை நீ ஓட, நீ வா வந்து பர்வதத்துல வா. யார் தடுக்கிறா பாப்போம். பர்வதத்துல வந்தா யாருக்கும் தடுக்க முடியல. போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. யார் தடுக்கிறா பாப்போம். போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. யாருக்கும் தடுக்க முடியல. நாள் குறித்தவள், நேரம் குறித்தவள், அப்படியே உரு உருன்னு இருக்கிறா. எலியாவை ஓட விட்டுட்டே இருக்கிறார். இதே போல பவுலுக்கு அகேன்ஸ்டா ஒரு டீம், கொஞ்சம் யூதர்கள் எழும்புவாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 23 அதிகாரம், நேரம் போய்விட்டது. 23 அதிகாரம் அதனுடைய 12 வசனத்தை வாசிங்க. 12,
1: விடியற் காலமான போது யூதர்கள் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும்,
0: நாங்க பவுலை கொலை செய்யும் அளவும்
1: புசிப்பதும் இல்லை,
0: புசிப்பதும் இல்லை,
1: குடிப்பதும் இல்லை என்று
0: சபதம் பண்ணி கொண்டார்கள். எத்தனை பேர் சபதம் பண்ணாங்களோ,
1: இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள்.
0: இப்படி சபதம், இவங்க சபதம் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டார். என்ன? 11 வசனம், அதற்கு முந்தின இரவிலேயே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி,
1: பவுலே
0: அந்த வார்த்தையை நல்ல கவனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின்
1: அருகே நின்று,
0: கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே சில வார்த்தைகளை சில இடத்துல நின்றுதான் சொல்லுவார். பயப்படாதேன்னு சொல்றாருனாலே பக்கத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம். திடன் கொள்னு சொல்றாரு, பக்கத்தில் இருக்கிற அவர். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பயப்படாதேன்னு சொன்னார், அப்படி சொல்ல வேண்டியதான் அல்ல. அருகே நின்று, அருகே நின்று, பக்கத்துல நின்னு, திடன் கொள்.
1: நீ என்னை குறித்து,
0: நீ என்னை குறித்து
1: எருசலேமிலே
0: சாட்சி கொடுத்தது
1: போல
0: ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற் காலமான போது 40 பேர் பிளான் பண்றான், இவனை கொல்லாம நாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம். எனக்கு சங்கடம் என்னன்னா, எத்தனை நாள் தண்ணி குடிக்காம எத்தனை பேர் செத்தான்னு தெரியல. யாருக்கு யாருக்கு கையாவது பவுல் மேல பட விட்டாரா? இல்ல. நான் நினைக்கிறேன் ஒரு நாள் இருந்து பார்ப்பாங்க, ரெண்டு நாள் இருந்து பார்ப்பாங்க, மூணு நாள் இருந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க, லீடர் லீடர் ஒரு ஆள் லீடரா இருப்பாங்களே, கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க விடுங்க. தேவ இரக்கம். எத்தனை சபதங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய். நாளைக்கு 40 பேர் சபதம் பண்ண போறானா, இன்னைக்கு நைட்டே என் பக்கத்துல வந்து நிக்கிறவர் தான் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க. பவுலே நீ நிக்கணும், ஓகே, நீ நிப்ப. ஆமென். ஹல்லேலூயா. தேவ இரக்கம் நம்மை தொடர பண்ணும். தேவ இரக்கம் நம்மை வளர பண்ணும். தேவ இரக்கம் நம்மை தொடர பண்ணும். ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்திருக்கிற இரக்கம், இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீரே என்றல்ல, இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியா என்னை ஆசீர்வதித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் படையிட்டு

எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இருக்கிற சூழ்நிலை வனாந்திரம் போல இருக்கலாம், ஆனா கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. பட்டயத்துக்கு உன்னை தப்பு வைத்திருக்கிறார், பட்டயத்துக்கு உன்னை தப்பு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? தேவ இரக்கம் கிடைக்கும். அந்த தேவ இரக்கம் உன்னை வாழ வைக்கும், உன்னை வளர வைக்கும், உன்னை தொடர பண்ணும். உன்னை வாழ வைக்கும், உன்னை வளர பண்ணும், உன்னை தொடர பண்ணும். அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நம்ம முடிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க சூழ்நிலை, நீங்கள் இருக்கிற வனாந்திரம் என்ன என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் வாரி கொண்டு போன இந்த பட்டயம் என்ன நீங்க விடலாண்டவரே. 40 பேர் சபதம் எடுத்தது பவுலுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் முந்தின நாள் நைட்டே வந்து பக்கத்துல நின்றுட்டார். இனி யார் வரா பார்க்கலாம். உன் பக்கத்தில் நிற்கிறார். உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழுப்புதுன்னா புரிஞ்சுக்கோ, அவர் பக்கத்துல வந்துட்டார். அர்த்தம் பக்கத்துல வந்துடுவார். அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நான் என் வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சிட்டேன்ப்பா, நான் எதுக்கும் நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சேன்ப்பா, ஆனா உங்க இறக்கம் என்ன வாழ வைக்கும், உங்க இறக்கம் என்ன வளர வைக்கும், உங்க இறக்கம் என்ன தொடர வைக்கும், உங்க இறக்கம் என்ன வாழ வைக்கும், உங்க இறக்கம் என்ன வளர பண்ணும், உங்களுடைய இறக்கம் என்ன தொடர பண்ணும். சத்துரு நேரத்தை குறித்த போது கர்த்தர் இயேசபேலுக்கு நேரத்தை குறிச்சிட்டார். எலியா நீ வாழ்வ, இயேசபேல யெகுவ வச்சு நான் முடிப்பேன்னு சொல்லிட்டார். ஒரு 40 பேர் சபதம் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க நிறைய பேர் சபதம் எடுக்கிறாங்கல்ல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, அவங்களுக்கு தெரியாது உலகத்தில் இருப்பவனிலோ அவரோடு அவருடையவர்களோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு பாடலை பாடப்போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தரை பாடப்போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் நம்முடைய காலை தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருந்து அரசாளுகிறவர். நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா. ஒத்தாசை வருகிற பர்வதம், ஓ அவர் நம்முடைய கண்மலை, நம்மை காக்கிறவர், எண்ணிற் கடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அவரை இணைந்து பாடுவோம், மகிமைப்படுத்துவோம்.

தாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். நீர் என் காலை தள்ளாட விடுவதில்லை. என்னை காக்கிற தேவ நீர் உறங்குவதில்லை. மலைகள் பெயர் தகந்தால் ஓ பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு மாறாது இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி. பல பக்கத்தில் நிழலாய் வழுவாமல் காக்கிறவராய் எங்களோடு கூட வருகிறவரே. ஓ பகலில் சூரியன் இரவில் சந்திரன் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை காக்கிறவரே. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை

கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை உருவாக்குகிற, நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிற அந்த தேவாத தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிக்கலாமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் உன்னை பாதுகாக்கிறார். உன் வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். நீ போகும்போது வரும்போது அவர் உன்னை பாதுகாக்கிறார். நீ அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறாய், அவருடைய பாதுகாப்பின் கரத்தின் கீழ் இருக்கிறாய். எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. அதை விசுவாசிக்கிறவங்க அறிக்கை செய்ய பார்க்கலாம். எந்த தீங்கும் என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா! என்னை காக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறவர், என்னை பத்திரமாய் நடத்துகிறவர், என்னோடு கூட இருந்து நடத்துகிற பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாக்கிறவர், ஹல்லேலூயா! ஆத்மாவை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நல்ல கரங்களை

இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் கண்களை தேவனை நோக்கி எழுப்பாயா. உனக்கு உதவி தருகிற, உனக்கு உதவியை கொண்டு வருகிற அந்த தேவனுக்கு நேராக, தேவ பர்வதத்துக்கு நேராக, கண்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கண்களை எழுத்துப்பார். இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் வருகிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு விடுதலை சம்பவிக்கிறது, இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறார். மலைகள் அகர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம்.

கர்த்தர் பாதுகாக்கிறார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. இன்னைக்கு பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? வியாதியை குறித்த பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? என்ன செய்ய போகிறேன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? பயத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு என்னை பாதுகாக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உறுதியோடு, என்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்து முன் செல். ஒரு வாதையும் உன்னை அணுகாது, ஒரு வாதையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் ஜீவனை பாதுகாக்கிறவர், உன் ஜீவனை உனக்கு ஈடாய் தருகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். துவண்டு போயிருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உறவுகளை இழந்து அன்பாளர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று முனை சேதப்படுத்தார், உன்னை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாடப்போகிறோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. இணைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. அப்படி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கூப்பிடுகிற எல்லா மிருக ஜீவனையும் காப்பாற்றுகிறார். அதே நல்ல தேவன் இந்த நாட்களில் உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை போஷிப்பதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவர்.

கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலே மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், ஓணி நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவிலே மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவிலே மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன்னு அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசுத்தரே.

பாதுகாக்கிற பரிசுத்தர், எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. உங்க சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம் பா, உங்க பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, உமை உயர்த்துகிற ஆண்டவரே, பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு இன்னைக்கு தெய்வீக

ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தேவ பிரசன்னம், சுகமாக்குகிற கர்த்தருடைய மாறாத மகிமை உள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி அற்புதங்களை செய்கிற கிருபைக்காய் நன்றி, தொடுகிற கிருபைக்காய் நன்றி. வியாதியை சுகமாக்குவீராக, பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தெய்வீக வல்லமை இறங்கி வியாபரிப்பதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில், பாதிக்கப்பட்ட நுரையீரலில் தேவனுடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது இறங்க.

கண்ணங்கள் தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக. எல்லா கலக்கங்கள் இப்பொழுது மாறி போகட்டும், எல்லா கலக்கங்கள் மாறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற விடுதலை, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை தொட

உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, நிறைவாய் நிரப்புவதாக. ஒரு விடுதலை, ஒரு சுகம், சந்தோஷம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாகட்டும். என் கர்த்தர் அப்படி நிரப்புகிற கிருபைக்காக நன்றி. நிறைவான பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம், கன மகிமை மாட்சி மகத்துவம் எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க.

சொல்லியிருக்கிறாங்க. அது ஏன் சொன்னாங்க, அது எப்படி புதிய ஏற்பாட்டில் இங்கு நிறைவேறியது என்பதை நாம் ஒப்புமையோடு நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். மத்தேயு 2:6 யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அன்பாலே, இன்னைக்கு இது ஏன் இது நடந்தது, இது எப்படி மீகா 5:2 இது எழுதப்பட்டிருக்கிறது? மீகா என்ற தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமூல 772 அந்த இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் அந்த மீகா என்ற தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்த காலம். அப்போ அவர் எழுதுகிறார், அந்த மீகா என்ற தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை, இது சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் என்ன எழுதுகிறாருன்னா, 5:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது. இப்படி எழுதியிருக்கிறாங்க, யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். இஸ்ரவேலை ஆளப்போ, இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இந்த ஏரோது யூதருக்கு ராஜாவாக, ஏரோது வந்து இருந்த ராஜாவாக இருந்த நாட்களிலே அவருக்கு விரோதமாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின் தான் வந்து அவன் நினச்சிக்கிட்டான். அவன் நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சான், ஏன் அவன் நினச்சான் அப்படின்னாக்கா, அந்த ஸ்தாத்திரிகள், ஏசாண்டவர் பிறக்கிற அந்த காரியத்தை முன்குறித்து அறிந்த சாஸ்திரிகள் அதை தேடிக்கிட்டு வராங்க. அந்த நட்சத்திரம் வந்து அந்த அரண்மனைக்கிட்ட வந்து நின்று போச்சு. அரண்மனை நின்னோடனே இவங்களுடைய நினப்பு என்னன்னாக்கா, யூதருக்கு ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருப்பாரோ என்று எண்ணிக்கிட்டு அந்த 3 சாஸ்திரிகளும் அரண்மனைக்குள்ளார போய் ஏறுவதுகிட்ட போய் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜா இங்கேயா பிறந்திருக்கிறாரு, எங்கே அப்படின்னு. கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தவனு. அப்போ இவனுக்குள்ள மனசில் என்ன வந்துடுச்சுன்னா, நமக்கு போட்டியாக ஒரு ராஜா பிறந்துட்டான் யூதரை ஆளுமை பண்ணுறதுக்கு, அவனை எப்படியாவது நம்ம ஒழிக்கணும் அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு, அவர் எங்கே பிறந்திருப்பார், எந்த இடத்துல பிறந்திருப்பார், யூதேயா தேசம் ஒரு பெரிய நாடு, அதில் எந்த ஊரில் பிறந்திருப்பார் அப்படின்னு இவருக்கு கன்ஃபியூஸ் ஆனதுனால அவர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு. யூதேயா தேசம் பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4:1 அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அப்போ எல்லாருமே கேட்குறான், எங்கே பிறந்திருப்பார் அந்த இந்த சாஸ்திரிகள் சொன்ன யூதருடைய ராஜா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தீர்க்க தரிசன புத்தகங்களாகிய அந்த வேத புத்தகத்தை அவங்க எடுத்து என்ன செஞ்சாங்க, படிச்சுட்டு சொல்கிறாங்க, மீகா என்ற ஒரு புத்தகத்தில் ஒரு தீர்க்க தரிசி இப்படியாக எழுதியிருக்கிறான். என்னென்னு எழுதியிருக்கிறான், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அவங்க துல்லியமாக கரெக்டாக சொல்கிறாங்க, என்னென்ன, பெத்லகேம் என்ற ஊரில் தான் பிறந்திருப்பார், ஏன்னா அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது அவரை குறித்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு அனாய்டிங் இருக்கணும், ஒரு வரம் இருக்கணும், அவங்க அப்படி தான் சொல்ல முடியும். பாருங்கள், இந்த யூதேயா தேசம் அப்படின்னக்குள்ளார பெத்லகேமிலே இருக்கிற யூதா, பெத்லகேம் என்ற யூதேயா தேசத்தில் பெத்லகேம் என்ற ஊரில் பிறந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த மீகா 5:1 படித்து பார்த்துட்டு, அது உண்மையிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து தோன்றினார் என்று சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே சொன்னார், உலகத்தினுடைய மையப்பகுதி. அந்த பெத்லகேம் இருக்கிற இடத்த பார்த்தீங்கனாக்கா, அந்த உலகத்தை ரெண்டு பிரிவாக பிரித்தா மையப்பகுதியில் தான் அந்த பெத்லகேம் இருக்கிறதான். அப்போ அந்த மையப்பகுதியிலிருந்து தான் அவர் தோன்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆராய்ச்சியை சொல்லுது. போகட்டும், இந்த பெத்லகேமு, இந்த பெத்லகேமில் அவர் ஏன் எழுதினார், இந்த இந்த தீர்க்கதரிசி எந்த அடிப்படையில் அதை எழுதினார் அப்படின்னு பார்த்தாக்கா, அவர்
772 ஆண்டு இடைப்பட்ட பகுதியில் தான் அவர் எழுதியிருக்கிறார். இந்த பாலஸ்தீனத்திலேருந்து எழுதப்பட்டது இந்த இது.

அப்போ இயேசு என்று ஒருத்தர் பிறக்கவே இல்லை. ஆனால் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் எழுதப்பட்ட அந்த காரியம், அந்த இஸ்ரவேல் மக்கள் நேர்மையற்று நடந்தாங்களாம். இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்க, ரொம்ப அநீதியாக இருந்தாங்க, அநீதிக்கு தலை வணங்கினாங்க, நேர்மையற்ற முறையில் இருந்தாங்க, தீய செயல்களை பல செய்தார்கள். அதெல்லாம் பொறுக்க முடியாதனால்தான் ஏழைகளை ஏமாற்றி அனாதைகளை ஒடுக்கி அடக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அந்த இந்த மீகா என்ற தீர்க்கதரிசி இந்த நூலை எழுதுகிறார், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதுகிறார். ஆபேல் போல இருவரும் எதிர்த்து வரும் தண்டனையை பற்றி முன்னறிவித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தீர்க்க தரிசிகள் வந்து வரக்கூடிய காரியத்தை முன்னறிவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் கொடுமைப்படுத்தின அந்த அடிமைப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு மீட்பை பற்றி ஒரு காரியத்தை நற்செய்தி அங்கே சொல்கிறார். அந்த அர்த்தத்தில் தான் அவர் எழுதினார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பாவிகள், இந்த ஆசாரியர்கள், இந்த வேதபாரர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, ஆனாலும் உங்களை மீட்கிறதுக்குன்னு ஒரு மீட்பர் வருவார். அவர் எங்கே வருவார், பெத்லகேமில் பிறப்பார். பெத்லகேமில் என்ன செய்வார், உங்களை ஆளப்போகிற இஸ்ரேவேலை ஆளப்போகிற ஒருத்தர் ராஜா வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மீகா 5:4 கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அந்த கடைசி வரி, அவர் இனி பூமியின் எல்லை பரியந்த மகிமைப்படுவார். எங்கேவா இந்த நடு சென்ட்ரு மையத்தில் பிறந்த அந்த ராஜா, இஸ்ரவேலை ஆளப்போகிற அந்த ராஜா பூமி எங்கும் அவர் என்ன செய்யப்படுவாரா, மகிமைப்படுவார் என்று போட்டிருக்கு. மகிமைப்படுறாரா இல்லையா, இன்னைக்கு உலகத்தில் எங்கே திரும்பினாலும் இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசாத ஊரே பேசாத ராஜ்யமே கிடையாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். பாருங்கள் 5வது வசனம், அதை விட அதிகமாக நல்ல ஒரு வசனம், இவரே சமாதானக்காரனர். இவரே என்னது, இப்போ எவரை பற்றி இந்த இவர் சொல்கிறாருன்னா இயேசுவை பற்றி தான் சொல்கிறார், மேசியா பற்றி தான் சொல்கிறார். ஆனால் இயேசு அங்கன்னு குறிப்பிட விடவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசி சொன்னார் அவருக்கு இம்மானுவேலுன்னு பெயர் வைப்பாங்க, அவர் சமாதான பிறப்பு என்று பெயர். அது ஏசியா பல அவர் ஒரு பாகத்தில், அவர் வந்து கிபி 5 ஏசியா காலத்தில் வந்து இவருக்கு முன்னாடி அவர் பேசினார், இவருக்கு முன்னாடி பேசினார். அப்போ இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் இப்படியாக மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சமாதானக்காரனர் என்று மீகாவும் பதிப்பிடுகிறார். இன்றைக்கி நாம் சமாதானம் இழந்து காணப்படுகிறோம் அன்பானில். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்தில் இன்றைக்கி கிறிஸ்துவ குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இயேசுவை அறிகிற விதத்திலே நாம் அறியவில்லை, இயேசுவை அறிகிற விதத்திலே நாம் அறியவில்லை. அதனால்தான் சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம் அன்பானிலே. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஏறுவது சமாதானத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், எங்கேயோ பிறந்துட்டான் நமக்கு எதிரின்னு. ஆனால் அவன் சமாதானத்தை இழக்கலாம், அது போட்டி மனப்பான்மையில் இருக்கலாம். இன்றைக்கி உன்னுடைய சமாதானம் இழக்குதுனாலே உன்னுடைய இருதயம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளுக்குள்ளார போட்டி பொறாமல் பொச்சரிப்பு கோபம் தாபம் எல்லாம் இருந்ததுன்னா உன் சமாதானம் போயிடும். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் இருக்கிறதுக்கு பதில் உன் இருதயத்தில் யார் இருக்கிறா, வேறு ஒருத்தர் மேப்படியாக இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வராதனால்தான் இன்றைக்கி நம்ம சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறோம் அன்பான். நேற்று ஒரு டெஸ்டிமனி கேட்டேன், நல்ல ஒரு பிராமின் கன்வெர்ட்டட், அவர் பிராமின் குலத்தில் ஒரு நல்ல ஆர்பிஐயில் வேலை செஞ்சவர், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி இன்றைக்கி ஊழியம் செய்கிறாராம். அவர் வந்து உண்மையிலே அவருடைய சாட்சி எனக்கு உண்மையிலே மிக புரோஜனமாக இருந்தது. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இயேசுவை சரியான முறையில் அறியலை அப்படின்னார். யார் அறியலை, உண்மையிலே அது நம்ம கொள்கையில் அவர் இருக்கிறார், அதுதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுடைய அழைப்பு என்ன, அழைத்தனுடைய நோக்கம் என்னென்னா, இஸ்ரவேலுக்கு காவலனாய் வைத்தேன்றார். கிறிஸ்தவர்களுக்கு நான் உன்னை காவலனாய் வைத்தேன்னு தான் சொன்னார். ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கி வேதத்தை அறியாதபடிக்கு, புரிஞ்சு கொள்ளாதபடிக்கு வேதத்தை நாம் சரியாக படித்து புரிந்து கொள்ளாமல் நாம் இருக்கிறோம் அன்பாவில்லே. இன்றைக்கி நான் நிறைய புறஜாதி மக்களை சந்தித்து கேட்ட காலங்கள் உண்டு. ஆண்டுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லி கொண்டிருக்கும்போது உங்களுக்கு நிம்மதி இருக்காதுன்னு கேட்பேன், இல்லவே இல்லைன்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், சரி எத்தனையோ கடவுளை நீங்கள் வணங்குனீங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கல, ஆனால் நிம்மதி கொடுக்குற கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, அவர் தான் இயேசு. அவர் பேரே சமாதானத்தின் தேவன், நிம்மதியின் தேவன். அவரை நீங்கள் வணங்கி பாருங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு அறிமுகப்படுத்துவேன். அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி நிம்மதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நான் சந்திக்கிறது அதிகமான புறஜாதி மக்களை அல்ல, இன்றைக்கி அநேக கிறிஸ்துவர்களை தான் நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி அவர்கள் மத்தியில் நான் கேட்டால் எனக்கு நிம்மதியே இல்லைன்றாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த கடவுளை போய் அறிமுகப்படுத்த முடியும்,
நிம்மதியின் தேவன் இயேசு, அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் காரணர் என்று மீகா சொல்கிறார். அவர் வந்து சமாதானத்தின் காரணர் என்று சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி சமாதானம் இழந்து எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி தவித்து கொண்டிருக்கிறது? ஏன் இன்றைக்கி சுயத்துக்கும் மற்ற பாவத்துக்கும் இடம் கொடுக்கறதுனால தான் சமாதானம் இழந்து காணப்படுகிறோம். அதனாலே சமாதானத்தை இன்றைக்கி தருகிறவர் அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன். அப்போ ஏசாண்டர் வைத்து போன அந்த சுதந்திரத்தை, அந்த சமாதானம் என்ற ஒரு பொக்கிஷத்தை நாம் சுதந்திரிக்க முடியாத ஒரு பாவிகளாக இருக்குது இந்த உலகத்திலே. அப்புறம் எப்படி இன்னும் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் நம்ம எப்படி சுதந்திரித்து கொள்ள போகிறோம்? அந்த மாதிரி இன்றைக்கி பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரலோகத்தில் வந்து ஒரு பெரிய குடோனில் பல விதமான ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது, தேங்கி கிடக்குது. சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஏசாண்டவர் சொல்லி அழுததை ஒருத்தர் என்ன செய்கிறார், புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், பரலோகம் என்ற புத்தகத்தில். அப்போ சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி ஏராளம் ஏராளம் பரலோகத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பூலோகத்தில் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் வச்சுட்டு போனார் இந்த பூலோகத்தில், வேறு எதையும் வச்சுட்டு போகல. நமக்காக, உனக்காக, எனக்காக, நீ நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி ஒன்றே ஒன்று தான் வச்சுட்டு போனார். அவர் சொத்து வைக்கலை, எதுவுமே அவர் எதுவுமே இல்லை, அவர் வீடு கூட கிடையாது, அவருக்கு தலைசாய்க்க கூட வீடு கிடையாது. ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜப வீடுகள் இன்றைக்கி அவருடைய பேரில் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னார், அவர் எந்த ஒரு ஆபீஸும் அவருக்கு கிடையாது, ஆனால் அவருக்கு இன்றைக்கி உலகத்திலே அவருக்கு தான் ஆபீஸ் அதிகமாக இருக்குது. அவர் எந்த புஸ்தகத்தையும் எழுதலை, ஆனால் உலகத்திலே அவரை பற்றி தான் நிறைய புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி நிறைய சொன்னார் அவர். எனக்கு உண்மையிலே அவர் ஜஸ்டின் பிரபாகரன், அவர் நல்ல ஒரு ஆராய்ச்சி, வேதத்தை ஆராய்ந்து பார்க்குற ஒரு அறிஞர். நேற்று அவருடைய வார்த்தையை கேட்டு நான், அவர் சொல்கிறார், ஏசாண்டவர் வந்து தலை சாய்க்க கூட இடம் இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஜப வீடு அவருக்கு இருக்குது. அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதலை, ஆனால் அவருக்காக புஸ்தகங்கள் எழுதப்பட்டது தான் இன்றைக்கி உலகத்தில் பெருசு அதிகம் அப்படின்னு பல ஆதாரங்களை அவர் சொன்னார். இப்படி ஏசாண்டவரை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக சமாதானம் கிடைக்கும். இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீனு புறஜாதியாக எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் சரி, உனக்கு சமாதானம் வேணுமா? இயேசுவை அறிகிற விதமாக அறிந்து கொள். இயேசுவை என்ன, இயேசுவை அறிகிற விதமாக அறிந்து கொள்வது அப்படின்னாக்கா, இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி முக ஸ்டாலின் இன்றைக்கி முதல்வராக வந்திருக்கிறார், எல்லாருக்கும் தெரியுமானா? எல்லாருக்கும் தெரியும். முக ஸ்டாலினுக்கு ஒன்றை தெரியுமா? முதல்வருக்கு ஒன்றை தெரியுமா? என்ன கிடையாது. ஏன்னா நம்ம 100ல் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன், 10000ல் ஒருத்தன், 1000000ல் ஒருத்தன் நம்ம இருக்கிறோம். அவரை நீ அறிந்த வண்ணமாக இருந்தோம் என்றால், அப்போ எப்போ அறியறது? அவர்கிட்ட ஒரு அறிமுகம் நமக்கு வர வேண்டும், அவர்கிட்ட போய் பழக வேண்டும், அவருடைய குணாதிசயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை போல நீ மாற வேண்டும், அவருடைய கொள்கைகளை நீ பின்பற்ற வேண்டும். அப்போ தான் ஒன்றை அறிவார். இப்போ பண்டூட்டியில் ஒரு திமுக பிரமுகர் இருந்துகிறார்னா, அவர்கிட்ட போய் முக ஸ்டாலின் இருந்து இந்த மாதிரி இவர் தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரியும். ஏன்னா அவர் என்ன செய்வாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ நீ நானும் இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக மாறும்படியாக அவரை அறிய வேண்டுமா? அப்போ எப்படி அறியலாம்? அவரை அறியறதுக்கு தான் இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. இந்த நான் பிராமின் கன்வெர்ட்டுன்னு சொன்னேன், அவர் இந்த இயேசுவை இந்த புதிய ஏற்பாட்டில் தான் என்ன செஞ்சார், கண்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த புதிய ஏற்பாட்டு பகுதியை படித்தார், அடுத்தது பழைய ஏற்பாட்டை படித்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்குதே. அப்போ இயேசு தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தார். அன்பானவர்களே, இன்றைக்கி உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துனுடைய யார் அவர், எதுக்காக அவர் பிறந்தார்? இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்குறோம். இன்றைக்கி யூதேயாவில் அவர் பெத்லகேமில் அவர் பிறந்தாருன்னு இந்த ஏறுவதுக்கு சமாதானம் இழந்து போயிட்டார், சமாதானத்தை இழந்துட்டார். இன்றைக்கி அநேகர் இயேசுனால் சமாதானத்தை இழந்தவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் இயேசுனால் சமாதானத்தை பெற்றவர்களும் அநேகர் இருக்கிறாங்க. நீ எந்த கேட்டகரியில் இருக்க போகிறீங்க? இயேசுவை அறிகிற அறிவிலை நாம் வளர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் இழந்து போன சமாதானத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, இன்றைக்கி நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிறது என்ன, அவர் வாய் தரவாத இருந்தார், அவர் தாழ்மையாக இருந்தார், அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், அவர் பொறுமையாக இருந்தார், மன்னிக்கிறவராக இருந்தார். இந்த சுபாவத்தெல்லாம் உன் உள்ளத்திலே நீ நான் வைத்திருந்து அவரை போல, அவருடைய நடக்கையைப் போல நாம் பின்பற்றி நடந்தோம் என்றால் அந்த சமாதானத்தின் தேவன் நம்மை ஆட்கொள்வார், நம்மை என்ன செய்வார், நிரப்புவார், சமாதானத்தை கட்டளிடுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரியை ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, நான் இயேசுவை ஒரு சும்மா அவுட்லைனில் அறிஞ்சு வச்சுருக்கிறேன், இன்னும் டீப்பாக அறியலை. அவர் எப்படிப்பட்டவரோ
அவர் எப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவரோ என்று நான் அறியல. ஆனால்தான் எனக்கு சமானம் இல்லை, என்னுடைய சுபாவத்தில் தான் இருக்கிறேன். இயேசுனுடைய சுபாவத்தில் நான் வாழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக எனக்குள்ள சமாதானம் கிடைக்கும் என்பதை நீ தேடுவாய் என்றால் நிச்சயமாக உனக்குள்ள சமாதானம் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே சமாதானத்தை இழந்திருக்கிற யாரெல்லாம் நாங்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லை என்று இழந்திருக்கிறோமோ என்று ஃபீல் பண்ணுறோமோ எல்லாரையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, தகப்பனே நீர் ஆண்டவரே எனக்காக எங்களுக்காக இந்த உலகத்துக்காக சமாதானத்தை மட்டும்தான் வைத்து போனீர். உம்முடைய சமாதானத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு தவிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்கிற விதத்திலே புரிந்து கொள்கிற விதத்திலே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, உம்முடைய தாழ்மை, உம்முடைய மன்னிக்கிற இருதயம், உம்முடைய பொறுமை, உம்முடைய நீடிய சாந்தம், அமைதி ஆண்டவரே, எல்லா குணத்தையும் நானும் நாங்களும் பெற்று அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமே. காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 11:1 மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் என்று அருமையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு திடனற்ற மனிதனையும் திடப்படுத்த தேவனால் கூடும். நாம் திடப்பட பலப்பட தேவனுடைய துணை, தெய்வ பிரசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவேதான் மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன் என்று. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனால் திடப்படுத்தப்படுகிறார்கள். சூழ்நிலைகள் சில நேரத்தில் திடனற்று போக பண்ணலாம். சத்துரு நம்மிலும் பலவானா இருக்கும்போது அது நிமித்தம் நாம் திடனற்று போகலாம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாய், தேவ பிரசன்னத்தை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நமது வலது பக்கத்திலே நிழலாய் துணையாய் நின்று நம்மை பலப்படுத்தி திடப்படுத்த அவர் வல்லவராய் போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏசபேலின் வார்த்தையை கேட்டு தளர்ந்த எலியாவின் இடத்திலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். எலியாவுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல, ஆகாரம் கொடுப்பதற்காக மட்டுமா இருக்குமானால் காகத்தை அனுப்பியிருக்கலாம், அல்லது சாரிபாத்தில் அந்த ஸ்திரீயை கூட அனுப்பியிருக்கலாம். ஆனால் தேவன் இப்பொழுது அதை செய்யாமல் கர்த்தர் தம்முடைய தூதனையே அனுப்புகிறார். இப்பொழுது எலியாவுக்கு என்ன தேவை? போஜனம் மட்டுமல்ல, எலியாவுக்கு திடன் தேவை, பலன் தேவை. அந்த தூதன் என்ன செய்தார் தெரியுமா? அவனை தட்டி எழுப்புகிறார். நம்மை தட்டி விடுகிற உலகம் இது, ஆனால் நம்மை தட்டி எழுப்புகிற கர்த்தருடைய பிரசன்னம். என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, சில காரியங்கள் நிமித்தம் சூழ்நிலைகள் நிமித்தம் திடனற்று போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிரசன்னத்தை நாடுங்கள், தேவனுடைய துணையை தேடுங்கள். தேவனே நீர் வாரும் ஆண்டவரே. மோசே அதுதானே சொல்லுகிறார், நீர் என்னோடு வராவிட்டால் நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று. கல்லறைக்கு முன்பாக மகதலேனா மரியாள் கூட வேறு சில ஸ்திரீகளும் வருகிறார்கள். தூதர்கள் வந்து அவர் இங்கே இல்லை என்று சொன்னது மற்றவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். எதற்கு தெரியுமா? அவருடைய பிரசன்னம் வேணும், அவரை பார்க்கணும். இதுதான் அவருடைய ஏக்கம். அந்த இடத்துல கர்த்தர் அங்கே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வந்து அவளை பார்த்து பேசுகிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் அவருடைய பிரசன்னத்துக்காக இருக்கட்டும், அவருடைய துணைக்காக இருக்கட்டும். காரணம், அவரால் மட்டும்தான் ஆபத்தில் அனுகூலமான துணையாய் இருக்க முடியும். தெய்வ பிரசன்னம் தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும். மீதி அணியருக்கு பயந்து கோதுமையை சேர்த்து கொண்டிருந்த கிதியோன் இடத்துல கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்து அங்கே உட்கார்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அவருடைய அந்த பிரசன்னம் கிதியோனை பலப்படுத்தினது மட்டுமல்லாமல், கிதியோனை பார்த்து மீதியானியர் பயப்படும்படிக்கு கிதியோனை அது திடப்படுத்தினது. தேவ பிரசன்னம் உங்களை திடப்படுத்தும். பிரசன்னத்துக்காக இயங்குங்கள், நித்தம் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்தி உங்களை ஜெயிக்க வைப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் பலம். ஆண்டவரே, நாங்கள் நித்தமுடைய சமூகத்தை நாட உங்கள் துணையை தேட ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: அணுதின தியானம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு

பெண்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படும். அவர்கள் மட்டுமே இங்கிலாந்து அரசியின் சமூகத்தில் நிற்க முடியும் என்று சட்டம் இருந்தால் வேறு யாரும் இந்த நன்மைகளை அனுபவிக்க முடியாது. ஒருவேளை செவ்விந்தியர் ஒருவர் வந்து, நான் ஆங்கிலேயர்களைப் போலத்தான் பெயர் வைத்துள்ளேன் என்று சொல்லிக்கொண்டு அரண்மனை வாயிலில் வந்து நின்றால் வாயில் காப்பாளர் அவருக்கு திறக்க மாட்டார். அவரிடம், நீங்கள் இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்தவரா என்றுதான் முதல் கேள்வி கேட்பார். என்னதான் ஆங்கில பெயரை வைத்திருந்தாலும், ஆங்கிலேயர்களைப் போல உடுத்தினாலும், ஆங்கிலேயர்களைப் போலவே சரளமாக ஆங்கிலம் பேசினாலும், அவர் இங்கிலாந்தில் பிறந்தவர் அல்ல என்ற காரணத்தால் அவருக்கு சகல நன்மைகளும் மறுக்கப்படும். அவர் இங்கிலாந்தின் எல்லா நன்மைகளையும் பெற வேண்டுமெனில் அவர் இங்கிலாந்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும். இதை போலவே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனுடைய பழைய நடவடிக்கைகள் முற்றிலும் மாற்றப்படும். மறுபடி பிறந்த மனிதனின் சுபாவங்களும் முற்றிலும் மாறிவிடும். ஒரு மனிதன் மறுபடி பிறக்க முன்பு எதை நேசித்தானோ அதை இப்போது வெறுப்பான், எதை வெறுத்தானோ அதை இப்போது நேசிப்பான். அவன் தனிமையில் இருந்தபோதும் ஒரு கூட்டத்தில் இருந்தபோதும் அவன் நடவடிக்கைகளில் முன்பு இருந்ததற்கும் இப்போது இருந்ததற்கும் பெரிய வித்தியாசம் காணப்படும். ஆம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் புது சிருஷ்டியாக மாறுவோம். பழையவைகள் முற்றிலும் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாக மாறும். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே சகேயு இயேசுவை சந்திக்கும் முன்பு அவன் ஒரு பாவியாய் இருந்தான். இயேசுவை சந்தித்த பின்பு அவனுடைய பழைய சுபாவத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. புது சிருஷ்டியாக மாறினான். அநியாயமாய் அடுத்தவர்களிடம் வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முன்வந்தான். புது சிருஷ்டியாக மாறினான். ஏனென்றால் தேவன் அவனுக்கு மறுபடி பிறந்த அனுபவத்தை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் கிறிஸ்தவ பெயர் மட்டும் இருந்தால் போதாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் பிறந்திருந்தாலும் போதாது. ஒரு சபையில் அங்கமாயிருந்தாலும் போதாது. நாம் மறுபடி பிறந்திருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 4:17. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் வெற்றிடங்களாக, வறட்சியாக, உயிரற்றவைகளாக இருக்கிறதோ அவற்றில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாள் ஜெபத்திலே காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எங்கெல்லாம் இல்லை என்ற பதிலை இவ்வளவு நாள் கேட்டு வந்தீர்களோ அங்கே இன்றைக்கு இருக்கும்படி, கிடைக்கும்படி செய்ய போகிறார். இயேசு இன்றைக்கு உங்களுக்காய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைத்து உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். முதலாவதாக பார்ப்போம், கச்சாடி நீரில் கனிரசத்தை வரவழைத்தார். யோவானின் புஸ்தகம் 2:10 நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசுவும் சீஷர்களும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் சென்றிருக்கிறதையும், கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறதையும் வாசிக்கின்றோம். 6 யூதர்கள் முறைமையின்படி வெளியிலிருந்து வீட்டிற்கு உள்ளே செல்பவர்கள் தங்கள் கால்களை கழுவுவதற்காக கச்சாடிகளில் தண்ணீர் வைத்திருப்பர். இயேசு அந்த வெறுமையான கச்சாடிகளில் வேலைக்காரருக்கு தண்ணீரை நிரப்பும்படி கட்டளை கொடுக்கிறார் என்பதை வாசித்து அறிகிறோம். யோவானின் புஸ்தகம் 2:8-10 உள்ள வசனங்களில் இயேசு வெறும் கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பி அதை திராட்சரசமாக மாற்றி ஜனங்களை ருசியுள்ள திராட்சரசத்தை பருகும்படி கொடுத்து ஆசிர்வதிக்கிறதையும் வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, கல்யாண வீட்டிற்கு உள்ளே உள்ள பொருள்களைப் போல அதிக கனத்தோடும் அலங்கரிப்போடும் பயனுள்ளதாயும் மதிப்பிற்குரியதாயும் இல்லாமல் வெளிவாசலோடு நின்று விடுகிற நிறுத்தப்பட்ட கச்சாடிகளைப் போல காணப்படுகிறோமே என்றும், நாமும் உள்ளே அழைக்கப்பட்டு திராட்சரசம் ஊற்றுகிற ஜாடியாய் மாறினால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று அந்த கச்சாடிகள் நினைத்திருந்ததைப் போல நீங்களும் பல வேளைகளில் நினைத்திருக்கலாம். எல்லாவற்றிலும் குறைப்பட்டு யாரும் விசாரிப்பாரற்று காணப்படுகிறேனே என்று இன்றைக்கு இயேசு யாரும் அறியாது இருந்த உங்களை பலரும் அறியும்படிக்கு கனப்படுத்தி தண்ணீராய் காணப்பட்ட உங்களை சுவை தரும் திராட்சரசமாயும் வெறும் கற்சாடிகளாயிருந்த உங்களை ஆசிர்வாதத்தினால் நிரப்பி மகிழச் செய்து உங்களின் தேவைகள் சந்திக்கப்பட செய்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 2, உலர்ந்த எலும்புகளை உயிரடையச் செய்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடையும்படி செய்கிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் அநேக போராட்டங்களோடு உலர்ந்து போன எலும்புகளைப் போல நம்பிக்கையற்ற நிலையில் இன்றைய கொரோனாவினால் மேலும் சூழ்நிலைகள் மோசமாகி நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்ற நிலையிலும் வெகு காலமாய் காப்பாற்ற யாரும் இல்லையே, பள்ளத்தாக்கிலே பார்வையற்று கிடந்தவைகளைப் போல நீங்களும் பொருளாதாரத்திலும் வேலையில்லாமையிலும் பலவீனத்திலும் விசுவாசத்திலும் பலனற்று உலர்ந்து போயிருக்கிற உங்களிடத்திற்கு இயேசு வருகிறார். பள்ளத்தாக்காகிய குழியிலே போடப்பட்டு அவ்வளவுதான் முடிந்தது என்ற உங்களுடைய உலர்ந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு உயிர் கொடுக்கிறார். உயிரடைய செய்வதோடு மாத்திரம் அல்லாமல் மகா சேனையாய் சாட்சிகளாய் எழும்பும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் இன்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் என்பதை விசுவாசியுங்கள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ,
1: நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரம நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருக்கும் சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய நாம

पर सिखा भी है मैं वार वेर करो वी वेलकम यू होली स्पिरिट உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை, எங்களை நடத்துங்க.

0: முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்ற தலைப்பில் சகோதரன் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நாம் தேவனுடைய வசனத்தை கவனிக்க போகிறோம். அனைத்து பிள்ளைகளுக்கும் மனதார வாழ்த்துக்கள். இப்பொழுது நான்கு வசனங்களை, ஒன்று போல் இருக்கிற நான்கு வசனங்களை நாம் படிக்க போகிறோம். மார்க்கு 10:31 எல்லாரும் எடுக்கணும். மார்க்கு 10:31 மத்தேயு 19:30 Matthew 19:30 19:30 லூக்கா 13:30 Luke 13:30 Matthew 20:16 Matthew 20:16 இந்த நான்கு பகுதிகளிலும் ஒரே அர்த்தம் கொள்ளுகிற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இப்ப படிக்கிறத நம்ம கேட்போம், படிங்க பார்க்கலாம். ஆகிலும் முந்தினோர் அநேக பிந்தினோராயும் பிந்தினோர் ஆக அநேக முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இது எத்தனாவது, எது படிச்சீங்க? மார்க்கு படிச்சிருக்கீங்க. இனி மத்தேயு 19:30 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். லூக்கா 13:30 படிங்க. இன்னொருவர் படிங்க. அப்பொழுது முந்தினவர்கள் பிந்தினவர்கள் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்பொழுது மத்தேயு 20:16 அதனுடைய 16 படியுங்கள். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. இந்த பகுதி ரொம்ப ஆழமானது, சிந்திக்கத்தக்கது, புரிந்து கொள்ள வேண்டியவை. இந்த கடைசி காலத்தில் நான் இந்த பகுதியை சில நாட்களுக்கு முன் தியானம் செய்த பொழுது என்னிடத்திலே ஒரு கேள்வி ஏற்பட்டது. இந்த பிந்தினோராய் மாறுகிற முந்தினோர் யார்? முந்தினோராக மாறுகிற பிந்தினோர் யார்? அதை நம்ம அறியணும். நம்ம சாதாரணமா ஏசு சொல்லிட்ட சிலர் முந்தினோரா இருக்கிறவங்க பிந்தினோரா மாறுவாங்க, சில பிந்தினோரா இருக்கிறவங்க முந்தினோரா மாறுவாங்கப்பா அப்படின்னு அவர் போயிட்டார், அவர் சொல்லிட்டார். ஆனா நம்ம இத படிக்கிறோம், கதை மாதிரி படிக்கிறோம், சம்பவமா படிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன? முந்தினவர்களில் இருக்கிற அநேகர் பின் நாட்களில் பிந்தினவர்கள் ஆவார்கள், பிந்தினவர்களாக இருக்கிற அநேகர் முந்தினவர்களா மாறுவாங்க, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு பகல் வேளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, முந்தினோர் ஆகிற பிந்தினோர் யார் சொல்லுங்க? முந்தினவர்கள் ஆகிற பிந்தினவர்கள் யார்? இப்போ சில இடத்துல நீங்க பாத்தீங்க, வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது வாகனங்களை எல்லாம், இப்ப வந்து ஒரு டோல்கேட்டை தாண்டோன்னு வைங்க, சில வண்டிகள் எல்லாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க முன்னாடி. ஆனா சில வாகனங்கள் பின்னால கிளம்பி சேரும் பொழுது எப்படி சேரும்? முன்னால சேரும். பார்த்திருக்கீங்கள? சில வண்டிகள் முன்னாடி கிளம்பி நீ போ அப்படி எல்லாரையும் விட்டுருவாங்க, கடைசியில கிளம்புவாங்க. ஆனா எப்ப போய் நிப்பாங்க? ஃபர்ஸ்ட்ல போய் நிப்பாங்க. ஆனா சில ஆட்கள் முன்னாடி கிளம்பி கடைசியில போய் நிப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு யார பிடிக்கும்னா, தாமதமா வந்தாலும் முதன்மையாய் சென்றடைகிறவனை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலத்தில் இருக்கிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், சபை மக்கள், தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு விதத்துல பிந்தினவர்களாக இருக்கலாம். அறிவில் பிந்தினவர்கள், ஞானத்திலே பிந்தினவர்கள், பொருளாதாரத்திலே பிந்தினவர்கள், ஊழியத்திலே வந்ததிலே பிந்தினவர்கள், ஆமீன் ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு விதத்துல பிந்தினவர்களாய் இருந்தாலும் உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் முந்தினவர்களாய் மாற வேண்டும். ஊழிய பகுதிகளிலே, திருச்சபைக்கு அடுத்த காரியங்களிலே, விசுவாசத்திற்கு அடுத்த காரியத்தில் பிந்தினவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் முந்தினவர்களாய் மாற்றும்படி என் தேவன் விரும்புகிறார். அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேச குறித்து பைபிள் சொல்லுது, தன் சகோதரர் எல்லாரிலும் அதிக துக்கம் அனுபவித்தவர் அவர்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, பின் நாட்களில் தன் சகோதரர்கள் எல்லாரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவரும் யாபேஸ் தான். அப்ப நீங்க இன்னைக்கு எங்க இருக்கிறீங்க? பின்தங்கிய நிலைமையில, ஏதோ நிலைமையில, பின்தங்கின நிலைமையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கிய நிலைமையில, ஊழியத்துல பின்தங்கிய நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை முன்னிலைக்கு கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய இன்னைக்கு கேள்வி என்ன? முந்தினோர் ஆகிற பிந்தினோர் யார்? இந்த இடத்துல இருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில இந்த சபையில வந்திருக்கீங்க? எந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? அப்படி எல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை முந்தினவர்களாய் இருக்கலாம், ஆனா பிந்தாமல் இருக்க கவனிங்க. பிந்தினவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் முந்தினவர்களாக வேண்டும். பைபிள்ல நமக்கு இன்னைக்கு ஒரு சில வசனங்களை படிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2 அதனுடைய 6 படிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பனலில் முந்தி பங்கடைய வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த மனுஷன் தான் செய்கிற காரியத்தில், தான் நடைபண்ணுகிற காரியங்களில், தன்னுடைய குடும்பமாய் இருந்தாலும் சரி, ஊழியமாய் இருந்தாலும் சரி, சபைக்கடுத்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கடுத்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷன் எதற்காக பிரயாசப்படுகிறானோ, பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் எப்படி இருக்குமா? முந்தி இருக்கும். அப்போ பிந்தினவர்களா இருக்கலாம். நீங்க அழைக்கப்பட்டது, சபைக்குள்ள வந்தது, ரட்சிக்கப்பட்டது, இயேசுவை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவருக்கா வாழணும்னு தீர்மானிச்சது 2 முன்னாலேயா இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, பிரயாசப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனிலே இருக்குமானால் பலன் எப்படி இருக்குமா? முந்தி உண்டாகுமா? அல்லேலூயா. பிரயாசப்படுதல் சொல்லுங்க அந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமே. சில ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? கொடுத்தா செய்வாங்க, இல்லைன்னா சும்மா இருப்பாங்க. முடிஞ்சா செய்வாங்க, இல்லைன்னா சும்மா இருப்பாங்க. சிலர் நீங்க பார்த்துருங்க, டைம் கிடைச்சா வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும். ஆனா சிலரை பாருங்க, ஐ மீன், கஷ்டமோ நஷ்டமோ, நிறைவோ குறைவோ, மழையோ வெயிலோ, ஆமாம், இரவோ பகலோ பார்க்கவே மாட்டாங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தன் அடைந்ததை சாதிக்க வேண்டும், தன் விரும்பினதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக கிரயம் செலுத்துவார்கள். அதே மாதிரிதான் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்படுகிறானோ அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரயாசப்படுகிறவன் பிந்தினவன் ஆனாலும் அவன் முந்தினவன் ஆவான். வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்ப சிலர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் நாம் படாத பிரயாசமா? பாஸ்டர் நான் என்ன பிரயாசப்பட்டேன், குடும்பத்துல பிரயாசப்பட்டேன், ஊழியத்துக்கா பிரயாசப்பட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாசப்பட்டேன், ஆனா பிரயாசத்திற்கு பலன் இல்லையே, இன்னும் நான் பிரயாசப்பட்டுகிட்டு தானே இருக்கேன். பைபிள்ல ஆமீன், அநேகர் பிரயாசப்பட்டும் பலன் காண முடியாம மனம் முடைந்து வாழ்கிறத நம்ம பார்க்கிறோம். பாத்துக்கிடுங்க, எப்படி தெரியும்? லூக்கா 5 படிக்கும் பொழுது தேவ மனிதனாய் இருக்கிற பேதுரு சொல்லுகிறார், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? ஒன்றும் அகப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு, ராம் முழுவதும் என் குடும்பத்துக்காக, ராம் முழுவதும் என் சபைக்காக, ராம் முழுவதும் என் ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டு, ஆனா பலனே இல்லை என்று சொல்கிறீர்களா? இன்னைக்கு அருமையான பகல் வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று போதும். ஒரு அமைன் சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், உபவாசிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆமீன், இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அறிவு என்ன? நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாள் என்ன செய்யாது? வீண் போகாது. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கப்பா? அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் காரணம் என்ன, ஏன் வீண் போகாதுன்னு சொல்றீங்க? ஏன் வீண் போகாது? என் பிரயாசம் வீண் போகாது, என் கண்ணீர் வீண் போகாது, என் உபவாசம் வீண் போகாது. இதை எந்த நம்பிக்கையில சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? 2 நான் பைபிள்ல படிச்சேன், அந்த நம்பிக்கையில தான். 1, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதையும் செய்து வருகிறதினாலும், பாருங்க, தம்முடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஆமே. பைபிள் சொல்லுது, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய பிரயாசத்தை மறந்து விடுவதுகிற தெய்வன் அல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய பிரயாசத்தை, என் குடும்பத்தின் பிரயாசத்தை, என் ஜெபத்தில் படுகிற பிரயாசத்தை, என் சபையின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. 2, அமீன், வெளிப்படுத்தின விசேஷம் 2 Revelation 2:3, இந்த 3 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய பிரயாசத்தை கணவன் அறிவதில்லை, மனைவி அறிவதில்லை, பிள்ளைகள் அறிவதில்லை, பெற்ற தாய் தகப்பன் அறிகிறதில்லை, சொந்த சகோதரர் அறிகிறதில்லை, கூட்டு ஊழியர் அறிவதில்லை, சொந்த விசுவாசிகளும் அறிவதில்லை. ஆனா என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப சிலர்லாம் பாருங்க, அவன் கொண்டு போறான், வளர்கிறான், பாத்தி எப்படி வந்தா இப்படி இருக்கான், இப்படி வந்தா இப்படி இருக்கான், இப்படி இருக்கான். ஐயா, இதெல்லாம் உனக்கு தெரியுது, அவன் படுகிற பிரயாசம் உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. உனக்கு தெரியாதுல்ல, ஏன் அவன் வளர்கிறான்னு சொல்றேன், அவன் மேன்மை அடைகிறான்னு சொல்றேன். இவைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பிரயாசப்படுகிறது உனக்கு தெரியுமா? ஆனால் ஆமே, நீங்க வேதம் சொல்லுகிறது, என் பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்க, என் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிற, உபவாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிற, என் இருதயத்தை கர்த்தர். இன்னைக்கு பகல் வேளை தேவ சமூகத்தில் என் ஊழியம் வளரலையே பாஸ்டர், என் வாழ்க்கை வளரலையே பாஸ்டர், என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரலையே பாஸ்டர், கண்ணீரோடு என் வசனத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நீ பிரயாசப்பட்டால் உனக்கு பலன் உண்டு, அதுல முந்தி பலன் அடைவாய். ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். என் மகளே, கர்த்தர் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். என் மகனே, கர்த்தர் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். இப்ப சிலர் பிரயாசப்படுகிறவர்கள், ஆமென், பாஸ்டர் நான் ஏதோ ஒரு காரியத்துல பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ராத்திரி பகலா, ஆமீன், சிலர் பத்து பிரதர் எங்க இருக்கீங்க, பச விளைச்சது நிக்கிறேன், சாயந்தரத்தில் கேட்ட பிரதர் எங்க இருக்கீங்க, பச விளைச்சது நிக்கிறேன், சிஸ்டர் எங்க இருக்கிறீங்க, அதுவா பாசு அப்படி சொல்றீங்கல்ல, பிரயாசப்படுறீங்க தானே? அப்ப பிரயாசத்திற்கு பலன். ஆனா பிரயாசப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு சகோதரா, பிரயாசப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஏன்னா பேதர் பிரயாசப்பட்டார், ஆனா என்ன இல்லை, பலன் இல்லை. அப்ப அதுக்கு காரணம் என்ன? ஏன் பேதருவுக்கு பலன் இல்லை? ஏன் சில குடும்பங்கள் பிரயாசப்பட்டும் பலன் காண முடியாதபடி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம படிக்கணும். இல்லைன்னா காலங்கள் வீணாய் போய்விடும். இப்போ என் பிரயாசப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, துரிதமாய் சொல்லுவோம். ரோமர் 16:12 ரோமர் 16:12 வாக்கியம் படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற ரெண்டு பேர் அங்க எழுதி இருக்கு, அவர்களை வாழ்த்துங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போ பிரயாசம் எதற்குள்ள இருக்கணுமா? நம்ம படுகிற பிரயாசம் ஆசீர்வாதமா முடியணும்னா அந்த பிரயாசம் எந்த வட்டத்துக்குள்ள இருக்கணும்? நாட்ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கப்படாது, ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கணும், கர்த்தருக்குள் இருக்கணும். சிலர் கைய கால போட்டு அடிப்பாங்க, சிலர் பிரயாசப்படுவாங்க, ஆனா கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியில, தேவனுடைய விருப்பத்திற்கு வெளியில. பைபிள் சொல்லுது, உன்னுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டாக வேண்டுமானா அந்த பிரயாசம் எதக்க உள்ள இருக்க சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள் பிரயாசப்படுங்க. நீங்க நல்லா கவனிங்க, ஆகாரை தெய்வம் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. பைபிள் சொல்லுது, அவள் அலைந்து திரிந்தாள், தன் பிள்ளையை கையில் வைத்துக் கொண்டு வனாந்தரத்திலே பிரயாசப்பட்டாள். அவளுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு. காரணம் என்ன? அவள் அலைந்து திரிந்தது பெயர் சேபாவின் வனாந்தரத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திற்கு அடுத்த காரியங்களில் அவளுடைய பிரயாசம் நல்லது. ஆனா அந்த பிரயாசம் எதுக்குள்ள இருந்தது? கர்த்தருடைய கண் பார்க்கிற ஏழைக்குள்ள இருந்தது. ஆமென். அப்ப ஒருவன் ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, நம்ம பிரயாசம் எதுக்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஒரு மனிதனுடைய பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்குமானால் நம்முடைய கண் மூடுவதற்கு முன்னே நம்ம பிரயாசத்திற்கு பலன் காணாம நம் கண்கள் மூடுவதில்லை. இது என்னுடைய விசுவாசம். இரண்டாவதாக லூக்கா 5:5 சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் இல்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், வலை போட்டேன், ஆனா ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா இப்பமும் அதே கடல், அதே படகு, அதே வலைய நான் போட போறேன். ஆனா நேற்றைக்கு ராத்திரி என்னிடத்தில் இல்லாத ஒன்று இன்னைக்கு பகல்ல இருக்கு. என்ன தெரியுமா? ஆமே, உம்முடைய வார்த்தையின்படியே. நேற்றைக்கு வார்த்தைக்கு வெளியில, ஆனா இன்னைக்கு வார்த்தையின்படியே. அப்ப எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு பலன் உண்டு. ஆமென். சும்மா பிரயாசப்படப்படாது, வார்த்தையின்படி பிரயாசப்படணும். இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு குடும்பம், இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு சபை, இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு மனிதன் பிரயாசப்படுகிறானோ அவனுடைய பிரயாசம் வீணாய் போவது இல்லை என்று பைபிள் சொல்லுது. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். Praise the Lord. Are you believe that? கர்த்தருடைய வார்த்தையின்படி எவன் பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும்? இது வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறேனா, கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன் வார்த்தையின்படி பிரயாசப்படுங்க படுங்க அப்படின்னு சொல்லுதுன்னா, சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அந்த காவலாளி விழித்திருக்கிறதும் ஆமீன் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கட்டுகிறவனுடைய பிரயாசம். அப்ப தெய்வம் இதை செய்யன்னு சொல்லணும். இம்மை சொல்லாம செய்தா செய்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லணும், நீ போ, நீ போக வேண்டாம், நீ செய், நீ செய்ய வேண்டாம், நீ செயல்படு அல்லது செய்ய வேண்டாம் அப்படி சொன்னா ஆண்டவர் கற்பாறையில கட்டன்னு சொன்னாலும் கட்டேறணும். அதுல தெய்வ கிருபை உண்டாகும். கர்த்தர் சொன்னா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் சொன்னா என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், கர்த்தர் சொன்னார் இந்த ஊழியம் வளரும். ஆண்டவர் சொல்லி இருந்தா நிச்சயம் வளரும். ஆண்டவர் உன் குடும்பத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னா நீ கற்பாறைக்கு மேலே இருந்தாலும் உனக்கு நீரூற்று உண்டாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஊழியத்திற்கு சொன்னாலும் சரி, ஏய் கர்த்தர் சொன்னாரா இந்த வார்த்தையை நான் கேட்பேன், இதை செய்யலாம்னு இருக்கேன், கர்த்தர் சொன்னாரா அதுக்கு அதை வந்த இப்படி வச்சாம்னா பெய் உட்கார்போம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரா அவன்கிட்ட இந்த காரியத்தை செய்ய, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிற ஒரு திட்டம் உனக்குள் இருக்குமானால் தைரியமாய் புறப்படு, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரால் உன்னை நடத்த முடியும். ஆமென். அதுல எனக்கு பிடிச்சது யாக்கோபு. யாக்கோபு எகிப்திய தேசத்தில் மிகப்பெரிய பிரதானியாக இருக்கிறார். யார் சொல்லுங்க? யோசேப்பு இருக்கிறார். பெத்த பிள்ளை, பிள்ளைய அப்பாவை கூட்டிட்டு வருகிறதுக்கு எல்லா வாகன வசதிகளையும் செய்து அனுப்பி இருக்கார், வாகன வசதிகளையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இப்போ வண்டி முன்னாலே நிக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எல்லாம் முன்னாலே இருக்கு. உடனே பிள்ளை அனுப்பிட்டான், உடனே அவர் உடனே இன் பண்ணிட்டு அம்மை கண்ணாடி எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போக செய்தார். பிள்ளை அனுப்பின வண்டி எல்லாம் அங்கே நிக்கட்டு, என் அழைச்ச ஒரு தெய்வம் உண்டு, நேர தெய்வ சமூகத்துக்கு போனார். போகணுமா வேண்டாமா சொல்லுங்க? போகணுமா வேண்டாமா? பிள்ளை பெருசா பெரியவனா இருக்கான், பிள்ளை வண்டி அனுப்பியிருக்கான், பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னான், அப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு பிள்ளை சொல்லி இருக்கான். அமே நான் உன் கூட வருவேன்னு என்ன அழைச்சேன் என் அப்பன் சொல்லணும். வார்த்தைக்குள்ளே பிரயாசப்பட்டான். தெய்வம் சொன்னாரா? யோசிக்கவே இல்லை. யாக்கோபு பிள்ளை கூப்பிட்டு போனாரா? தெய்வம் அனுப்பி போனாரா? தெய்வம் அனுப்பித்தானே போனார். 71 பேராய் போனவர்கள் திரும்பி வரும்பொழுது எத்தனை லட்சமா வந்தாங்க? 32 லட்சம் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சில லட்சாதி லட்சம் ஜனங்கள் திரும்பி வந்தாங்களே, ஏன் தெரியுமா? வார்த்தைக்குள்ளே பட்ட பிரயாசம். அல்லேலூயா. நான் பிரயாசப்படுகிறேன், ஏன் தெரியுமா? இந்த தேசத்துல எனக்கு ஒரு ஊழியம் உண்டுன்னு கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வீட்டில் உன்னை வாழ வைப்பேன் தெய்வம் உனக்கு சொல்லியிருக்காரா? இந்த குடும்பத்தில் உன்னை வாழ வைப்பேன் கர்த்தர் உனக்கு சொல்லியிருக்காரா? இந்த தேசத்தில் உனக்கு மேன்மை தருவேன் கர்த்தர் சொல்லியிருப்பாரா? இவள் நிமித்தம் உனக்கு சந்ததி உண்டாகும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரா? தைரியமா பிரயாசப்படு, பலன் இல்லாமல் போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, கான்பிடன்ட் இருக்குதா? கர்த்தர் சொன்னார், ஆனா வார்த்தைக்கு உள்ள பிரயாசப்படு, வார்த்தைக்கு வெளியில கர்த்தர் சொன்னா பிரயாசப்படு, கர்த்தர் சொன்னா செயல்படு, கர்த்தர் சொன்னா நடைமுறைப்படுத்து, கர்த்தர் சொன்னா செய். ஆண்டவர் சொன்னாரா? பின்ன ஏன் சொந்து போறேன்? தெய்வம் சொன்னாரா? பின்ன ஏன் கலைஞ்சு கொண்டிருக்கிற? கர்த்தர் சொன்னாரா இதை செய்ய? பின்ன ஏன் யோசிக்கிற? தெய்வம் சொன்னாதான் நானா? உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் எதுவும் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வம் உனக்கு எதிராக இருந்து உலகமே உனக்கு சப்போர்ட் பண்ணா உன்னை காப்பாத்த உருவையிலால முடியாது. எந்த இடத்திலையும் கர்த்தர் என்னை அழைத்தார், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிற நிச்சயம் உண்டானால் கர்த்தர் அங்கே மகிமைப்படுத்துவார், ஆண்டவர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரயாசப்படுகிற பிள்ளைகள் மூணாவது அனுபவிக்க வேண்டிய ஒரு கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஏசாய 55:2 சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், எல்லாருக்கும் கவனிங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசப்படுறாங்கடே, ஆனா எதுல தெரியுமா? கர்த்தருக்குள்ள இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பிரயாசப்படுறான், சபைக்குள்ள இருக்க வேண்டியவன் பிரயாசப்படுறான். கர்த்தருக்குள் நில், வசனத்துக்குள்ள நில். நான் வந்து எதுக்கும் போக கூடாதுன்னு சொல்லல, நீ கர்த்தருக்குள் பிரயாசப்படு. 10 நிமிஷம் செலவழிச்சாலும் பிரயோஜனம் உண்டாகணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் நினைச்சிய மாட்டேன், சிரமம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, ஆனா கர்த்தருக்குள்ள இல்லையே. நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, ஆனா வார்த்தைக்குள்ள இல்லையே. கர்த்தர் சொன்னாரா? ஒரு நிமிஷம் கூட வீணா போக கூடாது, ஒரு நிமிஷம் கூட. சில ஆட்களை பார்த்துருங்க, 10 நிமிஷம் உண்டு, நான் அடுத்த வீட்டுக்கு வாசப்படியில உட்காந்து கிருபையை நசப்படுத்திட்டு உட்காந்துருப்பான். இல்ல, அதனால உனக்கு என்ன உண்டாகும்? அதனால உனக்கு பலன் உண்டாகுமா? அதனால உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுமா? அதனால அதே நேரத்தில் அந்த 1 மணி நேரம் உட்காந்து வீணா பேசுற இல்ல, அதுல 3/4 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 15 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிப்பாரு, ஆசீர்வாதம் வருமா வராதா? வருமில்ல. ஏன் திருப்தி தராது, சந்தோஷப்படுத்தாது, நன்மைகள் அல்லாது ஒரு பொருளுக்கா ஏன் நீ பிரயாசப்படுகிற? நீ முந்தி பலன் கொடுக்க வேண்டுமானா நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத வீண் அலுவலுக்காக நம்முடைய பிரயாசங்கள் வரவே கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திருப்தி தராத பொருளுக்காக பிரயாசப்பட்டது போதும். ஆமே. பாருங்க, மார்த்தா கவலைப்பட்டாங்க, ஆனா ஆண்டவர் விரும்புகிறதுக்கு கவலைப்பட்டாங்களா? தேவையில்லாதவைகளுக்கா கவலைப்பட்டாங்களா? தேவையில்லாதவைகளுக்கா? இப்ப நம்ம ஆட்கள் நிறையவே ஃபீல் பண்றாங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க, உபவாசம் பண்றாங்க, ஆனா அதுல அதிகபட்சமா பாருங்க, திருப்தி தராத பொருளுக்காகத்தான் இருக்கு. புரியுதா? அப்ப பைபிள் சொல்லுது, திருப்தி தராத பொருளுக்காக ஒரு நாளும் என்ன செய்யவே கூடாது, பிரயாசப்படக்கூடாது. பிரசங்கி 2 21 படிங்க. ஒருவன் ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறார். ஆமா, இன்னொருத்தே ஆகிலும் படாதிருந்த போதும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு பிரயாசத்தை குறித்து பைபிள் சொல்லுது, எப்படி நிதானமா பிரயாசப்படணும். உயரத்தில் இருக்கிற நன்மையை அனுபவித்துக் கொள்ளணும், நல்லதுதான். தரையில நடக்கிற மாதிரி போக முடியாது, பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறதுல என்ன வேணும்? நிதானம் வேணும். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நிதானம் கட்டுறோம், அங்கதான் பிரச்சனை. நிதானம் கட்டுறோம். கொஞ்சம் கையில பணம் வர ஆரம்பிச்ச உடனே நிதானம் கட்டுறோம். கொஞ்சம் பரவாயில்ல, பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு, கடையெல்லாம் தீந்தாச்சு, இனி பிசினஸ் பெருக்கிடலாம், இனி கொஞ்சம் நிக்கலாம்னு வந்த உடனே சிலருக்கு என்ன செய்யும்? நிதானம் கட்டுறோம். பாத்துக்கிடுங்க, நிறைய பேரு நிதானம் இல்லாமல் அழிந்தவர்கள் தான் அதிகம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? பொறுமையோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதானே, பிசாசு எடுத்துக்கொள்கிற ஒரு பெரிய தந்திரம் என்ன? பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரத்தை சொல்றேன். ஒரு மனுஷனை கவுக்கிறது நான் திரும்பி நில்லாப்பா. இப்ப பாருங்க, இவர் வந்து பிரயாசப்படுகிற சாத்தான் செய்கிற ஒரு பெரிய வேலையை சொல்றேன். இப்ப படிக்கிற பிசாசு, இவர் என்ன செய்யற? ஊழியத்துல பிரயாசப்படுகிறார், சபையில பிரயாசப்படுகிறார். நான் என்ன செய்யல? பேய் விடல, பேய் என்ன செய்யல? விடல. அவர் ஜபத்துல பிரயாசப்படுகிறார், என்ன செய்ய முடியல? இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான். 10 நாள் பிரயாசப்பட்டு 2 நாளுக்கு பலன் அனுபவிக்கிறார், இருந்தாலும் பிரயாசப்படுறார், விடல. ஆமா, எப்படியாவது இவனை கொண்டு போய் சேர்த்தரணும், பிரயாசப்படுகிறார். பாருங்க, இது பிசாசு இப்படி நின்று விட மாட்டான், விட மாட்டான், நான் விட மாட்டேன், பயப்படாத, விட மாட்டான். இது பிசாசனுடைய ஒரு யுக்தி. சில குடும்பங்கள் இதை அனுபவிச்சுட்டாக்கும் இருக்கு. ஆனா இன்னொரு காரியத்தை சொல்றேன், அப்ப பிசாசு மனசுல நினைக்கிறான், இவனை இனி இழுத்தா சரியாவாது, விட்டுறணும், இழுக்கப்படாது. ஏன்னா நம்ம என்ன இழுத்தாலும் இவன் என்ன செய்யறான்? கத்த நடத்துவார், கத்த நடத்துவார், கத்தர் காத்துக்கொள்ளுவார், கத்தர் கைவிட மாட்டார். அந்த கார பிசாசே போ போ போ சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கான். இத்தனை வருஷமா இழுக்காரு, இனி இவனை இழுத்தா சரியாவாதுன்னு சொல்லி இவன் என்ன செய்தான் தெரியுமா? விட்டுருவான் இவனே. இப்ப இவனை ஓடுறானா? இப்ப இவர் விட்டா உடனே இவருக்கு என்ன வந்துருது? பிடி விட்டாச்சுல. இவர் என்ன செய்வார்? வேகமா ஓட ஆரம்பிப்பார். ஓடுறாரா? ஓடுறாரா? அப்பா, ஒரு விடுதலை வந்துருச்சு, ஒரு மாற்றம் வந்துருச்சு, ஒரு அற்புதம் வந்துருச்சு, இனி எவரும் இல்லை. ஆனா பிசாசு பின்னாலே ஓடுவான். இதுவரைக்கும் இழுத்தவன் இனி என்ன செய்வான் தெரியுமா? வேகமா ஓடுவான் தெரியுமா? குப்புற தள்ளி விட்டுருவான். இதுதான் பிசாசு செய்கிற பெரிய தந்திரம். இழுத்த காலத்துல ஜெயிச்ச பலரும்
2: அமீன். தள்ளுற காலத்துல விழுந்துருவாங்க. ஏன்னா நிதானம் கட்டணும். கொஞ்சம் விடுதலை, கொஞ்சம் ஆசீர்வாதம், உயர்வு வந்தவுடனே நிதானம் இருக்காது. நல்லா கவனிங்க, ஓடுறவனை இழுக்கிறது கஷ்டம், ஆனா தள்ளுறது ரொம்ப ஈஸி. தப்புன்னு கவுத்துட்டாப்பா ஒரு தள்ளு. உண்மையில சொல்ல, ஏன்னா அவன் ஓடும் பொழுது அவனுடைய முழு வேகம் வெயிட் எங்க கிடக்கும், முன்னாலதான் கிடக்கும். ரொம்ப நிசாரமா தெளிவான். அதனாலதான் சிலர்லாம் ஊழியத்துல ஆரம்பத்துல விழமாட்டாங்க, வளர்ந்த பிறகு நாசமா போயிருவான். பிசினஸ்ல ஆரம்பத்துல நல்லா தான் இருப்பான், வளர்ந்த பிறகு நாசமா போயிருவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்துல பாஸ்டருக்கு பயந்து, ஊழியத்துக்கு பயந்து, தெய்வக்கிரவையில நிப்பான். கொஞ்சம் வளர்ந்து இப்ப பாட தெரியும், பிரசங்கிக்க தெரியும், இப்ப ஒரு அரை மணி நேரம் கையில கொடுத்தாலும் நிக்க தெரியும். நாம நிறைய பேர் கமந்த விழுவான் தெரியுமா, அது இப்படி மாட்டுகிறதாக்கும். அல்லே லூயா சொல்லுங்க. அதனாலதான் சொல்ல, பிரயாசப்படு. ஆனா உன் பிரயாசத்துல என்ன இருக்கணும், என்ன சொல்லுங்க? நிதான கையில பணம் நிறைய வரட்டு, ஆனா நீ நிதானமே இருக்கணும். அதனாலதான் பைபிள் அழகா சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் மருளாதிருக்கும்படி. பைபிள் இருக்கா, ஒன்றிலும் மருளக்கூடாது. இப்ப சில ஆட்கள் கொஞ்சம் நன்மை, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் சிறப்பு, கொஞ்சம் வளர்ச்சி வந்த உடனே ஆராதனை இல்லை, ஜபம் இல்லை, தெய்வத்தை தேடுதல் இல்லை, தரிசனம் இல்லை, ஊழியக்காரனுடைய ஆலோசனை இல்லை, அமீன் மறந்துருவாங்க, நிதானம் கட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா சிலர் அப்படி இல்லை, எவ்வளவு மேன்மை வந்தாலும் இருக்கிறதும் தெரியாது, இல்லாததும் தெரியாது. எப்ப ஒண்ணு போல இருப்பான். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியில என்ன வேணும் சொல்லுங்க? வார்த்தையில என்ன வேணும், செயல்ல என்ன வேணும், வேலையில என்ன வேணும், நிதானம் வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நாம் புரியணும், பிரயாசம் நல்லது, அதை விட நிதானமாய்ப்படுகிற பிரயாசம் நல்லது. பிரயாசத்திற்கு பதில் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? என் குடும்பத்துக்கு உண்டா? உங்க குடும்பத்துக்கு உண்டா? உங்க சபைக்கு உண்டா? உங்க ஊழியத்திற்கு உண்டா? நீங்க செய்கிற தொழிலுக்கு உண்டா? உண்டென்ற நிச்சயம் உண்டானால் இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமா இருக்கணும் சகோதரா. இந்த தேசத்துல உனக்கு எதிர்காலம் இருக்கு. நம்முடைய அடித்தளம் எங்க தெரியுமா? கிறிஸ்து. சொல்லுங்க, கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இப்ப நமக்கு நிதானம் என்ன? கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன், கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன். ஆமை நல்லா கவனிங்க, எந்த ஒரு காரியமும் அப்படிதான். சில நேரங்களில் பாச்சு இப்படி செய்துட்டீங்க, கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன், அவ்வளவுதான். கர்த்தர் சொன்ன ஆண்டவர் வேண்டாம், வேண்டாம், அவ்வளவுதான். ஆமை கர்த்தர் செய்ய செய்தேன், அவ்வளவுதான். அதனுடைய நிறை குறை யாரால் உண்டாகும்? அது யார் பார்த்துக்கிட்டு? அவர் சொன்னார் நான் செய்தேன், சொன்னவருக்கு தெரியும் அடுத்து இதை என்ன செய்யணும்னு. நிதானமா செயல்படுங்க, கர்த்தர் உங்களை அதை கொண்டு செய்ய வைத்திருப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க, செய்ய வைத்திருப்பா. ஆண்டவரால கூடாதது எதுவும் இல்லை. ஆவேசப்படாதீங்க, ஆவேசப்படாதீங்க, நிதானமா பிரயாசப்படுங்க. பிரயாசப்படணும், இல்லைன்னா பலன் வராது. கண் விழிச்சாதான் பலன், கடின வேலை செய்தாதான் பலன், விதைச்சாதான் அறுவடை. புரியுதா? பிரயாசம் வேணும், ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கணும், அமீன். வசனத்துக்குள்ள இருக்கணும். தேவையில்லாததுக்கா பிரயாசப்பட போகக்கூடாது. ஆனா நம்முடைய பிரயாசத்தின் ஒவ்வொரு அடிகளும் நிதானம் வேணும். பரீட்சை எழுதினாலும் நிதானமா எழுதணும், பேச்சு போட்டிக்கு போனாலும் நிதானம் வேணும், ஊழியம் செய்தாலும் நிதானம் வேணும். தெரியுமா, தெய்வ மனுஷனாகிய யோபுவை குறித்து பேசுற அமீன், என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 42 அதிகாரத்துல 3 இடத்துல சொல்ற, யாருகிட்ட? சிநேகிதர்கள்ட்ட சொல்ற. அவன் என்னை குறித்து பேசினது போல நீங்க நிதானமா பேசல. பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாயின் வார்த்தைகள் வாய் இருக்குன்னு எல்லாரும் பேசப்படாது, எல்லாம் பேசப்படாது. நிதானம் வேணும், வார்த்தையில என்ன வேணும், நிதானம் வேணும். பிரயாசத்துல நிதானம் வேணும், ஜெபத்துல நிதானம் வேணும், உபவாசமா நிதானம் வேணும், ஊழியமா நிதானம் வேணும். நல்லது கட்டி யோசிக்கிறீங்களா? நிதானம் வேணும். புரியுதா? அப்படி செய்தா நீ செய்கிறது சரித்திரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம செய்யறது எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சரித்திரமா இருக்கணும். அப்படின்னா நம்ம செய்கிறது எப்படி இருக்கணும்? நிதானமா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் பிரயாசப்படுறேன், என் பிரயாசத்துல யார் இருக்கிறா? கர்த்தர் கூட இருக்கிறா. இன்றைக்கு ஒருவேளை அந்த பிரயாசத்துக்கு பலன் இல்லாம இருந்தாலும் பலன் வராமல் போகாது. இன்றல்லது நாளை கண்டிப்பா என்ன செய்யும், என் பிரயாசத்திற்கு பலன் உண்டு, என் கண்ணீருக்கு பலன், என் உழைப்புக்கு பலன், என் கண்விழிப்புக்கு பலன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஆனா என்ன தெரியுமா, வார்த்தையோட போறீங்க, இன்னைக்கு அதே பிரச்சனை, அதே சவால்கள், அதே நெருக்கம், அதே கண்ணீர் நிறைஞ்ச பிரயாசப்படுகிற இடத்துக்கு தான் நீ போற. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தையோட போறம்மா, என் பிரயாசத்தை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். என் கண்ணீரை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய கண்ணீரை கணக்கு வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். நான் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணா போவது இல்லை என்ற நிச்சயத்தோடு போவாயானா, இந்த நிமிஷம் முதல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் அற்புதமாயிருக்கும்.

ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அந்த ஜனத்தை தேவ சமூகத்தில் அவர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவருடைய மகிமையின் மேகம்

இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உண்மையிலே சொல்லுகிறேன், அவரை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஆராதனை கூறியவரே ஓமை உயர்த்துகிறோ. அவரை போல நல்ல தெய்வம் இல்லை,

ஆராதனைக்கு உரியவர். அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்குரியவர், அவரே புகழப்படத்தக்கவர். அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அப்படியே மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டவர்களாக

ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என் கால்கள் சறுக்கிறது என்று சொன்ன பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று எழுதியிருக்கிறார். அந்த கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த கிருபை நினைவு கூறுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்கு செய்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. 1800 பிற்பகுதியில் ஊழியம் செய்த சுவிசேஷகர் ஹென்றி மூர்ஹவுஸ் என்பவர் அடிக்கடி பிரசங்கம் செய்ய அமெரிக்கா செல்வதுண்டு. அவ்வாறு அவர் ஒருமுறை அமெரிக்கா சென்றிருந்த போது ஏழை ஜனங்கள் வசிக்கும் ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கு ஒரு சிறுவன் பால் கடையில் கண்ணாடி பாத்திரத்தில் பால் வாங்கி கொண்டு வந்தான். வேகமாக வெளியே வந்த அந்த சிறுவன் கால் தவறி கீழே விழுந்தான். கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுங்கியது. பால் முழுவதும் சிந்தி போனது. தன்னுடைய தாய் தன்னை அடிப்பார்கள் என்று அந்த சிறுவன் கதறி அழ ஆரம்பித்தான். உடைந்து போன கண்ணாடி பாத்திரத்தை மீண்டும் ஒட்ட வைக்கவும் முடியாது. சிறுவனின் அழுகை அதிகரித்தது. இதை பார்த்த சுவிசேஷகர் ஹென்றி மூர்ஹவுஸ் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு கடைக்கு சென்றார். அந்த கடையில் அவர் ஒரு புதிய கண்ணாடி பால் பாத்திரத்தை வாங்கி கொடுத்து பால் கடைக்கு கூட்டிக் கொண்டு போய் பாத்திரம் நிரம்ப பால் வாங்கினார். பின்பு அந்த சிறுவனை பத்திரமாக அவன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அவனை அவன் வீட்டு தாழ்வாரத்தில் இறக்கிவிட்டு அவன் கையில் பால் பாத்திரத்தையும் கொடுத்தார். பின்பு அந்த சுவிசேஷகர் அந்த சிறுவனிடம், இப்பொழுது உன்னை உன் அம்மா அடிப்பார்களா என்று கேட்டார். கண்ணீர் வழிந்து காய்ந்து போன கன்னங்களில் அகன்று பரவிய சிரிப்போடு அந்த சிறுவன், இல்லை, என் அம்மா என்னை அடிக்க மாட்டார்கள். ஏனெனில் நீங்கள் வாங்கி கொடுத்த பாத்திரம் நாங்கள் ஏற்கனவே வைத்திருந்ததை விட பெரியது என்றான். ஆம் பிரியமானவர்களே, இதை போன்றதுதான் நம் தேவன் நம் மீது காட்டும் அன்பும். ஒருவேளை நாம் ஒரு சில தோல்விகளையும் இழப்புகளையும் நினைத்து கதறி அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் இழந்ததை விட மிக சிறப்பானதை நமக்கு மீண்டும் தர தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய குறைவுகளை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிற பரமத்தகப்பன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். யோபு தன்னுடைய மிருக ஜீவன்களையும் தன்னுடைய 7 3 குமாரத்திகளையும் இழந்தார். அவருடைய கண்ணீருக்கு அளவே இல்லை. ஆறுதல் படுத்தவும் யாரும் இல்லை. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களும் அவருக்கு வேதனையைத்தான் கொடுத்தார்கள். யோபுவின் மனைவியும் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதில் அவரை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆனால் யோபு விசுவாசித்த தேவன் யோபுவை கைவிடவே இல்லை. தேவன் அவருடைய மீட்பராயிருந்து அவர் இழந்த அனைத்தையும் மீட்டு கொடுத்தார். இழந்ததை மட்டுமல்ல, அதை போல 2 திருப்பி கொடுத்தார். யோபுவுக்கு முதல் இருந்த 3 குமாரத்திகளையும் விட மீண்டும் பிறந்த 3 குமாரத்திகள் தேசத்திலேயே மிகவும் சௌந்தரியமான பெண்களாய் இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே உங்கள் இழப்புகளும் தோல்விகளும் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவார். நீங்கள் இழந்ததை விட மிக நேர்த்தியாக உங்களுக்கு தந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.

ரூத்தின் சரித்திரம் முதலாம் அதிகாரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஜூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக், அவன் மனைவியின் பெயர் நகோமி, அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். ஜூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிரேத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். ஜூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனங்கள் அண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும் படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாத படிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் புறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போக்கும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கும் வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில்
நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாற்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆமென்.

இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் என்னையா டெலிவரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பாஸ்டர்ஸ் இந்த வார்த்தையை ஒரு சடங்காய் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விடுதலை டெலிவரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொருளாதாரமா பிரச்சனையா டெலிவரன்ஸ், இந்த டெலிவரன்ஸ் மீட்டிங் உனக்கு இதை தரப்போகுது, உனக்கு பெரிய கடனா அல்லது வியாதியா இந்த டெலிவரன்ஸ், வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் நீ முன்னேற முடியலையா, உனக்கு வந்து வேலை உயர்வு கிடைக்கவில்லையா, படிக்கும் போது உன்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலையா, பாஸ் பண்ண முடியலையா, நல்ல மார்க் வாங்க முடியலையா, இந்த வாங்கிக்க டெலிவரன்ஸ். உன்னுடைய இச்சைங்கிற பாவத்திலிருந்து உன்னால தப்பிக்க முடியலையா, இந்த வாங்கிக்க டெலிவரன்ஸ். ஒரு கூட்டத்துல இது போன்று டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி மக்களும் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாங்கள் போய் இந்த டெலிவரன்ஸ பெற்றுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையில அப்படியே ஒரு விடுதலையோட வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் அந்த ஆட்டம் பாட்டத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா எந்த முன்னேற்றமும் இல்லை, அங்கு டெலிவரன்ஸ்ங்கிறதுக்கான ஒரு அறிகுறி கூட தெரியவில்லை. அப்ப உண்மையிலே இப்படி எல்லாம் நடக்காதா, இந்த மாதிரி நம்ம டெலிவரன்ஸை வந்து வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டா, நான் அப்படி சொல்லவில்லை. பட் எல்லா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கிற ஒரு கூட்டத்தில் போய் அப்படி டெலிவரன்ஸ் சொல்லி நான் விடுதலையை வாங்கிட்டு வர முடியாதுன்னு உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? ஒருவேளை எனக்கு ஒரு வியாதி இருக்கலாம், அது எனக்கு ஒரே நாளில் குணமாகலாம், ஒரு கனப்பொழுதிலே குணமாகி விடலாம். ஆனா அதுக்காக என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த டெலிவரன்ஸ்ங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை ஓட்டி விட முடியும் என்பது தவறு. நாட் எவ்ரி திங் நீட்ஸ் டெலிவரன்ஸ் பட் டிசிப்ளின். நம்மளுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு விடுதலை வருவதற்கு வெறும் டெலிவரன்ஸ் அல்ல, டிசிப்ளின் அவசியமா இருக்கு. நாம கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாய் வாழ கற்றுக்கொண்டால் மக்கள் இன்றைக்கு பாஸ்டர்ஸ்னால ஏமாற்றப்படக்கூடிய அந்த போதனையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். உங்க லைஃப்ல ஏன் இன்னும் பிரச்சனை இருக்கு, அது கணவன் மனைவி சண்டையோ அல்லது பொருளாதார பிரச்சனையோ படிக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனையோ, இது எல்லாத்துக்குமே அப்படியே பாஸ்டர்ட்ட போனீங்கன்னா டெலிவரன்ஸ் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா டிசிப்ளின் சொல்லி உங்களை நான் வீட்டுக்கு அனுப்புறேன். உங்க லைஃப்ல சில டிசிப்ளினான ஆக்ஷனை நீங்க எடுத்தீங்கன்னா அதுவும் பைபிள் சொல்லுகிறது தான். இது என்னுடைய சுயமுயற்சி அல்ல, என்னுடைய சொந்த போதனை அல்ல. இதுல நீங்க ஒரு டிசிப்ளினை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமா டெலிவரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். நல்லா ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய டெலிவரன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்க வேணா டிவியில ஏதாவது விளம்பரம் பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, வருமானம் வரவில்லையா, எப்பொழுதுமே பொருளாதார பிரச்சனையா, அப்படியே அவங்க சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னா வாஸ்து அல்லது ஏதோ ஒரு கல்லு அல்லது ஏதோ ஒரு மாலை ஏதோ ஒண்ணு, இதை வச்சா எல்லாம் மாறும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, அதை மாற்றிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய, எதுவும் தேவையில்லை, நீயாவே இரு, ஆனா இந்த கல்லு போதும், இந்த பிரேயர் போதும், இந்த உபவாசம் போதும், நீ என்கிட்ட வா, அந்த கையை வைக்கிறேன் பாத்தீங்கன்னா அது போதும், நான் ஊதி தள்ளி விட்டேன்னா முடிஞ்சிச்சு, உனக்கு டெலிவரன்ஸ் அவ்வளவுதான், இனிமேல் உனக்கு கடன் பிரச்சனை கிடையாது. நோ, அப்படி பைபிள் வசனம் எந்த ஒரு இடத்திலையும் நமக்கு சொல்லவில்லை. நீதிமொழிகள் புத்தகம் முழுவதுமாக வாசியுங்கள், நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கு அங்கு நீங்க சில டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்து ஆகணும் என்று வசனம் சொல்லுது. அந்த ஒழுக்க விதிகளை நீங்கள் விட்டு விட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம லைஃப்ல பிரச்சனை வரும்னு வேதம் சொல்லுது. அதனால நிறைய கூட்டங்களுக்கு போய் டெலிவரன்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. உண்மையான டெலிவரன்ஸ் உண்மையா உங்களுடைய லைஃப் டிசிப்ளின்ல இருக்கு. சரிங்களா? சில குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். சாத்தானாலும் அந்தகார சக்திகளினாலும் நம்ம வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, அதை நான் மறுக்கவில்லை. வேதவசனம் அதை தெளிவாய் நமக்கு குறிப்பிடுகிறது. நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, அந்தகார சக்திகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்கிற வசனம் 100% உண்மை. எபேசியர் 6:12 இந்த இடங்களில் நாம் இவைகள் எல்லாம் வாசிக்க முடியும். ஆனால் மேக்சிமம் நம்ம லைஃப்ல வரக்கூடியதான பிரச்சனைகளுக்கு நம்முடைய சுய இச்சை, சுய இச்சையினால் வந்த முடிவுகள், என்னுடைய சோம்பேறித்தனம், இவைகளால் அதிகமான பிரச்சனைகளை நான் எனக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறேன். சரிங்களா? அது எபேசியர் 4:1 முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க, அதை குறித்து உங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஏன் நம்மளுடைய லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை வருது. சரி, முதல் குறிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை முறை. நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு கிட்டத்தட்ட 60% பிரச்சனைகள் சாதாரணமாக என்னுடைய ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையினால் வரக்கூடியதா இருக்கு. வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யாக்கோபு
13 வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவன் சோதிக்கவே மாட்டாருன்னு இந்த வசனம் சொல்லல, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சரி, அதை பத்தி நமக்கு இப்ப டீச் பண்ண போக நான் விரும்பல. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய இச்சை காரணமா இருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. இது வெறும் விபச்சார பாவத்தை குறித்து பேசுகிறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. என் லைஃப்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த இச்சை அப்படின்னா என்னுடைய விருப்பம் காரணமா இருக்கு, என்னுடைய அதீத ஆசை காரணமா இருக்கு. அந்த இச்சை அப்படிங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம், சரிங்களா? அது நல்ல முறையிலும் பயன்படுத்த முடியும், கெட்ட முறையிலும் பயன்படுத்த முடியும். பழைய ஏற்பாடுல நம்ம வாசிக்கிறோம், இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை இவர்கள் என்ன செய்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவரே அந்த தேசத்தை விரும்ப சொல்லுகிறார், ஆசைப்பட சொல்லுகிறார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை எங்களுக்கு தேவையில்லை, அசட்டை பண்ணுகிறார்கள். அந்த மாதிரி அந்த இச்சைங்கிற வார்த்தை இங்க எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய விருப்பம். இப்ப பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் நான் சொன்னேன் டிசிப்ளின் இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க சரியா படிக்க முடியல, என்ன காரணமா இருக்க முடியும், 90% டிசிப்ளின் இல்ல, ஒழுக்கம் இல்ல, தூங்குறதுல விருப்பம், செல்போன் பாக்குறதுல விருப்பம், எந்த ஒரு இடத்துலயும் கமிட்மெண்ட் கிடையாது. கொஞ்ச நேரமாவது உட்காந்து படிச்சா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்றது இல்ல, அப்படியே விட்டுறது. நான் கேட்கிறேன், ஒரு மீட்டிங் போய் டெலிவரன்ஸ் சொல்லிட்டு இங்க இதுல இருந்து டெலிவர் ஆயிட முடியுமா, இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நான் டெலிவர் ஆகிறேன் அப்படின்னா இல்லங்கிறேன். உங்களுடைய உடலை வருத்த வேண்டும், கஷ்டப்படணும், அக்செப்ட் த பெயின் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய சரீரம் சொல்லுகிறத நீங்க எப்ப கேட்காம அதை நீங்க உங்களுடைய செயலுக்கு கீழ்படுத்துகிறீர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்ல, என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்படுத்துகிறேன். நீங்க எப்ப அந்த முடிவு எடுக்கிறீங்களோ பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார், சரிங்களா? அதை விட்டுட்டு நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு போய் டெலிவரன்ஸ் மீட்டிங் போய் உட்காந்துக்கிட்டு நீங்க வாழ்ந்து விட முடியுமான்னு கேட்டா எதுலையுமே வெற்றி பெற முடியாது. சிம்பிள், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல, மேக்சிமம் நிறைய காரணம் இருக்கு, அதுல நடக்கக்கூடிய அரசியல் இருக்கலாம், ஓகே, லெட் இட் பி. எப்பயுமே லேட்டா போறது, ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லை, எதனால, சோம்பேறித்தனம். தூக்கத்தை விரும்புகிறவன் தரித்திரன் ஆவன், நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம், நீ தூங்க கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஒழுக்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டெலிவரன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும்னு நான் சொல்ல வர்றேன். அப்ப எல்லா பிரச்சனைகளுக்குமே வெறும் டெலிவரன்ஸ் இல்ல, டிசிப்ளின் அவசியமாகிறது. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னுடைய ஒழுக்க மின்மையின் விளைவுகள் தான் அந்த பிரச்சனை. அதை நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒழுக்க மின்மையின் விளைவுகள். நான் படிக்க வேண்டிய காலத்துல படிக்காம விடுதல், வேலை செய்கிற இடத்துல அசட்டையா இருக்குதல், என்னுடைய பணத்தை தாந்தோன்றித்தனமா எங்கேயாவது போய் லாட்டரி அது இதுன்னு சூதாடி விட்டு விடுதல், சரியில்லாத நபர்களோடு பழக்கம் வைத்துக்கொண்டு பணத்தை இழக்குதல், இது எல்லாமே பாருங்க விளைவுகள். என்னுடைய சோம்பேறித்தனத்திற்கான விளைவுகள், என்னுடைய மூடத்தனத்திற்கான விளைவுகள். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். அப்ப என்னுடைய லைஃப்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு என்னுடைய ஒழுக்க மின்மையின் விளைவுகள் தான் அந்த பிரச்சனை. அப்ப அதை சரி செய்யணும்னா தேவன் என்ன பண்ணுவாரு, ஒழுக்க மின்மையை தேவன் சரி பண்ணுவார். அப்ப லைஃப்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு ஒழுக்கத்திற்குள்ள வர வேண்டும். திடீர்னு ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம், அவருக்கு பாத்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அப்பத்தான் இவர் என்ன பண்றாரு, உண்மையெல்லாம் சொல்றாரு. நான் ரொம்ப வருஷமா சிகரெட் பிடிக்கிறேன், நான் தண்ணி அடித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு வேறு சில பழக்கங்களும் இருக்கிறது, டாக்டர் சொல்லிடுறாரு. பரவாயில்ல, யூ கேன் கண்டினியூ, ஆனா இந்த மருந்தை மட்டும் விடாம சாப்பிடுங்க, அப்படியே ரெடி ஆயிரும் அப்படியே சொல்றாரு. இல்ல, உங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க. லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும், நீங்க மருந்து கொடுத்து இதை சரி பண்ணுங்க. ஏன் லைஃப் ஸ்டைல நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருங்க அது? இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த ஒரு டிசிப்ளின் லைஃபுக்குள்ள வர விரும்பல, ஆனா டெலிவரன்ஸுக்கு மட்டும் வர்றாங்க. அது எப்படி சாத்தியம்? இன்றைக்கு போதவர்களும் அது போன்ற டெலிவரன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கையில டெலிவரன்ஸை வச்சுக்கிட்டு அலையிறாங்க. உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை மாற்றாமல் உங்க லைஃப்ல எந்த விடுதலையும் பார்க்க முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூணாவது ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுவார்கள், பிரேக் த்ரூ வித்தவுட் பவுண்டரிஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு இச்சையிலிருந்து விடுதலை வேண்டும், ஆனால் 24 மணி நேரமும் தவறான படங்களை பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு போதையிலிருந்து விடுதலை தர வேண்டும், ஆனால் எப்பயுமே என்னை சுற்றி போதை நண்பர்களை வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, விடுதலை வேண்டும், ஆனால் நான் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். கர்த்தர் எப்படி உங்களுக்கு விடுதலை தருவார்? சில எல்லை கோட்டை நீங்கள் உங்களுக்கு வரையறுத்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை உங்கள் லைஃப்பில் செயல்முறைப்படுத்துவதற்கு
உங்களை தவறு செய்யக்கூடிய தூண்டக்கூடிய எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளுங்கள் என்று சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரம்மி ப்ராப்ளத்தில் நான் மாட்டிக்கிட்டேங்க, அதனால் வந்து நான் இதிலிருந்து எப்படி தப்பிக்குதல் நான் சொன்னேன். சரி ஓகே, நீங்கள் வந்து எதிலோ ஒரு இதில் மாட்டிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களால் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. எப்பயுமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், டக்குன்னு உள்ளே போயிடுவீங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். திரும்ப ஒரு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் வருகிறது, பிரதர் ஒரு மாதம் நல்லா இருந்தேன், ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, சில விளம்பரங்களையோ சில இடங்களையோ பார்க்கும் பொழுது எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு, திரும்ப என்ன பண்ணிட்டேன், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஆக்ஷனை நம்ம எடுத்தோம், அதை அன்இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ அது நமக்கு போதவில்லை. இப்போ நீங்கள் எதை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்குன்னா உங்கள் ஃபோனையே அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறீங்க, எல்லாத்தையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணுமா? இல்லை, ஃபோனை தூக்கி போட்டுட்டு அந்த காலத்தில் 1100 நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், செங்கல் மாதிரி இருக்கும் பாருங்கள், எதுவுமே பண்ண முடியாது. ஃபோன் மட்டும் பண்ணிக்கலாம் அவ்வளவு தான், அதுக்கப்புறம் அதில் ஒரு பாம்பு கேம் வரும், அதை விளையாண்டுக்கலாம். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா தப்பிப்பீங்க. உங்களால் முடியுமா? நீங்கள் ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போன்ற ஒரு பெரிய விலையை நீங்கள் செலுத்தி ஆகணும், அல்லது பெரிய தியாகத்தை செய்தாகணும். இது எதுவுமே பண்ணாமல் பிரேக் த்ரூஸ் வித்தவுட் பவுண்டரிஸ்ன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, விடுதலை அடைய முடியாது. என் சரீரத்தை நான் ஆரோக்கியமாக வைக்கணும் அல்லது என் உடலை நான் குறைக்க வேண்டும், அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஐஸ்கிரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பர்கர் பீட்சாவை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இன்னும் வேறு என்ன இருக்குது, கலோரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா உணவையும் தூக்கி எரிஞ்சிடணும். எது என்னுடைய உடலுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். பக்கத்தில் எல்லாரும் வந்து சாப்பிடும் பொழுது அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படியே உள்ளே போட்டுறக்கூடாது. இது நான் சொல்லலை, வேதமே அதை சொல்லுகிறது. நமக்கு அந்த டிசிப்ளின் தேவை. என் சரீரத்தை நான் ஒடுக்கி என்ன செய்கிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். இதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அல்லது பாஸ்டர் கை கீழே என் தலையை வச்சுக்கிட்டு டெலிவரன்ஸ்னு அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாமல் உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன், ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஒழுக்க வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வாங்க. அதன் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் முடிவெடுங்க, ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வார். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஊருக்கு வெளியே ஒரு தோட்டத்தோடு ஒரு வீடு இருந்தது. அந்த தோட்டத்தின் வேலியில் விலை உயர்ந்த நாய்க்குட்டிகளும் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வழியாக நடந்து வந்த சிறுவன் ஒருவன், ஐயா, தோட்டத்தில் யார் இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு நாய் வேண்டும் என்று சத்தமாக கூப்பிட்டான். உள்ளே இருந்து வெளியே வந்த பெரியவர் இந்த பையனுடைய பழைய உடையை பார்த்து, தம்பி, நீ இந்த நாய்களை வாங்க முடியாது, அவைகள் மிகவும் விலை உயர்ந்தவை என்று கூறினார். சிறுவன் தன்னுடைய கால்ச்சட்டை பையில் இருந்த 10 ரூபாயை எடுத்துக்காட்டி, ஐயா, இதற்கு எனக்கு ஒரு நாய்க்குட்டி கொடுக்க முடியுமா என்று கேட்டான். இல்லை இல்லை, 10 ரூபாய்க்கெல்லாம் நாய்க்குட்டி கிடையாது என்று கூறினார். அதற்கு அவன், ஐயா, இந்த 10 ரூபாயை வாங்கிக் கொண்டு அந்த நாய்க்குட்டிகளை பார்க்கவாவது எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்டான். பெரியவரும் சிறுவனின் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவனை உள்ளே அழைத்துச் சென்று நாய்கள் இருந்த கூட்டின் அருகே விட்டார். ஒரு ஓரத்தில் இருந்த ஓட்டை வழியாக முதலாவதாக ஒரு பெரிய நாய் கூண்டிற்குள் வந்தது. பின்பு 3 பஞ்சு உருண்டை போன்ற அழகான நாய்க்குட்டிகளும் ஓடி வந்தன. சற்று நேரத்திற்கு பின் மற்றும் ஒரு நாய்க்குட்டி அழுக்காக, அவலட்சணமாக, சரியாக நடக்க முடியாதபடி பின்னாலே வந்தது. இவைகளை பார்த்து கொண்டிருந்த சிறுவன், ஐயா, அந்த அழுக்கான நடக்க முடியாமல் வருகிற அந்த நாய்க்குட்டியை நீங்கள் எனக்கு தருவீர்களா, அதை நான் நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்று கேட்டான். அதற்கு அவர், தம்பி, அது உன்னோடு ஓடி ஆடி விளையாட முடியாது, அதை கொண்டு நீ என்ன செய்ய முடியும், எனக்கும் அது தேவையில்லைதான் என்று கூறினார். உடனே அவன் தன்னுடைய நீண்ட கால் சட்டையை சற்று உயர்த்தி காட்டி, கால்களில் கம்பி பொருத்தப்பட்டு ஒரு பூட்ஸ் மாட்டப்பட்டிருப்பதைக் காட்டி, என்னுடைய காலும் ஊனம்தான், எனவே நானும் அதிகம் ஓடப்போவதில்லை, அதை நான் நன்றாக வளர்ப்பேன் என்று கூறினான். இதைக் கேட்ட அந்த நாயின் சொந்தக்காரர், சரி, நீதான் அந்த நாயை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி எனக்கு பணம் தர வேண்டாம், நீ பத்திரமாக அதை எடுத்துச் செல் என்று கூறி அதை அவனுக்கு கொடுத்தார். கால் நடக்க முடியாமல் இருந்த சிறுவன் சந்தோஷத்தோடு அந்த நாய்க்குட்டியை எடுத்துச் சென்றான். நாமும் பாவத்தினால் சாபத்தினால் பாதிக்கப்பட்டு குறைவுள்ளவர்களாக காணப்பட்டாலும், நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசு நம்மையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அவரோடு அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவரே நம்மை இந்த உலகத்தில் திருப்தி உள்ளவர்களாக வாழச் செய்வார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறுகிறார். நம்பிக்கையோடு அவரிடம் வருவோமா?

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை எண்ணி நாம் சேர்ந்து பாடுவோம்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் பிரியமான பிள்ளைகளாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அவர் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நாம் எல்லாருமே பிள்ளைகள். பிள்ளைகளில் பலவிதம் உண்டு. நாம் முதல் நாளில் தியானித்தோம். மனநோவை உண்டாக்குகிற பிள்ளைகள், வாசனை கெடுக்கிற பிள்ளைகள், கோபாக்கினையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தார் என்றால் நேசகுமாரனா இருந்தார். ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரனுடைய அடையாளங்கள் என்ன? ஆமென். தன் தகப்பனிடத்தில் ஒரு நாளும் முடியாது என்று சொல்ல மாட்டார். எந்த காரியமானாலும் சரி முடியாது, நோ இதெல்லாம் எனக்கு முடியாது, என்னால செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆமென். அது நேச பிள்ளையினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. நேச, அதனால் ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்ல, ஒரு நேசகுமாரன் எனக்கு பலி செலுத்து. ஆமாம், ஏன்னா அவன் நோ சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த அடையாளம் என்னென்னா தகப்பனால் சாட்சி பெற்றவர். ஆமென். அதை கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தியானிக்க ஆண்டவர் வைத்தார். தகப்பனால் சாட்சி, பிதாவினால் சாட்சி பெற்றவர். சாட்சி என்பது நம்மேல் வைத்த பாசத்தில் அவர் சொல்றது கிடையாது, நம்முடைய வாழ்க்கையை வைத்து சொல்லுகிறது. நீதிமொழிகளில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 20:11 நீதிமொழிகள் 20:11 பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினால் விளங்கும். பிள்ளையானாலும் ஆமேன். செய்கையை குறித்து சாட்சி நடக்கையை வைத்து தான் சொல்ல முடியும். ஆமேன். நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையா, செய்கை வந்து சுத்தமா அசுத்தமா செம்மையா இருக்குதா என்பதை பிள்ளை மேல தகப்பன் வச்ச பாசத்தை வச்சு சொல்ல முடியாது, நடக்கையை வச்சு தான். பிள்ளையானாலும் ஹல்லேலூயா. தகப்பன் கொடுக்குற சாட்சி, மனுஷனை வச்சு சாட்சி சொல்ல வைக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பிலாத்துக்கு முன்னாடி நிறுத்தின போது எல்லாரும் வந்து என்னதான் சொன்னாங்க? பொய் சாட்சி சொன்னாங்க. இல்ல பொய் சாட்சி சொன்னாங்க. காரி ஆகிறதுக்காக நல்ல நிறைய பேர் பேசுவாங்க. ஆமேன். வஞ்சக முத்தங்கள் வர தருவாங்க. இல்ல எல்லாம் செய்வாங்க. ஆனால் அதான் தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவர் ஒருத்தனை புகழ்றாருன்னா அவன் உத்தமன். ஆண்டவர் ஒருத்தனை பாராட்டுறாருன்னா அவன் அதுக்குரியவன். ஹல்லேலூயா. பிள்ளை ஆனாலும் அதனுடைய செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினாலே விளங்கும். ஆண்டவர் அதை அப்படியே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. தேவன் சாட்சி. பவுலுடைய வாழ்க்கையிலிருந்தும் அதை எடுத்து தியானித்தோம். ஆமேன். வார்த்தையை குறித்து தேவன் சாட்சி, என் இருதயத்தை குறித்து தேவன் சாட்சி, என் செயலை குறித்து தேவன் சாட்சி, என் வாழ்க்கையை குறித்து தேவன் சாட்சி என தெசலோனிக்கியருக்கு எழுதும் போது, கொரிந்தியருக்கு எழுதும் போது அதை எழுதி வைத்திருக்கிறார். தேவனே எங்களுக்கு சாட்சி. அப்போ தேவன் பார்க்க எப்படி பேசணும், எப்படி செய்யணும் என்கிற அதில் ரொம்ப கவனமாக இருந்தார் பவுல். கர்த்தர் நல்லவர். அவர் சாட்சி கொடுக்கணும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார். அவர் சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆமென். அவர் நேசகுமாரன் சொல்கிறது தான் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய கணம். கணம் அந்த வசனம் எடுத்து வாசித்தோமா ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். 2 பேதுரு 1 அதனுடைய 17 2 பேதுரு 1:17 இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி,
2: பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது,
1: கனத்தையும் மகிமையும் பெற்றபோது, பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ரிவார்டு என்ன தெரியுமா? உன்னதத்திலிருந்து சத்தம் உண்டாகி சொல்லணும், இவர் என்னுடைய. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசானவன் என்ன கொடுக்கறானா, என்ன நீ வணங்குனா இந்த ராஜ்யம் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் அப்பாலே போன்றார். இதை விட எனக்கு பெரிய ஒரு ஆஃப் கனம் இருக்கிறது, பெரிய ரிவார்டு இருக்கு. என்ன தெரியுமா? என் அப்பா சொல்லுவார், என் நேசகுமாரன் என்று. ஹல்லேலூயா. இது கனம், இது மகிமை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாண்டா கேட்பான், ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? பரலோக பிதா நமக்கு கொடுக்கிற பெரிய கனம் என்ன தெரியுமாங்க? நம்மை பாராட்டி சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமே, நம்ம சரியானதை அறிந்து கொள்வோமானால் நம்முடைய இருதயம் தவறானதை விரும்பாது. ஆமென். அந்த வார்த்தை ரிப்பீட் பண்றேன், நம்ம சரியானதை அறிந்து கொள்வோமானால் நம்முடைய இருதயம் தவறானதை விரும்பாது, தவறான காரியங்களுக்காக ஏங்காது. ஹல்லேலூயா. பேதுரு எழுதுறாரு, அவர் இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையையும் பெற்றபோது. தேவனால் கிடைக்கப்பெற்ற கனம். அவர் செல்ல பிள்ளையாய் மடியில் இருந்தார். செல்லப்பிள்ளை அவரை அனுப்பினார். அவர் மடியில் இருக்கும்போது எப்படி செல்ல பிள்ளையாய் இருந்தாரோ, ஆமேன், அடியில் இருக்கும்போது, இந்த பூமியில் இருக்கும் போதும், ஆமேன், அவர் அதே தான் தொடர்ந்தார். ஹல்லேலூயா. ஆமேன். அவர் சொல்றாரு, ஆமென், என்னுடைய நேசகுமாரன். இது அவருக்கு பிதாவாகிய தேவனால் கிடைக்கப்பெற்ற கனம், அங்கீகாரம். இதுதான் மேன்மை. என் அப்பா என்னை பாராட்டுறது இந்த பூமியில கிடைக்கப்படுகிற எந்த ஒரு அங்கீகாரத்தை விடவும் கனத்தை விடவும் எனக்கு மிகப்பெரிய மேன்மை என்பது என்ன? பரத்திலிருந்து என் பிள்ளை, என் நேச பிள்ளைன்னு சொல்றது. ஆமா. அப்ப நேச பிள்ளையா யார் வாழ விரும்புவாங்கன்னா, பிதாவால் கனத்தை பெற விரும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிதாவால் கனத்தை பெற உலகம் ஆயிரம் சொல்லட்டுங்க, சொந்த போன வாரம் பார்த்தோமே. ஆமென். சகோதரர்கள் சொந்தங்களுடைய விருப்பம், அந்த விருப்பம், இந்த இதெல்லாம் அவர் நிறைவேற்றுறதுக்கு நான் ஒரு என் கூட பிறந்தவங்க ஆகட்டும், என் பெற்றோராகட்டும், யாராகட்டும், அவர்களை நான் திருப்திப்படுத்துவது நிமித்தம் என் அப்பாவை, என் பிதாவை நான் துக்கப்படுத்துவேனானால் நான் வந்து அந்த அவர்களை திருப்திப்படுத்துகிற அந்த காரியத்தை நான் தெரிந்தெடுக்க மாட்டேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. அவர் எல்லாரையும் நேசித்தார், பெற்றோரை நேசித்தார், சகோதரர்களை நேசித்தார். ஏன் காட்டி கொடுத்த யூதாசை கூட நேசித்தார், காரி துப்பின ஜனங்களை கூட என்ன சொன்னார், பிதாவை இவர்களுக்கு மன்னியும். எவ்வளோ எவ்வளோ நல்ல தேவன். ஆனாலும் நான் ஒருத்தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பரலோக பிதாவை நான் துக்கப்படுத்துவேனால் அந்த செயலை நான் செய்ய மாட்டேன். அப்படி செய்யாமல் இருந்தால் நம்ம உலகம் என்னதான் செய்யும்? பகைக்க தான் செய்யும். பகைக்கும், ஒதுக்கும், அப்புறப்படுத்தும், நினைக்காது. நினைக்காது. நம்மளை கூப்பிடுறதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம கூட இருந்து பேசுறதுக்கே பிடிக்காது. நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி நெருங்கி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் நம்ம விட்டு கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் கிறிஸ்துவோடு நெருங்குகிறீர்கள் என்பதின் அடையாளத்தில் ஒரு பிரதானமான அடையாளத்தில் ஒன்று தான் இது. நேற்று வரை நெருங்கி இருந்தால் இவங்க தள்ளி இருக்காங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நான் ஆண்டவரோடு நெருங்கிட்டேன், என்னை கூட்டத்தில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, பேதுருவுக்கு குளிர் காயணும் இல்லை, குளிர் காயணும். அவப்போ ஒரு இடத்துல நெருப்பு மூட்டி எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க. பேதுருக்கு அந்த கூட்டத்தில் போய் உட்காரதுக்கு அப்படி உட்கார போறாரு கூட்டுக்க, நீ அவர்களோடு இருந்தவர்களில் ஒருவன் தான். எஸ் சொன்னா சீட்டு கிடைக்கும், எஸ் சொன்னா சீட்டு கிடைக்காது, நோ சொன்னா சீட்டு கிடைக்கும். இப்ப சீட்டுக்காக என்ன சொல்றான்? நோன்ட்டா. நிறைய பேர் சீட்டுக்காக தான், நம்மில் அநேகர் பேதுரு மாதிரி தான் இருக்கும். அவன் அந்த சீட்டில் உட்காந்து யாரை தான் பார்த்துட்டு இருந்தான்? இயேசுவை தான் பார்த்துட்டு இருந்தான். இல்லை, இயேசுவை பார்த்து ஆண்டவர், நாங்கள் எங்கே உட்காந்தாலும் உங்களை தான் பார்த்துட்டு இருப்போம். நாங்கள் தியேட்டரில் இருந்தாலும் படம் பார்க்க மாட்டோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்காக பாடுபட்ட அந்த காட்சியை தான் நாங்கள் நினச்சிட்டு சில இட சில காரியங்களுக்காக அப்படியே மறுதளிக்கிறோம். அதுதான் மறுதளிக்கிறதுனா, இதுதான். இந்த இடத்துல நான் எஸ் சொன்னேன்னா எனக்கு இந்த சீட்டு கிடைக்காது, என்னை தள்ளி போன்றுவாங்க. ஸோ அதுக்காக யார் கேட்கவா போகிறாங்க? தெரியாதுன்னு சொன்ன, ஏன்னா மூணாவது வாட்டி கேட்டதுனால தெரியாதுன்னு சொன்ன சொல்லி அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சபிக்கவும் தொடங்கினான் இருக்கு. மார்க்கில் தொடங்கினான் இருக்கு. அதுக்குள்ள இயேசு அவனை திரும்பி, நாலு சுவிசேஷத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், அவன் சபிக்க தொடங்கினதை இயேசு திரும்பி பார்த்துட்டான். ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் இது வேணும்னு செய்யலை. ஆமாம், இவன்கிட்ட சொன்னேன் இந்த சிச்சுவேஷனை இவனால் ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால் நீ இப்போ வராதேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னால் எது ஹேண்டில் பண்ண முடியும் முடியாதுன்னு என்னை விட என்னை அழைத்தவருக்கு தான் தெரியும். அதனால தான் கடலில் இறங்கி வானார் இல்லை, ஆனா நானும் உங்க கூட வருவேன். கெட்சமனை தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இயேசுவின் இடத்துல சொல்லும் போது இயேசு சொல்ற, நீ வர வேண்டாம் இப்பொழுது. ஆமென். அந்த யோவான் 13 அதிகாரம் அதனுடைய 36 வசனம்.
2: சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு
1: இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது,
2: பிற்பாடு என் பின்னே வருவாய்.
1: பிற்பாடுனா எதுக்கு பிற்பாடுன்னா, நீ பலன் அடைந்த பிறகு. நீ பலன் நினைச்சிட்டு இருக்க தெரியுமா, அது அல்ல பலன். உண்மையான பலன் என்ன தெரியுமா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அதுக்கப்புறம் நீ வரணும். இப்போ நீ வராத, ஏன்னா பிசாசானவன் உன்னை சோதிக்கிறதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டான். நீ உடனே பேதுரு என்ன சொல்றாரு அடுத்த வசனம்,
2: பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது.
1: ஏன் வரக்கூடாது? இப்படி கேள்வி கேட்கிறவங்க எல்லாரும் மாட்டுவாங்க. உனக்கு நான் இப்ப தர மாட்டேன், 2 கழிச்சு தருவேன். இப்ப ஏன் எனக்கு கிடைச்சா, ஏன் இப்ப வரக்கூடாது? ஆண்டவர் இப்படி பார்த்தார். பார்த்துட்டு 38 வசனம்,
2: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ?
1: கொடுப்பாயோ?
2: சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்ப.
1: இப்ப நீ வந்தா ஃபைனல் ரவுண்ட்லாம் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீ அவுட்டு. ஏமே 4 இன்டர்வியூனா முதல் ரவுண்ட்லேயே நீ அவுட்டு. பேதுரு சேவல் கூவுறதற்கு முன்னமே
2: நீ 3 தரம்
1: மறுதளி. அப்போவாவது அவன் ஐயோ வேண்டாம் வேண்டாம் இந்த பிரச்சனை வேண்டாம். இல்லை, பேதுரு எதை கம்பேர் பண்ணியிருப்பார் தெரியுமா, கடல்லையே நின்றுட்டேன், தரையில் நிற்க மாட்டேனா, கடல்லையே நின்றுட்டேன். ஏ கடலை நீ நின்ன, ஆனால் உன் பக்கத்தில் அவர் நின்னார். இப்போ நீ ஒரு பக்கத்தில் அவர் இல்லை, அவர் கூட இருந்தால் கொந்தளிக்கிற கடலில் கூட நிற்க முடியும். அவர் இல்லைன்னா சமவெளியில் கூட நம்மால் நிற்க முடியாது. காரணம் நம்முடைய பலனே அவர்
2: தான்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சாட்சி கொடுக்கத்தக்க நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆமென். சொந்தங்கள் உறவுகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவது நிமித்தமாக நான் பிதாவை துக்கப்படுத்துவேன், ஆனால் அந்த விருப்பங்களை நான் நிறைவேற்ற மாட்டேன். இது நிமித்தம் என்னுடைய தகப்பனார். ஆமென். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைராக்கியமா, எவ்வளோ ஃபேமிலியில் என்னதான் நெருக்கமான, ஏன்னா எங்கள் அப்பா அவங்க குடும்பத்தை ரொம்ப நேசித்தாங்க, கனம் பண்ணாங்க. ஆனால் சண்டே ஒரு மேரேஜ் வச்சாங்கன்னா எங்கள் அப்பா போக மாட்டாங்க. அவ்வளோ அவங்க வந்து ஆண்டவருக்காக அப்படி வைராக்கியம் பாராட்டினாங்க. சண்டே கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை, நான் வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா, எனக்கு ஏற்ற மாதிரி வைங்க, இல்லைன்னா நீங்கள் வைங்க, நான் அப்புறம் வந்து கலந்துக்கிறேன். அப்படியே இதனால் ஒதுக்குனவங்க ஒதுக்குனாங்க, அதெல்லாம் மைண்ட் பண்ணல. ஆனால் நிச்சயமாக தெரியும், பிதாவால் கனம் பெற்றிருக்கிறார், கர்த்தர் நல்லவர். ஆமென். என் பிள்ளை அதனுடைய நடக்கையினால தான் சாட்சி, இயேசு கிறிஸ்து அதை காண்பித்து கொடுத்துட்டார். ஆமென். நான் போன வாரம் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுது செய்தார் என்று தியானித்தோம். இன்னைக்கு ஒரு 5 காரியத்தை நான் வேகமாக சொல்லி ஆமென் நாம் ஜெபிக்கலாம். அடுத்த வாரம் அடுத்த பகுதிக்கு நேராக போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம அவரை எப்படி பார்க்குறோம், அவர் என்ன, அவர் தேவன், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் எப்படி வந்தார்னா மனுஷகுமாரனாய் வந்தார். அவர் மனுஷன் எப்படி வாழணும்னு மனுஷனாக இருந்து வாழ்ந்து காட்டினார். அவரை தான் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஏமே ஹல்லேலூயா. இந்த பூமியில் இந்த தரையில் ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ முடியும் என்பதை காண்பிக்க இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு வந்தார்னு பைபிள் சொல்லுது. பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார். அதாவது எதை எதை விட்டு வரணும் இவனை மாதிரி ஆகிறதுக்கு. அப்போ ஒரு காரியம் கிளியராக தெரியும், நம்ம மாதிரி ஆகணும்னா எல்லாத்தையும் எல்லாம் விட்டால் ஒன்றுமே இல்லைன்னு ஆனால் தான் இவன். ஆமே எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க, எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருந்தார். இல்லை எல்லாத்தையும் இழந்து அவர் தோளில் கர்த்தத்துவம் இருந்துச்சு, 100% அவர் தெய்வமாய் தான் இருந்தார். ஆனாலும் 100% மனுஷன். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்கும், ஆனால் இவர் படகில் படுத்து தூங்கு. அதன் அர்த்தம் என்ன, அவர் அப்போ யாராக இருக்கிறார், மனுஷனாக இருக்கிறார். அவருக்கு பசிக்காது, அவருக்கு தாகம் கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன செய்தது, பசித்தது. அவருக்கு என்ன செய்தது, தாகம் வந்தது. அவருக்கு என்ன செய்தது, வலித்தது. அவருக்கு என்ன வந்தது, வியர்வை வந்தது. வியர்வை எதற்கப்புறம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுங்க, பயில் பார்க்காம. பாவம் செஞ்சு ஆதாம்கிட்ட என்ன சொன்னார், நீ அவருக்கு வியர்வை வந்துச்சு இல்ல, அப்ப மனுஷனா 100% மனுஷனாவே மாறிட்டார். ஆனாலும் பைபிள் சொல்றது கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கிறது, அவர் தேவன் தேவன் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா 100% மனுஷனா வந்து, அதாவது நான் எழுத வேண்டிய எக்ஸாம எப்படி எழுதுனா பாஸ் ஆகணுங்கிறதுக்காக என் பேப்பரை வாங்கி அவர் எழுதி காட்டுறாரு, இப்படி இப்படி எழுது பாஸ் ஆயிருவ. இனி நான் என்ன செய்யணும், அவரை ஃபாலோ பண்ண அவ்வளவுதான், இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அப்படிதான் நாம அவரை தியானிச்சுட்டு இருக்கிறது சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் எப்படி வாழலாம்பா அப்படிங்கிறதுக்கு தோல்வியே காணாத ஒருவர் இந்த பூமியில வந்து வாழ்ந்து அவன் ஓட்டத்தை முடித்து ஜெயிச்சு அப்பா பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். அதே லெவல்ல நான் கொண்டு போவேன்னு ப்ராமிஸ் பண்றார். ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும், நான் என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது போல என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு. நம்ம அதை தான் நாட வேண்டும் என்று கொலோசியர் 3:1-2 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், எனது 2 வசனங்களை வாசியுங்கள். முதலாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வசனமும், கொலோசியர் 3:1-2.
2: நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள்.
1: இது வந்து அவருடைய ஆசீர்வாதம். இனி கொலோசியர் 3:1,
2: நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானா? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
1: அப்போ நமக்கு நம்ம என்ன செய்யணும், அதை தேடணும். அதை தேடணும்னா யார தேடினா முடியும் அப்படின்னா, யார் அதை சுதந்திரித்தார்களோ அவரை தேடினா மட்டும்தான் முடியும். அதை சுதந்திரித்தவர் ஒரே ஒருவர் தான், ஆமென், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு ஃபால், அதாவது என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்றதுல நமக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். சினிமா ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், அரசியல் ஆகட்டும், அந்தந்த காரியங்களில் நாட்டம் உள்ளவர்கள் யாரோ ஒருவரை ஹீரோவை வச்சிருப்பாங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த அவங்க அவங்களுடைய போட்டோஸ் வச்சிருப்பாங்க மொபைல்ல, இல்லை முதல் ஆட்டோலாம் போகும்போது ஆட்டோல ஒட்டி வச்சிருப்பாங்க, புக்கில் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதாவது அந்த அவங்கள இவங்களை அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் சுத்தமாக தெரியாது. ஆனால் அவங்கள பற்றி A to Z என்ன நியூஸ் வந்தாலும் அப்படியே உடனே பார்ப்பாங்க, என்ன பத்தி என்ன போட்டிருக்கு, இவரை பத்தி என்ன போட்டிருக்கு, என் ஹீரோவை பத்தி என்ன போட்டிருக்கு. இதை விட அவரை நம்ம ஹீரோவா வச்சிருக்கணும், அவர் தான். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஹீரோக்களா இருக்கிறவர்களுக்கும் ரியல் ஹீரோக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த ஹீரோவா மனுஷன் வச்சிருக்கான் தெரியுமா, அவங்க யாருக்கும் ரசிகர்களை தெரியாது. ஆனா அவருக்கு நான் அவரை பாக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்துட்டாரு, எனக்கு அவரை தெரிஞ்சதை விட அவருக்கு என்ன நல்லா தெரியும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவர் இப்படி நம்ம அவரை ரோல் மாடலா வச்சு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இப்படி வச்சுட்டு நம்ம லைஃப் போயிட்டே இருந்தோம்னா, ஆமென், நம்ம லைஃப்ல ஜெயிச்சுட்டே இருப்போம், வாழ்க்கை நன்மையா இருக்கும். எங்க போய் முடியும்னா அவர் பக்கத்துல போய் உட்கார்றதுலதான் இருக்கு. கர்த்தர் அப்படி நடத்துவார். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஆமென் 5 காரியங்களை நான் சொல்லி செவிக்கிறேன். முதலாவது யோவான் 14:31,
2: நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும்.
1: நான் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறேன். நான் பிதாவினிடத்தில் ஏன் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்யறீங்க? ஏன் பிதா கிட்ட நோ சொல்லவே இல்லை நீங்க? பதில் ஒன்றுதான், நான் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறேன். நான் என் அப்பா கிட்ட அன்பா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு நிமித்தம் செய்கிற காரியம் இருக்கிறது, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக செய்கிற காரியங்கள் இருக்கிறது, பயத்து நிமித்தம் செய்கிற காரியங்கள் இருக்கிறது, வேற வழி இல்லாம செய்கிற காரியங்கள் இருக்கிறது. இப்படி நிறைய, இதை எதுக்கு செய்யறீங்க, வேற வழி இல்லை, இதை எதுக்கு செய்யறீங்க, இதை செய்யலன்னா ஏதாவது ஆகிவிடுமோ, இப்படி எல்லாம் செய்கிறது இருக்கிறது. ஆனா இது இயேசு கிறிஸ்து அப்படி செய்ய, சரி நான் வந்துட்டேன் செஞ்சாகணும் அப்படி செய்யல, அவரு அன்பு நிமித்தம் அவர் எதை செய்தாலுமே. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவுமா. நான் ஒன்ன செய்யறேன்னா என்னுடைய ஃபெய்த்தை வந்து நான் அப்ளை பண்றேன். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்தது மாதிரி எனக்கு என்கிட்ட ஆண்டவர் கேட்கறத நான் கொடுக்கறேன். இது ரெண்டு விஷயம் இருக்கு. சரி, கேட்டுட்டார், அவர் தானே கொடுத்தார், கொடுத்து ஆகணும், அப்படி கொடுக்கறது இருக்கு. இல்ல, அன்பு நிமித்தம் கொடுக்கறது இருக்கு. ஆண்டவர் எதை அக்செப்ட் பண்ணுவார்னா அன்பு நிமித்தம். அன்பு நிமித்தம் தேவன் சோதிக்கும் போது கூட அப்படித்தான் சோதிக்கிறார். நீங்க முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறீர்களோ, உபாகமம் 13:3 பிற்பகுதி, அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவினிடத்தில் அன்பா இருக்கிறேன். பேதுரு கிட்ட கேட்கிறார், நீ அன்பா இருக்கிறாயா என்று. பேதுருவால இவ்வளவு போல்டா சொல்ல முடியல. ஆம் சொல்லிட்டு சொல்ற, நீர் அறிவீர், நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆமா, என்ன கேட்ட ஆமா, ஆனா உங்களை கேட்டதான் தெரியும் ஆமாவா இல்லையான்னு. இயேசுவை நேசிக்கிறவங்க எல்லாம் கை தூக்க சொன்னா எல்லாரும் கை தூக்குவோம். நீங்க இயேசுவை நேசிக்கல, ஆமா அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இவங்க உங்களை நேசிக்கிறாங்களா? ஆமான்னு சொன்னதை திருப்பி கேட்கிறார் ஆண்டவர், பேதுருவே நீ அன்பா இருக்கிறியா? ஆமா ஆண்டவரே. பேதுருவே நீ அன்பா இருக்கிறியா? ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் மூணாவது கேள்வியில மாட்டுவாங்க தெரியும்ல. ஏ, நேத்து யாரெல்லாம் நைட்டு ஜோம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு படுத்தீங்க? உண்மையை சொல்லு, ஜோம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு படுத்தியா? உண்மையை சொல்லு. நேத்து இல்ல, முந்தா நேத்துன்னு நினைக்கிறேன். பேதுருக்கு மூணாவது வாட்டி கேட்டதும் என்ன ஆயிட்டோம்? துக்கம் வந்துட்டு, இவர் விடமாட்டார் போல இருக்கு. ஆண்டவர் நீங்க அறிவீங்க ஆண்டவர். ஆமே, ஒத்துக்கொள்ளுகிறவன அவர் அப்படியே ஏற்றுக்கொள்வார். அவருக்கு தேவை அதுதாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லணும். இதுதான் அவருக்கு தேவை. அவருக்கு முன்னாடி எதையுமே நான் மறைச்சிடக்கூடாது. யாக்கோவு ஈசாக்கின் இடத்துல போய் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓட்டான். 20 வருஷம் கழிச்சு யாபோக்கு நாட்டங்கரையில வந்து பக்கத்துல வந்து நிக்கிறார். 20 வருஷம் ஆண்டவர் சொல்றார், எனக்கு உங்க அப்பா ஈசாக்க தெரியும், உங்க தாத்தா ஆபிரகாம தெரியும், அவ்வளவு பேருக்கு பேரும் தெரிஞ்சிருக்கு. என் ஆண்டவர் எப்படி ஒரு தேவன் உண்டா? இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற இல்ல. நீங்க எனக்கு என்ன தந்தாலும் அதுல தசமபாகம் தருவேன், அப்படி தருவேன், இப்படி தருவேன். ஆண்டவரே, கோலும் கையுமா வந்த எனக்கு உங்க கண்களில் கிடைச்ச தயவினால எனக்கு ரெண்டு பெரிய பரிவாரங்களை கொடுத்துருல. ஆசீர்வச்சிட்டு இருக்கும் போது யாபோ காட்டின் கரையில நைட்டு கேட்கிறார், ஆமா உன் பேர் என்ன? கேட்டார்ல, உன் பேர் என்ன? அங்கதான் பிடிச்சது. இதே கேள்வி 20 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு தெரியாத ஒரு தகப்பன் கேட்டார், ஆமா உன் பேர் என்ன? ஹல்லேலூயா. அப்ப சொல்ற, நான் ஏசான். இப்ப அதே கேள்வி கேட்கிறார். ஆமா, இங்க ஏசான் சொன்னா அடிதான் கிடைக்கும். உள்ளதை உள்ளது, நான் யாக்கோபு, அவ்வளவுதான். அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இவ்வளவுதான் வேணாம் ஆண்டவருக்கு. அவர்கிட்ட வேஷம் போடவே கூடாது. சக்கலமும் அவர் பார்வைக்கு நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. சக்கலமும் ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு மகிமை இழந்து சரி நிர்வாணத்தை வெளிப்பட்டதும் அவங்க என்ன பண்ணாங்க? மாறி மாறி அங்க இருக்கிற இலைகளை வச்சு டிரெஸ் தச்சிட்டாங்க. இப்போ ஆதாமின் நிர்வாணத்தை யார் பார்க்க முடியாது? யார் பார்க்க முடியாது? ஏவாள் பார்க்க முடியாது. ஏவாளின் நிர்வாணத்தை யார் பார்க்க முடியாது? ஆதாம் பார்க்க முடியாது. இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனா அவர் வந்ததும் இவங்களால நிக்க முடியல. ஏன் நிக்க முடியலன்னா, இவங்களா இவங்க உருவாக்கின வஸ்திரத்தை வைத்து அவருக்கு முன்பாக எதையுமே மறைக்க முடியாது. ஆமென். நான் அவருக்கு முன்பாக நான் காணப்பட வேண்டுமானால் அந்த மகிமையின் வஸ்திரம் அவரால் எனக்கு கிடைக்கப்படுகிற மகிமையின் வஸ்திரம் தரிக்கப்பட்டால் மாத்திரமே என்னால் நிற்க முடியும்.
3: ஆமென்.
1: ஹல்லேலூயா. நானாக எனக்கு, அதான் எங்களுடைய நீதி எல்லாமே ஏவாளுக்கு மறைக்கலாம், ஆதாமுக்கு மறைக்கலாம், அவருக்கு மறைக்க முடியுமா? உம்முடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமில்லை. நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் அங்கே உம்முடைய கை என்னை பிடிக்கும். ஹல்லேலூயா. உள்ளத உள்ளது அப்படியே சொல்லிடணும் ஆண்டவர்கிட்ட. இருதயத்தை திறக்கணும். இருதயத்திலிருந்து நம்முடைய வாயில வருகிற, அதான் தாவீது சொன்ன, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயம். அப்ப நான் பேசும்போது அவன், அவர் என் இருதயம் எதை தியானிக்கிறது என்றும் பார்ப்பார். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்தது ஊழியத்தை ஆரம்பிச்சது அன்பா இருக்கிறேன் சொல்லல, எதுலெல்லாம் காட்டணுமோ எல்லாவற்றிலும் காண்பித்து விட்டு சொல்றார், நான் அன்பா இருக்கிறேன், நான் என் பிதாவில் அன்பா இருக்கிறேன். அன்பின் அடையாளத்துல ஒன்று என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூர்ந்து, யோவான் 3:35 வாசியங்கள், யோவான் சுவிசேஷம் 3:35
2: பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில்
1: ஒப்புக்கொடுத்தார். அன்பின் அடையாளம் என்ன? எல்லாவற்றையும் யார நேசிக்கிறோமோ அவங்க கையில ஒப்பு கொடுக்கிறது. நான் நேசிக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்துறது? நான் எனக்கு எது பிரஷியஸோ அதையெல்லாம் அவர் கையில ஒப்பு கொடுக்கிறது. ரோமர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறீங்களா? 8 ரோமர் 5:5
2: நாம் பாவிகளாயிருக்கையில் தேவன் நம்மில் வைத்து தமது அன்பை விளங்க பண்ணினார்.
1: எப்படி விளங்க பண்ணினார்? நமக்காக தம்முடைய ஜீவனை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார்.

0: அன்பு கூறுகிறவர்கள் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களிடத்தில் வெறும் வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டாங்க, அவர்களையே அவர்கள் வாழ்க்கையை அவர் கரத்தில் அவருக்காக ஒப்பு கொடுப்பார்கள். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து. அதனாலதான் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பிதாவுக்கு சமமாய். ஒரு பர்சன்ட் கூட குறைகிறவர் இல்லை. அதனாலதான் சபையிலே மகிமை யாருக்கு போகணும்? இயேசுவுக்கு மகிமை போனால் மட்டுமே அந்த மகிமை பிதாவினிடத்துல போய் சேரும். வேற யார சபையில உயர்த்த, அது ஊழியர்களாகட்டும், எந்த மூப்பர்களாகட்டும், விசுவாசிகளாகட்டும், ஏன் தூதர்களாகட்டும், அப்போஸ்தலர்களாகட்டும், வேற யார உயர்த்தினாலுமே அந்த மகிமை நம்ம கூரையை விட்டு தாண்டாது. ஆனா இயேசுவை உயர்த்தினால் அந்த மகிமை மாத்திரமே பரலோகத்துல செல்லும், பரலோகத்துல எடுபடும். அதனால எல்லா மகிமையும் கனமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா? நேசிக்கிறவங்க கிட்ட ஒப்பு கொடுக்கிறது. நான் பிதாவினிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்றார். அன்பின் அடையாளமாய் அவர் எதை ஒப்பு கொடுத்தார்? தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். ஆமே. சிலுவையில் அவர் கடைசியில் என்ன சொல்றார்? பிதாவே, உம்முடைய கரத்தில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. ஒரு மனுஷனுக்கு பெருசே அவன் ஜீவன் தான். நாம செய்யற எல்லாமே இந்த பூமியில வாழ்வதற்காக தான் செய்யறோம். ஆமே. சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, எல்லாமே ஜீவனுக்காக. இல்ல ஜீவனுக்காக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எழுதை உடுத்து வைப்போம், இதெல்லாமே ஜீவனுக்காக. அந்த ஜீவன் தான் ஒரு மனுஷனுக்கு பிரெஷியஸ், விலையேற பெற்றது. அதை தம் அன்பாயிருக்கிறேன் என்று ஒருவரை சொன்னாரே, அவருடைய கரத்துல தான் அப்படியே ஒப்பு வைக்கிறார். சிலுவையில இயேசு அறியப்பட்டிருக்கும் போது அவருக்கு மிகவும் சிநேகிதனாக இருந்தவன் பக்கத்தில் நிற்கிறான், யோவான். அவரை பூமியிலே பெற்றெடுத்த தாயாகிய மரியாள் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவரை நேசித்த மகதலேனா மரியாள் நிற்கிறாங்க. அப்போ நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து ஒருவன் நிற்கிறான், குடும்பத்திலிருந்து நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்கிறாங்க. ஆனால் தம்முடைய ஜீவனை கீழே நிற்கிற ஒருத்தர்கிட்டையும் ஒப்பு கொடுக்கல, மேலே இருக்கிற நான் யாருல யாரிடத்துல அதிகம் அன்பு வைத்திருக்கிறேனோ அவரிடத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அன்பின் அடையாளம் பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிற ஒரு இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை ஒப்புவிக்கிறார். ஆபிரகாமுடைய ஜீவன் என்னன்னு யாருன்னு கேட்டா, ஈசாக்கு. ஆபிரகாமே, உன் மகன் ஈசாக்கு எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னதும் இதே ஆபிரகாம்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லுவார். 18 அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், சோதோம் அழிக்க போறேன் அந்த காரியத்தை வெளிப்படுத்தும் போது ஆபிரகாம் காலில் விழுந்து கதறுவான்ல. 50 நீதிமன்றம் இருந்தா அழிப்பீங்களா? 45 இருந்தா அழிப்பீங்களா? அவர் சொல்ற, ஆண்டவர் நான் பேச துணிந்தேன், நான் சாம்பலும் தூளுமானவன், பேச துணிந்தேன். கோவிச்சிக்காதீங்கப்பா, கோவிச்சிக்காதீங்க. 40 இருந்தா அழிப்பீங்களா? 30 இருந்தா அழிப்பீங்களா? 10 இருந்தா அழிப்பீங்களா? ஏன்னா லோத்துக்காக கதறான், காலில் விழுறான், தன்னை சாம்பலுங்கிறான், தூளுங்கிறான், குப்பைங்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா ஈசாக்க பலி செலுத்துன்னு சொன்னதும் எனக்கு பலி செலுத்துன்னு சொன்னதும் அப்படியே கொடுக்குறான். ஹல்லேலூயா. என்னுடைய ஃபேவரேட் செய்தியில் ஒன்று, ஒரு செய்திய நிறைய பேசியிருப்பேன், இந்த செய்தி தான் பேசியிருப்பேன். 21 அதிகாரத்தில் ஈசாக்கா இஸ்மவேலா, இல்ல சாரால் வந்து சொல்றாங்க, இந்த இஸ்மவேல் இருக்கிறது வரைக்கும் ஈசாக்கு ஒழுங்கா இந்த வீட்டில் வளரமாட்டான், இஸ்மவேல துரத்தி விட்டுருக்கேன். சாரால் ஈஸியா சொல்லுவாங்க, ஆனா ஆபிரகாமுக்கெல்லாம் அப்படி துரத்த முடியாது, ஏன்னா இஸ்மவேலும் ஆபிரகாமும் வித்து. ஆனா ஈசாக்கா இஸ்மவேலா என்று வந்தபோது இஸ்மவேல் மேல் வைத்த பாசத்தை விட ஈசாக்கின் மேல் வைத்த பாசம் அதிகமானதுனால ஈசாக்குக்காக இஸ்மவேலை துரத்தி விட்டான். 22 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நேசகுமாரன் ஈசாக்கு பலி செலுத்து. இப்போ சோதனை யாருக்கெல்லாம்? ஈசாக்கா ஆண்டவரா.
1: 21வது அதிகாரத்துல ஈசாக்கா இஸ்மவேலா, ஆபிரகாமுக்கு சோதனை. 22வது அதிகாரத்துல ஈசாக்கா ஆண்டவரா, கொஞ்சமும் தயங்கல. விடியற்காலமான போது ஆபிரகாம் போயிட்டான், போய் பலிபீடத்தை கட்டி அப்படியே வைக்கிறான். தன் நேசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? அப்படி ஒப்பு கொடுக்கிறது. அவர் நம்பி ஒப்பு கொடுத்தா. யோபு பாத்தீங்களா, பிசாசனவன் அவன் அவ்வளவு மும்முரமா அழிச்சிட்டு இருக்கிறான். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் தான் எடுக்கிறார், நாங்கண்டவர் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் நஷ்டமாச்சு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு பிசாஸ் அப்பாடா பெருமூச்சு விட்டு பாக்குற 42வது அதிகாரத்துல எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. நம்ம கண்ணுக்கு தான் பிரச்சனையா? நம்ம அழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னு ஒன்னா இருந்துச்சு, அழிச்சு முடிச்சுட்டு பார்த்தா எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு. என் கண்ணுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிற எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுது. இவன் கண்ணுக்கு பிரச்சனை இல்லப்பா, அவன் ஒப்பு கொடுத்தா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்திற்கு. ஒப்பு கொடுக்கிறவன் ஐயோன்னு சொல்ல மாட்டான், ஒப்பு கொடுக்கிறவன் ஸ்தோத்திரம் என்பான். எனவேதான் பஸ்கா இரவு அன்றைக்கு அவர்கள் ஆமென் அப்பம் ரசம் கொடுத்து விட்டு என்ன செய்துட்டு கெத்செமனேக்கு போனாங்க? ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு போறாங்க. ஒப்பு கொடுக்கிறவங்க, ஐயோ சரி வேற வழி இல்லை, ஊழியத்துக்கு என்னைனா ஒப்பு கொடுத்தேன் இல்ல, ஒப்பு கொடுக்கிறவங்க வாயில ஸ்தோத்திரம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்த அன்பின் அடையாளம், அவர் பிதாவின் மேல் அன்பா இருந்தார். நம்ம எல்லாமே நேசிக்கிறோம், அன்பை குறித்து நம்ம எத்தனை பாடல்கள். ஆமென். இன்னும் நேசிக்கணும், அதிகம் நேசிக்கணும். ஆமென். அன்பு கூடுவேன், எல்லாம் செய்யறோம், ஒப்பு கொடுக்கிறோமா? ஆவி ஆத்மா சரீரம் இத நான் ஒப்பு கொடுத்தா எனக்கு ஒண்ணு தெரியும், அவருடைய நாளில் குற்றமற்றதாய் அவர் என்னை நிறுத்துவார், வழுவாமல் காக்கவும். இல்ல யூதா 1வது அதிகாரம், யூதா நிருபம் கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். 24-25, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களை நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். அப்போ அவர் தான் காக்கணும், வழுவாமல் காக்கணும்னு அவர் கையில கொடுக்கணும். அவர் எப்படி இங்க காக்கிறது எதுக்காக தெரியுமா? அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை. அப்ப மகிமையுள்ள சன்னிதானத்துல யார் மகிழ்ச்சியா நிப்பாங்க? மாசற்றவர்கள். யார் மாசற்றவர்கள்? இப்ப சொன்னீங்களா ஒரு வார்த்தை, ஒப்பு கொடுத்தவர்கள். ஏன்னா என்னால நிக்க முடியாது, அவரால் என்னை நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. அதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். மகிமையுள்ள சன்னிதானத்துல மாசற்றவன் மகிழ்ச்சியோட நிப்பான், மாசு உள்ளவன் எப்படி நிப்பான்? ஐயோ நான் புக்க துறக்கிறாரே, இப்போ கேட்பாரு ஹோம்ஒர்க் செஞ்சியா? ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வந்த பிள்ளைங்களுடைய ஏக்கம் எப்படி இருக்கும்னா, கேட்க மாட்டாங்களா, நான் வேற கஷ்டப்பட்டு. சிலர் கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போவோம், அன்னைக்கு கேட்கவே மாட்டாங்க, அடுத்த நாள் கேட்கலன்னு செய்யாம போவோம். அன்னைக்குதான் இவன் செஞ்சுட்டு போறவங்க ஹாப்பியா இருப்பாங்க, கேட்டா செய்யாம போறான் தெரியுமா? அவன் மொழியே காட்டி கொடுக்கும், இவன் இன்னைக்கு செய்யல. அவனுக்கு அந்த டைம்ல 40 மினிட்ஸ் கிளாஸ்னாலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு தலைமுறை கடந்து போறது போல இருக்கும். அப்படியே இருப்பான், ஆண்டவரே ஆண்டவரே இப்ப கேட்பாங்களே இப்ப கேட்பாங்களே. மாசற்றவனாய் அவர் சன்னிதானத்தில், இந்த மகிமையுள்ள சன்னிதானத்தில் நிற்கிறவன் மகிழ்ச்சியோட நிற்பான், மகிழ்ச்சியோட நிற்பான். மாசுள்ளவனாய் நிற்கிறவன் நடுங்கிட்டு இருப்பான். புஸ்தகங்கள் திறக்கப்படும் போது அவனுக்கு கைகால ஆடும், அவன் நிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதை நினைச்சாலே நமக்கு இப்பவே நிக்க முடியல. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதியே உட்கார்ந்துருப்பார். அங்கெல்லாம் கொஞ்சம் இறக்கலாம் ஒண்ணும் கிடையாது, எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறது. என்ன எழுதி இருக்கோ அதான். அப்ப பெஸ்ட் என்ன? இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றை விட அவரை அதிகமா நேசித்து அப்படியே கொடுத்துறது.

0: நேசிங்க, அவரை நேசிங்க. ஆமென். யோசுவாவில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. யோசுவா தன்னுடைய வயதான காலத்தில், அதனுடைய 23 அதிகாரம் என்று நினைக்கிறேன், 23:11.
1: ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் அன்பு கூறும்படியும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக.
0: வார்த்தையை பாத்தீங்களா, ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறவன் என்ன செய்வானா? அன்பு கூறுவான். அப்ப அன்பு கூறுகிறவனுக்கு ஆத்மா சேஃப் ஆகும். அதான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகள் மேலும் அன்பு கூறாதிருங்கள். என் ஆத்மா காக்கப்படணும். அவர் என்னிடத்தில், நல்ல கவனிங்க, அவர் என் மீது அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்து எனக்கு ஒரு ஆத்ம மீட்பை தந்திருக்கிறார். அந்த ஆத்மா தான் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது. இனி இந்த ஆத்மா சேஃபா அந்த மகிமையின் நாளிலே அவர் சன்னிதானத்தில் மாசற்றதா போய் நிக்கணும்னா நான் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் தெரியுமா? லவ் பண்ண ஆரம்பிக்கணும். யார லவ் பண்ண ஆரம்பிக்கணும்? இந்த ஆத்மாவை மீட்டாரு அவரை. அதனால தான் யோசுவா தன்னுடைய வயதான காலத்தில் அந்த 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடி இளைப்பார பண்ணி
1: அநேக நாள் சென்ற பின்பு,
0: அதாவது ஒரு பெரிய மீட்பை கொடுத்த பிறகு, யோசுவா
1: வயது சென்று
0: முதிர்ந்தவனான, அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்லது கொஞ்ச நாள்ல யோசுவா கண்ணை போட போறார். இப்போ என்ன, யாருக்கு வார்த்தை பாருங்க, யாருக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தாரோ, இளைப்பாறுதலை கொடுத்தாரோ, மீட்பை கொடுத்தாரோ, அவர்களுக்கு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? தேவனிடத்தில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து
1: மிகவும் எச்சரிக்கை.
0: அப்ப ஆத்துமாவை குறித்து, நம்ம சரீரத்தை குறித்து கவலைப்படுவதை விட நம்ம எதை குறித்து அதிகம் கவலைப்படணும்? ஆத்துமாவை குறித்து. ஏன்னா எவ்வளவு தான் நம்ம கட்டி பாதுகாத்தாலும் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. இன்னும் போகட்டும், நீங்கள் நீடூழி வாழ்க, 100, 110, 150 வருஷம் இருக்க, ஆனாலும் போய் தான். இந்த காலத்தை பார்த்தா 100 ஆனாலே பாட்டின்னு கூப்பிட்டாச்சு. போய் தான் ஆத்மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கிற நான் என்ன செய்யணும்? எல்லா கட்டளைகளும் ஒரு வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கும், அதுதான் அன்பு. அவரை உண்மையா நீ நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா ஆத்மா சரியான பாதுகாப்புக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். நீ உலகத்தில், அதான் உலகத்தால் கரைப்படாதவர்கள், கரைப்படாதவர்கள். நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும்னா அவங்களையே போய், அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்போம், அவங்க பின்னாடியே போயிட்டு இருப்போம். அதெல்லாம் வெளிப்படுத்தல. 144,000 ஒரு கூட்டம் இருக்கு. அவர்கள் யார் அப்படின்னா, அவங்க மற்ற எதாலும் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதவர்கள். அவர்களுடைய அடையாளம் என்னன்னா, அவர் எங்க போறாரோ அப்படியே பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. சில நாய்களை பார்த்திருக்கீங்களா? சில எஜமான் போனா பின்னாடியே போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அவ்வளவு நேசம் உள்ளது, போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், என்ன விரட்டினாலும் போகாது. சில மிருகங்களை, அப்படிப்பட்ட பாசமுள்ள மிருகங்களை பார்க்க முடியும், ஆனா பாசமுள்ள மனுஷங்களை தான் போறது வர இப்படியே பார்த்துட்டு அவங்க திரும்பதுக்குள்ள கதவை டமார்னு ஒரு, சிலர் கதவை அடைக்கிறது எதை காண்பிக்கிறதுன்னு, இந்த பக்கம், அதாவது அடைக்கிற அடியிலே தெரியும். கதவை போறது வர அடைக்காம இருந்தாங்கன்னா நம்ம போறது அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம போகும்போது அப்படி மெதுவாக அடைக்கிறாங்கன்னா நீங்க அடிக்கடி வராதிங்க, மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்க. நம்ம நான் போயிட்டு வரேன் கேட்கறதுக்கு முன்னாடி டமார்னு அடைக்கிறாங்கன்னா நீ போயிரு, வராத. இப்படி மனிதனுடைய செய்கைகளை நாம் பல காரியங்களை அறிந்து கொள்ள, கண்டு கொள்ள முடியும். அன்பு கூறணும். நான் அவரை நேசிக்கிறேன்னா என் ஆத்மா சேஃப் சோனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இல்லை, எனக்கு உலகத்தில் உள்ளவைகள் மேல, உலக காரியங்களுக்கு மேல எனக்கு அன்பு போகுதுன்னா, அவர் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி யாருக்கு வார்னிங் கொடுக்கிறார்? கர்த்தரால் மீட்பை பெற்ற சனத்துக்கு. ஆத்மாவை குறித்து ரொம்ப எச்சரிக்கையார். அதனாலதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, 1 Corinthians 16 பிரைஸ் ஜீசஸ், 22 வசனம்.
1: ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார்,
0: கர்த்தர் வருகிறார். யார் சபிக்கப்பட்டவனா இருப்பானா? அன்பு கூறாதவன். ரெண்டு எஜமானுக்கு சேவை செய்யக்கூடாது. ஒருவனை நேசித்து மற்றொருவனை பகைப்பான். தேவனையும் உலகத்தையும் உலக காரியங்களையும் ஒரே போல நேசிக்க முடியாது. அன்பு கூறுகிறவன் தன்னை தன்னுடையதை அப்படியே ஒப்படைப்பான். மரியாள் அவர் பாதத்தில் அமர்ந்து விலையேறப்பெற்ற நலதம் என்னும் தைலத்தை உடைத்து ஊற்றும் போது ஆண்டவர் சொல்றார், இவள் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள். என பிரஷியஸை எனக்காக ஊட்டிட்டான் அன்பு. இரண்டாவதாக 2:49 வாசிங்க.
1: அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்கள்.
0: பிதாவுக்கு அடுத்தவைகளிலே எப்பொழுதும் காணப்பட்டார். அதை சரியா சொல்லணும்னா, பிதாவை தேட வைக்கல. நம்ம கூட எப்பவும் இருக்கிறவங்க திடீர்னு எமர்ஜென்சிக்கு இவங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா ஆளை காணாது. இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தாங்க, எங்க போனாங்க? இப்படி தேட வைக்கல. என் அப்பா என்ன தேடிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனம் இருக்கணும். பிதாவுக்கு அடுத்தவைகள்ல நான் இருக்க வேண்டியது நீங்கள் அறியீர்களா? நான் இருக்கணும், நீங்க அறிஞ்சுக்கோங்க. பெற்றோருக்கு சொல்றாரு, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காரியம் நான் இருக்கணும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து போன இடத்தெல்லாம் சொல்லுங்க பைபிள்ல, சும்மா உங்களுக்கு தெரிஞ்செல்லாம் சொல்லுங்க. எங்கெல்லாம் போனார் சும்மா எதா சொல்லுங்க. எடுத்தோன்னே ஏத்தி விட்டா மலை சொன்னீங்க. எங்கெல்லாம் போனார்? சரி கரெக்டா, கல்யாண வீட்டுக்கு போனார், அப்புறம் ஜபாலயத்துக்கு போனார், அப்புறம் மாத்தாள் மரியா வீட்டுக்கு. போதும், மூணு கிடைச்சா, மூணு தான் எழுதி வச்சிருக்கிறேன். சரி, கல்யாண வீட்டுக்கு எப்படி போனார்? கல்யாண வீட்டுக்கு ஏன் போனார்? அழைத்ததுனால. அழைத்ததுனால எங்க போனார்? அப்ப கல்யாண வீட்டுக்கு போகணும்னா அவரை என்னதான் செய்யணும்? அழைக்கணும். ஆனால் பிதாவின் வீட்டுக்கு அழைக்காம போனார். என்னை யாரும் மீட்டிங்குக்கு கூப்பிடலன்னு சொல்லிட்டு போகாம இருக்கல. ஏன்னா அவர் சொன்னார், என் பிதாவின் வீடு. வீட்டில் போய் என்ன செய்தார்? சர்ச்சில் போய் என்ன செய்தார் ஆண்டவர்? கயிற்றால் ஒரு சாட்டை உண்டாக்கி தேவையில்லாத எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினார்ல, சுத்தப்படுத்தினார். சரி, இப்ப கல்யாண வீடு, கணவர் கல்யாண வீடு, ஜப வீடு. கல்யாண வீட்டில் அவர் வரணும்னா என்னதான் செய்யணும்? அவரை கூப்பிட்டாதான் வருவார். சர்ச்சுக்கு நீ கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடாம போனாலும் சரி, நான் வருவேன். ஏன்னா இது என் அப்பாவுக்கு வீடு. கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைபட்டதும் இயேசு படப்படுத்தாரா? உடனே ஏதாவது செஞ்சாரா? இல்ல. அப்ப கல்யாண வீட்டில் இயேசு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யணும்? அவர்கிட்ட வந்து கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேட்கும்போது, எனக்கும் உனக்கும் என்ன, நீ கூப்பிட்ட, நான் வந்தேன், சாப்பிட்டுட்டு போவோம். இல்ல ஆண்டவர், என்ன சொன்னாலும் செஞ்சிருங்கப்பா. கல்யாண வீட்டில் இயேசு ஏதாவது செய்யணும்னா அவர்கிட்ட கேட்கணும். கேட்டா செய்வார். ஆனால் ஜப வீட்டில் வந்துட்டு அவர்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா, இதை கிளீன் பண்ணுங்க, இதை எடுத்து போடுங்கன்னு இல்ல. அவர் என்ன செய்தார்? அவரே கைட்டால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி எல்லாத்தையும் கிளீன் பண்றார். ஏன்? இது ஏன் அப்பா வீடு. உன் வீட்டில் வந்து நான் ஒரு காரியம் செய்யணும்னா நீ என்ன கூப்பிடணும், நீ என்ன கேட்கணும். ஆனா என் வீட்டில் யாரும் கூப்பிட தேவையில்லை, கேட்க தேவையில்லை. எனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். அதான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்கிறவர்கள் ஜப வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன் அப்பா வீடு? அவர் அப்படி செஞ்சதுனால யாரும் அவரை பாராட்டல. எல்லாருக்கும் ஒரு மேல கோபம் தான் வந்துச்சு. வேற நம்ம சும்மா இருந்தா இவரு செஞ்சிட்டு இருக்கிறார் கோபம். அவர் அதை மைண்ட் பண்ணவே இல்லை. அவர் சுட்டி பார்த்தார் இருக்கு Mark 11:11, சுட்டி பார்த்தார். ஓகே, Mark 11:15 எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினார். Mark 11:27 உலாவுறார், உலாவிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் என்ன யாரும் கூப்பிடல, என்கிட்ட யாரும் எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்லல. அப்படின்னாலே நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை என்னவா தான் பார்க்கிறோம்? கல்யாண வீடா பார்க்கிறோம். சரி, சர்ச்சில் மெம்பரான மட்டுக்கும் போயிருந்து ஒரு ஓரத்தில் இருந்து ஆராதனை முடிச்சுட்டு வந்துடும். இல்லை, இது என் பிதாவின், Yohan 2:16, என் பிதாவின் வீடு. என் பிதாவின், அப்ப என்ன பிள்ளையாக்கிட்டார்? நான் அவர் அப்பாவா பார்க்கிறேன்னா அவருடைய ஆலயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆமா, யாராவது சொல்லட்டும், அப்ப நான் செய்யறேன். சொன்னாலும் சொல்லாட்டியும். ஆமா, இது கல்யாண வீடு கிடையாது. ஹல்லேலூயா. இது என் அப்பா வீடு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் ஒருமுறை ஆலயத்திலிருந்து இடிச்சு வெளியே தள்ளுவாங்க, ஆனாலும் அவர் திரும்ப ஓய்வு நாள் எங்கதான் வராரு, சர்ச்சுக்கு தான் வராரு. ஏன்னா இது என் பிதாவின். ஆனா வேற எந்த இடத்துக்கும் அப்படி போக மாட்டார். எம்மாவூருக்கு ரெண்டு சீஷர்கள் போவாங்கல்ல, இயேசுவும் கூட நடந்து போவார்ல, இரவு ஆச்சு இப்ப இவங்க வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போது இயேசு நானும் வரேன்னு சொன்னாரா? இல்ல. ஆனா இயேசு கூட போனார். ஏன் கூட போனார்? லூக்கா 24 அதிகாரம் அதனுடைய 29 வசனம், அவர்கள் அவரை நோக்கி, லூக்கா 24:29
1: நோக்கி, நீர் எங்களுடனே தங்கீரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டார்.
0: அவர் எப்படி கேட்டாங்க? வருந்தி கேட்டார்கள்.
1: அப்பொழுது

0: என்ன என்ன சொன்னா என்ன என்ன எனக்கு என்ன செய்யணும்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்கணும். நான் கல்யாண வீட்டிற்கு வந்து போற கெஸ்டா இருக்க கூடாது. அப்படி வரணும், அப்படி ஒரு மொய் கவரை கொடுக்கணும், அப்படி காணிக்கையை கொடுக்கணும், அப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே சத்தம் போடாம போயிடணும். கொடுக்கிற சாப்பாடு, கொடுக்கிற மண்ணாவை அப்படியே வாங்கிட்டு, கொடுக்கிற பிரசங்கத்தை அப்படியே வாங்கிட்டு, ஏதோ நம்மால முடிஞ்ச காணிக்கையை போட்டு அப்படியே போயிடணும். இது கல்யாண வீட்டுக்கு வந்து போறவங்க இல்ல. என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது. யோசேப்பு மரியாளும் எருசலேம் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எழுந்து ஓடுறாங்க, இயேசுவை காணல. அவர் அப்படி இல்ல, அவர் உட்கார்ந்து ஹல்லேலூயா. முதல் ஜெபம் தொடங்கினதுக்கு அப்புறம் வரணும், கடைசி ஜெபம் முடியறதுக்கு முன்னாடி போனோம். என்னடா அது, இவ்வளவு நேரம் இங்கிருந்து காணவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டார்களா? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டாமா? அவரே உண்டு பண்ணி. அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும், என்னைக்கு ரொம்ப சிந்திக்க வைத்த இந்த அஞ்சு பாயிண்ட்ல என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை இதுதான். லூக் யோவான் 2:15 பாருங்க. தேவாலயத்தில் 14 ஆடுகள் மாடுகள் புறாக்களாக இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு
1: கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி.
0: அப்ப அங்க என்ன இல்ல, அவருக்கு கிளீன் பண்றதுக்கு சவுக்கு இல்ல, இல்லங்கிறத காரணமா வச்சு அவர் கிளீன் பண்ணாம போகலாம். ஆனா அவர் என்ன செய்கிறார், உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சவுக்கு அவரால் வர வைக்க முடியுமா முடியாதா? முடியும். ஒரு சின்ன கயிறு செய்யற காரியத்துல கூட நமக்கு மாதிரியா இருக்கிறார். கயிற்றினால ஒரு சவுக்கு உண்டு பண்ணி எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்ற, என் பிதாவின் வீடு. ஏ நீ ஏன்பா இப்படி விழுந்து விழுந்து வேலை செய்யற? என் பிதாவின் வீடு. அப்படி நினைக்கிறவங்க என்ன செஞ்சாலும் உண்மையா செய்வாங்க. அப்படி நினைக்காதவங்க, அப்படி நினைக்காம ஏதாவது யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையா செய்யல, அவங்க மனுஷனுக்காக செய்யறாங்க. ஏன் பிதாவின் வீடு? அதனால அவர் மேல கோபம் வந்துச்சு, அவர் மேல பகை. அவர் அதெல்லாம் மைண்ட் பண்ணல. ஏன் அப்பா வீடு? அவர் ஜபாலத்திலிருந்து புறமே தள்ளினாங்க, அடுத்ததும் வராரு, உள்ள வந்து உள்ளா வரார். பிதாவுக்கு அடுத்தவைகளில் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். மூன்றாவதாக யோவான் 5:19.
1: அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி,
0: அதையே அன்றி
1: வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார்.
0: வேறு ஒன்றையும் தாமாக
1: செய்ய மாட்டார்.
0: அப்ப அவர் ஒன்ன செய்யணும்னா அவர் யாரதான் பாக்குறார்? அப்பாவை பாக்குறார். என் அப்பா எப்படி பண்ணாங்க? இப்ப என்னுடைய கேள்வி, அவருக்கு தாமாக செய்யறதுக்கு முடியுமா முடியாதா? முடியும், ஆனா செய்யல. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த மாதிரியை வைத்துட்டு போயிருக்கிறார். குமாரனாகிய கிறிஸ்து செய்கிறதை பார்த்து நாம் செய்யணும். நாம நிறைய செய்து மாட்டிக்கொள்ளுகிறோம். நாம செய்து மாட்டிக்கொண்டது அதிகம். அவர் செய்யறத பார்த்து செய்யறவன் தான் ஜெயிக்கிறான். தாமாக ஒன்ன செய்ய, இதை இப்படி செய்யலாமே, அதை அப்படி செய்யலாமே, நோ, அதுக்கெல்லாம் நோ. அவர் என்ன செய்யறார்? அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிதாவை இமிட்டேட் பண்றார். அவரை இமிட்டேட் பண்ண ஒருத்தங்க ஒருத்தங்கள மாதிரி. இப்ப பாருங்க, நீங்க தெரியும் இந்த யூடியூப்ல கிறிஸ்டியன் சேனல்லாம் எவ்வளவு பிரசங்கங்கள் இருக்குல்ல. ஆனா சிலர் பிரசங்கத்தை பாத்தீங்கன்னா சிலருடைய ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணுவாங்கல்ல. சில மூத்த ஊழியர்கள், கொஞ்சம் பிரபலமானவங்க, இவங்க ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணுவாங்க. அவங்க ஜபிக்கிறதுல இருந்து அவங்க வைக்கிற காரியத்துல நமக்கு தெரியும் இது இது யார யார மாதிரி இவங்க பேசுறாங்க, இன்னார மாதிரி பேசுறாங்க, இவங்கள மாதிரி பேசுறாங்க தெரியும். ஏன்னா ஏன் அப்படி பேசுறாங்க? அவங்கள இமிட்டேட் பண்றாங்க. அவங்களே பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து, ஏன் இல்லை, அவங்க பிரசங்கத்தையே கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு அப்படி இவங்க பேசும்போதும் அப்படியே வருது. வாய்ஸ்ல இருந்து ஆக்ஷன் வர எல்லாமே அப்படியே வருது இல்ல. அப்ப இவருடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, அதாவது ஒரு சின்ன அசைவுல இருந்து அவ்வளவு பிதாவை நோட் பண்றார். நோட் பண்ணிட்டு தாமாக அவருக்கு செய்ய தோணல, வரல, செய்யல. பிதா செய்ய குமாரன் காண்க. அப்போ நாம அதே மாதிரி நம்ம வெளிப்பட வேண்டுமானால் நம்முடைய ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டா கிறிஸ்து மேல இருந்தா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா நாம நிறைய செய்வோம். நாம செய்யற காரியத்துலதான் நிறைய மாட்டிக்கொள்ளுகிறோம், நிறைய மாட்டிக்கொள்ளுகிறோம். நம்ம வாழ்க்கையில வந்த பிரச்சனையெல்லாம் திரும்பி பார்த்தா தெரியும், நாம நிறைய டெசிஷன் எடுத்து, நாம நிறைய காரியத்தை செஞ்சு, நாம நிறைய பேசி, அதான் பய மனுஷனுக்கு

0: செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழிகள். அவரால் முடியுங்க, ஆனா அவர் செய்யல. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் சிலுவையில் இருந்து இறங்கி வாங்க. அவருக்கு முடியுமா முடியாதா? செய்யல. அப்படி செஞ்சா தாமாக செய்கிறது. முடியுமா முடியாதா? முடியும், ஆனா அவர் செய்யல. அப்படி செஞ்சா தாமாக செய்கிறது. எனக்கு இஷ்டம் நான் செய்வேன் அப்படி அல்ல, எனக்கு முடியும் நான் செய்வேன் அப்படியும் அல்ல, எனக்கு அதுக்கான திராணி இருக்கு, பலம் இருக்கு, பணம் இருக்கு, அதனால நான் செய்வேன் அப்படியும் அல்ல. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்பிக்கிறது. ஆமென். நம்ம அவருடைய பிள்ளைங்க பாருங்க, ஆபிரகாம் பெயர்சபாவில போய் பலிபீடத்தை கட்டி, ஆதியாகமம் 22:31-33, பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான். அதன் பிறகு ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு வருகிறான். 26:23 வாசிங்க. ஆதியாகமம் 26:23 பெயர்சபாவுக்கு போனான். 25 அங்கே பெயர்சபாவிலே ஒரு பலிபீடத்தை கட்டி
1: கர்த்தருடைய நாமத்தை
0: தொழுது கொள்ளுகிறான். தகப்பன் செய்யறது அப்படியே மீட்டேட் பண்றான், ஃபாலோ பண்றான். இனி 46:1 யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 46:1 இஸ்ரவேல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு
1: புறப்பட்டு
0: பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார், அவரை ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் அந்த மாதிரியை வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்துவை ஃபாலோ பண்றதுனால தான் சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். பெயரை பார்த்தோ சர்டிபிகேட்டை பார்த்தோ இல்ல. அந்தியோகியாவிலே புறஜாதிகள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்றார்கள். ஏனென்றால் கிறிஸ்துவை குறித்து என்னென்ன அவங்க கேள்விப்பட்டார்களோ அத்தனையும் அவர்களில் பிரதிபலித்ததை பார்த்ததும் இவன் கிறிஸ்டியன். இந்த இருட்டிலேயும் பேதுருவை அடையாளம் காண முடிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 3 வருஷம் கூட இருந்தது வெளிப்பட்டுச்சு. அங்க வந்து தீவட்டிகள் தான் வச்சிருப்பாங்கல்ல, பெரிய நம்ம ஊர் மாதிரி அவ்வளவு பிரகாசம் வந்து லைட்லாம் கிடையாது. ஆனாலும் இருட்டிலே தூக்கிட்டாங்க, ஏய் நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகணும். கிறிஸ்து வெளிப்பட்டா கண்ட இடத்துல போய் உட்கார முடியாது. அவங்களே சொல்லுவாங்க, உனக்கு இடம் இது காண்பித்து கொடுக்கணும். அவர் செய்யறத அப்படியே செய்யணும். நான் உங்களிடத்துல என்ன செஞ்சேன்? அன்பா இருந்தீங்க, அப்படியே செய்யணும். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்யணும்? உன்னிடத்துல அன்பு கொடுப்பது போல பிறன். அது நான் எல்லாத்தையும் எனக்கு பிறன் யார்? உடனே யார்? ஒரு யூதன் கேட்கிறான். ஆண்டவர் பார்த்தார், யூதாவுக்கும் சமாரியாவுக்கும் ஆகாது. இப்ப ஆண்டவர் ஊமையில யார ஹீரோவை கொண்டு வந்துட்டாரு? ஒரு சமாரியனை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்துட்டு கேட்க, இதுல பிறன் யார்? அந்த இறங்கினான் தெரியுமா? அதை போ, நேசிப்போ. நம்ம யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அவர் எக்ஸாம்பிளுக்கு அவங்கள தான் நல்லவங்களா கொண்டு வந்து நிறுத்தி பேசுவார். எதுக்கு தெரியுமா? சில பாண்டேஜ், சில கட்டுகள் நமக்குள்ள இருக்கு, அதை உடைக்கிறதுக்கு. அந்த இடத்துல அவன் தூக்கி யாரெல்லாம் வச்சிருந்தான்? லேவியன, ஆசாரியன. பத்தியா உரமா ஒதுங்கி போறான் பாரு. ஒதுங்கி போவான் நினைச்சிட்டு இருந்தவன கிட்ட கொண்டு வராரு. கிட்ட கொண்டு வந்து தூக்கி மனதுருகி, இதுல பிறன் யார்? ஆனாலும் அவன் வாயால சமாரியன் சொல்ல வரல பாத்தீங்களா? அந்த இறங்கினான் பாத்தீங்களா? அவன் தான். அவன மாதிரி செய்வோம். அவரை பார்த்து கற்றுக்கொள்ளணும். தங்காவதாக இவன் 6:37 பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
1: என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை
0: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
1: என்னிடத்தில்.
0: அப்ப அவர் எதை எதை மட்டும்தான் அக்செப்ட் பண்றார்? பிதாவானவர் கொடுக்கிறத அக்செப்ட் பண்றார். பிசாசு கொடுக்கிறத ரிஜெக்ட் பண்றார். வேண்டாம். நோ. மெல்கிசேதே கொடுக்கிறத ஆபிரகாம் அக்செப்ட் பண்றான், ஏற்றுக்கொள்ளுகிறான். சோதோமின் ராஜா கொடுத்தத வேண்டாம் என்கிறான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையில் ஒன்று உண்டு, என் தேவன் எனக்கு தருவது எனக்கு போதும், தேவன் தராதது எனக்கு வேண்டாம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே. அதன் அர்த்தம் என்ன? எனக்கு என் அப்பா என்ன கொடுக்கிறாரோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் வேற யார் எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிலாத்து விடுவிக்க மனதாயிருந்தான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா பிதாவானவர் பருகும்படி கொடுத்த பாத்திரத்தை அவர் வாங்கினதுனால. இந்த துக்க பாத்திரம், இந்த வேதனையின் பாத்திரம், இந்த பான பாத்திரம், இவ்வளவு கொடுமையான தண்டனை, மனுக்குலத்தின் பாவத்துக்கு அடிக்கப்பட போகிறார். இந்த பாத்திரத்தை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி. பிதாவின் சித்தம் இதில் பருகுவது என்பதை அறிந்து கொண்டார், அப்படியே அக்செப்ட் பண்ணார். கேரளாவில் சாது கொச்சு குஞ்சு உபதேசி என்கிற தேவ மனிதர் அழகாய் இந்த சம்பவத்தை வைத்து அருமையான ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். துக்க

பாடின். தன் பிள்ளை மறித்த பிறகு ஊழியத்தின் நிமித்தம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு சூழ்நிலை, தன்னுடைய பிள்ளை மறித்து போகிறது, அடக்கம் பண்ண கூட யாருமே வரல, இவரே போய் குழியை வெட்டி அந்த குழந்தையை தூக்கி தன் கைகளில் எடுத்து அந்த குழியில வைத்து மூடும் போது, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னு சொல்லலை. அவர் அப்போதான் இந்த பாட்டை பாடுறாரு.

0: கொடுக்கறத நான் ஏற்றுக்கொள்வேன், வேற யாரு கொடுக்கறத ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு பசிச்சுன்னா என் அப்பா கிட்ட கேட்பேன், அடுத்த வீட்டில் போய் நான் தட்ட மாட்டேன். அவர் தந்தா சாப்பிடுவேன், அவர் தரலன்னா பட்டினியா இருப்பேன், அடுத்த வீட்டில் போய் நான் கை நீட்ட மாட்டேன். ஏன்னா என் அப்பா சாகலை, என் அப்பா உயிரோடு இருக்கிறார். நான் அடுத்த வீட்டில் போய் கேட்குறேனால அங்கே என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சொல்கிறேன். ஒரு தகப்பனுக்கு இதை விட வேதனை என்ன? தன் பிள்ளை தன்னிடத்தில் கேட்காமல் பக்கத்து வீட்டில் போய் கேட்குறானா? அந்த தகப்பனுக்கு இதை விட வேதனையும் அவமானமும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்கள் தரது போதும், நீங்க தரத நான் புறக்கணிக்க மாட்டேன். என் ஆண்டவர் எனக்கு என்ன தந்தாலும் அதுல நன்மை மாத்திரம்தான் இருக்கு, அதுல மேன்மை மாத்திரமே இருக்கிறது. எந்த தகப்பனாவது தன் பிள்ளைக்கு அப்பத்துக்கு பதிலாய் கல்லை கொடுப்பானா, முடிக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா, முட்டிக்கு பதிலாய் தேளை கொடுப்பானா? எந்த தகப்பனாவது இப்படி செய்வானா? நான் உனக்கு கல்லை தருவேனாப்பா, நான் உனக்கு பாம்பு தருவேனாப்பா, நான் உனக்கு தேளை தருவேனாப்பா, நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை தந்தேனா, அது உனக்கு ஆசீர்வாதமாய் தான் இருக்கும், அது உனக்கு மேன்மையாய் தான் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். பிதா கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்கிறார். அடுத்த காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், பிதாவை விட்டு கொடுக்கல, அவர் அப்பாவை விட்டு கொடுக்கல. மத்தேயு 4:2 வாசிங்க.
1: அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு
0: பசி உண்டாயிற்று. இப்ப யார் வரா? சாத்தான் வரா. சாத்தாண்ட பசிக்குதுன்னு சொன்னாரா? இல்ல, மாறாக என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல,
1: புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும்.
0: யாரு சொன்னா? நான் பசியா இருக்கிறேன், டெய்லி எனக்கு ஃபுட்டு கொடுக்கிறாரு என் அப்பா. அதாவது தன்னுடைய பலவீனத்தை வெளியே காட்டல, பிசாசு அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லட்டும், பசிக்குதுன்னு. நான் என்ன, பசி இருக்குது உண்மைதான், ஆனா அதை பிசாசிட்ட சொல்ல மாட்டார். என் கவலைகளை நான் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்காம வேற யார்கிட்ட போய் வச்சாலும் அங்க நான் என் அப்பாவை விட்டு கொடுக்கிறேன். என் தேவையை நான் தேவ சமூகத்தில் வைக்காம வேற யார்கிட்ட போய் வச்சாலும் அங்க என் அப்பாவை நான் விட்டு கொடுக்கிறேன். அவருக்கு பசி உண்டானதும் பிசாசு வரான். இதான் கல்லை அப்பமா மாட்டி சாப்பிடலாமே. உடனே அவர் மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு பசிக்குதுன்னு உனக்கு யாரு சொன்னா? எனக்கு ஒன்றும் பசிக்கல, விட்டு கொடுக்கல பார்த்தீங்களா? ஆமா அப்பா, பசிக்குதுப்பா. நானும் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தேன், ஒரு கிளாஸ் தண்ணி ஒருத்தங்க கூட எடுத்து கொடுக்கல, அந்த இடத்துல விட்டு கொடுக்கல. பிலாத்து கேட்கிறான், கொஞ்சம் கூட வெளிப்படுத்தல, தன் தேவைய பிசாசிட்டே வைக்கல, தன் வேதனைய பிலாத்துக்கிட்டே வைக்கல, எங்கேயுமே தன் பிதாவை விட்டு கொடுக்கல. ஹல்லேலூயா. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செவ்வையானதோ என்று நடக்கையில விளங்கும். வாழ்ந்துட்டாரு, எப்போ நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் தகப்பனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, ஆமே. நீங்கள் கொஞ்சம் இதில் இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா, மற்ற 4:10 11 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான், உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள், கைகளை உயர்த்தி. ஆமென். நீ ஆண்டவருக்காக இப்படி பாராட்டுகிற வைராக்கியத்தை பார்த்து விட்டு அவர் சும்மா இருக்கிறவர் அல்ல, தம்முடைய தூதர்களை அனுப்புவார், தம்முடைய தூதர்களை அனுப்புவார். ஆமென். நமக்காக தூதர்களை அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறாங்க தெரியுமா? மத்தேயு 18:10 இருக்கு பாருங்க, 10 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். இதை விளங்கும்படி சொல்லணும்னா, வனாந்திரத்திலே யாக்கோபு ஒரு காட்சியை பார்க்கிறான். என்ன காட்சியை பார்க்கிறான்? ஒரு ஏணி கீழிருந்து மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் என்ன செய்கிறார்கள்? மேலிருந்து ஏறுறாங்க, இறங்குறாங்க. இது இந்த தூதர்கள் யார் அப்படின்னு அந்த வசனத்தை பார்த்தா புரியாது. ஆனா இயேசுதை விளங்க வச்சுட்டார், அவர்களுக்கு உரிய தேவதூதர்கள். தேவன் யார் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு ஒரு கூட்டத்தை அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறார். பெரிய மந்திரி வீட்டில், பெரிய விவிஐபி வீட்டில இருந்து ஒரு பிள்ளை வெளியே போறாங்கன்னா எஸ்கார்ட் ரெண்டு வண்டி போகும் கூட. ஆமே, நீ பிள்ளையானது, நீ உனக்கு இந்த பூமியில யாரில்லைன்னு சொல்லிட்டு கலங்காத. ஆமா, கண்ணுக்கு தெரியாத ஒரு கூட்டம் தூதர்கள் உனக்காக பிதாவினால் அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கணும். அவர்கள் எப்போது, அதான் யாரும் அவன் பிள்ளையா இருப்போமா நினைச்சிடாத. அந்த ரிப்போர்ட் எங்க போகும் தெரியுமா? பரலோகத்துக்கு போயிடும். அப்ப இந்த தூதர்கள் போய் ஏ டு இசட் எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுப்பாங்க. இங்க நான் அவருக்காக, எனக்கு பசி, அதை நான் பிசாசின் இடத்துல வெளிப்படுத்தல, என் வேதனை அதை நான் பிலாத்தின் இடத்துல வெளிப்படுத்தாம இருக்கும் போது என்னுடைய எனக்குரிய தேவதூதர்கள் போய் சொல்லுவாங்க, உங்க பிள்ளை, உங்க பிள்ளைதான்பா. என்ன பிள்ளைவா, சரியா பத்து வச்சிருக்கீங்க. அவன் தேவை யார்ட்டையும் போய் கேட்க மாட்டேங்கிறான். பசி இருந்தாலும் அப்படி வைத்த கட்டி வச்சிட்டு இருக்கிறானே தவிர அப்பத்துக்காக இறக்கல. ஆண்டவர் பாபா, ஐயோ ஓடி போ, நீ போய் பார்த்துட்டு சும்மா வந்து ரிப்போர்ட்டா கொடுக்கற, ஓடி போய் என் பிள்ளைக்கு பிரெட் கொடு, என் பிள்ளைக்கு அப்பத்தை கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவரால் நான் கனம் பெற விரும்புகிறேன். என்ன கனம்? இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்பா, நான் உங்க பிள்ளைப்பா. அப்படியே கண்களை மூடி, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா.

ஒரு நேச பிள்ளையா எப்படி வாழணும்னு நீங்க வாழ்ந்து காட்டினது போல அந்த அடிச்சுவோட நாங்க பின்பற்றி இந்த பூமியில கிடைக்கிற எந்த ஒரு மேன்மையோ உயர்வோ இதுக்கு ஈடாகுமா? உம்மிடத்திலிருந்து பிறக்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு என் பிள்ளை நேச பிள்ளை, இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற கனம், இதுதான் எங்களுக்கு கிடைக்கிற மகிமை. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரிக்கத்தக்கதாய் ஒரு பிரியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும், எங்களை நீர் நடத்தும். உடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். எல்லா மகிமை கனமக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழும் வார்த்தை.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலையங்கமாக ஆசியாய் தொடர்கிறேன். அதற்கான ஜீவ வார்த்தை பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் ஆசையாய் தொடர வேண்டிய பாதை ஒன்று உண்டு. அந்த பாதை தான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் காண்பிக்கும் பாதை, கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபமாக்கப்படும் பாதை. நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் ஆசையாய் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் தாழ்மையோடு சொல்லுகிறதை பாருங்கள். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது படிப்படியாக வளர்ந்து பெருக வேண்டிய ஜீவியம், நாளுக்கு நாள் தேவனிடத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபை பெற வேண்டிய ஜீவியம், விசுவாசமாய் ஜீவித்து பெலத்தின் மேல் பெலனடைய வேண்டிய ஒரு ஆழமான ஜீவியம். இந்த ஆழமான ஜெப ஜீவியத்துக்குள் கடந்து சென்று மகிமையின் மேல் மகிமை பெற வேண்டிய ஜீவியம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒரே வருடத்துல அவர்களால எல்லா வகுப்புகளையும் படித்து முடித்துவிட முடியாது. சிறிய வகுப்பிலிருந்து ஒவ்வொரு வகுப்பாக ஒவ்வொரு வருடமும் முன்னேறிக்கொண்டே வருகிறார்கள். அறிவை பெறுகிறார்கள், ஞானத்தை பெறுகிறார்கள், விவேகத்தை பெறுகிறார்கள். ஆசையாய் தொடர்ந்து படித்துக்கொண்டே முன்னேறி செல்லுகிறார்கள். அதை போலவே உங்களுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கத்தர் பல பாடங்களையும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே வருகிறார். பொன்னிலிருந்து களிம்பை நீக்குவது போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் நீக்குகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசிக்கும் போது அன்பின் ஆழங்களுக்குள்ளே கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு துவக்கமும் முடிவும் இருக்கின்றது. சிலுவை அண்டை நின்று பாவ மன்னிப்பை பெறுவது துவக்கம். கிறிஸ்துவை போல பூர்ணம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்பதே முடிவு. அப்போஸ்தல பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும் படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று கொலோசியர் 1:28 காண்கிறோம். ரட்சிப்பிலே கிறிஸ்தவம் பூர்ணமாகி விடாது, ஞான ஸ்நானத்திலே நிறைவு பெற்றும் விடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டால் எல்லாவற்றையும் விட்டுவிடுவோம் என்பது அர்த்தமில்லை. தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தி அவருடைய நுகத்தடியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய ஆழமான வாஞ்சையும் ஆசையும் தாகமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, தொடர வேண்டியதை ஆசையாய் தொடர்வீர்களா? பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படி செய்வோம். ஆமென்.

0: எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.
1: தேவனை துதிக்கப் போகிறோம். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் மிகவும் பெரியவர், நீர் மகா பரிசுத்தர், நீர் சர்வ வல்லவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பாராட்டி நம்முடைய எல்லா கிருபைகளுக்காக, நீர் நடத்தி நம்முடைய வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். துதிப்போமா. இயேசுவே மக்கு நன்றி, பெரியவரே மக்கு நன்றி, பரிசுத்தரே மக்கு நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். ஹாலிலூயா, நன்றி ஆண்டவரே. என்னை உயர்த்துகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். என்னை கைவிடாதவரே மக்கு ஸ்தோத்திரம். லார்ட், யூ நோ எவ்ரி திங் தட் இஸ் ஹேப்பனிங் வித் இன் மீ ஓ ஃபாதர். ஓ நோ மேன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு எல்லாமே தெரியும். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன் எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் வித் இன் மீ, எனக்குள்ளே நடக்கிற சகல பற்றி உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்களேன். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, இயேசுவே நான் உமே நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உமே நோக்கி பார்க்கிறேன், உமே நோக்கி பார்க்கிறேன். ஹாலிலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய தேவன் சுத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்வார். சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா.

எங்களை அப்படியே உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவரே. இந்த வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவரே, நான் சோர்ந்து போகாமல் முன் செல்லும்படிக்கு தேவன் எனக்கு கிருபை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவே, என்னோடு கூடவே இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கூடவே இருக்கிறீங்களே அதற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, பரிசுத்தரே. சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் பிரசன்ஸ். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி, உடைய நடத்துதலுக்காக நன்றி, உடைய ஆசீர்வாதத்துக்காக நன்றி, உடைய கிருபையின் வாழ்க்கையில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்காய் கருதுகிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை காக்கிற ஒரு தெய்வம் உண்டு, என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அதற்காக உமை துதிக்கிறேன், உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றின் மேலும் ஜெயம் கொடுக்கிறவர் எனக்கு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, உமை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன்.

சொல்லுங்க, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். Lord, you alone are holy. You are worthy of our praises. எங்கள் துதிகளில் பாத்திரம் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமாய் துதித்துக் கொண்டே இருப்போமா, நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போமா. Shall we give thanks to the Lord? Hallelujah, hallelujah. ஏ பெரியவர் பரிசுத்தர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏ சர்வ வல்லவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah. உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே.

சொல்லுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு உங்க லேசான காரியம் ஆண்டவரே. இட்ஸ் வெரி சிம்பிள் திங் லார்ட், யூ கேன் சேஞ்ச் மை சிச்சுவேஷன். ஆண்டவரே, அதை நீர் சுத்தம் கொள்ளுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யூ வாண்ட் டு சேஞ்ச் மை சிச்சுவேஷன், சூழ்நிலைகளை மாற்ற நீர் சுத்தமாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. லேசாய் லார்ட், இன் அ சிம்பிள் வே யூ வில் சால்வ் மை ப்ராப்ளம்ஸ், என் பிரச்சனை போராட்டங்களை எளிதாய் நீர் மாற்றி விடுவீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எவைகளை செய்ய விரும்புறீங்களோ அதை தடையில்லாமல் செய்யும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. ஜெபம் பண்ணுங்க. ஜஸ்ட் ஆஸ்க் தி லார்ட், டெல் ஹிம், லார்ட் ஐ கமிட் மை myself into your hands. என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நீர் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய கரங்களிலே, உம்முடைய கரங்களிலே என்னை படைத்த தெய்வமே, உம்முடைய கரங்களிலே, Lord, into your hands I commit myself completely. Lord, Lord, let your will be done in my life. உங்க சித்தமே என் வாழ்க்கையிலே செய்யப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தமே என் வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை அப்படியே உங்க வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். அதை அப்படியே உங்க வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். You will see God's power in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவ வல்லமை வெளிப்படுகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். It will be from the Lord. இது கர்த்தரிடத்திலே வந்தது என்று அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார்.

ஆமென். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தான், நீ பல்லுகி பெருகி நீ ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று சொல்லுது. ஆமென். ஒரே ஒரு முறை இந்த கடைசி பல்லவிய பாடம், பலவீனன் என்ற போது பலன் நான் என்றாரே. பலவீன சுவாமி, என்னால முடியாதுன்னு சொல்றேன், நான் ஏன் பலன் உனக்கு விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சிறியவன் என்று சொல்லும் போது ஆண்டவர், நான் சின்னவனா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும் அவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென்.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பார்வனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலியமாய்

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. 1800 பிற்பகுதியில் ஊழியம் செய்த சுவிசேஷகர் ஹென்றி மூர்ஹவுஸ் என்பவர் அடிக்கடி பிரசங்கம் செய்ய அமெரிக்கா செல்வதுண்டு. அவ்வாறு அவர் ஒருமுறை அமெரிக்கா சென்றிருந்த போது ஏழை ஜனங்கள் வசிக்கும் ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கு ஒரு சிறுவன் பால் கடையில் கண்ணாடி பாத்திரத்தில் பால் வாங்கி கொண்டு வந்தான். வேகமாக வெளியே வந்த அந்த சிறுவன் கால் தவறி கீழே விழுந்தான். கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுங்கியது. பால் முழுவதும் சிந்தி போனது. தன்னுடைய தாய் தன்னை அடிப்பார்கள் என்று அந்த சிறுவன் கதறி அழ ஆரம்பித்தான். உடைந்து போன கண்ணாடி பாத்திரத்தை மீண்டும் ஒட்ட வைக்கவும் முடியாது. சிறுவனின் அழுகை அதிகரித்தது. இதை பார்த்த சுவிசேஷகர் ஹென்றி மூர்ஹவுஸ் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு கடைக்கு சென்றார். அந்த கடையில் அவர் ஒரு புதிய கண்ணாடி பால் பாத்திரத்தை வாங்கி கொடுத்து பால் கடைக்கு கூட்டிக் கொண்டு போய் பாத்திரம் நிரம்ப பால் வாங்கினார். பின்பு அந்த சிறுவனை பத்திரமாக அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவனை அவன் வீட்டு தாழ்வாரத்தில் இறக்கிவிட்டு அவன் கையில் பால் பாத்திரத்தையும் கொடுத்தார். பின்பு அந்த சுவிசேஷகர் அந்த சிறுவனிடம், இப்பொழுது உன்னை உன் அம்மா அடிப்பார்களா என்று கேட்டார். கண்ணீர் வழிந்து காய்ந்து போன கன்னங்களில் அகன்று பரவிய சிரிப்போடு அந்த சிறுவன், இல்லை, என் அம்மா என்னை அடிக்க மாட்டார்கள். ஏனெனில் நீங்கள் வாங்கி கொடுத்த பாத்திரம் நாங்கள் ஏற்கனவே வைத்திருந்ததை விட பெரியது என்றான். ஆம் பிரியமானவர்களே, இதை போன்றதுதான் நம் தேவன் நம் மீது காட்டும் அன்பும். ஒருவேளை நாம் ஒரு சில தோல்விகளையும் இழப்புகளையும் நினைத்து கதறி அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் இழந்ததை விட மிக சிறப்பானதை நமக்கு மீண்டும் தர தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கிற பரமத்தகப்பன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். யோபு தன்னுடைய மிருக ஜீவன்களையும் தன்னுடைய 7 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் இழந்தார். அவருடைய கண்ணீருக்கு அளவே இல்லை. ஆறுதல் படுத்தவும் யாரும் இல்லை. ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்களும் அவருக்கு வேதனையைத்தான் கொடுத்தார்கள். யோபுவின் மனைவியும் அவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு பதில் அவரை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆனால் யோபு விசுவாசித்த தேவன் யோபுவை கைவிடவே இல்லை. தேவன் அவருடைய மீட்பராயிருந்து அவர் இழந்த அனைத்தையும் மீட்டு கொடுத்தார். இழந்ததை மட்டுமல்ல, அதை போல 2 திருப்பி கொடுத்தார். யோபுவுக்கு முதல் இருந்த 3 குமாரத்திகளையும் விட மீண்டும் பிறந்த 3 குமாரத்திகள் தேசத்திலேயே மிகவும் சௌந்தரியமான பெண்களாய் இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே உங்கள் இழப்புகளும் தோல்விகளும் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவார். நீங்கள் இழந்ததை விட மிக நேர்த்தியாக உங்களுக்கு தந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.

அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27 அதிகாரம். நாங்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியோ என்னும் பேர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்திய ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கெதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் கரை பிடித்தோம். யூலியோ பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100 அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தாதீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பச்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான்.
14 ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறையிடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100 அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர்ச்சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை சோஸ்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலையொட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 100 அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற கால தியானம் மத்தேயு 5:20 நாம் வாசிப்போம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். அன்பவர்களே, ரெண்டு காரியத்தை பார்க்கணும். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அன்பவர்களே, இன்னைக்கு பரலோகராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய அல்டிமேட் எய்ம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிக பிரதான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இம்மையில் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வரவில்லை, தேடவில்லை, அவரை அடைந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட, பிதாவோடு கூட, பரிசுத்த ஆவியோடு கூட நாம் உறவாடி அங்கே நித்திய நித்தியமாய் அவரோடு காலம் கழிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆண்டவர் அதை அழகாக தெளிவாக சொல்கிறார். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று அழகாக சொல்கிறாரு. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால் நிச்சயமாக நீ அங்கே என்றாக முடியாதுன்றார். அன்பால் இந்த வார்த்தை என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அப்போ ஆண்டுகிட்ட கேட்டேன், நான் பரலோராஜ்யம் போகிறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தேன், அப்போ பரலோராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்கிறீங்களே, யார் பிரவேசிப்பாங்க, யார் பிரவேசிக்க முடியாதுன்ற காரியத்தை அலசி ஆராய்ந்தேன். அன்பால் அநேக சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதில் பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டு நம்மோடு பேசியிருக்கிற காரியம், வேதபாரகர் பரிசேயர் அவங்க யார் கொஞ்சம் அவங்கள ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேதபாரகர் பரிசேயர் என்பவங்க வேதத்தை அப்படியே அச்சு பிழறாமல் அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் வேதபாரகர் பரிசேயர். அவங்க ஃபுல்லாக ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள், வேதங்கள், இந்த 5 அப்படியே கரைச்சி குடித்து அந்த லா பிரகாரம் கரெக்டாக நடக்கிறவங்க தான் வேதபாரகர் பரிசேயர்கள். ஆனால் அவர்களுடைய நீதியை அதிக நீதி நம்மகிட்ட கேட்குறார். அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால், அப்போ நீதியை தேடுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். இங்கே அதிக நீதியை குறித்து ஆண்டவர் இங்கே வலியுறுத்துவதை நாம் பார்க்குறோம். அப்போ நீதினா என்ன, அதிக நீதினா என்ன, இன்றைக்கி தான் தியானிக்க போகிறோம். அன்பாலே, அந்த அதிக நீதியை உங்கள்கிட்ட எங்கிட்ட இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்திலே பக்தரில் இருக்கிற நாம், புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீதியை அல்ல, அதிக நீதியை. அதை மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீதினா என்ன, அதிக நீதினா என்ன? அப்போ மோர் ரைச்சஸ்னஸ்ன்றார். வெறும் ரைச்சஸ்னஸ் கிடையாது, மோர் ரைச்சஸ்னஸ். அப்போ அதிகமாக அந்த நீதியில் நாம் வளரலைன்னா நிச்சயமாக நம்ம போகமாட்டோன்றார். அப்போ நீதினா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அடுத்த வார்த்தை ஆண்டுகிட்ட இதுக்காக அநேக நாள், கிட்டத்தட்ட 6 நான் அவர்கிட்ட பாதத்தில் உட்காந்து, ஆண்டவரே நீதியை தேடுங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதிக நீதி என்னென்னு சொல்லி தரலையேன்னு சொல்லி நான் அழுது ஜபித்த நாட்கள் உண்டு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், கீழப்படிங்க அப்படின்னார். அப்போ கீழப்படித்து பார்த்தேன், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், தன் சகோதரனை வீணர் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாக இருப்பான், மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் என்று. அதனாலே அப்போ இதில் என்ன ஆண்டவர் சொல்லித்தராரு நமக்கு அப்படின்னா, நீதி அப்படி என்பது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இப்படி இதெல்லாம் இந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்த நீதி. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறேன்னா அதிக நீதி, மோர் ரைச்சியஸ்னஸ். அப்போ அதிக நீதி என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் அதே ஆக்கினை திருப்படைவான் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் என்னவென்றால், கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, கோச்சி கொள்ளாதிருப்பாயாக என்பது அதிக நீதி. அன்பாலே அது அப்படியே நம்ம பார்த்தோம்னா கீழே 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார் குறைக்கப்பட்ட என்று கேள்விப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்றார். அன்பாலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது நீதி. அதை அத்தனையும் அந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்வது, உன்னுடைய கண்ணால் எச்சியோடு பார்க்காதிருப்பது அதிக நீதி என்று விளக்கம் சொன்னார். அன்பாலே இப்படி இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசித்தோம் என்றால், ஆண்டவர் எங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறாரோ அதுதான் அவர் இந்த உலகத்துக்கும் நம்முடைய அவரை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்துட்டு போன அதி மிக உன்னதமான சத்தியம் என்பது அதிக நீதி என்று நான் அறிந்து கொண்டேன். மாலே இந்த நாளிலே ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது எது என்றால், நீதி அல்ல அதிக நீதியை தான். இந்த புதிய ஏற்பாடு காலத்து பக்தர்களாய் வாழ்கிற நாம் அந்த பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதிக நீதியை நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, கோச்சிக்காமல் இருப்பது அதிக நீதி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, ஒரு பொண்ணையோ ஒரு ஆடவனையோ எச்சியோடு பார்க்காது இருப்பது அதிக நீதி. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உரைக்கப்பட்டு கேள்விப்பட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று. ஒருவன் உன்னை ஒரு கண்ணத்தில் அடைத்தால் வலது கண்ணத்தில் அடைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தை கொடு என்பது அதிக நீதி. அன்பானிலே தீமையோடு எதிர்த்து நிற்காத 43 படிச்சுனா தெரியும், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பயப்பா என்பதை சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது நீதி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுதலுக்காக சோகம் பண்ணுங்கள். இது அதிக நீதி. அதனால் இப்படி ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு எதெல்லாம் அவர் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போனாரோ அதெல்லாம் அதிக நீதியாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட நாம் இந்த அதிக நீதியிலே வளர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க நாம் முயற்சி செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தி இந்த அதிக நீதியிலே நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நாம் ஆண்டவர் மத்தியில் ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு மன்றாடி ஜெபிப்போம். கட்டாயம் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தியானத்தில் மூலமாக என்னோடு எங்களோடு பேசி வருகிறீர். ஆண்டவரே, நம்முடைய மலை பிரசங்கத்திலே உள்ள அதிக பெரிய ரகசியத்தை எனக்கும் எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மத்திய 5:20 ஆண்டவரே, வேதபாரர்கள் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் எங்களுடைய நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோராஜ்யம் வர முடியாது என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறீங்க. அந்த அதிக நீதியும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. தகப்பனே, மோசேனுடைய லா, மோசேனுடைய சட்டத்திட்டத்தின் படி வாழ்வது என்பது நீதி. உம்முடைய ஆண்டவரே அன்பின்படி, உம்முடைய சட்டத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் அதிக நீதியிலே வளர வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்கு உயிருள்ள தேவனாய் வந்து உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்காக சொல்லி ஆண்டவரே அந்த நீதியின் பாதையில் எங்களை வழி நடத்துகிறீர். அதிக நீதியின் பாதையில் வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு இன்னையிலிருந்து நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாய் கவனம் செலுத்தி இன்னும் அதிகமாக நாங்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரும் ஆழமாய் சிந்தித்து அதை தியானித்து இன்னும் அதிகமான நீதிகளை கண்டுபிடித்து அதிலே வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்ய அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமென்.

கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இத்தனை நாட்களாய் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என்னை பாதுகாத்தார், கர்த்தர் என்னை நடத்தினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அவரே நம்மை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. We worship you, Jesus. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவரே, என்னை காத்த உம்முடைய கரங்களுக்காய் நன்றி, என்னை வழி நடத்துகிற உம்முடைய கரங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, இத்தனை நாளாய் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு குறைவும் இல்லாமல் என்னை பாதுகாத்தீர். ஆண்டவரே, என்னுடைய போக்கிலும் வரத்திலும் நீர் என்னோடு கூட இருந்தீர். நீர் எங்களை காக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களை காக்கிற தேவன், கண்ணின் மணி போல எங்களை காக்கிற தேவன் நீர் அப்பா.

காக்கிறோம்டைய கரங்களுக்காய் நன்றி. ஹலலூயா ஹலலூயா. என் காலை தள்ளாட ஒட்டாத தேவன், தீங்கு அணுகாமல் என்னை பாதுகாக்கிற தேவன், அவரே நம்முடைய கர்த்தர், அவரே நம்மை காக்கிற கர்த்தர். ஹலலூயா.

இன்றைக்கு நம்முடைய வீட்டையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் காக்கிற ஒரே ஒரு கரம் தேவனுடைய கரம் மாத்திரம்தான். நம்ம வீட்டை காக்கிறது ஏதோ ஒரு 7 லீவர் காத்ரேஜ் பூட்டு கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ கிரில்ல செஞ்ச டோர் கிடையாது. நம்முடைய வீட்டை காக்கிறது ஏதோ காம்பவுண்ட் வால் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது. நம்மையும் நம்மை சுற்றியுள்ள யாவையும் காத்து கொள்ளுகிற தேவனுடைய கரங்கள், அந்த கரங்கள் எனக்கு உண்டு, என்னை காக்கிற கரங்கள் எனக்கு உண்டு.

God, you're worthy, you're worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரன் நீரே, பாத்திரன் நீர், ஒருவரே பாத்திரன் தகப்பன். Jesus.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஊருக்கு வெளியே ஒரு தோட்டத்தோடு ஒரு வீடு இருந்தது. அந்த தோட்டத்தின் வேலியில் விலை உயர்ந்த நாய்க்குட்டிகளும் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வழியாக நடந்து வந்த சிறுவன் ஒருவன், ஐயா, தோட்டத்தில் யார் இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு நாய் வேண்டும் என்று சத்தமாக கூப்பிட்டான். உள்ளே இருந்து வெளியே வந்த பெரியவர் இந்த பையனுடைய பழைய உடையை பார்த்து, தம்பி, நீ இந்த நாய்களை வாங்க முடியாது, அவைகள் மிகவும் விலை உயர்ந்தவை என்று கூறினார். சிறுவன் தன்னுடைய கால்ச்சட்டை பையில் இருந்த 10 ரூபாயை எடுத்துக்காட்டி, ஐயா, இதற்கு எனக்கு ஒரு நாய்க்குட்டி கொடுக்க முடியுமா என்று கேட்டான். இல்லை இல்லை, 10 ரூபாய்க்கெல்லாம் நாய்க்குட்டி கிடையாது என்று கூறினார். அதற்கு அவன், ஐயா, இந்த 10 ரூபாயை வாங்கிக் கொண்டு அந்த நாய்க்குட்டிகளை பார்க்கவாவது எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்டான். பெரியவரும் சிறுவனின் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவனை உள்ளே அழைத்துச் சென்று நாய்கள் இருந்த கூட்டின் அருகே விட்டார். ஒரு ஓரத்தில் இருந்த ஓட்டை வழியாக முதலாவதாக ஒரு பெரிய நாய் கூண்டிற்குள் வந்தது. பின்பு 3 பஞ்சு உருண்டை போன்ற அழகான நாய்க்குட்டிகளும் ஓடி வந்தன. சற்று நேரத்திற்கு பின் மற்றும் ஒரு நாய்க்குட்டி அழுக்காக, அவலட்சணமாக, சரியாக நடக்க முடியாதபடி பின்னாலே வந்தது. இவைகளை பார்த்து கொண்டிருந்த சிறுவன், ஐயா, அந்த அழுக்கான, நடக்க முடியாமல் வருகிற அந்த நாய்க்குட்டியை நீங்கள் எனக்கு தருவீர்களா, அதை நான் நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்று கேட்டான். அதற்கு அவர், தம்பி, அது உன்னோடு ஓடி ஆடி விளையாட முடியாது, அதை கொண்டு நீ என்ன செய்ய முடியும், எனக்கும் அது தேவையில்லைதான் என்று கூறினார். உடனே அவன் தன்னுடைய நீண்ட கால் சட்டையை சற்று உயர்த்தி காட்டி, கால்களில் கம்பி பொருத்தப்பட்டு ஒரு பூட்ஸ் மாட்டப்பட்டிருப்பதைக் காட்டி, என்னுடைய காலும் ஊனம்தான், எனவே நானும் அதிகம் ஓடப்போவதில்லை, அதை நான் நன்றாக வளர்ப்பேன் என்று கூறினான். இதைக் கேட்ட அந்த நாயின் சொந்தக்காரர், சரி, நீதான் அந்த நாயை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி எனக்கு பணம் தர வேண்டாம், நீ பத்திரமாக அதை எடுத்துச் செல் என்று கூறி அதை அவனுக்கு கொடுத்தார். கால் நடக்க முடியாமல் இருந்த சிறுவன் சந்தோஷத்தோடு அந்த நாய்க்குட்டியை எடுத்துச் சென்றான். நாமும் பாவத்தினால் சாபத்தினால் பாதிக்கப்பட்டு குறைவுள்ளவர்களாக காணப்பட்டாலும், நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசு நம்மையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அவரோடு அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவரே நம்மை இந்த உலகத்தில் திருப்தி உள்ளவர்களாக வாழச் செய்வார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறுகிறார். நம்பிக்கையோடு அவரிடம் வருவோமா?

துன்பத்தையும் இன்பமாக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தினுடைய தலைப்பு நல்லதோ பொல்லதோ, குட் ஆஸ் வெல் அஸ் பேட். வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 2:10. பின்னொரு நாளிலே தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதி

பொல்லாப்புக்கு விலகிறவருமானிய மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனிதன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீருடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் முத முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை உயிரை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களினால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வாண்டோமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நம்முடைய மனன வசனம் யோபு 2:10. கடவுளின் கரங்களிலிருந்து நல்லவைகளை மட்டும்தான் பெற வேண்டுமோ? தீமையான எதையும் பெறக்கூடாதோ? Shall we indeed accept good from God and shall we not accept adversity? இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் நான் ஒருமுறை பறந்து கொண்டிருக்கையில் எனது இருக்கைக்கு பின்புறம் இருந்த 2 சிறுவர் இவ்விதம் கத்தினார்கள், இந்தியன் ஏர்லைன்ஸிலேயே பறக்க வேண்டும், வேறே பணியாளர் யாரும் இவ்வளவு அன்பா இருப்பதில்லை, Fly Indian Airlines, no other hostess is so kind என்றார்கள். என்னவென்று பார்த்தால் அந்த விமான பணிப்பெண் இந்த சிறுவருக்கு கூடுதல் சில சாக்லேட்டுகளை கொடுத்திருக்கிறார். துர்பாக்கியமாக சராசரி கிறிஸ்தவர் பலரது தத்துவமும் இவ்வளவு குழந்தைத்தனமாகவே இருக்கிறது. அவர்களுக்கு கடவுள் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா அவ்வளவுதான், காட் இஸ் அ சாண்டா கிளாஸ் வரதம். ஆனால் கீழ்கண்ட திருவசனங்களை கூர்ந்து கவனிக்கும் பொழுது, நல்லவையாய் தோன்றுபவை மட்டுமே கடவுளிடமிருந்து வருபவை என்ற நமது நம்பிக்கைக்கு ஆதாரமே இல்லை என்று கண்டுகொள்ளலாம். எடுத்துக்காட்டாக பிரசங்கி 7:14, வாழ்க்கை இன்பமாய் இருக்கும் போது மகிழ்ச்சியாயிரு, துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் என்று நீ தெரிந்து கொள்ளாவண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். யோனா 4:6-7. யோனாவின் தலைக்கு நிழலாயிருக்கவும் அவனது மனச்சோர்வை நீக்கவும் கடவுளாகி ஆண்டவர் ஓர் ஆமணக்கு செடி முளைக்க கட்டளையிட்டார். மறுநாளிலோ பொழுது விடியும் நேரத்தில் கடவுள் ஒரு புழுவுக்கு கட்டளை கொடுத்தார். அது அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. இன்னொரு வசனம் ஏசாயா 45:7. நான் ஆண்டவர், வேறு எவரும் இல்லை, நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளையும் படைக்கிறேன், நல்வாழ்வை அமைப்பவர் நான், தீமையை படைப்பவரும் நானே, இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. கடவுளே ஏகாதிபத்தியர் என்றும் எதுவுமே அவரது கட்டுப்பாட்டுக்கு மீற முடியாது என்றும் அவர் அனுமதியின்படியே எதுவும் நடக்கும் என்றும் நாம் உறுதியாய் ஏற்றுக்கொண்டால்தான் திருத்தூதுவர் பவுலுடன் சேர்ந்து, துன்பமோ துக்கமோ எதுவும் நமது நன்மைக்கென்று நடக்கும் என்று பாடலாம். ரோமர் 8:35-36 அவன் இவ்விதமாக பாடியிருக்கிறார், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல் எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ? ஒரு பெரிய சவாலான பாடல் பாடி அங்கே விடுகிறார். இந்த நிச்சயம்தான் நமக்கு அசையாத நம்பிக்கை அளித்து உபத்திரவத்தில் பொறுமையாயிருக்க நம்மை தைரியப்படுத்துகிறது என்று ரோமர் 12:12 வாசிக்கிறோம். நமது பிரச்சனைகள் பாடுகளை குறித்து மக்கள் யூகி

10,000 பேசலாம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மூத்த தேவ மனிதர் ஒருவர் சாலை விபத்திற்கு உள்ளானார். அவரை மருத்துவமனையில் சேர்த்து உதவ நான் அவருடன் இருந்தேன். நான் அவர் இருந்த அறைக்கு முதலாவது அனுப்பி வைத்த சிலவற்றில் இருந்தது ஒரு பைபிள். மாலையில் நான் அவரை சந்திக்க சென்றபோது அவர் அந்த பைபிளுக்காய் அதிகம் நன்றி செலுத்தினார். யோபு 12:9 மூலம் கடவுள் அவரிடம் பேசியிருக்கிறார். கலங்கி கொந்தளித்துக் கொண்டிருந்த அவர் மனது இந்த வசனத்தை வாசித்ததும் அமெரிக்கையானதான். அந்த திருவார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கைதான் இதை செய்ததென்று அறியாதவன் யார்? ஒருவன் பாடுபட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். ஒரு பழைய பாடல், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், உலக புகழ்பெற்ற பாடல், வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹாவ் இன் ஜீசஸ். அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். அது எனக்கு மிகவும் பிரியமான ஒரு பாடல்.

நல்லதோ பொல்லதோ, கடவுளின் கரங்களிலிருந்து நல்லவைகளை மட்டும்தான் பெற வேண்டுமோ, தீமையான எதையும் பெறக்கூடாதோ? எங்கள் மகாபெரிய தேவனே, எங்கள் வாழ்க்கையில் காலையையும் மாலையும், பகலையும் இரவையும், ஒளியையும் இருட்டையும், நன்மையானவைகளையும் தீமையானவைகளையும், ஆமணக்கு செடியையும் ஆமணக்கு செடியை அரிக்கும் புழுவையும் கட்டளையிடுகிற சர்வாதிகாரியாகிய சர்வ வல்லவராகிய எல்லாவற்றிற்கும் ஆண்டவராகிய உமக்கு முன்பாக தாழ விழுந்து நாங்கள் பணிந்து கொண்டு, உம் சித்தம் ஆகட்டும் தேவா, எது எப்படி நடந்தாலும் நீர் எங்களுடைய நண்பர், நீர் எங்களுடைய தந்தை, நீர் எங்களுக்கு உதவி கொடுக்கிறவர், நீர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவர், எல்லாவற்றையும் முடிவிலே நீர் நன்மையாக மாற்றுகிறவர் என்ற விசுவாசத்தை எங்கள் இருதயத்திலே ஆணித்தரமாய் என்று நீர் பதித்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உபத்திரவமோ உற்சாகமோ வியாகுலமோ வியாதியோ நன்மையோ துன்பமோ எதுவானாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். இன்று அதை இன்னொரு முறை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே பணிவோடு அறிக்கையிடுகிறோம். இந்த அறிக்கையையும் இந்த விண்ணப்பத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க அபிஷேகத்தால் எங்களை மூடிக்கொண்டு எங்களை நடத்துங்க.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கு பதிலை தந்து நீங்கள் எவற்றிலெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து வந்தீர்களோ அந்த ஜெபங்களுக்கு இன்றைக்கு இரட்டிப்பான பதிலை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிற ஒரு நாளாய் கர்த்தர் இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வழிகளை, அதாவது நீங்கள் நினைத்திருக்கிற, செயல்படுத்த வேண்டும் என்றிருக்கிற தீர்மானங்களை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற விரும்புகிற காரியங்களை எல்லாம் கர்த்தருக்குள் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் பொறுமையுடன் காத்திருக்கிற உங்கள் காத்திருப்புகளையும் அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்ற உறுதியையும் உங்களுக்குள் இன்றைக்கு பெருக பண்ணி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து வாசிக்கின்றோம். தன் தாய் தந்தையினுடைய பேச்சுக்கும் கீழ்ப்படிந்து தன் சகோதரனிடத்திலிருந்து வரும் தீங்குக்கு விலகி பெற்றோரையும் உடன் பிறந்த சகோதரனையும் விட்டு பிரிந்து வெறும் கையனாய் கடந்து போகிறான். போகிற வழியிலே இரவு தங்கியிருக்கும் போது கர்த்தர் சொப்பனத்தின் மூலம் யாக்கோபிடம், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றும், உன் சந்ததி பூமியின் தூளை போல் ஆசிர்வதிக்கப்படும், நாத்திசையிலும் பரம்புவா என்றும், உன்னோடே நான் இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், அதுவரையில் உன்னை கைவிடுகிறதில்லை என்று ஆசிர்வதிக்கிறதையும் கர்த்தரின் வார்த்தைகளை யாக்கோபு உறுதியாய் பற்றி கொண்டு தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நடந்தபடினால் அவன் இரு பரிவாரங்களுடன் திரும்பி வரும்படி ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று வாசித்தருகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக உறவுகளால், நண்பர்களால், உடன் பிறந்தவர்களால் காயப்பட்டும் தள்ளப்பட்டும், சிலர் சரீரத்தில் உண்டான வியாதியினால் மனக்கலக்கத்துடனும், வேறு சிலர் பொருளாதார பற்றாக்குறைவினாலும் கடன் பிரச்சனையினாலும் மனக்காயங்களுடன், விரக்தியுடன், மற்றும் சிலர் நீண்ட நாள் ஜெபித்தும் பதிலில்லையே, எந்த வழியும் நமக்காக திறக்கப்படவில்லையே என்று கண்ணீரோடு கர்த்தர் சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு யாக்கோபை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதித்து உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20 யாக்கோபு கூறும்போது, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து திரும்ப பண்ணும்படி வேண்டிக்கொள்கிறான். தான் வேண்டிக் கொண்டதோடு மாத்திரம் நின்று விடாமல் தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான். அதன் பொருட்டு யாக்கோபு ஆசிர்வதிக்கப்படுகிறான். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் உள்ள மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தைகளை சொன்ன கர்த்தர் அதன்படி நடத்தும் வரையில் உங்களை கைவிடுகிறதில்லை என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் வெறும் கையோடு கோலும் கையுமாய் இருக்கிறேனே என்று. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படி உங்களை இரு பரிவாரங்களுடன் ஆசிர்வதிக்க வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பகையாய் எழும்பின மனிதர்களையும் உங்களோடு சமாதானம் பண்ணிக்கொள்ளவும், உங்கள் பலவீனத்தில் வியாதியில் விடுதலையும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும், எவற்றிலெல்லாம் ஏமாற்றப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளவும், எந்த காரியத்தின் நிமித்தமாய் குழப்பத்துடன் காணப்படுகிறீர்களோ அவற்றிற்கு ஆலோசனைகளையும் தந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஆறுதல் தேடியும் அன்பை தேடியும் கிடைக்காது இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் வழிகளை அவர் மேல் ஒப்புவித்து நம்பிக்கையோடு காத்திருப்பீர்களானால் அவைகளை வாய்க்க பண்ணி உங்களையும் ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.
அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. தானியேலின் புஸ்தகம் 10:19 பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள், திடன்கொள் என்றான். இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி, என் ஆண்டவன் பேசுவாராக, என்னை திடப்படுத்தினீரே என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இங்கே தானியேல் சொல்லுகிறார், இப்படி அவர் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு அவரை நோக்கி, என்னோடு பேசும்போதே நான் திடன் கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிற வார்த்தை இதுதான், தேவ பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை திடப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துமே வல்லமையுடையது. எனவேதான் இத்தனை ஆண்டுகளாகியும் இன்றும் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மாற்றமில்லாத வார்த்தை. கர்த்தர் நம்மோடு இதிலிருந்து பேசுகிறார், ஒவ்வொரு நாளும் பேசுகிறார், ஒவ்வொரு சூழ்நிலையில் பேசுகிறார். எதற்காக தெரியுமா? நம்மை திடப்படுத்த, நம்மை பலப்படுத்த. உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்தி அந்த எலும்புகளை உணர்வடையவும் உயிரடையவும் காலூண்டி மகா பெரிய சேனையாய் நிற்க பண்ணவும் என்ன செய்ய சொல்லுகிறார் தெரியுமா? அந்த எலும்புகளை பார்த்து பேசு. அப்படி எசேக்கியேல் பேசும்போது அவைகள் ஒன்றோடொன்று இணைந்ததா? ஆமென். அப்படி பேசும்போது அதற்கு சதை உண்டாயிற்று, நரம்பு உண்டாயிற்று, அதற்கு ஷேப் உண்டாயிற்று. அப்படி பேசி கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய ஆவி அதற்குள்ளே பிரவேசிக்கிறது. அது காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்கிறது. எந்த உலர்ந்த அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பித்து உங்களை திடப்படுத்தி நிறுத்த வல்லமை உள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையே அதற்கு சாட்சி, நாமே அதற்கு சாட்சி. எத்தனை முறை திடனற்று போனோம், எத்தனை இரவுகள் தளர்ந்து கிடந்தோம், அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசின அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம கேட்காம இருந்திருந்தா இந்த தீபம் என்றோ அணைந்து போயிருக்கும் அல்லவா? எனவேதான் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியா இராமல் இருந்திருந்தால் நான் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருந்திருப்பேன் என்று. கர்த்தருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துகிறது. எனவே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற அன்பான காரியம், திடப்படுத்தும் இந்த வார்த்தைகளை அதிகமாய் வாசியுங்கள், அதிகமாய் தியானியுங்கள், அதிகமாய் பேசுங்கள். நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும், நம்முடைய சிந்தையிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கட்டும், நம்முடைய கண்கள் அதிகம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கட்டும், நம்முடைய காதுகள் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும். காரணம், கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் நம் பலவீனத்தை பலமாய் மாற்றும், நம்முடைய குறையை நிறைவாய் மாற்றும். வேற எந்த வார்த்தைகளானாலும் சரி நம்மை தளர்ந்து போக பண்ணுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ திடனற்ற நம்மை திடமுள்ளவர்களாய் மாற்றி நிறுத்த வல்லமை உள்ளது. நம்மை திடப்படுத்தும் தேவனுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நித்தம் வார்த்தையை தேடுங்கள், வார்த்தையை வாஞ்சியுங்கள். ஆமென். வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாத சூழ்நிலை வந்தபோது யோசபாத் வார்த்தையை தேடினான். அந்த வார்த்தை இருக்கிறதுனால அவன் தைரியமாக போய் என்ன செய்கிறான், வாய்க்கால் வெட்டி அந்திபலி நேரத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்தி கொண்டிருக்கிறான். இந்த பலன் எங்கிருந்து வந்தது? வார்த்தையிலிருந்து கிடைத்தது. ஒன்றுமே இல்லை, ஆனால் வார்த்தை இருக்குதா? இந்த வார்த்தையை பிடித்து தைரியமாய் முன்னேற முடியும். காரணம், இந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. திடப்படுத்தும் வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஜபிக்கலாமா? நல்ல தகப்பனே, சோர்ந்து தொய்ந்து தளர்ந்து போன ஒவ்வொரு நேரத்திலும் நீர் எங்களை குணமாக்க, எங்களை திடப்படுத்த, எங்களை உயிர்ப்பிக்க அனுப்புகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையே எங்கள் மருந்தாக, ஆண்டவர் எங்கள் உணவாக, எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறதப்பா. இதை நாங்கள் உட்கொண்டு பலப்பட எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 30:15. நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் நாம் எப்போதும் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இராமல் அமைதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழக வேண்டும். ஒருநாள் ஒரு பெண் டாக்டர் ஒருவரிடம் சென்று தான் மிகவும் சோர்வாக இருப்பதாகவும் தனக்கு அடிக்கடி படபடப்பாக வருவதாகவும் சுகவீனம் அடிக்கடி நேரிடுவதாகவும் கூறினாள். அவள் சொன்னதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர், நீ உன் வேத புத்தகத்தை அதிகம் வாசிக்க வேண்டும் என்றார். அவர் சொன்ன ஆலோசனைக்கும் தன்னுடைய வியாதிக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இருப்பதாக அவள் உணரவில்லை. ஆனால் மீண்டும் டாக்டர் அந்த பெண்ணிடம், நீ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து பைபிளை படிக்க வேண்டும், இவ்வாறு ஒரு மாதம் வாசித்துவிட்டு மீண்டும் வந்து என்னை பார் என்று சொல்லி அனுப்பினார். வேறு எந்த மருந்து மாத்திரைகளும் அவளுக்கு கொடுக்கவில்லை. அந்த பெண்ணும் சரி என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஒரு மாத காலம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அமைதியாக உட்கார்ந்து ஒரு மணி நேரம் வேதாகமத்தை படித்தாள். அதன் பின்பு டாக்டரை பார்க்க சென்றாள். டாக்டர் அவளை பார்த்து, உனக்கு வேறேதும் மருந்து மாத்திரைகள் இப்போது தேவைப்படுகிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், இல்லை, எனக்கு தேவையில்லை, நான் நன்கு சுகம் பெற்றுவிட்டேன் என்றாள். அந்த பெண் டாக்டரிடம், வேத வாசிப்பு தான் எனக்கு தேவையான மருந்து என்று நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அந்த டாக்டர், தான் வாசித்து வாசித்து பழையதாய்ப்போன தன்னுடைய வேதாகமத்தை அந்த பெண்ணிடம் காட்டி, நான் என்று என் வேதாகமத்தை வாசிக்காமல் போனேனோ அன்று நீ சொன்ன அத்தனை கம்ப்ளைண்ட்களும் எனக்கும் இருந்தது. நானும் சோர்வாகவும் பதட்டத்துடனும் தான் காணப்பட்டேன். ஆனால் என் வேதாகமத்தை தொடர்ந்து அமைதியாக ஒரு மணி நேரம் வாசித்ததிலிருந்து நான் புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொண்டேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனோடு தனிமையில் உட்காரும் நேரம் நம் ஆத்மாவுக்கு மட்டுமல்ல நம் சரீரத்திற்கும் நல்ல சுகத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தினமும் அதிகாலையில் பிதாவோடு தனிமையில் நேரம் செலவழித்தார். அதுதான் அந்த நாள் ஊழியத்திற்கு தேவையான திட்டங்களையும் உற்சாகத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தது. தாவீது ராஜா எத்தனையோ அலுவல்களின் மத்தியிலும் தன்னை சந்தோஷமாக வைத்திருந்தார். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்றார். மேலும் தாவீது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக நேரம் செலவழிப்பதும் வேதாகமத்தை தியானம் செய்வதும் நம்மை மகிழ்ச்சியாக்கும், நம்மை பலப்படுத்தும். ஆகவே நாமும் வேத வசனங்களை தியானிப்போம், ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆரோக்கியம் பெற்றுக்கொள்வோம்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் 2:5 நான் வாசிக்கிறேன்.
2: Proverbs chapter 2 first 5 verses.
1: என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருடைய பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்.
2: My son, if you receive my words and treasure my commands within you, so that you incline your ear to wisdom and apply your heart to understanding, yes, if you cry out for discernment and lift up your voice for understanding, if you seek her as silver and search for her as hidden treasures, then you will understand the fear of the Lord and find the knowledge of God.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நாம இந்த 27 தியானங்கள்ல சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் வார்த்தை வார்த்தையா தியானம் பண்றோம், எப்போதான் முடிக்க போறீங்கன்னு கேட்டாங்க.
2: So some people ask me, Pastor, we are meditating word by word, when are we going to complete this?
1: வண்டி ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பொறுமையா தான் போனோம்.
2: So when the vehicle starts, it should go slow.
1: ஏன்னா சில வார்த்தைகளுடைய அர்த்தங்களை நாம் அதனுடைய உட்கருத்தை நாம புரிந்து கொள்ளாம வேகமா போவோமானா அநேக காரியங்களை நாம விளங்கிக் கொள்ளவே மாட்டோம்.
2: It's because if we don't know the deeper meaning of those words, many things we may not be able to understand.
1: ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் வேகமா போக போறோம்.
2: But now we're going to go at a little speed. ஏன்னா
1: அநேக காரியங்களுடைய பின்னணி அதனுடைய பின்பலம் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன்.
2: It's because I've already explained you the depth of many words and the background of certain words.
1: ஞானனா என்ன, புத்தினா என்ன?
2: What is wisdom? What is understanding?
1: அறிவுனா என்ன, ஆலோசனனா என்ன?
2: What is knowledge and what is counsel?
1: இப்படி ஒவ்வொன்னா நான் பகுத்து பகுத்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
2: So I have parted each and everything and I have explained you everything in first chapter.
1: இன்றைக்கு நாம இந்த 5 வசனங்களை மொத்தமா வாசித்தேன்.
2: So today I read this 5 verses to do
1: together. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
2: There's a reason for this.
1: என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா,
2: you know what is the reason?
1: இந்த 5 வசனங்களை பாத்தீங்கன்னா, உண்மையா பாத்தீங்கன்னா அது ஒரே வரி அல்லது ஒரே வசனம் அப்படினு நீங்க பார்க்கலாம்.
2: So truly to see this 5 verses can be seen as one single verse.
1: நீங்க அந்த ஒவ்வொரு வசனத்தின் முடிவுல பாத்தீங்கன்னா full stop இருக்காது, comma இருக்கும். பாத்துக்கிங்களா?
2: When you see the end of each verse, you don't find a full stop, there's a comma behind it.
1: முதலாம் வசனத்துல என் மகனே ஆரம்பிச்சது எங்க முடியுதுன்னு கேட்டிங்கன்னா 5 வசனத்துல தான் முடியுது.
2: So where it starts in verse 1 as my son, it ends in the 5th verse as knowledge of.
1: இது ஒரே சொற்றொடரா இருந்தாலும் 5 வசனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு.
2: Though it is a single quote, it has been split into 5 verses.
1: இத சொல்லும்போது ஒரு காரியத்தை நிச்சயமா நான் சொல்லணும்.
2: So when I say this, I have to say one more thing.
1: ஏனென்றால் நீங்க இந்த வேதத்தை நீங்க வாசிப்பீங்களானா, ஒரிஜினலாக வேதத்தை எழுதும்போது வசனங்கள் அதிகாரங்கள் அப்படின்னு பிரிச்சு எழுதல.
2: When the books of the Bible were originally written, they did not contain chapters and verses references.
1: அதுல ஒரே பத்தியாக அப்படியே மொத்தமா எழுதிருந்தாங்க.
2: So it was just written in the form of a paragraph.
1: ஆகவே அவங்க வந்து அந்த தோல் சுருள் எழுதும் போது, அந்த தோல் சுருளை திறக்கும் போது அப்படியே வாசித்துட்டு தொடர்ந்து வாசித்துட்டு போயிட்டே இருப்பாங்க.
2: So when they used to open this scroll, they used to just continue reading the entire para as such.
1: உங்களுக்கு தெரியும், நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு முறை ஜெபாலயத்துக்கு போகும்போது அவளிடத்துல ஏசாயாவின் புத்தகத்தின் தோல் சுருள் கொடுக்கப்பட்டது.
2: So you know very well, when Jesus once went to the temple of God, the scroll of Isaiah was given to him.
1: அந்த தோல் சுருள் அவரை திறந்த உடனே அவர் தன்னை குறித்து எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டது அப்படியே வாசித்தார்.
2: So when he opened the scroll, he found out the prophecy that was written about him and that he read out.
1: அங்க வந்து இந்த அதிகாரம் இந்த வசனம்னு சொல்லி அவர் சொல்லல.
2: He never mentioned as this chapter and this verse.
1: அப்படியே இருக்கறத வாசித்தார்.
2: He just read what it was.
1: ஆகவே நீங்க ஒரிஜினல் பைபிளை நீங்க போய் பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடும் சரி பழைய ஏற்பாடும் சரி அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்படல.
2: So when you see the original Bible, no matter whether it's New Testament or Old Testament, it was not divided into chapter and verses.
1: இது வந்து 1227 ஆண்டுல ஆர்ச் பிஷப் ஸ்டீஃபன் லாங்டன் என்று சொல்லுகிறவரால் தான் முதலாவது வேதம் வந்து அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்பட்டது.
2: This chapter divisions was first developed by Stephen Langton, Archbishop, in 1227 AD.
1: இது எதற்காக பிரிக்கப்பட்டதுன்னு சொன்னா, வேத வசனங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வசனங்கள் பிரிக்கப்பட்டது.
2: So this division pattern was made just to find out the verses in correct places.
1: உதாரணமா சொல்றேனே.
2: For example,
1: இப்ப உங்களை பார்த்து நான் கேக்குறேன்,
2: If I ask you,
1: நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன
2: சொல்வீங்க? If I ask you though I walk through the valley of shadow of death I fear no evil for the ride and for the rod and the staff they comfort me. If I ask you where it is you will say?
1: என்ன சொல்வீங்க?
2: What can you say?
1: சங்கீதம் 23:5 கரெக்டா சொல்லிருவீங்க.
2: So you can say that is Psalm 23:4.
1: இது எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்பட்ட பொழுது தான் உங்களால வசனங்களை ஞாபகம் வைக்க முடியும்.
2: Just because it was split into verses and chapter you were able to identify and find it easily.
1: இப்ப உதாரணமா ஒரு வசனம் சொல்றேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு தம்மை தாமே அவரை தந்தருளி இவதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்க இருக்கு?
2: So actually one more verse. For God so loved the world that he gave his only begotten son that whoever believeth in him should not perish but have everlasting life. Where it is?
1: யோவான் 3:16 கரெக்டா சொல்லிருவீங்க.
2: It is John 3:16.
1: சோ இதை போல நாம கற்றுக்கொள்வதற்கு படிப்பதற்கு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதிகாரங்கள் வசனங்களாக வேத புஸ்தகம் பிரிக்கப்பட்டது.
2: So just to identify and find out the verses the Bible was split into chapters and verses.
1: இதை 1227 ஆண்டுல இந்த லாங்டன் என்று சொல்லுகிற ஆர்ச் பிஷப் இதை பிரித்திருந்தாலும் இது நடைமுறையில முதலாவது விக்லிஃப் பைபிள் அப்படின்ற விக்லிஃப் டிரான்ஸ்லேட்டர்ஸால முதலாவது 1382 ஆண்டுதான் இது அச்சுக்கு வந்தது.
2: Though this was developed and split by Langton during 1227 but it came into existence or it was used only in 1382 by Wycliffe English Bible.
1: அதுல தான் வந்து முதல் முறை printed பைபிள்ல வசனங்களாக அதிகாரங்களாக பிரித்து அது அச்சிடப்பட்டது.
2: So it was the first Bible where it was divided into chapter and verses.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதை தொடர்ந்து உலகம் முழுவதும் உள்ள எல்லா மொழிபெயர்ப்புகள் எல்லா வேதாகமத்தினுடைய பிரதிகளும் இதே முறைமையை பயன்படுத்தி அப்படியே வசனங்களை அதே போல அதிகாரங்களையும் பிரிச்சுட்டாங்க.
2: And since the Wycliffe Bible nearly all of the Bible translations have followed this chapter wise divisions.
1: அதனால தான் இன்னைக்கு நான் தமிழ்ல சொன்னாலும் அதே வசனமா இருக்கும், இங்கிலீஷ்ல சொன்னாலும் அதே வசனமா இருக்கும், கரெக்ட்டா ஒரே மாதிரி எல்லாம் பின்பற்றி வந்துட்டாங்க.
2: So that's why if I say that verse in English it would be the same and Tamil it will be the same, everyone follows the same pattern.
1: சரி, இது நம்முடைய வேத அறிவுக்காக வைத்துக்கொள்ளலாம்.
2: So this is for a just knowledge of a Bible.
1: இப்போ நாம 5 வசனங்களை வாசித்தோம். நான் சொன்னேன் இது ஐந்துமே ஒரே வசனம் என்று நான் சொன்னேன்.
2: So I told you we read 5 verses but they all are the same single verse.
1: இங்க பாருங்க இந்த 5 வசனத்தினுடைய கருப்பொருள் என்ன?
2: So what is the core of this verse?
1: இந்த 5 வசனங்களினுடைய நோக்கம் என்ன?
2: What is the purpose of this verse?
1: ஆரம்பத்துல என் மகனே அப்படினு சொல்லி ஆரம்பிக்கிற வசனத்தினுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள நீங்க 5 வசனம் வரணும்.
2: If you want to know the purpose of this first verse that starts as my son you have to come to verse 5.
1: எதற்காக இந்த 5 வசனங்கள் என்றால்,
2: what for this 5 verses?
1: அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய்.
2: Then you will understand the fear of the Lord and find the knowledge of God.
1: அப்போ இங்க சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும் எதற்காக சொல்லப்பட்டது?
2: For what purpose is everything said here?
1: கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து கொள்வதற்காக.
2: That you may understand the fear of the Lord.
1: அதே வேளையில தேவனை அறியும் அறிவை கண்டடைவதற்காக.
2: And at the same time to find the knowledge of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அப்போ இதுல முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னா,
2: So what is the crux here?
1: தேவனை அறியும் அறிவை கண்டடைய, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கண்டடைய இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனையும் அவசியம்.
2: So all the aspects mentioned here is very important for us to understand the fear of the Lord and find the knowledge of God.
1: இதுல நீங்க ஒன்றையுமே விட முடியாது.
2: Nothing can be exempted here.
1: அதாவது ஞானத்துல நீங்க வளர வேண்டும், நம்ம அறிவிலே பெருக வேண்டுமானா இவைகள் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையில நாம சேர்த்துக்கொள்ளணும்.
2: If you are to increase in wisdom and knowledge, we have to add each and everything into our life.
1: என்னெல்லாம் அதுல சேர்த்துக்கொள்ளணும் பாருங்க.
2: What should be included?
1: அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா,
2: If you look at the verse,
1: முதலாவது சொல்லுது என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி.
2: First it says if you receive my words and treasure my commands within you.
1: இரண்டாம் வசனத்தில் அது எதை குறித்து சொல்கிறது?
2: In verse 2,
1: நீ அறிவையும் ஞானத்தையும் பெற வேண்டுமானா உன்னுடைய இருதயம் வந்து ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும்.
2: If you are to receive understanding and knowledge, you have to incline your ear to wisdom.
1: உன்னுடைய இருதயத்தின் பங்களிப்பு இதுல ரொம்ப முக்கியம்.
2: So your involvement of your heart is very important.
1: இரண்டாம் வசனத்தில் திரும்ப பாருங்க.
2: In verse 2 you can read.
1: நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்துன்றது இருதயம், ஏற்றுக்கொண்டு அப்படின்றது செவிகளுக்கு அடுத்த காரியம்.
2: So treasuring your commands within you is heart and inclining your ear to wisdom is ear.
1: நீங்க முதலாம் வசனத்தோட வாசிக்கலாம், நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து.
2: If you incline your ear to wisdom in verse 2 in English.
1: அப்ப இருதயத்துக்கும் பங்கு இருக்கு.
2: So there's a part for heart.
1: அதே போல செவிக்கும் பங்கு இருக்கு.
2: And there's a function of ear as well.
1: நீங்க தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானா மூன்றாம் வசனம் பாருங்க.
2: Read verse 3.
1: ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அப்படின்னு வாசிக்கலாம்.
2: Yes, if you cry out for discernment and lift up your voice for understanding.
1: கூப்பிடு அழை அப்படின்னு வாசிக்கலாம்.
2: It says cry out and lift up your voice.
1: அப்போ கூப்பிடுறது அழைக்கிறது அப்படின்றது எதனுடைய வேலைன்னு கேட்டா வாயுடைய வேலை.
2: So crying out and calling out is a work of a mouth.
1: இருதயம்,
2: heart.
1: அதுக்கப்புறமா செவி.
2: And then ear,
1: வாய்,
2: mouth.
1: நாலாம் வசனம் பாருங்க.
2: Verse 4.
1: அதை வெள்ளியை போல நாடி அப்படின்னு போடுறது.
2: It written, if you seek her as silver.
1: அப்புறமா நீ வந்து புதையலை தேடுகிறது போல தேடுவாயாகில்.
2: And search for her as hidden treasures.
1: இது இதுல என்ன உட்கருத்துல என்ன இருக்குன்னு கேட்டா
2: கண்ணுக்கும் வேலை இருக்கு. ஆஃப் யுவர் ஐஸ்,
1: கண்ணு இல்லாம தேட முடியாது.
2: வித்வுட் ஐஸ் யூ கேன் நாட் சர்ச்.
1: அது மாத்திரம் இல்ல,
2: நாட் ஒன்லி தட்,
1: புதையல தேடு அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அதுல என்ன மறைமுகமா சொல்லப்பட்டிருக்குன்னா முழு சரீரத்தின் பங்களிப்பு அதுல இருக்கு.
2: So when it says search for hidden treasures, it means the function or involvement of the entire body.
1: உட்கார்ந்த இடத்துல தேடுறேன்னா தேட முடியாது.
2: It's not that if you search in the place where you are sitting, you cannot
1: find it. முழு சரீரமும் எழும்பி செயல்பட்டாதான் என்ன செய்ய முடியும்னா ஞானத்தை அடைய முடியும்.
2: Only if your whole body functions by searching it, only then you can attain knowledge.
1: இன்னொரு விதமா சொன்னா,
2: in other words,
1: நீங்கள் ஞானத்தையும் அறிவையும் அடைய வேண்டுமானால்,
2: if you are to attain understanding and wisdom,
1: இருதயம்,
2: heart,
1: செவி,
2: ear,
1: வாய்,
2: mouth,
1: கண்,
2: eyes,
1: ஏன் சரீரம் முழுவதும் அதில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
2: Even your whole body should be involved in that.
1: ஒவ்வொரு பகுதியும் அதனுடைய ஈடுபாடு அவசியமா இருக்கிறது.
2: Every aspect of your life is needed.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: எதுக்காக தான் இன்னைக்கு தியானத்துக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்தேன்.
2: Today I gave a title to the devotion.
1: அனைத்தையும் கொடுத்து விடு.
2: Give it all.
1: அனைத்தையும் கொடுத்து விடு.
2: Give it all.
1: எல்லாவற்றையும் தந்து விடாமல் ஞானத்தை பெற முடியாது.
2: Without giving it all, we cannot obtain this knowledge.
1: நாம நிறைய பேர் ஞானத்துல பெருகணும், அறிவுல வளரணும்னு ஆசை நமக்கு இருக்கு.
2: Today many people have the desire to grow up and increase in wisdom.
1: ஆனால் நம்முடைய எல்லாவற்றையும் நாம தத்தம் செய்யாம ஞானத்தை நாம பெறவே முடியாது.
2: But without giving or yielding or sacrificing everything, we cannot obtain wisdom.
1: இதுல மூன்று காரியங்களை நான் முக்கியப்படுத்த விரும்பறேன்.
2: I want to emphasize three things here.
1: மூன்று காரியங்கள்.
2: Three things.
1: முதலாவது,
2: first,
1: இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை பத்திரப்படுத்து, நீ வான்னு கூப்பிடு, சத்தமிடுன்னு அழை, அதுக்கப்புறமா நீயே நாடு, நீ தேடு, இந்த வார்த்தைகள்லாம் படிப்பீங்களானா?
2: If you read the verses where you receive my words, treasure my commands and lift up your voice, cry out, incline your ears and treasure them.
1: நம்முடைய அனைத்தையும் நாம் என்ன செய்யணும்னா ஞானத்தை பெறுவதற்கு அர்ப்பணிக்க வேண்டும்.
2: So it means that we are supposed to commit everything to
1: அறிவை பெறுவதற்கு நம்முடைய செவிகளை அர்ப்பணிக்கணும்.
2: We should commit our ears to obtain knowledge.
1: நாம ஞானத்தை பெறுவதற்கு இருதயத்தை அர்ப்பணிக்கணும்.
2: We should commit our heart to obtain wisdom.
1: நம்முடைய அறிவை ஞானத்தை பெறுவதற்கு வாயை அர்ப்பணித்து வாயை வந்து செயல்படுத்தணும்.
2: We should commit our mouth and function with our mouth to obtain this knowledge and wisdom.
1: நம்முடைய கண்களை வேறு ஒன்றுக்கு அர்ப்பணிக்காமல் வெள்ளியை தேடுவது போல ஞானத்தை தேடறதுக்கு அர்ப்பணிக்கணும்.
2: We should commit our eyes that we may not commit it to anything else but seek wisdom as silver.
1: நீங்க அதை தியாகம்னு சொல்லலாம், நீங்க அதை முதலீடுன்னு சொல்லலாம்.
2: You can call it a sacrifice or investment.
1: உங்களுடைய முழு அர்ப்பணிப்பு இல்லாமல்,
2: without committing everything,
1: ஞானம் தானாக உங்களை தேடி வரோனா வராது.
2: So if you think that wisdom will come seeking you, it will not.
1: முழுவதுமாக அர்ப்பணிக்கணும்.
2: You have to commit everything.
1: நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும்.
2: We should commit ourselves fully.
1: பல ஆண்டுகளுக்கு முன்பாக,
2: many years ago,
1: வெளிநாட்டுல புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை ஆசிரியர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வந்தார்.
2: ஜர்னலிஸ்ட் ஃப்ரம் அ வெரி பாப்புலர் மேகசின் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி கேம் டு இந்தியா.
1: இந்தியாவின் பல பகுதிகளை சுற்றி வந்தார்.
2: ஹி டிராவல்ட் அரௌண்ட் ஆல் தி பிளேसेस இன் இந்தியா.
1: அநேக புகைப்படங்களை எடுத்தார்.
2: ஹி ஆல்சோ கேப்சர்ட் many photographs.
1: அநேக கட்டுரைகளை எழுதினார்.
2: ஹி ஆல்சோ ரோட் many letters.
1: எல்லாம் எழுதிட்டு திருப்பி தன்னுடைய நாட்டுக்கு போனார்.
2: And after writing this he went back to his own country.
1: அப்போ அங்க அவருடைய ஆபீஸ்ல அவர் கூட வேலை செய்தவங்க அவர்கிட்ட கேட்டாங்களாம்.
2: So his colleagues in his office asked him,
1: இந்தியாவில நீங்க ரொம்ப வினோதமா கண்ட காரியம் என்ன?
2: What was the strange thing that you found in India?
1: இந்தியாவில வினோதமா கண்டது என்ன?
2: What was the strange thing that you found in India?
1: அவர் என்ன சொன்னாரு தெரியுமா?
2: You know what did he say?
1: இந்தியாவில ஏராளமான மக்கள் இருக்காங்க.
2: We have many people in India.
1: ஆனா अनेक மக்கள் ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறத சும்மா நின்னுட்டு இருக்கிறத பார்த்தேன்னு
2: சொன்னார். But I found many people just sitting simply doing nothing.
1: நம்ம இத டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
2: This we also witness every day.
1: ஏன் நம்ம நாடு வந்து மேலை நாடுகள் போல அந்த அளவுக்கு வளரல முன்னேறல அப்படின்னு கேட்டா,
2: Why our country is not developed like other countries?
1: நம்ம ஜனங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒன்னு இருக்கு.
2: Our people have a bad habit.
1: அவங்களுக்கு எல்லாமே வேணும், எல்லாத்து மேலயே ஆசை இருக்கும்.
2: They want everything and they desire everything.
1: ஆனா ஒண்ணு செய்ய மாட்டாங்க.
2: But they will not do anything.
1: அவங்க இருந்த இடத்துல இருந்துக்கிடுவாங்க.
2: They just stay in the place where they are.
1: எல்லாம் இலவசமா அவங்க கைக்கு வரணும்.
2: They want everything free of cost.
1: எல்லாம் தானா தங்க கைக்கு வரணும்.
2: And they want everything to come by itself.
1: அதனால பாருங்க கடைசில அவங்க காற்றை பின்தொடர்ந்து போகிறவர்கள் போல வெறுங்கையா திரும்ப வர்றாங்க.
2: And therefore they would be empty and they will return like empty handed like people who go behind wind.
1: இந்த ஞானியாகிய சாலமோன் சொல்றாரு.
2: This a wise man Solomon
1: says. உனக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் ஆலோசனையும் வேணுமாப்பா.
2: If you need knowledge, wisdom, understanding and counsel.
1: சும்மா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஒண்ணுமே செய்யாம எல்லாம் கிடைக்கும் நினைக்காத.
2: Don't be sitting at one place and without doing anything, don't think that you will get everything.
1: உன்னுடைய கண்கள், உன் செவிகள், உன் இருதயம், உன்னுடைய சரீரம், உன் வாய் எல்லாவற்றையும் நீ அர்ப்பணிக்காமல் உனக்கு நன்மை உன்னை தேடி வரவே வராது.
2: Without committing your heart, your ear, your mouth, your eyes and the whole body, you cannot receive any goodness.
1: இன்னைக்கு சில பேர் வந்து வெற்றியோடு வாழுகிறவர்கள், புகழ்ச்சியோடு வாழுகிறவர்களை பார்த்து அநேகர் பொறாம கொள்றாங்க.
2: Today many people envy and are jealous about the people who are very successful and live with great success.
1: ஓ எப்படி இவர் இப்படி வளர்ந்துட்டாரு?
2: How did he grow up so well?
1: அப்படினு சொல்லி கேள்வி கேக்குறாங்க.
2: They used to ask question.
1: அவருடைய வெற்றிகளை பார்த்து சந்தேகப்படுறாங்க.
2: They doubt on their success.
1: ஆனா அநேகர் வந்து அவருடைய இருட்டறையில தனி அறையில அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதற்காய் கொடுத்த விலை, அதற்காய் தான் கொடுத்த அர்ப்பணிப்பை அநேகர் நினைச்சு பார்க்கிறது இல்ல.
2: But many people don't consider the commitment, the sacrifice that they made in the dark room, in the secret places.
1: ஒரு முறை ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு பியானோ வாசிக்கிற ஒருவர் வந்து லண்டன்ல உள்ள ராணியினுடைய அரண்மனையில வாசிக்கும்படி அழைக்கப்பட்டிருந்தார்.
2: So one day a world famous pianist was welcome to play a piano in the palace of the kingdom in England.
1: அப்போ அவர் வந்து அந்த பியானோ இசை வாசித்து சுற்றி எல்லா முக்கியமானவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க எல்லாம் அதை கேட்டுட்டு இருந்தாங்க.
2: There were more important people invited for that and he was playing the piano and everyone were listening to
1: him. அப்போ அந்த பியானோ இசை வாசித்து முடிச்ச உடனே ஒரு ஒரு பெண்மணி அவர் இடத்துல வந்தாங்களாம்.
2: When he finished playing the piano, a girl came to him.
1: அவங்க வந்துட்டு இவர் ரொம்ப புகழ்ந்தாங்களாம்.
2: So she appreciated and praised him.
1: இவ்வளோ அருமையா நீங்க வாசிக்கிறீங்களே.
2: See, you play so well.
1: இப்படி வாசிக்கிறதுக்கு என் உயிரே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு
2: சொன்னாங்க. I can even give my life for this playing.
1: அதை கேட்டுட்டு அந்த பியானோ வாசிக்க தலையாடிட்டே சொன்னாராம்.
2: That pianist nodded his head and said,
1: அம்மா,
2: listen here,
1: என் வாழ்க்கையை நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னார்.
2: He said, I have sacrificed my life.
1: இந்த மாதிரி என்ன சொன்னாங்க?
2: You know, what did she say?
1: என் வாழ்க்கையை கொடுத்துருவேன்னாங்க.
2: She said, I will give my life.
1: அவர் சொன்னாரு,
2: பட் ஹீ சேட்,
1: நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன்.
2: I have already given my life.
1: நிறைய பேர் கொடுத்துருவேன்.
2: Many people will say, I will give.
1: செஞ்சிருவேன்.
2: I will do it.
1: படிச்சிருவேன்.
2: I will study.
1: உட்கார்ந்துருவேன்.
2: I will sit.
1: இதை செஞ்சிருவேன், எல்லாம் செஞ்சிருவேன் தான்.
2: They will say everything, I will.
1: ஆனா உண்மையா செய்யறவங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்க
2: மாட்டாங்க. But if you ask how many people will do it truly, there will not be many.
1: ஆனா அந்த பியானோ வாசிக்கிறவர் சொன்னாரு,
2: But that pianist said,
1: நான் சும்மா அப்படி வாசிக்கல.
2: It's not that I just played.
1: இதற்காக என் வாழ்க்கையே நான் கொடுத்தேன்.
2: I have given or committed my life for this.
1: இங்கே ஞானி சொல்றாரு,
2: Here the wise man says,
1: நீ ஞானத்தை அடைய வேண்டுமாப்பா.
2: If you want to obtain wisdom,
1: நீ அறிவை சேகரிக்க வேண்டுமா.
2: If you have to gather knowledge,
1: உன் செவிகளை அர்ப்பணி.
2: You commit your ears.
1: உன் கண்களை அர்ப்பணி.
2: You commit your eyes.
1: உன் வாயை அர்ப்பணி.
2: You commit your mouth.
1: உன் சரீரம் முழுவதும் அர்ப்பணி.
2: You commit your whole body.
1: இந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் உன்னால் வெற்றி பெறவே முடியாது.
2: Without this commitment you will not succeed.
1: வாழ்க்கையில எந்த வெற்றி உயர்வு எந்த காரியத்துல தேர்ச்சி அடைறவங்களை பாருங்க, தங்களை அர்ப்பணிக்காம அதுல வந்து அவங்க தேர்ச்சி அடையவே முடியாது.
2: No matter any person you can say who have succeeded in their life without commitment, they cannot succeed.
1: நீங்க நிறைய பேர் அவங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலேயும் பெரிய உயர்வுகளை காண வேண்டும் என்ற கனவு இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது, வாஞ்சை இருக்கிறது.
2: Today every people have the desire, a passion, a dream and a vision to grow up and increase and reach pinnacles of height in all the things they do.
1: ஆனா அதற்காக நான் எவ்வளவு நேரம் அர்ப்பணித்திருக்கிறேன்.
2: But how much have I committed for that?
1: எவ்வளவு அதற்காக நான் உண்மையா அர்ப்பணிச்சிருக்கேன்?
2: How much have I committed truly for that?
1: அது வெறும் பேச்சா இருக்கா?
2: Or is it just in words?
1: என்னை முழுவதுமா அர்ப்பணிக்கணும்.
2: I commit entirely.
1: சில பேர் ஆண்டவரே என்னை உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு ஊழியனா என்னை பயன்படுத்தும்.
2: Some people will say, Lord, use me as a popular preacher all through the world.
1: ஜெபம் நல்லதா இருக்கும்.
2: Prayer is very good.
1: நல்லதா இருக்கும். ஆண்டவரே நானும் ஒரு பெரிய ஒரு போதகராக நான் மாறணும்.
2: Lord, I should also become a great preacher.
1: நானும் இந்த வேலையில உயரணும்.
2: Lord, I should also increase in this work.
1: ஆண்டவரே நான் இந்த இந்த இந்த இந்த இந்த நிறுவனத்துல நான் உயர்ந்த இடத்துல உட்காரணும்.
2: Lord, I should also sit in the top position in this company.
1: யார் உயர்வா?
2: Who will be promoted?
1: யார் அதை அடைவா?
2: Who will reach that height?
1: நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம்.
2: We read in Proverbs.
1: தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை கவனித்தாயோ?
2: Have you noticed the one who is diligent in his work?
1: அவன் நீசருக்கு முன்பாக உட்காராமல் ராஜாக்களோடு உட்காருவான்.
2: He will stand before the kings.
1: நான் சொல்வேன் முதலாவது.
2: I tell you first.
1: இந்த ஞானத்தை அறிவை அடைவதற்கு நீங்கள் முதலாவது உங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும்.
2: For you to obtain wisdom and knowledge, commit everything.
1: ஒன்று கண்கள்ல,
2: in their eyes,
1: வாயில,
2: in their mouth,
1: செவியில,
2: in their ears,
1: கைகள்ல,
2: in their hands,
1: கால்கள்ல,
2: in their feet,
1: சரீரம் முழுவதிலேயும் அவங்க வந்து இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் அந்த பந்தயத்துக்காக தங்களை முழுவதும் அர்ப்பணித்திருப்பாங்க.
2: They will be self-controlling the entire body and commit themselves to that prize.
1: அது அர்த்தம் என்னன்னா,
2: what does it mean?
1: ஒரு பகுதியில குறைவு வைத்தா கூட அவங்க வெற்றி இழந்துருவாங்க.
2: So if they keep a flaw in one single place, they will lose it.
1: அவங்க இமோஷன்ஸை கட்டுப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க.
2: If they don't control their emotions,
1: அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
2: That's it, they lost.
1: அவங்க கண்களை கரெக்டா ட்ரெயின் பண்ணலன்னு வச்சுக்கிடுங்க.
2: If they don't train their eyes properly,
1: முடிஞ்சு போச்சு.
2: It is gone.
1: அவங்க செவிகளை வந்து அவர்களுக்கு விரோதமா எழும்புகிற வார்த்தைகளுக்காக செவி சாய்ச்சிட்டாங்கன்னா அவங்க பந்தயத்துல இருந்து விலகிடுவாங்க.
2: If they turn their ears towards words that comes against them, then they will lose the prize.
1: அவங்க முழு சரீரத்தையும் கட்டுப்படுத்தி அர்ப்பணிக்கிறாங்க.
2: They control their whole body and commit it fully.
1: இதை சொல்லிட்டு 27 வசனத்துல அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்.
2: And in verse 27 apostle Paul says,
1: 1 கொரிந்தியர்
2: 9:27
1: ஆச்சரியமா இருக்கிறது.
2: How surprising are the word that he says.
1: நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டாப்ல நான் வந்து எல்லாம் வெற்றி பெற்ற முடியும் கிடையாது.
2: So it doesn't mean that if I preach others I would be successful.
1: வெறும் வாய மாத்திரம் அர்ப்பணிச்சா பத்தாது.
2: It's not that only if I commit my mouth alone.
1: சரீரம் முழுவதையும் நான் இந்த பந்தயத்துக்காக அர்ப்பணிக்கிறேன்.
2: I commit my whole body for this race.
1: என் சரீரம் முழுவதையும் பரிசுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்.
2: I commit my entire body for this prize.
1: இந்த காலையில நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிச்சாதான் ஞானத்தையும் புத்தியையும் தேவ தயவை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியும் என்பதுல சந்தேகமே இல்ல.
2: This morning only if we commit our entire thing, only then we can obtain knowledge, wisdom and understanding.
1: ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்.
2: I'll give an example.
1: அப்போஸ்தலர் 24:24-25 வாசித்தால்,
2: if you read Acts chapter 24 verses 24 and 25,
1: அங்கே ஃபேலிக்ஸ் அவனுடைய மனைவியாகிய துருசில்லாளோட பவுலை அழைத்து கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்படி கேட்டார்.
2: So here Felix and his wife Drusilla, they sent for Paul and heard him concerning the faith in Christ.
1: பாருங்க, கேட்டது ரொம்ப நல்லதுதான், கூப்பிட்டது ரொம்ப நல்ல காரியம்தான்.
2: So when they invited him and they what they heard is very good.
1: ஆனா அந்த பவுல் என்கிறவர் நீதியை குறித்தும் இச்சை அடக்கத்தை குறித்தும் இனி வரப்போகும் நியாய தீர்ப்பை குறித்தும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே,
2: but when Paul began to preach about righteousness, self control and the judgment to come,
1: Felix பயம் அடைந்து சொல்கிறாரு.
2: Felix was afraid and he said,
1: இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயம் வரும்போது உன்னை அழைப்பிப்பேன்.
2: He said, go away for now. When I have a convenient time, I will call for you.
1: இந்த மனுஷனுடைய லைஃபை பாத்தீங்களா?
2: Look at the life of this man.
1: அதாவது காது வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ரெடியா இருந்துச்சு.
2: His ear was ready to listen to the word of God.
1: பவுல பாக்குறதுக்கு கண்ணு ரெடியா இருந்துச்சு.
2: His eyes was also ready to look at Paul.
1: ஆனா எது அர்ப்பணிக்காம போயிருச்சுன்னு சொன்னா இதயம் அர்ப்பணிக்கல.
2: But his heart did not commit.
1: இதயத்துல விருப்பம் இல்ல.
2: He did not have desire in his heart.
1: நீதி இச்சை அடக்கம் வரப்போக நியாய தீர்ப்பன உடனே ஐயோ வேணாம் வேணாம் அது போதும் நீங்க போங்க நாளைக்கு வாங்க இப்ப வேணாம்.
2: When he said about righteousness, self-control and the judgment to come, immediately said no, you come later.
1: நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட தங்களுடைய செவிகளை அர்ப்பணிக்கிறாங்க.
2: Even in Christian life, many people commit their ears.
1: நல்ல தலையாட்டி தான் கேட்பாங்க.
2: They will not their heads and listen.
1: கண்களை அர்ப்பணிப்பாங்க.
2: They will commit their eyes.
1: ஆனா எதை அர்ப்பணிக்க விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னா இருதயத்தை அர்ப்பணிக்க மாட்டாங்க.
2: But they don't desire to commit their heart.
1: நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காய் வைத்திருக்கிற உச்சிதமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் ஒன்று ரெண்டு அல்லங்க, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் மட்டும் நம்முடைய சரீரம் அனைத்தையும் நாம அர்ப்பணிக்காவிட்டால் நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்கவே முடியாது, பெறவே முடியாது.
2: Even in our life, if we want to obtain the greatest blessings from the Lord without committing all the aspects, all the parts of the body, you cannot receive the blessings.
1: முதலாவது நான் சொன்னேன்,
2: first I told you,
1: எல்லாவற்றையும் அர்ப்பணியுங்கள்.
2: Commit everything.
1: எல்லாவற்றையும் அர்ப்பணியுங்கள்.
2: Commit everything.
1: அப்பொழுது ஞானத்தையும் புத்தியையும் அடைவீர்கள்.
2: Then you will obtain knowledge and wisdom.
1: இரண்டாவது நான் சொல்லுவேன்,
2: second I will tell you,
1: அதே வசனங்கள் நீங்க திரும்ப வாசிப்பீங்களானா?
2: If you read same verses,
1: இன்னொரு காரியத்தை நீங்க படிக்கலாம்.
2: You can read one more thing here.
1: நீங்க பாருங்க, முதலாம் வசனத்திலிருந்து நீதிமொழிகள் 2 முதலாம் வசனத்திலிருந்து
2: Proverbs 2 from verse 1.
1: சில வார்த்தைகளை மாத்திர சுட்டி காட்றேன், ஒவ்வொண்ணா என்னோட சேர்ந்து கவனிச்சிடுவாங்க.
2: I will highlight few words alone.
1: உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்திரு.
2: And if you incline your ear to wisdom.
1: உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து.
2: You treasure my commands with you in you to apply your heart to understanding.
1: மூன்றாம் வசனம், ஞானத்தை வான்னு கூப்பிடு, புத்தியை சத்தமிட்டு அழை.
2: If you cry out for discernment and lift up your voice for understanding.
1: நாலாவது, ஞானத்தை வெள்ளியை போல நாடு, புதையலை தேடுகிறது போல தேடு.
2: Seek wisdom as silver and search for her as for hidden treasures.
1: முதலாவது நான் சொன்னேன்,
2: first I told you,
1: இதெல்லாம் பெறணும் அப்படினா, ஞானத்தை பெறணும் புத்தியை பெறணும்னா, முதல்ல நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயவங்களை முதல்ல அர்ப்பணிக்கணும்.
2: First I told you to obtain wisdom and knowledge, we have to commit everything,
1: every part of our body. இரண்டாவது நான் சொல்வேன்,
2: second I will tell you,
1: நாம் ஞானத்தை அறிவையும் பெற வேண்டுமானால் நம்முடைய சரீர ஒவ்வொரு அவயவத்தையும் இதற்காக ஈடுபடுத்த வேண்டும்.
2: So second I would tell you, commission everything or commission every part of the body for this.
1: எல்லாவற்றையும் ஈடுபடுத்த வேண்டும்.
2: Commission everything.
1: கண்ணு செய்ய வேண்டிய வேலையை கண்ணு செய்யணும், வாய் செய்ய வேண்டிய வேலையை வாய் செய்யணும், காது செய்ய வேண்டிய வேலையை காது செய்யணும், இருதயம் செய்ய வேண்டிய வேலையை இருதயம் செய்யணும், சரீரம் முழுவதும் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் ஞானம் வந்து அடையவே அடையாது.
2: Ears has to do its work, heart has to do its work, eyes has to do its work, and every part of the body should do its works, and without that we cannot obtain this wisdom.
1: அர்ப்பணிச்சா மட்டும் போதாது.
2: It's not enough if you commit alone.
1: நாம் அதை செய்ய வேண்டும்.
2: But we have to do it.
1: அதை செயல்படுத்த வேண்டும்.
2: We have to execute it.
1: இங்க நிறைய பேர் வந்து அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க.
2: Today many people will say, Lord, I committed, Lord.
1: ஆனால் அதை ஒன்றையுமே பயன்படுத்த மாட்டாங்க.
2: But they will not use it at all.
1: எல்லாம் ஆண்டவருக்குன்னு தான் சொல்லுவாங்க.
2: They will say everything is for God.
1: ஆனா பயன்படுத்தவே மாட்டாங்க.
2: But they will not use it.
1: பாருங்க, சில வேளை சொல்வோம், நான் கண்களை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கேன்.
2: Sometimes we say, I have committed my eyes to God.
1: செவிகளை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கேன்.
2: I have committed my ears to God.
1: இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கேன்.
2: I have given my heart to God.
1: அதெல்லாம் பயன்படுத்துறீங்களா?
2: But are you using that?
1: சில வீடுகளை பாத்தீங்களா?
2: Have you seen in some houses?
1: நிறைய gift items வாங்கி வச்சிருப்பாங்க.
2: They will have many gift items.
1: அது ஒரு நாளும் யூஸ் ஆகாது.
2: But that is of no use to them.
1: அது பாத்தீங்கன்னா அந்த ஷெல்ஃப்ல அல்மாரால அடுக்கி வச்சிருப்பாங்க, நீட்டா கலரா அடுக்கி வச்சிருப்பாங்க.
2: They would have just put up arranged them in the only the almirahs and shelves.
1: இது இவங்களுக்கும் யூஸ் ஆகாது, வர்றவங்களுக்கும் யூஸ் ஆகாது.
2: So that will not be useful even to them and the people who come in.
1: பேர் என்னன்னா, எங்க வீட்ல நிறைய பொருள் பண்டமா சேர்த்து வச்சிருக்கோம்.
2: But the name is that we have many things at home.
1: எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்.
2: We have bought many things at home.
1: ஒண்ணுமே பயன்படுத்த மாட்டாங்க.
2: But nothing we will not use.
1: நம்ம வீட்ல இருக்கிற பொருட்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 40% ஒண்ணுத்துக்கும் பயன்படாத பொருள் என்பது உண்மை.
2: But it's true that among the things that we have at home, almost 40% is of no use at all.
1: நம்ம ஊர்ல இந்த பரணன் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா?
2: So you have something a loft in your place.
1: எல்லார் வீட்லயும் பரணன் ஒன்னு இருக்கும். ஐயோ அது கண்டிப்பா செய்யணும், வீட்ல இருக்கணும், வீட்ல இருக்கணும்னுவாங்க.
2: So they will say you should have a loft in your home always.
1: சில பேருக்கு திறந்த பரணியா இருக்கும்.
2: Some people will have an open loft.
1: சில பேருக்கு வந்து ஸ்கிரீன் போட்ட பரணியா இருக்கும்.
2: Some people it might they will close with screen.
1: சிலது இன்னும் மோசம், டோர் போட்டு மூடி இருப்பாங்க.
2: Some people are close it using doors.
1: இந்த பரணைக்குள்ள இருக்கிற பொருள் 90% ஒரு நாளும் கீழே இறங்கவே இறங்க.
2: 90% of the things in that loft will not come down at all.
1: எதுக்கு வாங்குனீங்க?
2: Why did you get it?
1: எல்லாம் வீட்டுக்காக தான்.
2: We bought it only for a house.
1: வீட்டுக்கு.
2: We bought it only for a house.
1: சில பேர் என்னது பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்பும்போது அது இதுன்னு பொருட்களை வாங்கி பரணையில நிரப்பிடுவாங்க.
2: So some people when they give their daughters to marriage they will just fill all their loft with things.
1: எதுக்காக கொடுத்தாங்க?
2: For what did they give?
1: என் பிள்ளைக்காதான்.
2: I gave it everything for
1: பிள்ளைக்காதான்.
2: It's for my daughter.
1: என்னைக்காவது எடுத்து அந்த இட்லி பாத்திரத்தை கீழே இறக்கி இருக்கியாமா?
2: But have you taken any of the utensil from there down?
1: அந்த குக்கரை கீழே இறக்கியா?
2: Have you used that cooker down?
1: ஒரு நாள் அதை கண்ணில் கூட பார்த்தது இல்லை.
2: You have not even seen it with your eyes.
1: அந்த பேக்கேஜ கூட திறந்தது கிடையாது.
2: You have not even removed that package.
1: வாங்கினதெல்லாம் சேர்த்துட்டாங்க.
2: You have gathered all the things they have bought.
1: ஆனா பயன்பாடு கிடையாது.
2: But it is of no use.
1: நிறைய பேர் சொல்லுவாங்க என் காதுகளை அர்ப்பணிச்சிட்டேன்.
2: Many people will say I have committed my ears.
1: கண்களை அர்ப்பணிச்சிட்டேன்.
2: I have committed my eyes.
1: இருதயத்தை அர்ப்பணிச்சிட்டேன்.
2: I have committed my heart.
1: இதுல எத்தனை நீங்க உண்மையா பயன்படுத்துறீங்க?
2: But among these things how many things you do
1: use? எத்தனை நீங்க ஞானத்தை அடையும்படி நீங்க ஈடுபடுத்துறீங்க?
2: How many of the things you commission to obtain wisdom?
1: நிறைய பிள்ளைங்க புக் வாங்குறதுல பயங்கர ஆர்வம்.
2: Many people are very interested in buying books.
1: ஸ்கூல் தரக்குது பாருங்க.
2: Now schools are reopening.
1: எல்லாம் புது புக்கா தான் வேணும்.
2: They want new books.
1: புது நோட்டா வேணும்.
2: They want new notebooks.
1: கவர் போடுறதுலயும் ஸ்டிக்கர் ஒட்டுறதுலயும் பேர் எழுதுறதுலயும் அவ்வளவு இன்ட்ரஸ்ட்.
2: They will cover up their books, they will put the stickers, they will write the names. They are so much interested in that.
1: நிறைய பிள்ளைங்க அந்த தரந்து பார்த்ததே கிடையாது.
2: But many students have not even opened it.
1: பேர் எழுதுனதோட சரி.
2: So they stop just with writing names.
1: புக்கை பயன்படுத்தனதே கிடையாது.
2: They will not use those books.
1: வாங்குறதுல சேர்க்கிறதுல ஆர்வம் காட்டுன நிறைய பேர் படிக்கிறதுல ஆர்வம் காட்டுறதே கிடையாது.
2: Many students who showed interest in gathering to buying things, they have not shown that interest in studying.
1: அப்பா அம்மா சொல்லுவாங்க டேய் புதுசு வாங்க முடியாதுடா பழசு வாங்கி படிக்கணும். பழசெல்லாம் வேணாம், புதுசு தான் வாங்கி கொடுக்கணும்.
2: Parents
1: புக்கை எடுத்துட்டு போனோம்.
2: Parents would say we will not able to buy new things, you can get the old things. No, I need the new things to study.
1: அதே புது புக்கு வாங்கி வச்சிட்டு படிடா படிடான்னு கெஞ்சணும்.
2: But if you have when we get the new book we have to plead them to study.
1: சொன்னா சொல்றான் டென்ஷன் பண்ணாதீங்கன்னா.
2: So when we say they say don't tense me.
1: டென்ஷன் பண்ணாதீங்க.
2: Don't tense me.
1: என்ன வந்து நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க.
2: Don't trouble me.
1: புக்க பார்த்தாலே பிடிக்கல.
2: I don't like when I see this book.
1: எப்படி வேணும் ஆனா?
2: But how did
1: புதுசா வேணும்.
2: But I want it new.
1: யாரும் பயன்படுத்திக்க கூடாது.
2: No one should have used it earlier.
1: பேர் போட்டு என்னுடைய இது அச்சடையலாம் அதுல இருக்கணும்.
2: So all my prints should be printed in that.
1: நான் பயன்படுத்துறதே கிடையாது.
2: But they don't use it.
1: அர்ப்பணிச்சா போதாது.
2: இட்ஸ் நாட் எனஃப் தட் யூ கமிட் அலோன்.
1: பயன்படுத்தணும்.
2: பட் யூ ஷுட் யூஸ் இட்.
1: கண்களை தேடுறதுக்கு பயன்படுத்தணும்.
2: யூ ஷுட் யூஸ் யுவர் ஐஸ் டு சீக்.
1: எல்லாமே மூவி மாதிரி நம்ம முன்னாடி ஓடாது.
2: எவ்ரிதிங் வில் ரன் லைக் எ மூவி பிஃபோர்.
1: காதுகளை செவி கொடுத்து கேட்க பயன்படுத்தணும்.
2: யூ ஷுட் யூஸ் யுவர் இயர்ஸ் டு இன்க்ளைன் யுவர் இயர்.
1: அநேக சத்தங்கள் நம்மை வந்து செதறடிக்கும்.
2: மெனி வாய்ஸஸ் மே ஸ்கேட்டர் அஸ்.
1: ஆனா நானாக என்னை அர்ப்பணித்து கேட்கறதுக்கு நேரம் எடுக்கிறேன்.
2: பட் ஐ டேக் டைம் டு கமிட் மை செல்ஃப் அண்ட் லிசன்.
1: நான் வந்து தேடுறதுக்கு என் சரீரத்தை அர்ப்பணிக்கிறேன்.
2: ஐ கமிட் மை பாடி டு சர்ச்.
1: நேரத்தை ஒதுக்குறேன்.
2: ஐ கிவ் டைம்.
1: என் சரீரம் முழுவதையும் அதற்காக நான் அர்ப்பணித்து அதை பயன்படுத்துகிறேன்.
2: ஐ கமிட் மை ஹோல் பாடி ஃபார் தட் அண்ட் ஐ யூஸ் இட் ஃபார் தட்.
1: நீங்கள் பிரசங்கி 7:25 வாசித்தீங்களானா?
2: இஃப் யூ ரீட் எக்லிசியாஸ்டஸ் சாப்டர் 7
1: பிரசங்கி 7:25
2: எக்லிசியாஸ்டஸ் 7:25
1: ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன் சொல்வாரு.
2: I applied my heart to know, to search and seek out wisdom and the reason of things, to know the wickedness of folly, even of foolishness and madness.
1: Applying, that's the word, key word அங்க தான் இருக்கு. பயன்படுத்தினேன்.
2: I applied my heart.
1: என் மனதை செலுத்தினேன்.
2: I applied my heart.
1: விசாரிக்கிறேன், ஆராயிறேன், அறியிறேன். இதற்கு எல்லாத்துக்கும் நான் என் மனதை நான் செலுத்துகிறேன்.
2: I applied my heart to know, to search and to seek out things.
1: தங்கள் வாயினால் என்னிடத்துல சேருகிறாங்க, தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறாங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா.
2: These people draw near to me with their mouth and honor me with their lips, but their heart is far from me.
1: பிரியமானவர்களே,
2: Dear ones,
1: ஏதோ ஒரு பகுதி கிடையாதுங்க.
2: It's not just one part alone.
1: நம்முடைய அத்தனையும் நாம் அர்ப்பணிக்கிறது மாத்திரம்ல, பயன்படுத்தும் போதுதான் ஞானத்தை அறிவையும் பெற்றுக்கொள்வோம்.
2: So it's not that committing alone, but only when we commission everything, we can obtain knowledge and wisdom.
1: Matthew 22:37.
2: Matthew 22:37.
1: உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
2: You shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your mind.
1: அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை வந்து முழு அப்படின்ற வார்த்தை.
2: The most important word is with all.
1: அரை ஆத்மா, அரை மனது, அரை சிந்தனை அதெல்லாம் கிடையாது.
2: It's not half with all of your heart, half of your soul and half of your mind.
1: இல்ல.
2: It's not that way.
1: முழுவதுமாக.
2: But all your heart.
1: அத்தனை நான் பயன்படுத்துறேன்.
2: I commission everything.
1: பாருங்க, நம்ம நிறைய காரியங்களை கர்த்தர் நம்ம கையில கொடுக்கறாரு.
2: God gives us many things in our hands.
1: ஆனா அநேக காரியங்களை நம்ம actually பயன்படுத்துறது இல்ல.
2: But we are not using most of those things.
1: இதுக்கு தான் வச்சிருக்கேன்னு நம்ம சொல்றோம்.
2: We say we keep it only for this purpose.
1: நம்ம லேபிள்லாம் போட்டு வச்சிருக்கோம்.
2: We also label them.
1: ஆனா பயன்படுத்துறது இல்லங்க.
2: But we are not using it.
1: பயன்படுத்துறது இல்ல.
2: But we are not using it.
1: எத்தனை பேர் நம்ம பைபிளை எவ்வளவு பயன்படுத்துறோம்னு யோசித்து பாருங்க.
2: How many of you people are using your Bible?
1: நிறைய பேர் சர்ச்சில் வந்து திறக்கிற பைபிள், அப்புறமா வீட்டில் வந்து திறக்கிறதே கிடையாது, திருப்பி அடுத்த முறை சர்ச்சுக்கு வந்தால் தான் திறக்கிறது.
2: Many people who open their Bible in church, they will not open it again at home and again they will open only in the church.
1: சில பேர் இன்னும் சுத்தம் திறக்கிறதே இல்லை, அது வேற.
2: Some people will never even open at all.
1: எப்படி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும் நீங்க?
2: How can we grow up in spiritual life?
1: எப்படி வளர முடியும்?
2: How can we grow up?
1: நீங்க கர்த்தர் உங்க கையில நிறைய காரியங்களை கொடுக்கறாரு.
2: God has given you many things in your hands.
1: நேரத்தை கொடுக்கறாரு.
2: God is giving you time.
1: எப்படி பயன்படுத்துறீங்க?
2: But how are you using it?
1: ஆண்டவரே, எனக்கு இன்னும் நேரத்தை கூட்டி தாரும்.
2: Lord, add me more time.
1: எனக்கு பலத்தை கூட்டி தாரும்.
2: Lord, add more strength to me.
1: நான் ஆண்டவர்ட்ட கேக்குறோம்.
2: We asked it. ஆண்டவர்ட்ட
1: கேக்குறேன், நான் கொடுக்கறேன் பா, நீ எவ்வளவு பயன்படுத்துற?
2: But the Lord says I give it, but how much of you use it?
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு.
2: Apostle Paul said.
1: எல்லா அப்போஸ்தலரை பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அப்படின்னு
2: சொன்னேன். He said, I labored than all other apostles.
1: சும்மா எழுதலங்க 14 நிருபங்கள் எப்படி எழுதினார் நினைக்கிறீங்க?
2: It's not that simply he wrote all the 14 epistles.
1: சும்மா வரல அது.
2: It did not come as such.
1: அவ்வளத்தையும் அவர் பயன்படுத்தினார்.
2: He used all that he had.
1: எல்லாத்தையும் பயன்படுத்தினார்.
2: He used whatever he had.
1: தனக்கு இருக்கிற நேரம் எவ்வளவு மோசமாக மாறினாலும் அதை பயன்படுத்தின.
2: No matter how terrible was his time, but he used it.
1: நீங்க பாருங்க, நிறைய நிருபங்கள் அவர் எங்க எழுதினார்னா சிறைச்சாலையில உட்கார்ந்து எழுதி இருக்கிறார்.
2: And most of his epistles were written in prisons.
1: அது வந்து எழுதுற இடம் அது.
2: Is that a place to write?
1: ஆனா அவர் உட்கார்ந்து எழுதுறாரு.
2: But he wrote there.
1: பாருங்க, அது ஒரு குறைய அவர் சொல்லவே இல்ல.
2: He did not say that as something
1: as lacking, you know. அவர் வந்து அது ஒரு தடையா அவர் பார்க்கல.
2: He did not look at it as an obstacle.
1: நம்ம சொல்வாங்க, ஊர்ல சொல்வாங்க பாருங்க, வல்லவனுக்கு புல்லு கூட ஆயுதம் ஆயிருமா.
2: So they say even a grass is a weapon for a mighty man.
1: ஆனா அந்த சோம்பேறிக்கு நீ ஆயுதம் கொடுத்தா கூட புல்லு மாதிரி தான் தெரியும்.
2: But to a lazy man if you give a weapon, it may appear like a grass.
1: நீங்க என்னதான் அவன்கிட்ட கொடுங்க,
2: no matter whatever you give him,
1: இது சரியில்லை, அது சரியில்லை, அது பத்தல, இது பத்தல, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். தர வேலை செய்ய மாட்டான்.
2: He will always find excuses saying this is not good, this is not bad, this is not fun. They will not work at all.
1: ஒழுங்கா படிக்கிற பிள்ளை ஒரே பேனா வச்சுக்கிட்டு அத்தனை எக்ஸாம் எழுதிட்டு வந்துரும்.
2: A proper child, a studying child will use one pen and write all the exams.
1: ஆனா அந்த படிக்காத பிள்ளை இருக்கு பாருங்க.
2: But the child will not study.
1: 5 பென்சில் எடுத்துக்கும்.
2: It will have 5 pencils.
1: 10 பேனா எடுத்துக்கும்.
2: They will have 10 pens.
1: அந்த வாங்கின 10 பேனால 8 பேனா பத்தி 10 குறை சொல்லும்.
2: So and it would also say excuses and lackings about us.
1: ஒன்னு மெலிசா எழுதுதுன்னு, ஒன்னு திக்கா எழுதுதுன்னு, ஒன்னு டார்க்கா இருக்கணும், ஒன்னு லைட்டா இருக்கணும். ஆக மொத்தம் மார்க்க பாத்தீங்கன்னா ஒன்னு இருக்காது.
2: It says one pen is not writing properly, one pen is working properly, but at the end there will be no score at all.
1: ஆனா இன்னொருத்தர் இருப்பான்.
2: But there will be other one.
1: எழுதுற பேனாவே இருக்கிறது மொக்க பேனாவா இருக்கும்.
2: So he will be having the least of the pen.
1: ஆனா அவன் மார்க்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மேன்மையா இருக்கும்.
2: But when you look at his marks, it will be very high.
1: நிறைய பேர் நம்ம இதை வேணும், அதை வேணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், எவ்வளவு பயன்படுத்துறோம்.
2: Today many of you say we need that, we that, we need this and that, but how much of you use it?
1: எவ்வளவு பயன்படுத்துறோம்.
2: But how much we use it?
1: எவ்வளவு யூஸ் பண்றோம்.
2: How much of that we use?
1: நமக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு இருக்கிற வாய்ப்புகளை நாம எவ்வளவு தூரம் முழுமையாக பயன்படுத்துறோம்.
2: How much of the opportunities we use it fully?
1: எவ்வளவு?
2: How much?
1: ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக.
2: Let God minister with us.
1: நீங்க நிறைய பேர் இந்த பயன்படுத்த விரும்புறது இல்ல.
2: Today many people don't desire to use it.
1: அதுக்காக பாடு எடுத்து கஷ்டப்பட்டு பயன்படுத்த விரும்புறது இல்ல.
2: They don't take time and pain to use it.
1: அவர்கள் அந்த விசாலமான பாதையை ரொம்ப விரும்புறாங்க.
2: They desire a wide gate.
1: சுலபமான வழிகளில மேன்மை அடைஞ்சிரணும்னு விரும்புறாங்க.
2: They want to reach a height by easy ways.
1: இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா குறுக்கு வழிகளில மேல வரணும்னு பாக்குறாங்க.
2: Some people want to reach heights through shortcuts.
1: சில பேர் பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய பிரயாசத்திலிருந்து ஏதாவது காப்பி அடிச்சு ஏதாவது மேல வந்துடலாமா?
2: Some people also want to copy from others labor and let them come up.
1: இந்த சைனா உடைய பொருட்கள் இருக்கு பாருங்க.
2: You have this China products.
1: நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு அதுல.
2: We all have that experience.
1: இந்த சைனா மேட் பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சீப்பா கிடைக்கும், மலிவா கிடைக்கும்.
2: You will get all the China products at a very cheap rate.
1: ரொம்ப கம்மி விலையில கிடைக்கும்.
2: You will get it at a very cheap rate.
1: ஏன் அப்படி சீப்பா கிடைக்குது அப்படின்னு கேட்டா,
2: you know what is the reason for that?
1: இந்த சைனால இருந்து வந்த பொருள் எதுவுமே இந்த சைனீஸ் மக்கள் வந்து யோசிச்சு அவங்க மனதை வந்து கொடுத்து தயாரித்த பொருள் கிடையாது.
2: It's because all the products of China, they are not developed by the Chinese.
1: அவங்க எப்படி பண்றாங்க தெரியுமா?
2: You know, how do they do it?
1: ஜெர்மனில, அமெரிக்காவில பல வருஷங்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டு இருப்பான்.
2: In Germany or America, they would have researched for many years together and designed it.
1: அவனுக்கு தெரியாத விதத்துல they do something called intellectual theft னு சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய ஞானத்தை மூளைய திருடுறது.
2: So it is something called intellectual theft where they rob their brains.
1: அவங்களுடைய இன்டெலெக்ட வந்து திருடிடுவாங்க.
2: They will rob their intellect.
1: அவங்க டிசைனை திருடிடுவாங்க.
2: They will rob their design.
1: இன்னும் விதமா இன்னும் செய்றாங்க. என்னன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் னு சொல்றாங்க.
2: And they will also call it as reverse engineering.
1: ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ன தெரியுமா?
2: You know, what is a reverse engineering?
1: ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுறான்.
2: A man suffers so much to design.
1: ஒரு விமானத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறான், எவ்வளவு நேரம் எடுக்கிறான்.
2: How much he labors and take time to design
1: an aircraft. எந்த பிரயாசமும் படுறது கிடையாது.
2: But he will not work at all.
1: அவன் கஷ்டப்பட்டு அதை செஞ்சு சோதிச்சு டெஸ்ட் பண்ணி எல்லாம் முடிச்சு பறக்க விடுறான் பாருங்க.
2: They design it, they test it and after all pain they make it fly high.
1: அத ஒண்ணு வாங்க வேண்டியது.
2: They should they used to buy
1: part பார்த்தா பிரிக்க வேண்டியது.
2: They will just dismantle it.
1: அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் டை எடுத்து அதே போல செய்ய வேண்டியது.
2: They will take a die of each part and then design as such.
1: எல்லastype பொருத்தி விட்டு பறக்க விட வேண்டியது.
2: And then they again put it together and make it.
1: ஆக மொத்தம் இவனுடைய மூளைக்கு அதுக்கு என்ன இல்ல.
2: So therefore there is no connection with
1: சம்பந்தமே கிடையாது.
2: There is no connection with their brains.
1: ஆனா இதுல என்னன்னா மலிவா கொடுத்துறாங்க.
2: But they give it at a cheap price.
1: ஆனா உங்களுக்கு தெரியும்.
2: But you know
1: மலிவா கிடைக்கிற அதே பொருள் சீக்கிரமா என்ன பண்ணிருது?
2: The product that we get at cheaper rate
1: கெட்டு போய்டும் செய்யுது.
2: Will be destroyed very soon.
1: வாழ்க்கையும் இப்படிதான்.
2: Our life is also same.
1: வாழ்க்கைய மலிவாக கஷ்டம் இல்லாம வேர்வை இல்லாம மேல வரணும்னு நினைச்சா இறங்குறதும் சீக்கிரமா இறங்கி வந்துடும்.
2: So if you want to go up high in your life without toiling, without suffering, without pain, then you will also come down very quickly.
1: அதே உயர்வை கஷ்டப்பட்டு பொறுமையாக உங்களுடைய சுய முயற்சியோடு கண், செவி, காது, வாய், இருதயம், முழு சரீரத்தை ஈடுபடுத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க மேலே ஏறி கஷ்டப்பட்டு வந்து பாருங்க. நீங்க மேலே உயர்ற உயர்வும் நீடித்து நிற்கும்.
2: But if you reach the same exalted position by using all your heart, ear, mouth, eyes and the whole body and committing everything and commissioning everything, then that will be something
1: fast different. Food என்னதான் ஃபாஸ்டா கிடைச்சாலும் அது ஃபாஸ்ட் ஃபுட்டோட எஃபெக்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
2: No matter how fast you get the fast food, you know the effect of the fast food.
1: உட்கார்ந்து பொறுமையா ஒவ்வொரு இன்கிரிடியண்டா ஒரிஜினலா எடுத்து காய்கறிகளை நம்ம ஒழுங்கா ஃப்ரெஷ்ஷா வெட்டி கறியை ஃப்ரெஷ்ஷா வாங்கி செய்யறதுக்கு வர்ற பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாம் நல்ல ப்ராசஸ்டா எடுத்துட்டு வந்து போட்டு ரெண்டே நிமிஷத்தில் எடுத்து சாப்பிடுறதும் அதுல விளைவு என்ன நமக்கு தெரியும்.
2: You also know the effect that brings when you use the fresh vegetables, add each and every ingredients and process the food, and also the effect that brings out of the processed food.
1: ஞானத்தை அறியணுமாப்பா.
2: If you have to obtain wisdom,
1: அறிவை சம்பாதிக்கணுமா.
2: If you have to gain knowledge,
1: தேடுப்பா.
2: Seek it.
1: தேடு.
2: Seek it.
1: சத்தமிட்டு கூப்பிடு.
2: Cry out.
1: நீ இருதயத்தில் அதை பத்திரப்படுத்திக்கோ.
2: And treasure it in your heart.
1: அதை உன்னுடைய செவிகள் கேட்கும்படி நீ உன் செவிகளை திற.
2: You open your ears to listen to it.
1: உன்னுடைய முழு சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களுக்கு நீ வந்து வேலை செய்ய அதை நீ ஈடுபடுத்திக் கொள்வாயானால் நிச்சயமாகவே முடிவு பெரிய ஜெயமாய் மாறும்.
2: If you involve each and every part of your body to work for it, then surely the end will be a success.
1: முதலாவது சொன்னேன்.
2: First I told you.
1: நான் சொன்னேன் commit everything. எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடுங்கள்.
2: Commit everything.
1: எல்லா அவயவங்களையும் அர்ப்பணிங்க.
2: Commit every parts.
1: இரண்டாவது சொன்னேன்.
2: Second.
1: நீங்கள் எல்லாவற்றையும் ஈடுபடுத்துங்க. Commission everything. எல்லாவற்றையும் ஈடுபடுத்துங்க. எல்லாவற்றையும். காது, செவி, மூக்கு, வாய், அறிவை சம்பாதிக்க எல்லாவற்றையும் ஈடுபடுத்துவார்கள். கமிஷன் எவ்ரிதிங், புட் இட் டு வர்க். கடைசியாக மூன்றாவது,
2: at last the third one,
1: ஞானத்தை அடைய வேண்டுமா?
2: If you have to obtain wisdom,
1: இந்த வசனத்தை நீங்க திரும்ப வாசித்தீங்கன்னா,
2: if you read the verse again,
1: அதுல வந்து நான் சொன்னது போல இருதயம் செய்ய வேண்டிய வேலையை பற்றி போட்டிருக்கு.
2: It says about the work of your heart.
1: காது செய்ய வேண்டிய வேலையை போட்டுருக்கு.
2: It says about the function of your ear.
1: அதுக்கு அப்புறமா வாய் செய்ய வேண்டிய வேலையை பத்தி போட்டுருக்கு.
2: It says about the work of a mouth.
1: கண்கள் செய்ய வேண்டிய வேலையை பத்தி போட்டுருக்கு.
2: It also says about the work of eyes.
1: முழு சரீரம் செய்ய வேண்டிய வேலையை பத்தி எழுதி இருக்கு.
2: It is also written about the work of the whole body.
1: ஆனா ஒண்ணு நீங்க மறந்திர கூடாது.
2: But you should not forget.
1: The most important thing is the மூன்றாவது காரியம் வந்து combine everything. எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து செய்ய வேண்டும்.
2: Combine everything.
1: Governing adala.
2: Listen carefully.
1: எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து செய்ய வேண்டும்.
2: You have to combine everything and do.
1: வெறும் கண்ணால பார்த்துட்டே நீங்க வந்து எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது.
2: So it's not but just by seeing alone you can achieve everything.
1: நம்ம இப்ப புதுசா ஒரு phrase வந்து நம்ம இப்ப எல்லாரும் பயன்படுத்துறாங்க.
2: Today many people use a new phrase now.
1: அது என்ன சொல்றாங்கன்னா வாயாலே என்ன சொல்றாங்களா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் பழக்கமான சொற்றொடர மாறிச்சு அது. வாயில பேசி பேசியே இவர்
2: நினைக்கிறார்
1: நீங்க கண்களால பார்த்து தரிசனம் காண்றது
2: நல்லதுதான்.
1: பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் நீங்க அடைஞ்சிட முடியாது.
2: But you cannot attain everything just by seeing alone.
1: புரியுதுங்களா நான் சொல்றது?
2: Can you understand what I say?
1: கேட்கிறது ரொம்ப நல்லதுதான்.
2: It is always good to hear.
1: வெறும் கேட்டுட்டே எல்லாத்தையும் நம்ம அடைஞ்சிட முடியாது.
2: But we cannot attain everything by hearing alone.
1: கண்ணால பார்க்கிறது, காதால கேக்குறது, செவிகளால நாம வந்து வாயினால பேசுறது, கைகளால உழைக்கிறது, எல்லாத்தையும் நீங்க கம்பைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு வேண்டிய எஃபெக்ட் கிடைக்கும்.
2: Only when you combine all the things that you hear by your ears, the thing that you speak by your mouth and the thing that you see by your eyes, only then you will get a success.
1: நிறைய பேர் ஒரு பகுதியை மட்டும் பயன்படுத்துவாங்க, முழு வெற்றி எதிர்பார்ப்பாங்க.
2: But many people will use only one part of this and they expect a great success.
1: அதாவது கத்துற வேதத்தை நான் ரெண்டு முறை வாசித்துட்டேன், மூணு முறை வாசித்துட்டேன், நூறு முறை வாசித்துட்டேன்ன்றதுல நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவே பெரிய சாதனையா நினைச்சுக்கிறேன்.
2: Many people will say, I have read the Bible 2 times, 10 times, 100 times. And they say, this, I have read it as a great success and achievement.
1: Ana na solluven vaasikira thappu kediyadhu.
2: But I tell you, it is not wrong to read.
1: Ana veru vaasa maatram pathadhu.
2: But if you read alone, that is not enough.
1: Adha vaasikiradoda adai dhyanikanum.
2: But if you read, when you have to meditate as well.
1: Vaasikiradoda adilulla jodugalai nama thedanum.
2: Besides reading, you have to search for pairs.
1: Kartharudaiya vaarthaiyai தேடி வாசியுங்கள்னு போட்டிருக்கு.
2: The Bible says you search and read the word of God.
1: கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, பிரியமா இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமா இருக்கிற மனுஷன்.
2: It is not only delighting in the word of God, but that one who delights and meditates on the word of God day and night.
1: அப்போ lot of things play together. Everything has to combine to bring the desired effect. எல்லாமே சேர வேண்டும்.
2: Everything should combine together.
1: நம்முடைய முழு காரியங்களும் இணைந்து ஒரு சேர சேர்ந்தாதான் ஜெயம் கிடைக்கும்.
2: While when everything combines together, we will have a success.
1: நம்ம கண்ணை மட்டும் வாடகை கூட்டோம்னா முடிஞ்சு போச்சு.
2: If you give only eyes your, for rent, then it's gone.
1: கண்ணை நம்ம அர்ப்பணிக்காம போய்டோம்னா முடிஞ்சது.
2: If you don't commit your eyes, then you are gone.
1: அத்தனையும் ஈடுபடுத்தணும்.
2: You should involve everything.
1: அத்தனையும் சேர்ந்திருக்க வேண்டும்.
2: You should combine everything.
1: யோவான் 7:24 வாசித்தீங்கன்னா,
2: in John 7:24 you can read,
1: மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன், 23 போட, மோசே நியாய பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேலே எரிச்சலா இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொன்னார்.
2: If a man on the Sabbath day receives circumcision, the law of Moses should not be broken. Are you angry at me because I have made a man every bit whole on the Sabbath day? Judge not according to appearance, but judge with righteous judgment.
1: இது ரொம்ப முக்கியமான காரியம் இருக்கு, என்ன தெரியுமா?
2: There's an important thing here.
1: நியாயம் தீர்க்கிறதுக்கு கண்ணு ரொம்ப அவசியம்.
2: Your eyes is very important to judge.
1: ஒரு காரியத்தை பார்க்காம நியாயம் தீர்ப்பெல்லாம் செய்ய முடியாது.
2: You cannot judge without seeing something.
1: ஆனா இயேசு சொன்னாரு,
2: But Jesus said,
1: வெறும் கண்ணை வச்சு பார்த்து மாத்திரம் முழு நியாய தீர்ப்பு செஞ்சிராதீங்க.
2: But do not judge just by seeing an appearance alone.
1: நீங்க நீதி உள்ள நியாய தீர்ப்பு செய்ய வேண்டுமானா?
2: But if you have to do righteous judgment,
1: கண்களோடு சேர்த்து உங்க இதயத்தை நீ ஈடுபடுத்தணும்.
2: You have to involve your heart along with your eyes.
1: உங்க யோசனைகளுக்கு நீ இடம் கொடுக்கணும்.
2: You have to give room for your thoughts.
1: நீ ஆராய்ந்து பார்க்கணும்.
2: You have to analyze it.
1: நீ கண்ணால பாக்கும்போது சூம்பின கை உள்ள மனுஷனை நான் வந்து ஓய்வு நாள்ல குணமாக்கிட்டேன்றத கண்ணல பாத்தீங்க.
2: So when you saw with your eyes, you saw a crippled, I healed a crippled man
1: with a withered hand.
2: Man with a withered hand on a Sabbath day.
1: நீங்க அதை குற்றம் சொல்லிட்டீங்க.
2: And you find fault in that.
1: ஆனா நீங்க இதயத்துல யோசிக்கல.
2: But you never thought in your heart.
1: ஓய்வு நாள்ல ஒருவனை விருத்த சேதனம் பண்ணலாம்னு சொல்லி போட்டுருக்கல.
2: So it is said that you can circumcise a man on a Sabbath day.
1: அப்ப ஒரு சூம்பியன கையுடைய மனுஷனுடைய கைகளை குணமாக்குறது தப்பாயிடுமா?
2: So will healing a man with a withered hand become a wrong?
1: நீங்க கண்ணால பார்த்தீங்கனா மாத்திரம் அது தப்பா தெரியும்.
2: If you see only with your eyes it may appear to be a wrong.
1: நீங்க இதயத்தை அதுல ஈடுபடுத்துனீங்கனா அதோட நன்மையை நீங்க பாப்பீங்க.
2: But if you apply also your heart you will find the good out of it.
1: அதனால மோசே சொன்னாரு.
2: That's what Moses said.
1: நீங்க வந்து ஒரு சாட்சியால இல்ல ரெண்டு மூணு சாட்சிகளால தான் எந்த காரியத்தை நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்கணும்.
2: That's why Moses said it's not with one witness but you can give a justice only by using two or three witnesses.
1: நம்முடைய சரீரத்தின் ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிட்டு அத மாத்திரம் அர்ப்பணிச்சிட்டு அத மாத்திரம் ஈடுபடுத்திட்டு முழு வெற்றி கிடைக்கும்னா கிடைக்காது.
2: So if you just take one part or two parts of your body and you commit that and if you expect success that will not happen.
1: அதனால தான் ஒரு பரிசுத்தவான் இவ்வளவு அழகா ஒரு பாட்டு எழுதினாரு.
2: That's why a man of God wrote this song.
1: படைக்கிறேனே என் இதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக.
2: Lord I commit my heart on your altar fully.
1: கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக.
2: With eyes, with my ears, with my mouth, with my hands and with my legs.
1: அப்படிதான் அர்ப்பணிக்கிறேன்.
2: That is how we are supposed to sacrifice.
1: It should be a combined effort. முழுவதும் ஒரு சேர அர்ப்பணித்து ஒரு சேர செயல்பட வேண்டும்.
2: We should combine everything and work out.
1: நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய காரியங்களை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். ஆனா ஏதா ஒரு பகுதி தான் நமக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும்.
2: Many times we will be strong in many parts of our life but in one place we will have that weakness.
1: ஒரு மனுஷன் ஞானஸ்தானம் எடுக்க வந்தாரா?
2: A person came to be baptized.
1: ஞானஸ்தானம் எடுக்க பாஸ்டர் தண்ணிக்குள்ள முக்கினா கைய மட்டும் தூக்கிட்டாராம் தண்ணிய விட்டு.
2: When the pastor dipped into the baptism he just took his hand alone out.
1: வெளியே கைய முக்கல. பாஸ்ட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கைய முக்கல.
2: He did not let his hand to be put in the water.
1: பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணீனே ஞானசாந்தத்தை கைய மட்டும் இப்படி தூக்கிட்ட என்ன விஷயம்னு
2: கேட்டார். Pastor asked why do you take your hand out?
1: இல்ல பாஸ்டர் ஒருத்தன் நமக்கு எனக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிருக்கான்.
2: He said pastor a person did a great injustice to me.
1: ஞானசாந்தம் எடுக்கிறது முன்னாடி ரெண்டு போடு போட்டு வரணும்னு பார்த்தேன்.
2: But I thought to beat him before I take baptism.
1: வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு.
2: I did not get the chance.
1: அதனால நான் அவனை ரெண்டு அடி அடிச்சிட்டு அப்புறமா வந்து கைய முக்கிக்கிறேன் அப்படி.
2: Therefore I will beat him and then come and later.
1: நீ நிறைய பேர் இப்படி தான் ஏதா ஒரு பார்ட் அர்ப்பணிக்கிறதே கிடையாது.
2: So that is how many people don't commit any one of their parts.
1: ஆனா நீங்க ஞானத்தை பெறணுமா?
2: But if you have to obtain wisdom.
1: ஞானமாகிய தேவனுடைய மகிமை நீங்க காணணுமா?
2: If you have to see the glory of God that is the wisdom of God.
1: அத்தனைய சேர்த்து தான் அர்ப்பணிக்கணும்.
2: You should combine everything and commit.
1: அத்தனைய சேர்த்து அர்ப்பணி.
2: You should combine everything and commit.
1: ஒரு பக்கெட் எடுத்துடுங்க.
2: If you take a bucket.
1: அதுல தண்ணி ஃபுல்லா நிரம்பி இருக்கு.
2: And fill that bucket with water.
1: அது வந்து முழுவதுமாக காலி பண்ணனும் அப்படினா ரெண்டு வகை இருக்கு.
2: If you want to empty it fully there are two ways.
1: ஒன்று

0: without commitment will entirely drain our life.
1: அதனால தான் யாக்கோபுல வாசிக்கிறோம்.
0: That's why we read in James.
1: நாவானது சின்ன அவயவம்தான்.
0: Your tongue is a very small organ.
1: ஆனால் அது காட்டையே கொளுத்தும்.
0: But it can burn the entire
1: அது முழு சரீரத்தையும் கரப்படுத்தும்.
0: It can defile your whole body.
1: இயேசு சொன்னார்.
0: Jesus said.
1: கண்ணானது சின்ன அவயவம்தான்.
0: Your eyes is a small member.
1: ஆனா அந்த கண்ணானது இருண்டு போச்சுனா.
0: But if it is darkened.
1: முழு சரீரமும் இருண்டு போயிடும்.
0: Your entire body will be darkened.
1: நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே,
0: My dear ones of God,
1: நம்ம ஞானத்தை தேடும்போது, ஞானமாகிய தேவனை தேடும்போது,
0: When we seek wisdom and the Lord,
1: நான் சொல்லுவேன், எல்லாவற்றையும் நான் சேர்த்து அர்ப்பணிக்கிறேன்.
0: I combine everything and commit.
1: ஏதோ ஒரு சின்ன சின்ன பகுதி அங்கும் இங்கும் சும்மா ஒரு ஊர்கா மாதிரி கிடையாது.
0: It's not like pickle using here and there certain parts alone.
1: Lord, I give everything. ஆங்கிலத்தில் சொற்றொடர் உண்டு, all or nothing, முழுமையாய் கொடு அல்லது கொடாமல் இருந்திரு.
0: Either give all or don't give anything.
1: இயேசு சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பறானா?
0: Jesus said, if anyone want to follow me,
1: தன்னை தான் வெறுத்துட்டு என் சிலுவை எடுத்து என் பின்னால வரணும்.
0: Let him hate himself, carry my cross and follow me.
1: எல்லாவற்றையும்,
0: everything.
1: இயேசு சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா.
0: Jesus said, you have to give up everything.
1: மொத்தத்தையும் கொடுத்துரு.
0: You give everything.
1: முழுவதுமாக அர்ப்பணி.
0: You commit fully.
1: பின்பு என்னுடைய மகிமையை நீ காண்பாய்.
0: And then you will see my glory.
1: இந்த காலையில கர்த்தர் நம்மோடு பேசுவாரா?
0: This morning that the Lord speak with us.
1: இன்னைக்கு மூன்று காரியங்களை கவனித்தோம்.
0: We saw three things today.
1: முதலாவது,
0: first,
1: you have to commit everything. எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விடுங்கள். Number 2, commission everything. எல்லாவற்றையும் ஈடுபடுத்துங்க. Number 3, you have to combine everything. எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து வழங்குங்கள். ஜோமனோமா,
0: shall we pray?
1: என்னையே நான் படைக்கிறேன்.
0: Lord, I commit myself, Lord.
1: முழுவதுமாக படைக்கிறேன்.
0: I commit fully, Lord.

0: ஒருதலாம்ல சீரகத்துல ஒவ்வொரு காரியத்திலேயும் நான் தசமமாக கொடுத்தேன் அப்படின்னு சொல்றது மாத்திரம் கிடையாது.
1: It's not only that I give tithe in my mint, in my spices, and in my everything.
0: பண விஷயத்துல கத்தட்ட உண்மையா இருக்கணும்.
1: We should be faithful in our money matters.
0: ஆனா இயேசு சொன்னாரு.
1: But Jesus said.
0: உன் தசமபாகங்கள மாத்திரம் இல்லப்பா.
1: Not only in your tithes.
0: அதோடு சேர்த்து இரக்கத்தையும் நியாயத்தையும் நீ விட்டற கூடாதுப்பா.
1: But along with that you should not live your compassion and your justice.
0: இதையும் செய்யணும் அவைகளையும் விடாது இருக்கணும்.
1: You should do this and you should also not leave that.
0: இதையும் செய்யணும்.
1: You should do this.
0: அதையும் விடாது.
1: And that you should not leave it.
0: ஆண்டவரே,
1: Lord,
0: எல்லாவற்றையும் அர்ப்பணிங்க.
1: Lord, I commit everything, Lord.
0: எல்லாவற்றையும் சேர்த்து கூட்டி வழங்க. ஆண்டவரே,
1: Lord,
0: எல்லாவற்றிலேயும் உம்மை கனப்படுத்த.
1: Lord, to honor you in everything.
0: எல்லாவற்றையும் உமக்கு சமர்ப்பிக்க.
1: Lord, to commit everything to you.
0: எனக்கு கிருபை தா.
1: Give me grace, Lord.
0: நல்ல பிதாவே, எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக நன்றி.
1: Our good Father, thank you for the good word that you have spoken to us.
0: ஞானத்தை அடையவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அறிந்து கொள்ளவும் எங்களுடைய கண், செவி, வாய், இருதயம், சரீரத்தின் முழு அவயவங்களை உம்முடைய பலிபீடத்தில் படைக்கிறோம்.
1: Lord, we commit each and every parts of our body, our heart, ear, mouth, eyes and the whole body to understand the fear of the Lord and find the knowledge of God.
0: உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும்.
1: Lord, we need your grace.
0: தயவுபாராட்டி வழிநடத்த.
1: Lord, kindly grant us a favor, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen. Amen. Amen.

சிந்திப்போம், செயல்படுவோம். ஒரு சன்னியாசி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தாரு. அங்க வேடனுடைய கண்ணிக்குள்ள சிக்கி ரெண்டு முன்னங்கால்களையும் இழந்திருந்த ஒரு நரிய பார்த்தாரு. நடக்கவே முடியாத நரி ஒரு மரத்தின் கீழே படுத்திருந்துச்சு. முடங்கி போயிருந்த நரி ஓரளவு கொழுத்திருந்துச்சுது. எழும்பியே நடக்க முடியாத நரி எப்படி இப்படி கொழுத்து காணப்படுதுன்னு நினைச்சு அவர் ஆச்சரியப்பட்டாரு. இப்படி அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த பக்கமா ஒரு சிங்கம் வந்துச்சு. சன்னியாசி பயந்து போய் மரத்துக்கு பின்னால போய் அமைதியா ஒளிஞ்சுகிட்டாரு. சிங்கம் தான் வேட்டையாடிய மிருகத்தோட மாமிசத்தை நரிக்கு முன்னால போட்டுட்டு போயிட்டுது. நரி அதை சாப்பிட்டுச்சுது. இத பார்த்த சன்னியாசிக்கு அவர் கண்களை அவராலேயே நம்ப முடியல. ஓ, இது கடவுள் எனக்கு அனுப்பியிருக்கும் சேதி. ஊனமுற்று முடங்கி போயிருக்கும் இந்த நரிக்கு அது உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உணவு தேடி வருதுன்னா தெய்வீகத்தின் பாதையில நடக்கும் எனக்கு உணவு ஏன் தானாக கிடைக்காது? இனி நானும் ஒரே இடத்துல உட்கார்ந்து கடவுளை தியானிச்சுக்கிட்டே இருக்க போறேன்னு நினைச்சாரு. ஒரு நல்ல இடமா பார்த்து உட்கார்ந்தாரு. மூணு நாள் ஆச்சுது, சாப்பிட ஒண்ணும் கிடைக்கல. நாலாவது நாள்ல பசி மிகுதியில ஜபம் பண்ண முடியாம வயிற்ற பிடிச்சுக்கிட்டு யாராவது உணவு கொண்டு வர மாட்டாங்களான்னு காத்து கிடந்தாரு. அப்போ அந்த வழியா ஒரு தேவ மனுஷன் வந்தாரு. சன்னியாசி அவரை நிறுத்தி நடந்தவற்றை சொல்லி, இது தெய்வீக செயல்தானே, எனக்கு மட்டும் ஏன் இன்னும் உணவு வரலன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த தெய்வீக மனிதர், இது நிச்சயம் கடவுளுடைய செய்திதான். ஆனா நீங்க ஏன் அந்த ஊனமுற்ற நரிய போல நடந்துக்கிடுறீங்க? உங்களுக்கு தான் உடல்ல ஊனம் இல்லையே. தாராள மனப்பான்மை கொண்ட, உதவும் பண்பு கொண்ட அந்த சிங்கத்தை போல வாழ முயற்சிக்கலாமேன்னு கேட்டாரு. சன்னியாசி தலை குனிஞ்சாரு. நண்பரே, நீங்க நரியா இருக்க விரும்புறீங்களா அல்லது சிங்கமா இருக்க ஆசைப்படுறீங்களா? அப்போஸ்தலாகிய பவுல் முழு நேரம் தேவப்பணி செஞ்சாலும் தன்னுடைய தேவைகளை சந்திக்க தானே வேலை செஞ்சாரு. அடுத்தவங்களுக்கும் உதவுனாரு. அவர் சொல்றத கேளுங்க, நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். நாம எப்படி இருக்கிறோம்? நம்மள நாமே ஆராய்ஞ்சு பார்ப்போம்.

கர்த்தருடைய பிரசன்னம் இந்த காலவேளையில் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆவியானுடைய வல்லமை நம் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். கர்த்தருடைய மகிமை நம்முடைய கண்கள் பார்க்கும்படியாக. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அவரை துதிக்கவும், அவரை உயர்த்தவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. துதிப்பதே என்

ஸ்தோதிப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருமித்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்த

தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறாரே, அவரை துதிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹாலலூயா, ஹாலலூயா. அவரை துதிப்பதற்காகத்தான் தேவன் நம்மை மனிதனாக படைத்தார். ஹாலலூயா. அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவதற்காக அவர் சொல்றாரு, இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹாலலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்த சுகம், நமக்கு தந்த ஐஸ்வர்யம், நமக்கு தந்த பலன், நமக்கு தந்த விடுதலை, தேவன் நமக்கு தந்த சகல காரியங்களையும் உங்கள் மனதிலே நினைவு கூர்வீர்களானால் நீங்கள் அந்த ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க முடியும், அந்த தேவனை துதித்து கொண்டே இருக்க முடியும். அவரை உயர்த்துவது ஒரு பெரிய பாக்கியமே, அவரை துதிப்பது ஒரு பெரிய பாக்கியமே. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? ஆமென். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி பலிகளை செலுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் சேர்ந்து விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா.

துதிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது இருக்கும்படி ஆமென். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். கர்த்தருடைய நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

இயேசுவே, உன் பாதம் ஒன்றே எனக்கு போதுமே. உம்முடைய பாதம் எனக்கு இன்பமானதல்லவா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து பெற்றுக்கொண்டது போல உம்முடைய பாதம் எனக்கு இன்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.

ரூத்தின் சரித்திரம் முதலாம் அதிகாரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஜூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக், அவன் மனைவியின் பெயர் நகோமி, அவனுடைய இரண்டு குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். ஜூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிரேத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய இரண்டு குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரி தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் இரண்டு மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். ஜூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனங்கள் அண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும் படிக்கு இனிமேல் என் கற்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாத படிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் புறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போக்கும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில்
நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வாற்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். ஆமென்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே நாம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அருமையான வேத வசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. எரேமியா ஒரு ஜபிக்கிற ஜப வாஞ்சையுள்ள ஒரு பரிசுத்தவான். அவர் எரேமியா 9:1 சொல்லுவார், ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமா இருக்குமே. அந்த ஜப வாஞ்சையுள்ள மனுஷன் புலம்பல் 3:50 சொல்லுவார், என் கண் ஓய்வின்றி சொரிந்து கொண்டிருக்கிறது.

நான் எருசலேமின் குமாரத்துகளுக்காக அழுது கொண்டிருக்கிறேன். அவர் ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, எரேமியாவே என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்களை நான் உனக்கு சொல்லி தருவேன். இந்த வசனம் எரேமியாவுக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அறியாததும் எட்டாததுமான காரியங்கள் நிறைய உண்டு. வேத வசனத்தை பாருங்கள், பல வருஷங்கள் வாசித்து தியானித்து அதில் டாக்டரேட் வாங்கினா கூட அதில் அறியாததும் எட்டாததுமான நிறைய விஷயங்கள் பரிசுத்த வேதத்தில் இருக்கிறது. சரி, நாளைக்கு என்ன நடக்கும் இதை பார்க்குற இதே நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க, என்ன செய்வீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பாய் முடியாது. பிளான் பண்ணினா கூட மாறிவிடலாம். நமக்கு அறியாத காரியங்கள் எட்டாத காரியங்கள் நிறைய உண்டு. பிரசங்கி 11 அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்களேன். 1 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது அதனுடைய விளக்கத்தை சொல்லிவிடலாம். உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். இது எளிமையா சொல்லிடலாம். கீழே இருக்கிற வசனங்களும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்துல கிடக்கும், ஆமா அதை எடுத்து போட்டாதான் மூவ் ஆகும். 5வது வசனத்தை சொல்ல முடியாது. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். இந்த 5வது வசனத்தினுடைய விளக்கம், ஆவியின் வழி நமக்கு தெரியுமா? அந்த ஆவி எங்கெல்லாம் போகுது என்ன செய்து தெரியுமா? தெரியாது. கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. அப்ப தெரியாத காரியங்கள், அறியாத காரியங்கள் நிறைய உண்டு. மூளை அறிவினாலே நாம் அநேக காரியங்களை செய்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அனுபவம் உண்டு, நிறைய விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை போய் மாட்டிக்கொண்டோம். அறியாத எட்டாத காரியங்களில் மாட்டிக்கொண்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உணர்வோம், நம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு ஜபத்தை கேட்கணும். ஆண்டவரே, அடுத்து நான் என்ன செய்யணும்? எனக்கு அறியாத எட்டாத காரியங்கள் நிறைய உண்டு, அவைகளை எனக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாளைக்கு நடக்கிறது எனக்கு தெரியாது. நம்முடைய உடலுக்குள் இருக்கிற உடல் உறுப்புகளை குறித்து கூட நமக்கு தெரியாது. அறியாத காரியங்கள் நிறைய உண்டு, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு. உன் மூளை அறிவினால அறிவியலையும் மற்ற காரியங்களையும் சார்ந்து கொண்டு நீ அதை தேடி போகாத, நீ என்னை நோக்கி கூப்பிடு. உன்னை குறித்து நான், உன்னுடைய குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து நான் உன் கூட பேசுவேன். இந்த அறியாத எட்டாத காரியத்தை ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் உணர்த்தினார். அது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். தானியேல் 2 அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை பார்ப்பார். அந்த சிலையை சொப்பனத்தில் பார்த்த பிற்பாடு ராஜா சொல்லுவார், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் சொல்லணும். அப்படி சொன்னால் நீங்க சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லி நான் அறிஞ்சுக்குவேன். இல்ல, சொப்பனத்தை சொல்லுங்க, நான் அதனுடைய விளக்கம் சொல்றேன்னு சொன்னா நீங்க ஏடாகுடமா சொல்லி நீங்க பொய் சொல்லி விடுவீர்கள் என்று சொல்லி இந்த நேபுகாத்நேச்சார் சொல்லுவான். அப்ப அந்த தேசத்தினுடைய குறி சொல்கிறவர்களும் மற்றவர்களும் ஜோசியர்களும் என்ன சொல்லுவாங்க பாருங்க, தானியேல் 2:11 ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமானவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. என்ன அழகா சொல்ற பாருங்க, இதை யாராலையும் சொல்ல முடியாது. பூமியில வாசம் பண்ணாத தேவர்களுக்குத்தான் இந்த காரியம் தெரியும். ராஜாவின் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியின் ஒருவரும் இல்லை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா தானியேல் என்ன செய்கிறார், தேவனுடைய சமூகத்துக்கு போகிறார். எல்லா ஜோசியர்களையும் குறி சொல்கிறவர்களையும் ஞானிகளையும் எல்லாம் கொண்டு போடுங்கன்னு சொல்லி ராஜா சொன்ன பிற்பாடு
தானியேல் ஆரியோகு என்கிற ஒரு மனுஷனிடத்திலே அதிபதியினிடத்திலே பேசி அவன் போய் ஜெபிக்கிறான். அவருடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற போது கர்த்தர் மறைப்பொருளை, பரலோகத்தின் தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். அறியாததும் எட்டாததுமான காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த தேசத்தில் இருக்கிற ஞானிகளுக்கு, குறி சொல்கிறவர்களுக்கு, ஜோசியக்காரர்களுக்கு கூட புரியாத காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி தானியேல் மூலம் ராஜாவுக்கு அந்த மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த தரிசனத்தை, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் சொப்பனத்தையும் தானியேல் சொன்ன பிற்பாடு ராஜா சொல்ற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. தானியேல் 2:47 ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர், அறியாதது எட்டாத காரியங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலே நம்முடைய மூளை அறிவுக்கு எட்டாத அறியாத காரியங்கள் நிறைய உண்டு. நாம் அவரிடத்திலே ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் சொல்லுகிறபடியே நடந்தோமானால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அவசரப்படக்கூடாது. தேவனிடத்திலே கேட்காம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அவருடைய ஆலோசனையின்படி செய்யணும். சங்கீதம் 32:8 சொல்வார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருப்பார். அந்தபடியாய் ஆண்டவர் நடத்துவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள், அவரையே சார்ந்திருங்கள், அவரிடத்திலே கேளுங்கள். அவர் நிச்சயம் மறைப்பொருட்களை வெளிப்படுத்தி அற்புதம் செய்வார். இந்த நேரத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? கண்களை மூடுவோம். அருமை பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் உள்ளத்தில், எங்கள் வாழ்க்கையில் அறியாததும் எட்டாததுமான நிறைய காரியங்கள் உண்டு. அவைகளை நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தி அற்புதமாய் நடத்துவீராக. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலையங்கமாக ஆசியாய் தொடர்கிறேன். அதற்கான ஜீவ வார்த்தை பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் ஆசையாய் தொடர வேண்டிய பாதை ஒன்று உண்டு. அந்த பாதை தான் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் காண்பிக்கும் பாதை, கிறிஸ்துவின் சாயலில் மறுரூபமாக்கப்படும் பாதை. நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன் என்று எண்ணாமல் ஆசையாய் தொடர்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுல் தாழ்மையோடு சொல்லுகிறதை பாருங்கள். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது படிப்படியாக வளர்ந்து பெருக வேண்டிய ஜீவியம், நாளுக்கு நாள் தேவனிடத்திலிருந்து கிருபையின் மேல் கிருபை பெற வேண்டிய ஜீவியம், விசுவாசமாய் ஜீவித்து பெலத்தின் மேல் பெலனடைய வேண்டிய ஒரு ஆழமான ஜீவியம். இந்த ஆழமான ஜப ஜீவியத்துக்குள் கடந்து சென்று மகிமையின் மேல் மகிமை பெற வேண்டிய ஜீவியம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே வருடத்துல அவர்களால எல்லா வகுப்புகளையும் படித்து முடித்து விட முடியாது. சிறிய வகுப்பிலிருந்து ஒவ்வொரு வகுப்பாக ஒவ்வொரு வருடமும் முன்னேறிக்கொண்டே வருகிறார்கள். அறிவை பெறுகிறார்கள், ஞானத்தை பெறுகிறார்கள், விவேகத்தை பெறுகிறார்கள். ஆசையாய் தொடர்ந்து படித்துக்கொண்டே முன்னேறி செல்லுகிறார்கள். அதை போலவே உங்களுக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கத்தர் பல பாடங்களையும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டே வருகிறார். பொன்னிலிருந்து களிம்பை நீக்குவது போல உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் நீக்குகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை ருசிக்கும் போது அன்பின் ஆழங்களுக்குள்ளே கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு துவக்கமும் முடிவும் இருக்கின்றது. சிலுவை அன்றை நின்று பாவ மன்னிப்பை பெறுவது துவக்கம். கிறிஸ்துவை போல பூர்ணம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்பதே முடிவு. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும் படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம் என்று கொலோசியர் 1:28 காண்கிறோம். ரட்சிப்பிலே கிறிஸ்தவம் பூர்ணமாக்கி விடாது, ஞான ஸ்நானத்திலே நிறைவு பெற்றும் விடாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுவிட்டால் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் என்பது அர்த்தமில்லை. தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தி அவருடைய நுகத்தடியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்திலே கிறிஸ்துவின் பூரணத்தை அடைய ஆழமான வாஞ்சையும் ஆசையும் தாகமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை, தொடர வேண்டியதை ஆசையாய் தொடர்வீர்களா? பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படி செய்வோம். ஆமென்.

0: முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்ற தலைப்பில் சகோதரன் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நாம் தேவனுடைய வசனத்தை கவனிக்க போகிறோம். அனைத்து பிள்ளைகளுக்கும் மனதார வாழ்த்துக்கள். இப்பொழுது நான்கு வசனங்களை, ஒன்று போல் இருக்கிற நான்கு வசனங்களை நாம் படிக்க போகிறோம். மார்க்கு 10:31 எல்லாரும் எடுக்கணும். மார்க்கு 10:31 மத்தேயு 19:30 Matthew 19:30 19:30 லூக்கா 13:30 Luke 13:30 Matthew 20:16 Matthew 20:16 இந்த நான்கு பகுதிகளிலும் ஒரே அர்த்தம் கொள்ளுகிற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை இப்ப படிக்கிறத நம்ம கேட்போம், படிங்க பார்க்கலாம். ஆகிலும் முந்தினோர் அநேக பிந்தினோராயும் பிந்தினோர் ஆக அநேக முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இது எத்தனாவது, எது படிச்சீங்க? மார்க்கு படிச்சிருக்கீங்க. இனி மத்தேயு 19:30 ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். லூக்கா 13:30 படிங்க. இன்னொருவர் படிங்க. அப்பொழுது முந்தினவர்கள் பிந்தின

0: பிந்தினவர்களாவார்கள். பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்பொழுது மத்தேயு 20 அதனுடைய 16 வாக்கியத்தை படியுங்கள். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோர் ஆயும் முந்தினோர் பிந்தினோர் ஆயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இந்த பகுதி ரொம்ப ஆழமானது, சிந்திக்கத்தக்கது, புரிந்து கொள்ள வேண்டியவை. இந்த கடைசி காலத்தில் நான் இந்த பகுதியை சில நாட்களுக்கு முன் தியானம் செய்த பொழுது என்னிடத்திலே ஒரு கேள்வி ஏற்பட்டது. இந்த பிந்தினோராய் மாறுகிற முந்தினோர் யார்? முந்தினோராக மாறுகிற பிந்தினோர் யார்? அதை நம்ம அறியணும். நம்ம சாதாரணமா ஏசு சொல்லிட்ட சிலர் முந்தினோரா இருக்கிறவங்க பிந்தினோரா மாறுவாங்க, சில பிந்தினோரா இருக்கிறவங்க முந்தினோரா மாறுவாங்கப்பா அப்படின்னு அவர் போயிட்ட அவர் சொல்லிட்ட. ஆனா நம்ம இதை படிக்கிறோம், கதை மாதிரி படிக்கிறோம், சம்பவமா படிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதனுடைய அர்த்தம் என்ன? முந்தினவர்களில் இருக்கிற அநேகர் பின் நாட்களில் பிந்தினவர்கள் ஆவார்கள். பிந்தினவர்களாக இருக்கிற அநேகர் முந்தினவர்களா மாறுவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு ஒரு ஆமீன் சொல்லுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்றைக்கு பகல் வேளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, முந்தினோர் ஆகிற பிந்தினோர் யார் சொல்லுங்க? முந்தினவர்கள் ஆகிற பிந்தினவர்கள் யார்? இப்போ சில இடத்துல நீங்க பாத்தீங்க, வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது வாகனங்களை எல்லாம் இப்ப வந்து ஒரு டோல்கேட்டை தாண்டுறோன்னு வைங்க, சில வண்டிகள் எல்லாம் அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க முன்னாடி. ஆனா சில வாகனங்கள் பின்னால கிளம்பி சேரும் பொழுது எப்படி சேரும்? முன்னால சேரும். பார்த்திருக்கீங்களா? சில வண்டிகள் முன்னாடி கிளம்பி நீ போ அப்படி எல்லாரையும் விட்டுருவாங்க, கடைசியில கிளம்புவாங்க. ஆனா எப்ப போய் நிப்பாங்க? ஃபர்ஸ்ட்ல போய் நிப்பாங்க. ஆனா சில ஆட்கள் முன்னாடி கிளம்பி கடைசியில போய் நிப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு யார பிடிக்கும்னா, தாமதமா வந்தாலும் முதன்மையாய் சென்றடைகிறவனைத்தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலத்துல இருக்கிற விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், சபை மக்கள், தேவனுடைய ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாருமே, ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு விதத்துல பிந்தினவர்களாக இருக்கலாம். அறிவில் பிந்தினவர்கள், ஞானத்திலே பிந்தினவர்கள், பொருளாதாரத்திலே பிந்தினவர்கள், ஊழியத்திலே வந்ததிலே பிந்தினவர்கள், ஆமீன் ஸ்தோத்திர, ஏதோ ஒரு விதத்துல பிந்தினவர்களாய் இருந்தாலும் உங்களை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்கள் முந்தினவர்களாய் மாற வேண்டும். ஊழிய பகுதிகளிலே, திருச்சபைக்கு அடுத்த காரியங்களிலே, விசுவாசத்திற்கு அடுத்த காரியத்தில் பிந்தினவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் முந்தினவர்களாய் மாற்றும்படி என் தேவன் விரும்புகிறார். அமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேச குறித்து பைபிள் சொல்லுது, தன் சகோதரர் எல்லாரிலும் அதிக துக்கம் அனுபவித்தவர் அவர்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, பின் நாட்களில் தன் சகோதரர்கள் எல்லாரை விட ஆசீர்வதிக்கப்பட்டவரும் யாபேஸ் தான். பின்தங்கிய நிலைமையில, ஏதோ நிலைமையில பின்தங்கின நிலைமையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கிய நிலைமையில, ஊழியத்துல பின்தங்கிய நிலைமையில நீங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை முன்னிலைக்கு கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய இன்னைக்கு கேள்வி என்ன? முந்தினோர் ஆகிற பிந்தினோர் யார்? இந்த இடத்துல இருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில இந்த சபையில வந்திருக்கீங்க? எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க அப்படி எல்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை முந்தினவர்களாய் இருக்கலாம், ஆனா பிந்தாமல் இருக்க கவனிங்க. பிந்தினவர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் முந்தினவர்களாக வேண்டும். பைபிள்ல நமக்கு இன்னைக்கு ஒரு சில வசனங்களை படிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்தை படிங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பணலில் முந்தி பங்கடைய வேண்டும். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. எந்த மனுஷன் தான் செய்கிற காரியத்தில், தான் நடை பண்ணுகிற காரியங்களில், தன்னுடைய குடும்பமாய் இருந்தாலும் சரி, ஊழியமாய் இருந்தாலும் சரி, சபைக்கடுத்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கடுத்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனுஷன் எதற்காக பிரயாசப்படுகிறானோ, பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் எப்படி இருக்குமா? முந்தி இருக்கும். அப்போ பிந்தினவர்களா இருக்கலாம். நீங்க அழைக்கப்பட்டது, சபைக்குள்ள வந்தது, ரட்சிக்கப்பட்டது, இயேசுவை ஏற்றுக்கொண்டது, ஆண்டவருக்கா வாழணும்னு தீர்மானிச்சது ரெண்டு நாளைக்கு முன்னாலேயா இருக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, பிரயாசப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனிலே இருக்குமானால் பலன் எப்படி இருக்குமா? முந்தி உண்டாகுமா? அல்லேலூயா. பிரயாசப்படுதல் சொல்லுங்க அந்த வார்த்தையே ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமே. சில ஆட்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? கொடுத்தா செய்வாங்க, இல்லைன்னா சும்மா இருப்பாங்க. முடிஞ்சா செய்வாங்க, இல்லைன்னா சும்மா இருப்பாங்க. சிலர் நீங்க பார்த்துருங்க, நான் டைம் கிடைச்சா வரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லும். ஆனா சிலரை பாருங்க, ஐ மீன் கஷ்டமோ நஷ்டமோ, நிறைவோ குறைவோ, மழையோ வெயிலோ, அவன் இரவோ பகலோ பார்க்கவே மாட்டாங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் தன் அடைந்ததை சாதிக்க வேண்டும், தன் விரும்பினதை சாதிக்க வேண்டும் என்பதற்காக கிரயம் செலுத்துவார்கள். அதே மாதிரிதான் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை பிரயாசப்படுகிறானோ அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரயாசப்படுகிறவன் பிந்தினவன் ஆனாலும் அவன் முந்தினவன் ஆவான். வராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இப்ப சிலர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் நாம் படாத பிரயாசமா? பாஸ்டர் நான் என்ன பிரயாசப்பட்டேன், குடும்பத்துல பிரயாசப்பட்டேன், ஊழியத்துக்கா பிரயாசப்பட்டேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாசப்பட்டேன், ஆனா பிரயாசத்திற்கு பலன் இல்லையே, இன்னும் நான் பிரயாசப்பட்டுகிட்டு தானே இருக்கேன். பைபிள்ல ஆமீன், அநேகர் பிரயாசப்பட்டும் பலன் காண முடியாம மனம் முடைந்து வாழ்கிறது நம்ம பார்க்கிறோம். பாத்துக்கிடுங்க, எப்படி தெரியும்? லூக்கா 5 அதிகாரத்தில் 5 வசனத்தை படிக்கும் பொழுது தேவ மனிதனாய் இருக்கிற பேதுரு சொல்லுகிறார், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? ஒன்றும் அகப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ராம் முழுவது என் குடும்பத்துக்காக, ராம் முழுவது என் சபைக்காக, ராம் முழுவது என் ஊழியத்திற்காக பிரயாசப்பட்டேன், ஆனா பலனே இல்லை என்று சொல்கிறீர்களா? இன்றைக்கு அருமையான பகல் வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரயாசப்படுகிறவனுக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 15 58 வாக்கியத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், உபவாசிக்கிற பிள்ளைகள், ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஆமீன், இடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அறிவு என்ன? நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் ஒரு நாளை என்ன செய்யாது? வீண் போகாது. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கப்பா? அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் காரணம் என்ன, ஏன் வீண் போகாதுன்னு சொல்றீங்க? ஏன் வீண் போகாது? என் பிரயாசம் வீண் போகாது, என் கண்ணீர் வீண் போகாது, என் உபவாசம் வீண் போகாது, இதை எந்த நம்பிக்கையில சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? 2 நான் பைபிள்ல படிச்சேன், அந்த நம்பிக்கையில தான். 1, எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதையும் செய்து வருகிறதினாலும், பாருங்க, தம்முடைய நாமத்திற்காக நீங்கள் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் கைகளை உயர்த்தி வர. அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லுது, நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய பிரயாசத்தை மறந்து விடுவதுகிற தெய்வன் அல்ல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் ஆராதிக்கிற தெய்வம் என்னுடைய பிரயாசத்தை, என் குடும்பத்தின் பிரயாசத்தை, என் ஜெபத்தில் படுகிற பிரயாசத்தை, என் சபையின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. இரண்டாவதாக அமீன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் Revelation chapter 2 verse 3 இந்த மூணாவது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்தை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆமென். சில நேரத்துல நம்முடைய பிரயாசத்தை கணவன் அறிவதில்லை, மனைவி அறிவதில்லை, பிள்ளைகள் அறிவதில்லை, பெத்த தாய் தகப்பன் அறிகிறதில்லை, சொந்த சகோதரர் அறிகிறதில்லை, கூட்டு ஊழியர் அறிவதில்லை, சொந்த விசுவாசிகளும் அறிவதில்லை. ஆனா என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்ப சிலர்லாம் பாருங்க, அவன் கொண்டு போறான், வளர்கிறான், பார்த்து எப்படி வந்தா இப்படி இருக்கான், இப்படி வந்தா இப்படி இருக்கான், இப்படி இருக்கான். ஐயா, இதெல்லாம் உனக்கு தெரியுது, அவன் படுகிற பிரயாசம் உனக்கு தெரியுமா? அல்லேலூயா. உனக்கு தெரியாதுல்ல, ஏன் அவன் வளர்கிறான்னு சொல்ற, அவன் மேன்மை அடைகிறான்னு சொல்ற, இவைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் பிரயாசப்படுகிறது உனக்கு தெரியுமா? ஆனால் ஆமை, நீங்க வேதம் சொல்லுகிறது, என் பிரயாசத்தை கத்தர் அறிந்திருக்கிறார். என் பிரயாசத்தை கத்தர் அறிந்திருக்க, என் கண்ணீரை கத்தர் அறிந்திருக்கிற, உபவாசத்தை கத்தர் அறிந்திருக்கிற, என் இருதயத்தை கத்தர். இன்னைக்கு பகல் வேளை தேவ சமூகத்தில் என் ஊழியம் வளரலையே பாஸ்டர், என் வாழ்க்கை வளரலையே பாஸ்டர், என் குடும்பத்தில் ஒரு விடுதலை வரலையே பாஸ்டர், கண்ணீரோடு என் வசனத்தை கேட்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நீ பிரயாசப்பட்டால் உனக்கு பலன் உண்டு, அதில் முந்தி பலன் அடைவாய். ஏன் தெரியுமா? கத்தர் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். என் மகளே, கத்தர் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். என் மகனே, கத்தர் உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறார். ஆமென். இப்ப சிலர் பிரயாசப்படுகிறவர்கள், ஆமென், பாஸ்டர் நான் ஏதோ ஒரு காரியத்துல பிரயாசப்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன், பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரயாசப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு சகோதரா, பிரயாசப்படுகிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஏன்னா பேதுரு பிரயாசப்பட்டார், ஆனா என்ன இல்லை, பலன் இல்லை. அப்ப அதுக்கு காரணம் என்ன? ஏன் பேதுருவுக்கு பலன் இல்லை? ஏன் சில குடும்பங்கள் பிரயாசப்பட்டும் பலன் காண முடியாதபடி வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம படிக்கணும். இல்லைன்னா காலங்கள் வீணாய் போய்விடும். இப்போ என் பிரயாசப்படுகிறவர்கள் அமீன் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, துரிதமாய் சொல்லுவோம். ரோமர் 16 அதிகாரம் 12 வாக்கியம், ரோமர் 16 அதிகாரம் 12 வாக்கியம் படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற ரெண்டு பேர் அங்க எழுதி இருக்கு, அவர்களை வாழ்த்துங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆமீன், பிரயாசம் எதற்குள்ள இருக்கணுமா? நம்ம படுகிற பிரயாசம் ஆசீர்வாதமா முடியணும்னா அந்த பிரயாசம் எந்த வட்டத்துக்குள்ள இருக்கணும்? நாட்ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கப்படாது, ரீச்சபிள் ஏரியாவில் இருக்கணும், கத்தருக்குள் இருக்கணும். சிலர் கைய கால போட்டு அடிப்பாங்க, சிலர் பிரயாசப்படுவாங்க, ஆனா கத்தருடைய சித்தத்திற்கு வெளியில, தேவனுடைய விருப்பத்திற்கு வெளியில. பைபிள் சொல்லுது, உன்னுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டாக வேண்டுமானால் அந்த பிரயாசம் எதற்கு உள்ள இருக்கணும் சொல்லுங்க. அல்லேலூயா. எதற்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள் பிரயாசப்படுங்க. நீங்க நல்லா கவனிங்க, ஆகாரை தெய்வம் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. பைபிள் சொல்லுது, அவள் அலைந்து திரிந்தாள், தன் பிள்ளையை கையில் வைத்துக் கொண்டு வனாந்தரத்திலே பிரயாசப்பட்டாள். அவளுடைய பிரயாசத்திற்கு பலன் உண்டு. காரணம் என்ன? அவள் அலைந்து திரிந்தது பெயர்சேபாவின் வனாந்தரத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திற்கு அடுத்த காரியங்களில். அவளுடைய பிரயாசம் நல்லது, ஆனால் அந்த பிரயாசம் எதுக்குள்ள இருந்தது? கர்த்தருடைய கண் பார்க்கிற ஏழைக்குள்ள இருந்தது. ஆமென். அப்ப ஒருவன் ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, நம்ம பிரயாசம் எதுக்குள்ள இருக்கணும்? கர்த்தருக்குள்ள இருக்கணும். ஒரு மனிதனுடைய பிரயாசம் கர்த்தருக்குள் இருக்குமானால், நம்முடைய கண் மூடுவதற்கு முன்னே நம்ம பிரயாசத்திற்கு பலன் காணாம நம் கண்கள் மூடுவதில்லை. இது என்னுடைய விசுவாசம். இரண்டாவதாக லூக்கா 5 அதிகாரத்தினுடைய 5 வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் இல்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் படியே வலையை போடுகிறேன். நல்லா கவனிங்க, ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டேன், வலை போட்டேன், ஆனா ஒன்றும் அகப்படவில்லை. ஆனா இப்பமும் அதே கடல், அதே படகு, அதே வலைய நான் போட போறேன். ஆனா நேற்றைக்கு ராத்திரி என்னிடத்தில் இல்லாத ஒன்று இன்னைக்கு பகல்ல இருக்கு. என்ன தெரியுமா? ஆமே, உம்முடைய வார்த்தையின்படியே. நேற்றைக்கு வார்த்தைக்கு வெளியில, ஆனா இன்னைக்கு வார்த்தையின்படியே. அப்ப எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு பலன் உண்டு. ஆமென். சும்மா பிரயாசப்படப்படாது, வார்த்தையின்படி பிரயாசப்படணும். இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு குடும்பம், இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு சபை, இந்த வார்த்தையின்படி எந்த ஒரு மனிதன் பிரயாசப்படுகிறானோ அவனுடைய பிரயாசம் வீணாய் போவது இல்லை என்று பைபிள் சொல்லுது. கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி எவன் பிரயாசப்படுகிறானோ அவனுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்ப நம்ம எதுல கவனமா இருக்கணும்? இது வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறேனா, கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரயாசப்படுகிறேனா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஏன் வார்த்தையின்படி பிரயாசப்படுங்க படுங்க அப்படின்னு சொல்லுதுன்னா, சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் வராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் அந்த காவலாளி விழித்திருக்கிறதும் சொல்லுங்க. நல்ல கவனிங்க, பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம். அப்ப தெய்வம் இதை செய்யன்னு சொல்லணும். இமை சொல்லாம செய்தா செய்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்லணும், நீ போ, நீ போக வேண்டாம், நீ செய், நீ செய்ய வேண்டாம், நீ செயல்படு அல்லது செய்ய வேண்டாம் அப்படி சொன்னா, ஆண்டவர் கற்பாறையில கட்டுன்னு சொன்னாலும் கட்டிடணும். அதுல தெய்வ கிருபை உண்டாகும். கர்த்தர் சொன்னா உன்னை ஆசீர்வதிப்பேன், கர்த்தர் சொன்னா என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கும், கர்த்தர் சொன்னார் இந்த ஊழியம் வளரும். ஆண்டவர் சொல்லி இருந்தா நிச்சயம் வளரும். ஆண்டவர் உன் குடும்பத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா, நீ கற்பாறைக்க மேலே இருந்தாலும் உனக்கு நீரூற்று உண்டாயிருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தைரியமாய் புறப்படு, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரால் உன்னை நடத்த முடியும். ஆமென். அதுல எனக்கு பிடிச்சது யாக்கோபு. யாக்கோபு எகிப்திய தேசத்தில் மிகப்பெரிய பிரதானியாக இருக்கிறார். யார் சொல்லுங்க? யோசேப்பு இருக்கிறார். பெத்த பிள்ளை பிள்ளைய அப்பாவை கூட்டிட்டு வருகிறதுக்கு எல்லா வாகன வசதிகளையும் செய்து அனுப்பி இருக்கார். வாகன வசதிகளையும் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இப்போ வண்டி முன்னாலே நிக்குது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், எல்லாம் முன்னாலே இருக்கு. உடனே பிள்ளை அனுப்பிட்டான். உடனே அவர் உடனே இன் பண்ணிட்டு அம்மை கண்ணாடி எல்லாம் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போக செய்தார். பிள்ளை அனுப்பின வண்டி எல்லாம் அங்க நிக்கட்டு. என் அழைச்சவர் தெய்வம் உண்டு. நேர தெய்வ சமூகத்துக்கு போனார். போகணுமா வேண்டாமா சொல்லுங்க, போகணுமா வேண்டாமா? பிள்ளை பெருசா பெரியவனா இருக்கான், பிள்ளை வண்டி அனுப்பியிருக்கான், பிள்ளை கூட்டிட்டு வர சொன்னான். அப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு பிள்ளை சொல்லி இருக்கான். அமே நான் உன் கூட வருவேன்னு என்ன அழைச்ச என் அப்பன் சொல்லணும். வார்த்தைக்குள்ளே பிரயாசப்பட்டான். தெய்வம் சொன்னாரா? யோசிக்கவே இல்லை. யாக்கோபு பிள்ளை கூப்பிட்டு போனாரா? தெய்வம் அனுப்பி போனாரா? தெய்வம் அனுப்பித்தானே போனார். 71 பேராய் போனவர்கள் திரும்பி வரும்பொழுது எத்தனை லட்சமா வந்தாங்க? 32 லட்சம் என்று சொல்லி பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சில லட்சாதி லட்சம் ஜனங்கள் திரும்பி வந்தாங்களே, ஏன் தெரியுமா? வார்த்தைக்குள்ளே பட்ட பிரயாசம். அல்லேலூயா! நான் பிரயாசப்படுகிறேன், ஏன் தெரியுமா? இந்த தேசத்துல எனக்கு ஒரு ஊழியம் உண்டுன்னு கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். இந்த வீட்டுல உன்னை வாழ வைப்பேன்னு தெய்வம் உனக்கு சொல்லி இருக்காரா? இந்த குடும்பத்துல உன்னை வாழ வைப்பேன்னு கர்த்தர் உனக்கு சொல்லி இருக்காரா? இந்த தேசத்துல உனக்கு மேன்மை தருவேன் கர்த்தர் சொல்லி இருப்பாரா? இவள் நிமித்தம் உனக்கு சந்ததி உண்டாகும்னு கர்த்தர் சொல்லி இருக்காரா? தைரியமா பிரயாசப்படு, பலன் இல்லாமல் போவது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலையை பார்க்காத, சூழ்நிலையை பார்க்காத, கான்பிடன்ட் இருக்குதா? கத்தர் சொன்னார். ஆனா வார்த்தைக்கு உள்ள பிரயாசப்படு, வார்த்தைக்கு வெளியில கத்த சொன்னா பிரயாசப்படு, கத்த சொன்னா செயல்படு, கத்த சொன்னா நடைமுறைப்படுத்து, கத்த சொன்னா செய். ஆண்டவர் சொன்னாரா? பின்ன ஏன் சொந்து போறேன்? தெய்வம் சொன்னாரா? பின்ன ஏன் கலங்கி கொண்டிருக்கிற? கத்த சொன்னாரா இதை செய்ய? பின்ன ஏன் யோசிக்கிற? தெய்வம் சொன்னாதானா? உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் எதுவும் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வம் உனக்கு எதிராக இருந்து உலகமே உனக்கு சப்போர்ட் பண்ணா உன்னை காப்பாற்ற உருவையிலால முடியாது. எந்த இடத்திலையும் கர்த்தர் என்னை அழைத்தார், இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிற நிச்சயம் உண்டானால் கர்த்தர் அங்கே மகிமைப்படுத்துவார், ஆண்டவர் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரயாசப்படுகிற பிள்ளைகள் மூணாவது அனுபவிக்க வேண்டிய ஒரு கவனமா இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஏசாயா 55:2 சொல்லுகிறது, வாசிங்க பார்க்கலாம். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும், எல்லாரும் கவனிங்க, திருப்தி செய்யாத பொருளுக்காக உன் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசப்படுறாங்கடே, ஆனா எதுல தெரியுமா? கத்தருக்குள்ள இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பிரயாசப்படுறான், சபைக்குள்ள இருக்க வேண்டியவன் பிரயாசப்படுறான். கத்தருக்குள் நெல், வசனத்துக்குள்ள நெல். நான் வந்து எதுக்கும் போக கூடாதுன்னு சொல்லல, நீ கத்தருக்குள் பிரயாசப்படு. 10 நிமிஷம் செலவழிச்சாலும் பிரயோஜனம் உண்டாகணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், ஆகாயத்தை அடிக்கிறவனாக நான் நினைச்சிய மாட்டேன், சிரமம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, ஆனா கத்தருக்குள்ள இல்லையே. நிறைய பேர் பிரயாசப்படுகிறாங்க, ஆனா வார்த்தைக்குள்ள இல்லையே. கர்த்தர் சொன்னாரா?
1: ஒரு நிமிஷம் கூட வீணா போக கூடாது, ஒரு நிமிஷம் கூட. சில ஆட்களை பார்த்துருங்க, 10 நிமிஷம் உண்டு, அடுத்த வீட்டுக்கு வாசப்படியில உட்காந்து கிருபையை நசப்படுத்திட்டு உட்கார்ந்து இருப்பான்.
0: அதனால உனக்கு என்ன உண்டாகும்? அதனால உனக்கு பலன் உண்டாகுமா? அதனால உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுமா? அதனால அதே நேரத்துல அந்த 1 மணி நேரம் உட்கார்ந்து வீணா பேசுற இல்ல, அதுல 3/4 மணி நேரம் தூங்கிட்டு ஒரு 15 நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிப்பாரு, ஆசீர்வாதம் வருமா வராதா? வருமில்ல. ஏன் திருப்தி தராது, சந்தோஷப்படுத்தாது, நன்மைகள் அல்லாது ஒரு பொருளுக்கா ஏன் நீ பிரயாசப்படுகிற? நீ முந்தி பலன் கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத வீண் அலுவலுக்காக நம்முடைய பிரயாசங்கள் வரவே கூடாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திருப்தி தராத பொருளுக்காக பிரயாசப்பட்டது போதும். அமே பாருங்க, மார்த்தாள் கவலைப்பட்டாங்க, ஆனா ஆண்டவர் விரும்புகிறதுக்கு கவலைப்பட்டாங்களா? தேவையில்லாதவைகளுக்கா கவலைப்பட்டாங்களா? தேவையில்லாதவைகளுக்கா? இப்ப நம்ம ஆட்கள் நிறையவே ஃபீல் பண்றாங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறாங்க, உபவாசம் பண்றாங்க, ஆனா அதுல அதிகபட்சமா பாருங்க, திருப்தி தராத பொருளுக்காகத்தான் இருக்கு.
1: புரியுதா? அப்ப பைபிள் சொல்லுது, திருப்தி தராத பொருளுக்காக ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, பிரயாசப்படக்கூடாது. பிரசங்கி 2:21 படிங்க. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், அவன் இன்னொருத்தும் படாதிருந்த போதும். கைகளை உயர்த்தி விரலேலுயா பாருங்க, இங்க ஒரு பிரயாசத்தை குறித்து பைபிள் சொல்லுது, எப்படி நிதானமா பிரயாசப்படணும். உயரத்தில் இருக்கிற நன்மையை அனுபவித்துக் கொள்ளணும், நல்லதுதான். தரையில நடக்கிற மாதிரி போக முடியாது, பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறதுல என்ன வேணும்? நிதானம் வேணும். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்த உடனே நிதானம் கட்டுறோம், அங்கதான் பிரச்சனை. நிதானம் கட்டுறோம், கொஞ்சம் கையில பணம் வர ஆரம்பிச்ச உடனே நிதானம் கட்டுறோம். கொஞ்சம் பரவாயில்ல, பேங்க் பேலன்ஸ் வந்துட்டு, கடையெல்லாம் தீந்தாச்சு, இனி பிசினஸ் பெருக்கிடலாம், இனி கொஞ்சம் நிக்கலாம்னு வந்த உடனே சிலருக்கு என்ன செய்யும்? நிதானம் கட்டுறோம். பாத்துக்கிடுங்க, நிறைய பேரு அமை நிதானம் இல்லாமல் அழிந்தவர்கள் தான் அதிகம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே எப்படி ஓடணுமா? பொறுமையோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதானே, பிசாசு எடுத்துக்கொள்கிற ஒரு பெரிய தந்திரம் என்ன? பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரத்தை சொல்றேன். ஒரு மனுஷனை கவுக்கிறது நான் திரும்பி நில்லப்பா. இப்ப பாருங்க, இவர் வந்து பிரயாசப்படுகிறார், சாத்தான் செய்கிற ஒரு பெரிய வேலையை சொல்றேன். இப்ப பிடிக்கிறார் பிசாசு, இவர் என்ன செய்யறார்? ஊழியத்துல பிரயாசப்படுகிறார், சபையில பிரயாசப்படுகிறார். நான் என்ன செய்யல? பேய் விடல, பேய் என்ன செய்யல? விடல. அவர் ஜெபத்துல பிரயாசப்படுகிறார், என்ன செய்ய முடியல? இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான், 10 பிரயாசப்பட்டு 2 பலன் அனுபவிக்கிறார், இருந்தாலும் பிரயாசப்படுறான், விடல. ஆமா, எப்படியாவது இவனை கொண்டு போய் சேர்த்தரணும், பிரயாசப்படுகிறார். பாருங்க, இது பிசாசு இப்படி நின்று விட மாட்டான், விட மாட்டான், நான் விட மாட்டேன், பயப்படாத, விட மாட்டான். இது பிசாசனுடைய ஒரு யுக்தி. சில குடும்பங்கள் இதை அனுபவிச்சுட்டாக்கும் இருக்கு. ஆனா இன்னொரு காரியத்தை சொல்றேன், அப்ப பிசாசு மனசுல நினைக்கிறான், இவனை இனி இழுத்தா சரியாவாது, விட்டுறணும், இழுக்கப்படாது. ஏன்னா நம்ம என்ன இழுத்தாலும் இவன் என்ன செய்யறான்? கத்தர் நடத்துவார், கத்தர் நடத்துவார், கத்தர் காத்துக்கொள்ளுவார், கத்தர் கைவிட மாட்டார். அந்தகார பிசாசே போ போ போ சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்கான். இத்தனை வருஷமா இழுக்காரு, இனி இவனை இழுத்தா சரியாவாதுன்னு சொல்லி இவன் என்ன செய்தான் தெரியுமா? விட்டுருவான் இவனே. இப்ப அவனை ஓடுறானா? இப்ப இவர் விட்ட உடனே இவருக்கு என்ன வந்துருது? பிடி விட்டாச்சுல. இவர் என்ன செய்வார்? வேகமா ஓட ஆரம்பிப்பார். ஓடுறாரா? ஓடுறாரா? அப்பா, ஒரு விடுதலை வந்துருச்சு, ஒரு மாற்றம் வந்துருச்சு, ஒரு அற்புதம் வந்துருச்சு, இனி எவரும் இல்லை. ஆனா பிசாசு பின்னாலே ஓடுவான். பத்து இதுவரைக்கும் இழுத்தவன் இனி என்ன செய்வான் தெரியுமா? வேகமா ஓடுவான் தெரியுமா? குப்புற தள்ளி விட்டுருவான். இதுதான் பிசாசு செய்கிற பெரிய தந்திரம். இழுத்த காலத்துல ஜெயிச்ச பலரும் அமைன் தள்ளுற காலத்துல விழுந்துருவாங்க. ஏன்னா நிதானம் கட்டுறோம். கொஞ்சம் விடுதலை, கொஞ்சம் ஆசீர்வாதம், உயர்வு வந்த உடனே நிதானம் இருக்காது. நல்லா கவனிங்க, ஓடுறவனை இழுக்கிறது கஷ்டம், ஆனா தள்ளுறது ரொம்ப ஈஸி. தப்புன்னு கவுத்துட்டாப்பா ஒரு தள்ளு. உண்மையில சொல்லும், ஏன்னா அவன் ஓடும் பொழுது அவனுடைய முழு வேகம் வெயிட்டு எங்க கிடக்கும்? முன்னாலதான் கிடக்கும். ரொம்ப நிசாரமா தெளிவான். அதனாலதான் சிலர்லாம் ஊழியத்துல ஆரம்பத்துல விழமாட்டாங்க, வளர்ந்த பிறகு நாசமா போயிருவான். பிசினஸ்ல ஆரம்பத்துல நல்லா தான் இருப்பான், வளர்ந்த பிறகு நாசமா போயிருவான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்துல பாஸ்டருக்கு பயந்து, ஊழியத்துக்கு பயந்து, தெய்வக்கிரவையில் நிற்பான். கொஞ்சம் வளர்ந்து இப்ப பாட தெரியும், பிரசங்கிக்க தெரியும், இப்ப ஒரு அரை மணி நேரம் கையில கொடுத்தாலும் நிக்க தெரியும், நாம்போ நிறைவேற கமந்த விழுவான் தெரியுமா? அது இப்படி மாட்டுகிறதாக்கும் அல்லே லூயா சொல்லுங்க. அதனாலதான் சொல்ல, பிரயாசப்படு. ஆனா உன் பிரயாசத்துல என்ன இருக்கணும்? என்ன சொல்லுங்க? நிதான கையில பணம் நிறைய வரட்டு, ஆனா நீ நிதானமே இருக்கணும். அதனாலதான் பைபிள் அழகா சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் மருளாதிருக்கும்படி. பைபிள் இருக்கா? ஒன்றிலும் மருளக்கூடாது. இப்ப சில ஆட்கள் கொஞ்சம் நன்மை, கொஞ்சம் ஆசீர்வாதம், கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் சிறப்பு, கொஞ்சம் வளர்ச்சி வந்த உடனே ஆராதனை இல்லை, ஜபம் இல்லை, தெய்வத்தை தேடுதல் இல்லை, தரிசனம் இல்லை, ஊழியக்காரனுடைய ஆலோசனை இல்லை, அமீன் மறந்துடுவாங்க, நிதானம் கெட்டு பேச ஆரம்பிப்பாங்க. ஆனா சிலர் அப்படி இல்லை, எவ்வளவு மேன்மை வந்தாலும் இருக்கிறதும் தெரியாது, இல்லாததும் தெரியாது. எப்ப ஒண்ணு போல இருப்பான். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியில் என்ன வேணும் சொல்லுங்க? வார்த்தையில் என்ன வேணும்? செயல்ல என்ன வேணும், வேலையில என்ன வேணும், நிதானம் வேணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நாம் புரியணும், பிரயாசம் நல்லது, அதை விட நிதானமாய்ப்படுகிற பிரயாசம் நல்லது. பிரயாசத்துக்கு பதில் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? என் குடும்பத்துக்கு உண்டா? உங்க குடும்பத்துக்கு உண்டா? உங்க சபைக்கு உண்டா? உங்க ஊழியத்திற்கு உண்டா? நீங்க செய்கிற தொழிலுக்கு உண்டா? உண்டென்ற நிச்சயம் உண்டானால் இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமா இருக்கணும். சகோதரா, இந்த தேசத்துல உனக்கு எதிர்காலம் இருக்கு. நம்முடைய அடித்தளம் எங்க தெரியுமா? கிறிஸ்து. சொல்லுங்க, கிறிஸ்து. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. இப்ப நமக்கு நிதானம் என்ன? கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன், கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன். ஆமே, நல்லா கவனிங்க. எந்த ஒரு காரியமும் அப்படிதான். சில நேரங்களில் பாச்சு இப்படி செய்துட்டீங்க, கர்த்தர் சொன்னார் நான் செய்தேன், அவ்வளவு. கர்த்தர் சொன்ன ஆண்டவர் வேண்டாம், வேண்டாம், அவ்வளவுதான். ஆமீன். கர்த்தர் செய்தே, அவ்வளவுதான். அதனுடைய நிறை குறை யாரால் உண்டாகும்? அது யார் பார்த்துக்கிறது? அவர் சொன்னார் நான் செய்தேன். சொன்னவருக்கு தெரியும் அடுத்து இதை என்ன செய்யணும்னு. நிதானமா செயல்படுங்க, கர்த்தர் உங்களை அதை கொண்டு செய்ய வைத்திருப்பா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. செய்ய வைத்திருப்பா. ஆண்டவரால கூடாதது எதுவும் இல்லை. ஆவேசப்படாதீங்க, ஆவேசப்படாதீங்க. நிதானமா பிரயாசப்படுங்க, பிரயாசப்படணும். இல்லைன்னா பலன் வராது. கண் விழிச்சாதான் பலன், கடின வேலை செய்தாதான் பலன், விதைச்சாதான் அறுவடை. புரியுதா? பிரயாசம் வேணும், ஆனா கர்த்தருக்குள்ளே இருக்கணும். ஆமீன். வசனத்துக்குள்ளே இருக்கணும். தேவையில்லாததுக்கா பிரயாசப்பட போகக்கூடாது. ஆனா நம்முடைய பிரயாசத்தின் ஒவ்வொரு அடிகளும் நிதானம் வேணும். பரீட்சை எழுதினாலும் நிதானமா எழுதணும். பேச்சு போட்டிக்கு போனாலும் நிதானம் வேணும். ஊழியம் செய்தாலும் நிதானம் வேணும். தெரியுமா, தெய்வ மனுஷனாகிய யோபுவை குறித்து பேசுறார். ஆமே, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. 42 அதிகாரத்துல 3 இடத்துல சொல்ற. யாருகிட்ட? சிநேகிதர்கள்ட்ட சொல்ற. அவன் என்னை குறித்து பேசினது போல நீங்க நிதானமா பேசல. பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாயின் வார்த்தைகள் வாயிருக்குன்னு எல்லாரும் பேசப்படாது. எல்லாம் பேசப்படாது. நிதானம் வேணும். வார்த்தையில என்ன வேணும்? நிதானம் வேணும். பிரயாசத்துல நிதானம் வேணும். ஜெபத்துல நிதானம் வேணும். உபவாசமா? நிதானம் வேணும். ஊழியமா? நிதானம் வேணும். நல்லது கட்டி யோசிக்கிறீங்களா? நிதானம் வேணும். புரியுதா? அப்படி செய்தா நீ செய்கிறது சரித்திரமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம செய்யறது எப்படி இருக்கணும் சொல்லுங்க? சரித்திரமா இருக்கணும். அப்படின்னா நம்ம செய்கிறது எப்படி இருக்கணும்? நிதானமா இருக்கணும். வராமேன்னு சொல்லுங்க. நான் பிரயாசப்படுறேன். என் பிரயாசத்துல யார் இருக்கிறா? கர்த்தர் கூட இருக்கிறா. இன்றைக்கு ஒருவேளை அந்த பிரயாசத்துக்கு பலன் இல்லாம இருந்தாலும் பலன் வராமல் போகாது. இன்றல்லது நாளை கண்டிப்பா என்ன செய்யும்? என் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. என் கண்ணீருக்கு பலன், என் உழைப்புக்கு பலன், என் கண் விழிப்புக்கு பலன். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஆனா என்ன தெரியுமா, வார்த்தையோட போறீங்க. இன்னைக்கு அதே பிரச்சனை, அதே சவால்கள், அதே நெருக்கம், அதே கண்ணீர் நிறைஞ்ச பிரயாசப்படுகிற இடத்துக்கு தான் நீ போற. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தையோட போறம்மா, என் பிரயாசத்தை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். என் கண்ணீரை அறிகிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய கண்ணீரை கணக்கு வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் என்னோடு இருக்கிறார். நான் மடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணா போவது இல்லை என்ற நிச்சயத்தோடு போவாயானா இந்த நிமிஷம் முதல் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் அற்புதமாயிருக்கும்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஊருக்கு வெளியே ஒரு தோட்டத்தோடு ஒரு வீடு இருந்தது. அந்த தோட்டத்தின் வேலியில் விலை உயர்ந்த நாய்க்குட்டிகளும் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வழியாக நடந்து வந்த சிறுவன் ஒருவன், ஐயா, தோட்டத்தில் யார் இருக்கிறீர்கள், எனக்கு ஒரு நாய் வேண்டும் என்று சத்தமாக கூப்பிட்டான். உள்ளே இருந்து வெளியே வந்த பெரியவர் இந்த பையனுடைய பழைய உடையை பார்த்து, தம்பி, நீ இந்த நாய்களை வாங்க முடியாது, அவைகள் மிகவும் விலை உயர்ந்தவை என்று கூறினார். சிறுவன் தன்னுடைய கால்ச்சட்டை பையில் இருந்த 10 ரூபாயை எடுத்து காட்டி, ஐயா, இதற்கு எனக்கு ஒரு நாய்க்குட்டி கொடுக்க முடியுமா என்று கேட்டான். இல்லை இல்லை, 10 ரூபாய்க்கெல்லாம் நாய்க்குட்டி கிடையாது என்று கூறினார். அதற்கு அவன், ஐயா, இந்த 10 ரூபாயை வாங்கிக் கொண்டு அந்த நாய்க்குட்டிகளை பார்க்கவாவது எனக்கு அனுமதி கொடுப்பீர்களா என்று கேட்டான். பெரியவரும் சிறுவனின் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அவனை உள்ளே அழைத்துச் சென்று நாய்கள் இருந்த கூட்டின் அருகே விட்டார். ஒரு ஓரத்தில் இருந்த ஓட்டை வழியாக முதலாவதாக ஒரு பெரிய நாய் கூண்டிற்குள் வந்தது. பின்பு 3 பஞ்சு உருண்டை போன்ற அழகான நாய்க்குட்டிகளும் ஓடி வந்தன. சற்று நேரத்திற்கு பின் மற்றும் ஒரு நாய்க்குட்டி அழுக்காக, அவலட்சணமாக, சரியாக நடக்க முடியாதபடி பின்னாலே வந்தது. இவைகளை பார்த்து கொண்டிருந்த சிறுவன், ஐயா, அந்த அழுக்கான, நடக்க முடியாமல் வருகிற அந்த நாய்க்குட்டியை நீங்கள் எனக்கு தருவீர்களா? அதை நான் நன்றாக கவனித்துக் கொள்வேன் என்று கேட்டான். அதற்கு அவர், தம்பி, அது உன்னோடு ஓடி ஆடி விளையாட முடியாது, அதைக் கொண்டு நீ என்ன செய்ய முடியும், எனக்கும் அது தேவையில்லைதான் என்று கூறினார். உடனே அவன் தன்னுடைய நீண்ட கால் சட்டையை சற்று உயர்த்தி காட்டி, கால்களில் கம்பி பொருத்தப்பட்டு ஒரு பூட்ஸ் மாட்டப்பட்டிருப்பதைக் காட்டி, என்னுடைய காலும் ஊனம்தான், எனவே நானும் அதிகம் ஓடப்போவதில்லை, அதை நான் நன்றாக வளர்ப்பேன் என்று கூறினான். இதைக் கேட்ட அந்த நாயின் சொந்தக்காரர், சரி, நீதான் அந்த நாயை நன்றாக கவனித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி எனக்கு பணம் தர வேண்டாம், நீ பத்திரமாக அதை எடுத்துச் செல் என்று கூறி அதை அவனுக்கு கொடுத்தார். கால் நடக்க முடியாமல் இருந்த சிறுவன் சந்தோஷத்தோடு அந்த நாய்க்குட்டியை எடுத்துச் சென்றான். நாமும் பாவத்தினால் சாபத்தினால் பாதிக்கப்பட்டு குறைவுள்ளவர்களாக காணப்பட்டாலும், நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக சிலுவையிலே தண்டனையை ஏற்றுக்கொண்ட இயேசு நம்மையும் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அவரோடு அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அவரே நம்மை இந்த உலகத்தில் திருப்தி உள்ளவர்களாக வாழச் செய்வார். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கூறுகிறார். நம்பிக்கையோடு அவரிடம் வருவோமா?

ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. தேவ பிள்ளைகள் ஒரு மனப்பட்டு கர்த்தர் ஆராதிக்கும் பொழுது ஒரு மகிமையின் மேகம் அந்த ஜனத்தை தேவ சமூகத்தில் அவர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவருடைய மகிமையின் மேகம்

இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்றால், இயேசு நல்லவர் என்ற வாழ்க்கையில நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், உண்மையிலே சொல்லுகிறேன், அவரை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள், அதை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார்?

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே ஆராதனை கூறியவரே, ஓமை உயர்த்துகிறோ. அவரை போல நல்ல தெய்வம் இல்லை.

ஆராதனைக்கு உரியவர். அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே கணத்திற்குரியவர், அவரே புகழப்படத்தக்கவர். ஹல்லேலூயா! அப்படியே கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். அப்படியே மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டவர்களாக

ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் என் கால்கள் சறுக்கிறது என்று சொன்ன பொழுது உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று என்று எழுதியிருக்கிறது. அந்த கிருபைங்களோடு கூட இருந்து எங்களை அற்புதமாக நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த கிருபை நினைவு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்களுக்கு செய்கிற எங்க சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கு பதிலை தந்து, நீங்கள் எவற்றிலெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜெபித்து வந்தீர்களோ அந்த ஜெபங்களுக்கு இன்றைக்கு இரட்டிப்பான பதிலை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிற ஒரு நாளாய் கர்த்தர் இன்றைய நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் உங்கள் வழிகளை, அதாவது நீங்கள் நினைத்திருக்கிற, செயல்படுத்த வேண்டும் என்றிருக்கிற தீர்மானங்களை, சுகத்தை, ஆரோக்கியத்தை பெற விரும்புகிற காரியங்களை எல்லாம் கர்த்தருக்குள் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் பொறுமையுடன் காத்திருக்கிற உங்கள் காத்திருப்புகளையும், அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்ற உறுதியையும் உங்களுக்குள் இன்றைக்கு பெருக பண்ணி உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 நாம் வாசிக்கையில் அங்கே யாக்கோபை குறித்து வாசிக்கின்றோம். தன் தாய் தந்தையினுடைய பேச்சுக்கும் கீழ்ப்படிந்து தன் சகோதரனிடத்திலிருந்து வரும் தீங்குக்கு விலகி பெற்றோரையும் உடன் பிறந்த சகோதரனையும் விட்டு பிரிந்து வெறுங்கையனாய் கடந்து போகிறான். போகிற வழியிலே இரவு தங்கியிருக்கும் போது கர்த்த சொப்பனத்தின் மூலம் யாக்கோபிடம், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றும், உன் சந்ததி பூமியின் தூளை போல் ஆசிர்வதிக்கப்படும், நார் திசையிலும் பரம்புவா என்றும், உன்னோடே நான் இருந்து போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், அதுவரையில் உன்னை கைவிடுகிறதில்லை என்று ஆசிர்வதிக்கிறதையும் கர்த்தரின் வார்த்தைகளை யாக்கோபு உறுதியாய் பற்றி கொண்டு தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நடந்தபடினால் அவன் இரு பரிவாரங்களுடன் திரும்பி வரும்படி ஆசிர்வதிக்கப்பட்டான் என்று வாசித்தருகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக உறவுகளால், நண்பர்களால், உடன் பிறந்தவர்களால் காயப்பட்டும் தள்ளப்பட்டும், சிலர் சரீரத்தில் உண்டான வியாதியினால் மனக்கலக்கத்துடனும், வேறு சிலர் பொருளாதார பற்றாக்குறைவினாலும் கடன் பிரச்சனையினாலும் மனக்காயங்களுடன் விரக்தியுடன், மற்றும் சிலர் நீண்ட நாள் ஜெபித்தும் பதிலில்லையே, எந்த வழியும் நமக்காக திறக்கப்படவில்லையே என்று கண்ணீரோடு கர்த்த சமூகத்தில் நித்தமும் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு யாக்கோபை ஆசிர்வதித்த தேவன் உங்களையும் ஆசிர்வதித்து உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கிட உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:20 யாக்கோபு கூறும்போது, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து திரும்ப பண்ணும்படி வேண்டிக்கொள்கிறான். தான் வேண்டிக் கொண்டதோடு மாத்திரம் நின்று விடாமல் தன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறான். அதன் பொருட்டு யாக்கோபு ஆசிர்வதிக்கப்படுகிறான். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும், உங்கள் வழிகளை கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் உள்ள மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தைகளை சொன்ன கர்த்தர் அதன்படி நடத்தும் வரையில் உங்களை கைவிடுகிறதில்லை என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் வெறும் கையோடு கோலும் கையுமாய் இருக்கிறேனே என்று. ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும்படி உங்களை இரு பரிவாரங்களுடன் ஆசிர்வதிக்க வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பகையாய் எழும்பின மனிதர்களையும் உங்களோடு சமாதானம் பண்ணி கொள்ளவும், உங்கள் பலவீனத்தில், வியாதியில் விடுதலையும் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனையும், எவற்றிலெல்லாம் ஏமாற்றப்பட்டீர்களோ அவற்றில் இன்றைக்கு இரட்டத்தனையான பலனை பெற்றுக்கொள்ளவும், எந்த காரியத்தின் நிமித்தமாய் குழப்பத்துடன் காணப்படுகிறீர்களோ அவற்றிற்கு ஆலோசனைகளையும் தந்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஆறுதல் தேடியும் அன்பை தேடியும் கிடைக்காது இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் வழிகளை அவர் மேல் ஒப்புவித்து நம்பிக்கையோடு காத்திருப்பீர்களானால் அவைகளை வாய்க்க பண்ணி உங்களையும் ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.
அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27 அதிகாரம். நாங்கள் இத்தாலிய தேசத்துக்கு கப்பலேறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியோ என்னும் பேர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்திய ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம். மக்கெதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் கரை பிடித்தோம். யூலியோ பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காட்டாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100 அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடே கினீது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனி ஊருக்கு எதிராய் கிரேத்தாதீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கியிருக்கும் கிரேத்தா தீவிலுள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழை காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொரிமணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3 நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பச்சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும் என்றான்.
பதினாலாம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடுஜாமத்திலே கப்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறையிடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பல் ஆட்கள் கப்பலை விட்டோடி போக வகை தேடி முன்னணியத்திலிருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100 அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர்ச்சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடிகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை சோஸ்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை இலகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலையொட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும்பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேவகர் யோசனையாயிருந்தார்கள். 100 அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும் மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதே நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஏசாயா 61:7. 1800 பிற்பகுதியில் ஊழியம் செய்த சுவிசேஷகர் ஹென்றி மூர்ஹவுஸ் என்பவர் அடிக்கடி பிரசங்கம் செய்ய அமெரிக்கா செல்வதுண்டு. அவ்வாறு அவர் ஒருமுறை அமெரிக்கா சென்றிருந்த போது ஏழை ஜனங்கள் வசிக்கும் ஒரு குடியிருப்பு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கு ஒரு சிறுவன் பால் கடையில் கண்ணாடி பாத்திரத்தில் பால் வாங்கி கொண்டு வந்தான். வேகமாக வெளியே வந்த அந்த சிறுவன் கால் தவறி கீழே விழுந்தான். கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுங்கியது. பால் முழுவதும் சிந்தி போனது. தன்னுடைய தாய் தன்னை அடிப்பார்கள் என்று அந்த சிறுவன் கதறி அழ ஆரம்பித்தான். உடைந்து போன கண்ணாடி பாத்திரத்தை மீண்டும் ஒட்ட வைக்கவும் முடியாது. சிறுவனின் அழுகை அதிகரித்தது. இதை பார்த்த சுவிசேஷகர் ஹென்றி மூர்ஹவுஸ் அந்த சிறுவனை அழைத்து கொண்டு அருகில் இருந்த ஒரு கடைக்கு சென்றார். அந்த கடையில் அவர் ஒரு புதிய கண்ணாடி பால் பாத்திரத்தை வாங்கி கொடுத்து பால் கடைக்கு கூட்டிக் கொண்டு போய் பாத்திரம் நிரம்ப பால் வாங்கினார். பின்பு அந்த சிறுவனை பத்திரமாக அவன் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவனை அவன் வீட்டு தாழ்வாரத்தில் இறக்கிவிட்டு அவன் கையில் பால் பாத்திரத்தையும் கொடுத்தார். பின்பு அந்த சுவிசேஷகர் அந்த சிறுவனிடம், இப்பொழுது உன்னை உன் அம்மா அடிப்பார்களா என்று கேட்டார். கண்ணீர் வழிந்து காய்ந்து போன கன்னங்களில் அகன்று பரவிய சிரிப்போடு அந்த சிறுவன், இல்லை, என் அம்மா என்னை அடிக்க மாட்டார்கள். ஏனெனில் நீங்கள் வாங்கி கொடுத்த பாத்திரம் நாங்கள் ஏற்கனவே வைத்திருந்ததை விட பெரியது என்றான். ஆம் பிரியமானவர்களே, இதை போன்றதுதான் நம் தேவன் நம் மீது காட்டும் அன்பும். ஒருவேளை நாம் ஒரு சில தோல்விகளையும் இழப்புகளையும் நினைத்து கதறி அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் இழந்ததை விட மிக சிறப்பானதை நமக்கு மீண்டும் தர தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை மன்னி

உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆனால் யோபு விசுவாசித்த தேவன் யோபுவை கைவிடவே இல்லை. தேவன் அவருடைய மீட்பராயிருந்து அவர் இழந்த அனைத்தையும் மீட்டு கொடுத்தார். இழந்ததை மட்டுமல்ல, அதை போல இரண்டு மடங்கு திருப்பி கொடுத்தார். யோபுவுக்கு முதல் இருந்த மூன்று குமாரத்திகளையும் விட மீண்டும் பிறந்த மூன்று குமாரத்திகள் தேசத்திலேயே மிகவும் சௌந்தரியமான பெண்களாய் இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே உங்கள் இழப்புகளும் தோல்விகளும் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் தேவன் அதை மாற்றுவார். நீங்கள் இழந்ததை விட மிக நேர்த்தியாக உங்களுக்கு தந்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிற கால தியானம் மத்தேயு 5:20 நாம் வாசிப்போம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். அன்பவர்களே, ரெண்டு காரியத்தை பார்க்கணும். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோகராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அன்பவர்களே, இன்னைக்கு பரலோகராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறது தான் இன்றைக்கி நம்முடைய அல்டிமேட் எய்ம், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிக பிரதான நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இம்மையில் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல வரவில்லை, தேடவில்லை, அவரை அடைந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு எப்பொழுதும் அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட, பிதாவோடு கூட, பரிசுத்த ஆவியோடு கூட நாம் உறவாடி அங்கே நித்திய நித்தியமாய் அவரோடு காலம் கழிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆண்டவர் அதை அழகாக தெளிவாக சொல்கிறார். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று அழகாக சொல்கிறார். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிராவிட்டால் நிச்சயமாக நீ அங்கே என்றாக முடியாதுன்றார். அன்பால் இந்த வார்த்தை என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. அப்போ ஆண்டுகிட்ட கேட்டேன், நான் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு தான் உங்கள்கிட்ட வந்தேன், அப்போ பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீர்கள்னு சொல்கிறீங்களே, யார் பிரவேசிப்பாங்க, யார் பிரவேசிக்க முடியாதுன்ற காரியத்தை அலசி ஆராய்ந்தேன். அன்பால் அநேக சத்தியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இதில் பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டு நம்மோடு பேசியிருக்கிற காரியம், வேத பாரகர் பரிசேயர் அவங்க யார் கொஞ்சம் அவங்கள ஆராய்ந்து பாருங்கள். இந்த வேத பாரகர் பரிசேயர் என்பவங்க வேதத்தை அப்படியே அச்சு பிளராமல் அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் வேத பாரகர் பரிசேயர். அவங்க ஃபுல்லாக ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள், வேதங்கள், இந்த 5 அப்படியே கரைச்சி குடித்து அந்த லா பிரகாரம் கரெக்டாக நடக்கிறவங்க தான் வேத பாரகர் பரிசேயர்கள். ஆனால் அவர்களுடைய நீதியை அதிக நீதி நம்மகிட்ட கேட்குறார். அவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால், அப்போ நீதியை தேடுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். இங்கே அதிக நீதியை குறித்து ஆண்டவர் இங்கே வலியுறுத்துவதை நாம் பார்க்குறோம். அப்போ நீதினா என்ன, அதிக நீதினா என்ன, இன்றைக்கி தான் தியானிக்க போகிறோம். அன்பாவிலே, அந்த அதிக நீதியை உங்கள்கிட்ட எங்கிட்ட இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்திலே பக்தர்களாக இருக்கிற நாம், புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீதியை அல்ல, அதிக நீதியை. அதை மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீதினா என்ன, அதிக நீதினா என்ன? அப்போ மோர் ரைச்சஸ்னஸ்ன்றார். வெறும் ரைச்சஸ்னஸ் கிடையாது, மோர் ரைச்சஸ்னஸ். அப்போ அதிகமாக அந்த நீதியில் நாம் வளரலைன்னா நிச்சயமாக நம்ம போகமாட்டோன்றார். அப்போ நீதினா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அடுத்த வார்த்தை ஆண்டுகிட்ட இதுக்காக அநேக நாள், கிட்டத்தட்ட 6 நான் ஆண்டுகிட்ட பாதத்தில் உட்காந்து, ஆண்டவரே நீதியை தேடுங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க, அதிக நீதி என்னென்னு சொல்லி தரலையேன்னு சொல்லி நான் அழுது ஜபித்த நாட்கள் உண்டு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், கீழே படிங்க அப்படின்னார். அப்போ கீழே படித்து பார்த்தேன், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பதும் இருப்பான் என்பதும் பூர்வத்தாக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், தன் சகோதரனை வீணர் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாக இருப்பான், மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் என்று. அதனாலே அப்போ இதில் என்ன ஆண்டவர் சொல்லித்தராரு நமக்கு அப்படின்னா, நீதி அப்படி என்பது கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இப்படி இதெல்லாம் இந்த 10 கட்டளைகள் ஆண்டவர் கொடுத்த நீதி. இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறன்னா அதிக நீதி, மோர் ரைச்சியஸ்னஸ். அப்போ அதிக நீதி என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் அதே ஆக்கினை தீர்ப்பு அடைவான் என்று சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் என்னவென்றால், கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, கோச்சி கொள்ளாதிருப்பாயாக என்பது அதிக நீதி. அதனால அது அப்படியே நம்ம பார்த்தோம்னா கீழே 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தார் குறைக்கப்பட்டிருந்த கேள்விப்பட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்றார். அன்பாலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது நீதி. அதை அத்தனையும் அந்த வேதபாரர்கள் பரிசேயர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் சொல்வது, உன்னுடைய கண்ணால் எச்சியோடு பார்க்காதிருப்பது அதிக நீதி என்று விளக்கம் சொன்னார். அன்பாலே இப்படி இந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசித்தோம் என்றால், ஆண்டவர் எங்கெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாய் சொல்கிறாரோ அதுதான் அவர் இந்த உலகத்துக்கும் நம்முடைய அவரை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்துட்டு போன அதி மிக உன்னதமான சத்தியம் என்பது அதிக நீதி என்று நான் அறிந்து கொண்டேன். மாலே இந்த நாளிலே ஆண்டவர் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது எது என்றால், நீதி அல்ல அதிக நீதியை தான். இந்த புதிய ஏற்பாடு காலத்து பக்தர்களாய் வாழ்கிற நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அதிக நீதியை நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது கொலை செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, கோச்சிக்காமல் இருப்பது அதிக நீதி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது நீதி, ஒரு பொண்ணையோ ஒரு ஆடவனையோ எச்சியோடு பார்க்காது இருப்பது அதிக நீதி. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் உரைக்கப்பட்டு கேள்விப்பட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அடைத்தால் வலது கன்னத்தில் அடைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை கொடு என்பது அதிக நீதி. அன்பானிலே தீமையோடு எதிர்த்து நிற்காத 43 படிச்சுன்னா தெரியும், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பயப்பா என்பதை சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்க இது நீதி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களையும் சிநேகிங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுதலுக்காக சோகம் பண்ணுங்கள், இது அதிக நீதி. அதனால் இப்படி ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு எதெல்லாம் அவர் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போனாரோ அதெல்லாம் அதிக நீதியாக இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சத்தியம். இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட நாம் இந்த அதிக நீதியிலே வளர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க நாம் முயற்சி செய்வோம். நிச்சயமாக ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்தி இந்த அதிக நீதியிலே நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நாம் ஆண்டவர் மத்தியில் ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு மன்றாடி ஜெபிப்போம். கட்டாயம் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த தியானத்தின் மூலமாக என்னோடு எங்களோடு பேசி வருகிறீர் ஆண்டவரே. நம்முடைய மலை பிரசங்கத்திலே உள்ள அதிக பெரிய ரகசியத்தை எனக்கும் எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மத்திய 5:20 ஆண்டவரே, வேதபாரர்கள் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் எங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோராஜ்யம் வர முடியாது என்று தெளிவாய் சொல்லியிருக்கிறீங்க. அந்த அதிக நீதியும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க தகப்பனே. மோசேனுடைய லா, மோசேனுடைய சட்டத்திட்டத்தின் படி வாழ்வது என்பது நீதி. உம்முடைய ஆண்டவரே அன்பின்படி, உம்முடைய சட்டத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் அதிக நீதியிலே வளர வேண்டும் என்பதற்காக நீர் எங்களுக்கு உயிருள்ள தேவனாய் வந்து உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்காக சொல்லி ஆண்டவரே அந்த நீதியின் பாதையில் எங்களை வழி நடத்துகிறீர். அதிக நீதியின் பாதையில் வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு இன்னையிலிருந்து நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாய் கவனம் செலுத்தி இன்னும் அதிகமாக நாங்கள் இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரும் ஆழமாய் சிந்தித்து அதை தியானித்து இன்னும் அதிகமான நீதிகளை கண்டுபிடித்து அதிலே வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க உதவி செய்ய அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன்.

இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் என்னையா டெலிவரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு பாஸ்டர்ஸ் இந்த வார்த்தையை ஒரு சடங்காய் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விடுதலை டெலிவரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பொருளாதாரமா பிரச்சனையா டெலிவரன்ஸ், இந்த டெலிவரன்ஸ் மீட்டிங் உனக்கு இதை தரப்போகுது, உனக்கு பெரிய கடனா அல்லது வியாதியா இந்த டெலிவரன்ஸ், வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் நீ முன்னேற முடியலையா, உனக்கு வந்து வேலை உயர்வு கிடைக்கவில்லையா, படிக்கும் போது உன்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலையா, பாஸ் பண்ண முடியலையா, நல்ல மார்க் வாங்க முடியலையா, இந்த வாங்கிக்க டெலிவரன்ஸ். உன்னுடைய இச்சைங்கிற பாவத்திலிருந்து உன்னால தப்பிக்க முடியலையா, இந்த வாங்கிக்க டெலிவரன்ஸ். ஒரு கூட்டத்துல இது போன்று டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லி மக்களும் என்ன நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாங்கள் போய் இந்த டெலிவரன்ஸை பெற்றுக்கொண்டு அப்படியே வாழ்க்கையில அப்படியே ஒரு விடுதலையோட வாழ முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு போய் அந்த ஆட்டம் பாட்டத்துல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா எந்த முன்னேற்றமும் இல்லை, அங்கு டெலிவரன்ஸ்ங்கிறதற்கான ஒரு அறிகுறி கூட தெரியவில்லை. அப்ப உண்மையிலே இப்படி எல்லாம் நடக்காதா, இந்த மாதிரி நம்ம டெலிவரன்ஸை வந்து வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டா, நான் அப்படி சொல்லவில்லை. பட் எல்லா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் நடக்கிற ஒரு கூட்டத்தில் போய் அப்படி டெலிவரன்ஸ் சொல்லி நான் விடுதலையை வாங்கிட்டு வர முடியாதுன்னு உங்களுக்கு சொல்றேன், புரியுதா? ஒருவேளை எனக்கு ஒரு வியாதி இருக்கலாம், அது எனக்கு ஒரே நாளில் குணமாகலாம், ஒரு கனப்பொழுதிலே குணமாகி விடலாம். ஆனால் அதுக்காக என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த டெலிவரன்ஸுங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை ஓட்டி விட முடியும் என்பது தவறு. Not everything needs a deliverance, but discipline. நம்மளுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு விடுதலை வருவதற்கு வெறும் டெலிவரன்ஸ் அல்ல, டிசிப்ளின் அவசியமா இருக்கு. நாம கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாய் வாழ கற்றுக்கொண்டால் மக்கள் இன்றைக்கு பாஸ்டர்ஸ்னால ஏமாற்றப்படக்கூடிய அந்த போதனையிலிருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். உங்க லைஃப்ல ஏன் இன்னும் பிரச்சனை இருக்கு, அது கணவன் மனைவி சண்டையோ அல்லது பொருளாதார பிரச்சனையோ படிக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடிய பிரச்சனையோ, இது எல்லாத்துக்குமே அப்படியே பாஸ்டர்கிட்ட போனீங்கன்னா டெலிவரன்ஸ் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாரு. என்கிட்ட நீங்க வந்தீங்கன்னா டிசிப்ளின் சொல்லி உங்களை நான் வீட்டுக்கு அனுப்புறேன். உங்க லைஃப்ல சில டிசிப்ளினான ஆக்ஷனை நீங்க எடுத்தீங்கன்னா அதுவும் பைபிள் சொல்லுகிறது தான். இது என்னுடைய சுயமுயற்சி அல்ல, என்னுடைய சொந்த போதனை அல்ல. இதுல நீங்க ஒரு டிசிப்ளினை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னா நிச்சயமா டெலிவரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய டெலிவரன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்க வேணா டிவியில ஏதாவது விளம்பரம் பாருங்க, கணவன் மனைவி பிரச்சனையா, குழந்தை இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, வருமானம் வரவில்லையா, எப்பொழுதுமே பொருளாதார பிரச்சனையா, அப்படியே அவங்க சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னா வாஸ்து அல்லது ஏதோ ஒரு கல்லு அல்லது ஏதோ ஒரு மாலை ஏதோ ஒண்ணு, இத வச்சா எல்லாம் மாறும். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, அதை மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய, எதுவும் தேவையில்லை, நீயாவே இரு, ஆனா இந்த கல்லு போதும், இந்த பிரேயர் போதும், இந்த உபவாசம் போதும், நீ என்கிட்ட வா, அந்த கையை வைக்கிறேன் பாத்தீங்கன்னா அது போதும், நான் ஊதி தள்ளி விட்டேன்னா முடிஞ்சிச்சு, உனக்கு டெலிவரன்ஸ் அவ்வளவுதான், இனிமேல் உனக்கு கடன் பிரச்சனை கிடையாது. நோ, அப்படி பைபிள் வசனம் எந்த ஒரு இடத்திலையும் நமக்கு சொல்லவில்லை. நீதிமொழிகள் புத்தகம் முழுவதுமாக வாசியுங்கள், நம்மளுடைய வாழ்க்கை வளம் பெறுவதற்கு அங்கு நீங்க சில டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் நீங்க எடுத்து ஆகணும் என்று வசனம் சொல்லுது. அந்த ஒழுக்க விதிகளை நீங்கள் விட்டு விட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம லைஃப்ல பிரச்சனை வரும்னு வேதம் சொல்லுது. அதனால நிறைய கூட்டங்களுக்கு போய் டெலிவரன்ஸ் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. உண்மையான டெலிவரன்ஸ் உண்மையா உங்களுடைய லைஃப் டிசிப்ளின்ல இருக்கு, சரிங்களா? சில குறிப்புகளை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். சாத்தானாலும் அந்தகார சக்திகளினாலும் நம்ம வாழ்க்கையில அநேக உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, அதை நான் மறுக்கவில்லை. வேதவசனம் அதை தெளிவாய் நமக்கு குறிப்பிடுகிறது. நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் அல்ல, அந்தகார சக்திகளோடு நமக்கு போராட்டம் இருக்கிறது என்கிற வசனம் 100% உண்மை. எபேசியர் 6:12 இந்த இடங்களில் நாம் இவைகள் எல்லாம் வாசிக்க முடியும். ஆனால் மேக்சிமம் நம்ம லைஃப்ல வரக்கூடியதான பிரச்சனைகளுக்கு நம்முடைய சுய இச்சை, சுய இச்சையினால் வந்த முடிவுகள், என்னுடைய சோம்பேறித்தனம், இவைகளால் அதிகமான பிரச்சனைகளை நான் எனக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறேன், சரிங்களா? அது எபேசியர் 4:1 முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பாருங்க, அதை குறித்து உங்களுக்கு தெளிவாக விளங்கும் ஏன் நம்மளுடைய லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை வருது. சரி, முதல் குறிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை முறை. நம்மளுடைய பல பிரச்சனைகளுக்கு கிட்டத்தட்ட 60% பிரச்சனைகள் சாதாரணமாக என்னுடைய ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையினால் வரக்கூடியதா இருக்கு. வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
யாக்கோபு முதலாம் அதிகாரம் 13 வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பரிபூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவன் சோதிக்கவே மாட்டாருன்னு இந்த வசனம் சொல்லல, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. சரி, அதை பத்தி நமக்கு இப்ப டீச் பண்ண போக நான் விரும்பல. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய இச்சை காரணமா இருக்கு அப்படின்னு வசனம் சொல்லுது. இது வெறும் விபச்சார பாவத்தை குறித்து பேசுகிறது அப்படின்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. என் லைஃப்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த இச்சை அப்படின்னா என்னுடைய விருப்பம் காரணமா இருக்கு, என்னுடைய அதீத ஆசை காரணமா இருக்கு. அந்த இச்சை அப்படிங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம், சரிங்களா? அது நல்ல முறையிலும் பயன்படுத்த முடியும், கெட்ட முறையிலும் பயன்படுத்த முடியும். பழைய ஏற்பாடுல வாசிக்கிறோம், இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை இவர்கள் என்ன செய்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவரே அந்த தேசத்தை விரும்ப சொல்லுகிறார், ஆசைப்பட சொல்லுகிறார், ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை எங்களுக்கு தேவையில்லை, அசட்டை பண்ணுகிறார்கள். அந்த மாதிரி அந்த இச்சைங்கிற வார்த்தை இங்க எப்படி நாம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய விருப்பம். இப்ப பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் நான் சொன்னேன் டிசிப்ளின் இல்லாததுதான் காரணம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நீங்க சரியா படிக்க முடியல, என்ன காரணமா இருக்க முடியும், 90% டிசிப்ளின் இல்ல, ஒழுக்கம் இல்ல, தூங்குறதுல விருப்பம், செல்போன் பாக்குறதுல விருப்பம், எந்த ஒரு இடத்துலயும் கமிட்மெண்ட் கிடையாது. கொஞ்ச நேரமாவது உட்காந்து படிச்சா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்றது இல்ல, அப்படியே விட்டுறது. நான் கேட்கிறேன், ஒரு மீட்டிங் போய் டெலிவரன்ஸ் சொல்லிட்டு இங்க இதுல இருந்து டெலிவர் ஆயிட முடியுமா, இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நான் டெலிவர் ஆகிறேன் அப்படின்னா இல்லங்கிறேன். உங்களுடைய உடலை வருத்த வேண்டும், கஷ்டப்படணும், அக்செப்ட் த பெயின் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய சரீரம் சொல்லுகிறத நீங்க எப்ப கேட்காம அதை நீங்க உங்களுடைய செயலுக்கு கீழ்ப்படுத்துகிறீர்கள். அப்ப பவுல் சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். நீங்க எப்ப அந்த முடிவு எடுக்கிறீங்களோ பரிசுத்த ஆவியானவர் அதற்கு உதவி செய்வார், சரிங்களா? அதை விட்டுட்டு நான் எதையுமே செய்ய மாட்டேன்னு போய் டெலிவரன்ஸ் மீட்டிங்னு போய் உட்காந்துக்கிட்டு நீங்க வாழ்ந்து விட முடியுமான்னு கேட்டா எதுலையுமே வெற்றி பெற முடியாது. சிம்பிள், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல, மேக்சிமம் நிறைய காரணம் இருக்கு, அதுல நடக்கக்கூடிய அரசியல் இருக்கலாம், ஓகே, லெட் இட் பி. எப்பயுமே லேட்டா போறது, ஒரு பங்க்சுவாலிட்டி இல்ல, எதனால, சோம்பேறித்தனம். தூக்கத்தை விரும்புகிறவன் தரித்திரன் ஆவன், நான் சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம், நீ தூங்க கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஒழுக்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டெலிவரன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும்னு நான் சொல்ல வர்றேன். அப்ப எல்லா பிரச்சனைகளுக்குமே வெறும் டெலிவரன்ஸ் இல்ல, டிசிப்ளின் அவசியமாகிறது. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னுடைய ஒழுக்க மின்மையின் விளைவுகள் தான் அந்த பிரச்சனை. அதை நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒழுக்க மின்மையின் விளைவுகள். நான் படிக்க வேண்டிய காலத்துல படிக்காம விடுதல், வேலை செய்கிற இடத்துல அசட்டையா இருக்குதல், என்னுடைய பணத்தை தாந்தோன்றித்தனமா எங்கேயாவது போய் லாட்டரி அது இதுன்னு சூதாடி விட்டு விடுதல், சரியில்லாத நபர்களோடு பழக்கம் வைத்துக்கொண்டு பணத்தை இழக்குதல், இது எல்லாமே பாருங்க விளைவுகள். என்னுடைய சோம்பேறித்தனத்திற்கான விளைவுகள், என்னுடைய மூடத்தனத்திற்கான விளைவுகள், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். அப்ப என்னுடைய லைஃப்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு என்னுடைய ஒழுக்கமின்மையின் விளைவுகள் தான் அந்த பிரச்சனை. அப்ப அதை சரி செய்யணும்னா தேவன் என்ன பண்ணுவாரு, ஒழுக்கமின்மையை தேவன் சரி பண்ணுவார். அப்ப லைஃப்ல நீங்க என்ன செய்யணும், ஒரு ஒழுக்கத்திற்குள்ள வர வேண்டும். திடீர்னு ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம், அவருக்கு பாத்தீங்கன்னா சுகர் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போய் கேட்டா அப்பத்தான் இவர் என்ன பண்றாரு, உண்மையெல்லாம் சொல்றாரு, நான் ரொம்ப வருஷமா சிகரெட் பிடிக்கிறேன், நான் தண்ணி அடித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வேறு சில பழக்கங்களும் இருக்கிறது, டாக்டர் சொல்லிடுறாரு, பரவாயில்ல, யூ கேன் கண்டினியூ, ஆனா இந்த மருந்தை மட்டும் விடாம சாப்பிடுங்க, அப்படியே ரெடி ஆயிரும் அப்படியே சொல்றாரு. இல்ல, உங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க. லைஃப் ஸ்டைல மாத்துறதுக்கு எதுக்கு நான் உங்ககிட்ட வரணும், நீங்க மருந்து கொடுத்து இதை சரி பண்ணுங்க, என் லைஃப் ஸ்டைல நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அது? இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த ஒரு டிசிப்ளின் லைஃபுக்குள்ள வர விரும்பல, ஆனா டெலிவரன்ஸுக்கு மட்டும் வர்றாங்க. அது எப்படி சாத்தியம்? இன்றைக்கு போதவர்களும் அது போன்ற டெலிவரன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, கையில டெலிவரன்ஸை வச்சுக்கிட்டு அலையிறாங்க. உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை மாற்றாமல் உங்க லைஃப்ல எந்த விடுதலையும் பார்க்க முடியாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மூணாவது ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுவார்கள், பிரேக் த்ரூ வித்தவுட் பவுண்டரிஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு இச்சையிலிருந்து விடுதலை வேண்டும், ஆனா 24 மணி நேரமும் தவறான படங்களை பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு போதையிலிருந்து விடுதலை தர வேண்டும், ஆனா எப்பயுமே என்னை சுத்தி போதை நண்பர்களை வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, விடுதலை வேண்டும், ஆனா நான் எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். கர்த்தர் எப்படி உங்களுக்கு விடுதலை தருவார்? சில எல்லை கோட்டை நீங்கள் உங்களுக்கு வரையறுத்து கொள்ள வேண்டும். நீங்க எதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை உங்கள் லைஃப்ல செயல்முறைப்படுத்துவதற்கு
உங்களை தவறு செய்யக்கூடிய தூண்டக்கூடிய எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளுங்கள் என்று சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரம்மி ப்ராப்ளத்தில் நான் மாட்டிக்கிட்டேங்க, அதனால வந்து நான் இதுலேருந்து எப்படி தப்பிக்குதல். ஆனால் சொன்னேன், சரி ஓகே, நீங்கள் வந்து ஏதோ ஒரு இதில் மாட்டிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களால் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. எப்பயுமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், டக்குன்னு உள்ளே போயிடுவீங்க. அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். திரும்ப ஒரு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் வருகிறது, பிரதர் ஒரு மாதம் நல்லா இருந்தேன், ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, சில விளம்பரங்களையோ சில இடங்களையோ பார்க்கும் பொழுது எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு, திரும்ப என்ன பண்ணிட்டேன், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஆக்ஷனை நம்ம எடுத்தோம், அதை அன்இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ அது நமக்கு போதவில்லை. இப்போ நீங்கள் எதை அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்குன்னா உங்கள் ஃபோனையே அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறீங்க, எல்லாத்தையும் நான் அன்இன்ஸ்டால் பண்ணுமா? இல்லை, ஃபோனை தூக்கி போட்டுட்டு அந்த காலத்தில் 1100 நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், செங்கல் மாதிரி இருக்கும் பாருங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஃபோன் மட்டும் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதில் ஒரு பாம்பு கேம் வரும், அதை விளையாண்டுக்கலாம். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா தப்பிப்பீங்க. உங்களால் முடியுமா? நீங்கள் ஒரு பெரிய விடுதலையை நீங்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போன்ற ஒரு பெரிய விலையை நீங்கள் செலுத்தி ஆகணும், அல்லது பெரிய தியாகத்தை செய்தாகணும். இது எதுவுமே பண்ணாமல் பிரேக் த்ரூஸ் வித்தவுட் பவுண்டரிஸ்ன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, விடுதலை அடைய முடியாது. என் சரீரத்தை நான் ஆரோக்கியமாக வைக்கணும் அல்லது என் உடலை நான் குறைக்க வேண்டும், அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஐஸ்கிரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், பர்கர் பீட்சாவை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இன்னும் வேறு என்ன இருக்குது, கலோரிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா உணவையும் தூக்கி எரிஞ்சிடணும். எது என்னுடைய உடலுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். பக்கத்தில் எல்லாரும் வந்து சாப்பிடும் பொழுது அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படியே உள்ள போட்டுறக்கூடாது. இது நான் சொல்லலை, வேதமே அதை சொல்லுகிறது. நமக்கு அந்த டிசிப்ளின் தேவை. என் சரீரத்தை நான் ஒடுக்கி என்ன செய்கிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். இதில் எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஸோ எல்லா பிரச்சனைக்கும் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அல்லது பாஸ்டர் கை கீழே என் தலையை வச்சுக்கிட்டு டெலிவரன்ஸ்னு அவர் சொல்லிட்டாரு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாமல் உங்கள் லைஃப்பில் ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன், ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் கொண்டு வந்தே ஆகணும். அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு ஒழுக்க வாழ்க்கையை நீங்கள் கொண்டு வாங்க. அதன் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலையை தர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் முடிவெடுங்க, ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்வார். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரை உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 30:15. நமது உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் நாம் எப்போதும் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இராமல் அமைதியாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழக வேண்டும். ஒருநாள் ஒரு பெண் டாக்டர் ஒருவரிடம் சென்று தான் மிகவும் சோர்வாக இருப்பதாகவும் தனக்கு அடிக்கடி படபடப்பாக வருவதாகவும் சுகவீனம் அடிக்கடி நேரிடுவதாகவும் கூறினாள். அவள் சொன்னதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த டாக்டர், நீ உன் வேத புத்தகத்தை அதிகம் வாசிக்க வேண்டும் என்றார். அவர் சொன்ன ஆலோசனைக்கும் தன்னுடைய வியாதிக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இருப்பதாக அவள் உணரவில்லை. ஆனால் மீண்டும் டாக்டர் அந்த பெண்ணிடம், நீ ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து பைபிளை படிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு மாதம் வாசித்துவிட்டு மீண்டும் வந்து என்னை பார் என்று சொல்லி அனுப்பினார். வேறு எந்த மருந்து மாத்திரைகளும் அவளுக்கு கொடுக்கவில்லை. அந்த பெண்ணும் சரி என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஒரு மாத காலம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அமைதியாக உட்கார்ந்து ஒரு மணி நேரம் வேதாகமத்தை படித்தாள். அதன் பின்பு டாக்டரை பார்க்க சென்றாள். டாக்டர் அவளை பார்த்து, உனக்கு வேறேதும் மருந்து மாத்திரைகள் இப்போது தேவைப்படுகிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த பெண், இல்லை, எனக்கு தேவையில்லை, நான் நன்கு சுகம் பெற்றுவிட்டேன் என்றாள். அந்த பெண் டாக்டரிடம், வேத வாசிப்பு தான் எனக்கு தேவையான மருந்து என்று நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அந்த டாக்டர், தான் வாசித்து வாசித்து பழையதாய்ப்போன தன்னுடைய வேதாகமத்தை அந்த பெண்ணிடம் காட்டி, நான் என்று என் வேதாகமத்தை வாசிக்காமல் போனேனோ அன்று நீ சொன்ன அத்தனை கம்ப்ளைண்ட்களும் எனக்கும் இருந்தது. நானும் சோர்வாகவும் பதட்டத்துடனும் தான் காணப்பட்டேன். ஆனால் என் வேதாகமத்தை தொடர்ந்து அமைதியாக ஒரு மணி நேரம் வாசித்ததிலிருந்து நான் புதிய உற்சாகத்தையும் பலத்தையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொண்டேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனோடு தனிமையில் உட்காரும் நேரம் நம் ஆத்மாவுக்கு மட்டுமல்ல நம் சரீரத்திற்கும் நல்ல சுகத்தை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தினமும் அதிகாலையில் பிதாவோடு தனிமையில் நேரம் செலவழித்தார். அதுதான் அந்த நாள் ஊழியத்திற்கு தேவையான திட்டங்களையும் உற்சாகத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தது. தாவீது ராஜா எத்தனையோ அலுவல்களின் மத்தியிலும் தன்னை சந்தோஷமாக வைத்திருந்தார். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் என்றார். மேலும் தாவீது, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அமைதியாக நேரம் செலவழிப்பதும் வேதாகமத்தை தியானம் செய்வதும் நம்மை மகிழ்ச்சியாக்கும், நம்மை பலப்படுத்தும். ஆகவே நாமும் வேத வசனங்களை தியானிப்போம். ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஆரோக்கியம் பெற்றுக் கொள்வோம்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் பிரியமான பிள்ளைகளாய் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து வேதத்தில் சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். அவர் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நாம் எல்லாருமே பிள்ளைகள். பிள்ளைகளில் பலவிதம் உண்டு. நாம் முதல் நாளிலே தியானித்தோம், மனநோவை உண்டாக்குகிற பிள்ளைகள், வாசனை கெடுக்கிற பிள்ளைகள், கோபாக்கினையின் பிள்ளைகள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தார் என்றால் நேசகுமாரனாக இருந்தார். ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரனுடைய அடையாளங்கள் என்ன? ஆமென். தன் தகப்பனிடத்தில் ஒரு நாளும் முடியாதென்று